0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க உள்ளூர் பாடலோடு. இன்றைய நம்ம 8 மணி நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். பார்வை எண்ணெய் வந்தது முதல்ல கே கே கண்ணா சுகன்யா இந்த பாடலை பாடி இருந்தாங்க.
1: மோகன் தெய்வீகனோட பேசிட்டு இருக்கோங்க வெள்ளிக்கிழமை. சரி, இன்றைக்கு இதை பத்தி பேசலாம். அக்டோபர் மாதமும் தொடங்கிருச்சு இல்லையா? இதுல என்னன்னா தீபாவளி பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் வரப்போகுது. ஆனா சில பேர் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வேலையை தொடங்குறவங்க இருப்பாங்க. சில சமயங்கள் நல்ல விஷயமா இருந்தாலும் அது நல்லதுக்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த அலட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க சில பேர். அதை சாதாரணமா விட்டு அதுவா முடிஞ்சிடும். ஆனா அவங்க ஏன் அலட்டிக்கிட்டு பண்றான்னு நமக்கே தெரியாது.
0: அலட்டுறதுல நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும். அவங்க நினைக்கிற அவங்களுடைய குணாதிசயம் அப்படி.
1: ஆமா,
0: ஆனா அவங்க ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திடுவாங்க. யோ, இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஆனா இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியா ஏற்பாடு செய்யறது
1: நிறுத்தினிதான் நம்ம கூட பண்ணலாம்.
0: நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு தீபாவளி
1: நீங்களே அப்படியா?
0: சொல்லுங்க,
1: உங்க கதையை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.

0: வந்தது மணி இப்போ 8:14 முடிக்கலையா?
1: முடிக்கிறதுக்குள்ள வண்டிங்க.
0: ஐயோ அவசரப்பட்டுட்டே.
1: இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அலட்டிக்கிற ஒரு நபர் உங்களை சுத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.

0: இப்பவே அவங்க வந்துட்டு அவங்களோட தயாரி ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும், இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க அவங்க வந்து.
1: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில?
0: எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்துட்டு திருமணமாகி இங்க அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க, நான் பூச்சவங்கள இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதறிச்சு, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் சேர்த்து பதப்பத பாக்குறாங்க.
1: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே இல்ல மத்ததுக்கும் அப்படித்தானா?
0: எல்லா விசேஷம் விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல்ல இருந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் இன்னைக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க.
1: இப்ப அம்மா இப்படி இந்த பக்கம் மாமியார் கிட்ட அழைப்பு வருமா?
0: இல்ல நம்ம மாமியார் வந்து தவறிட்டாங்க, அதனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம்.
1: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஆனா அம்மாட்ட ஏதாவது மனசு விட்டு பேசிருக்கீங்களா? ஏமா அடுத்த மாசம் தான்மா தீபாவளி, ஏமா இப்பவே தையத்தக்கா
0: இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம். அவங்க எங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா எப்படி நானும் இதெல்லாம் செய்யணும், நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, முன்கூட்டியே செய்யல அப்படின்ட்டுங்க. ஆக்சுவலி நாங்க செய்யறதாலும் நாங்க வந்து அவங்க கிட்ட பாட்டு வாங்குவோம்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்காகவே ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் தீபாவளிக்கு மட்டும்.
1: என்னீங்களுக்கு
0: என்ன
1: செய்யறது? நன்றி நன்றி ரம்யா,
0: நன்றி நன்றி பாய்.

0: ரம்யாவோட அம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னமா நீங்க?
1: இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அழுத்தி கொடுக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு மாசம் பிறகு வரலாம், இல்ல ஒரு வருஷத்துக்கு கூட பிறகு வரலாம். ஆனா சில பேர் என்னன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே வந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
0: இப்ப என்னன்னா, அவங்க அப்படி ஆகுறதுலாம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருவாங்க. ஒட்டுமொத்தமாகவே பாத்தீங்கன்னா, இந்த விழா காலங்கள் வரும்போதுதான் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போறாங்களா, பதற்றம் தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்குது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயம், எல்லாமே சரியா இல்லாம போயிருமோ அப்படின்றது. அதனாலதான் இந்த முன்கூட்டியே திட்டமிடல்ன்றது முக்கியம். இதை திட்டமிட்டுட்டீங்கன்னா இந்த அகட்டிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக எதுல வந்து பதற்றத்தை நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துறது, இதுலதான் நமக்கு பதற்றம் வருகிறதா. பொதுவாக விழா காலம் இல்ல, வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அப்படின்னா கூட நம்ம யோசிக்கிறது, ஐயோ நம்ம வீடு இப்படி இருக்க எப்படி வர சொல்றது அப்படின்றதே ஒரு பெரிய பதற்றத்தையும் அலட்டலையும் ஏற்படுத்துதா.
1: அதனாலதான் சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வரதா இருந்தா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த பதற்றத்தை தவிர்க்கிறதுக்கு பயப்படாம, ஏன்னா வீட்டுக்கு இப்ப உறவுகள் நட்பு வட்டம் யாரும் வந்தாலும் சரி, வீட்டை பாப்பாங்க. அந்த வீடு அப்படின்றது நம்ம தங்கக்கூடிய இடம், அந்த வீடு மறைமுகமா நம்ம பிரதிபலிக்குது. அந்த வீடு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய குணம், நம்ம அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா.
0: அடுத்து கோகிலவாணி கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாங்க, அவங்க கூட மட்டும் தான் பாடுவீங்களா, எங்க கூட பாட மாட்டீங்களா, நியாயமா நடந்து.
1: ஆனா எத்தனை பாடகர்கள் வெளியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம்.
0: ஒரு வட்ட நீல
1: பாட்டு
0: கல்யாணம் வச்சாங்கன்னா
1: ஐயோ

0: வணக்கம். இன்னும் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த அலட்டிக்கிறவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவா ஒரு பண்டிகையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விசேஷம் வீட்டுல நடக்குது அப்படின்னா, சிலர்லாம் வந்து அந்த வேலையை சாதாரணமா விட்டா அப்படி நம்ம முடிச்சிடலாம். ஆனா சிலர்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு மாதத்திற்கு முன்னே அதை அலட்டி நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க. நீங்களா கூட இருக்கலாம், அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: இப்ப நம்ம கூட பேச அடுத்த நேயர் தயாரா இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட நம்ம பேசுவோம்.
2: இல்ல தேவிகன், நான் வந்து இப்பதான் வந்து ஆக்சுவலி நான் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு கீழே வந்து ஒரு ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
1: தீபாவளிக்கு
0: சுத்தம் பண்ணிட்டீங்க?
2: தீபாவளிக்கு, ஏன்னா நேச்சுரலாவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பர்சனையும் நானே வச்சுக்கோங்களேன், சொன்னீங்களா அழிச்சிக்குவாங்களா அந்த பர்சன் நானே.
0: சரி, நீங்களாவே நாங்க எடுத்துக்கிறோம்.
1: நீங்க தான் அப்புறம் என்ன, நீங்களாவே எடுத்துக்கிறது.
2: அப்ப வந்து ஒன்னொன்னு ஓசிடின்னு ஒரு பிரச்சனை வேற இருக்கு. நம்மள வந்து சின்ன வயசுலயே அப்படி உருவாக்கப்பட்டுட்டாங்க, சோ அதுல இருந்து மீண்டு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப இப்ப நேத்துல இருந்து ஐயோ அக்டோபர் மாசம் வந்துருச்சே, நம்ம ஒண்ணும் மேல கிளியர் பண்ணலையே, தீபாவளிக்கு வந்து ஒரு 1 month இருக்கே அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு.
0: நீங்க மட்டும்தானா இல்ல வீட்டுல இருக்க மத்தவங்களையும் வந்து வாங்க வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணுவீங்களா?
2: இல்ல இப்ப வந்து பிள்ளைங்களா எக்ஸாம் மூட்ல இருக்கிறாங்க.
0: நான்
2: சொல்லியிருக்கேன், உங்க ரெண்டு வீக்ஸ்க்கு வந்து உங்களை நான் விட்டுறேன், அடுத்த 2 weeks இருந்து எனக்கு நீங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி, தீபாவளிக்கு நீங்களா மட்டும் சந்தோஷமா இருக்கலாம், நான் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? முடியாது. உங்க பொறுப்புகள் இந்த வயசுலாம் நான் எப்படி செஞ்சிருக்கேன் தெரியுமா, நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் பிரஷர் பண்ணிக்கிட்டு
1: இருக்கிறேன். எனக்கு எனக்கு யாரை குறை சிந்திக்க முடியுது, இந்த அம்மா வீட்டுல எப்படின்னு
0: சொல்லும் போதே தெரியுது. கணவர் எப்படி, கணவர் சரிதான, சரியா இருக்காருல்ல?
2: அவரு அந்த டிபார்ட்மெண்ட்டே நாங்க போறது இல்ல. அவரு தப்பிச்சிடறாரு, ஏன்னா அவர்கிட்ட சொல்லி சொல்லி அவர்கிட்ட வேலை வாங்க முடியும்.
1: கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நானும் வர மாட்டேன், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீயும் வராத.
2: ஆமா, நீ டிஸ்டர்ப் பண்ணாத நான் உனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓ, நீங்க இப்படி எஸ்கேப் ஆவறீங்களா, உங்களை எப்படி பழி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும்.
1: ஓ மொக,
0: பார்த்த அந்த விசு படத்துல வர நடுவில் வீட்டுல கோடு போடுவாங்களே,
1: அவருக்கு தெரியாதா எப்படி நடத்தணும்னு. சரி, உங்களுக்கு தீபாவளி வாழ்த்த முன்கூட்டி சொல்லிடுறோம்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா நான் வந்து உங்க ரெண்டு பேர்கிட்ட இது நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப அழகா சிறப்பா நிகழ்ச்சி செய்யறீங்க. ஏதோ ஒரு மூட் ஸ்விங்ல இருந்தாலும் நம்ம எங்க ஃபேஸ்ல வந்து எஸ்பெஷலி என் ஃபேஸ்ல ஒரு சிறப்பு கொண்டு வரீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா நேர்த்தியா நிகழ்ச்சிய செய்யறீங்க. நீங்களாம் எப்ப வருவீங்கன்னு வெயிட் பண்ணுவோம்.
1: வாவ், ரொம்ப நன்றி, வந்துட்டே இருக்கோம் உங்களுக்காக. நன்றிங்க.
2: நன்றி நன்றி. உங்களுக்கும் இனிய பொழுதா இருக்கணும், என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. கௌரி பாருங்க, மனசார ஒத்துக்கிட்டாங்க. இல்ல ஏறக்குறைய நான் தான், இல்ல நான் தான் அப்படின்ட்டாங்க.
0: என்ன கூட எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
1: ஆனா நீங்க தான் கௌரி, என்ன பண்றது.
0: சரி, இந்த மாதிரி நீங்களும் சொல்லலாம், அழைத்து சொல்லுங்க. அப்படி உங்க வீட்டுல நீங்க கூட அப்படி இருக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம். என்ன கதை கேட்க காத்துட்டு இருக்கோம்.
1: தீபாவளி அது ஒரு சின்ன உதாரணமா சொல்லியிருந்தோம். வழக்கமா இப்ப கல்யாண காலமும் வந்துகிட்டு இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அந்த ஏற்பாடு இல்ல, வீட்டுல ஏதாவது விருந்து உபசரிப்பு இல்ல, எங்கேயாவது போகணும், இந்த மாதிரினா இவங்க கூட அப்பா தள்ளியே நிப்போம் அப்படின்னு நினைப்போம். இப்போ தீபாவளி அப்படியே கொண்டு வருவோம். நவம்பர்ல தான் தீபாவளி
0: வந்துருச்சா?
1: இல்ல முகன், 1 month தான் இருக்கு தீபாவளி வார இறுதியில வரனால. இன்னும் சரியா 4 வார இறுதி நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு முகன்.
0: நீங்க சொல்லும் போது தான் இவ்வளவு நெருங்கிருச்சேன்னு தெரியுது.
1: ஷாப்பிங் போனோம், வீட்டை சுத்தப்படுத்தணும், பலகாரம் வாங்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். நினைச்சு பாருங்க, நிகழ்ச்சி வேற படைக்கணும்.
0: சரி, பாடல் போடுங்க, நினைச்சு பாப்போம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கூட மேல கூட வச்சு நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடல் வந்தப்ப எப்போ பார்த்தாலும் என்ன விருப்ப பாட்டு, கூட மேல கூட வச்சு, கூட மேல கூட வச்சு அப்படின்றது.
1: சரி, இப்போ நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம் அந்த அலட்டிக்கிறது வேலை செய்யறது அப்படின்னு, அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: கோகிலா, எனக்கு தெரியும் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, நீங்க கொஞ்சம்
2: பதறுவீங்கன்னு.
0: வேலைன்னு சொல்லிடாதீங்க தீபாவளிக்கு.
2: நான் செய்யற தொழில் என்ன தெரியுங்களா, கிளீனிங் வேலை செய்யறேன், கிளீனர் சப்ளை பண்றேன். அப்ப என்னோட வேலை எப்படி இருக்கும் பாத்துக்கங்க.
0: ஆமா,
2: நான் ஏற்கனவே ஒரு ஓசிடி, அப்ப பாத்துங்க நான் எப்படி இருப்பேன்.
0: எப்படி அவங்களை அனுப்பிட்டு சுத்தப்பட சொல்லிட்டு நீங்க போய் ஒரு தடவை பாப்பீங்களா?
2: நானும் அந்த மாரி பாப்பேன், அதே மாரி செக் பண்ணிக்குவேன் கஸ்டமர் கிட்ட. ஓகே, அவங்க வேலை கரெக்டா முடிச்சிருக்காங்களா. ஏன்னா யாருமே வந்து பர்ஃபெக்டா வேலையை வந்து செய்ய முடியாது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அந்த விஷயத்த நான் வந்து செக் பண்ணிக்குவேன் கஸ்டமர் கிட்ட.
0: இருங்க, உங்க வாடிக்கையாளரே பரவாயில்ல போதும்னா நீங்க விட மாட்டீங்க தானே?
2: இல்ல, நான் செக் பண்ண சொல்லுவேன், அது என்னோட தொழிலோட
1: தொழில் தர்மம் பண்ணுவாங்களா அந்த மாதிரியா?
2: தொழில் தர்மம், அது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. நான் வெளியாகிறதுக்கு முன்னிக்கு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுவேன், ஏதாவது மிஸ் பண்ணா வெயிட் பண்ணி அவங்கள முடிக்க சொல்லுவேன்.
1: ஓ, வெளியிடமே அப்படின்னா அப்ப வீடு சொல்ல தேவையில்ல.
2: கண்டிப்பாக
0: தெரியுது. அப்புறம் என்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்க அதுக்குள்ள?
2: இல்ல, இப்போதைக்கு வந்து நான் கஸ்டமர் வீடு தான் முடிக்கணும்.
0: இப்ப இருந்து தீபாவளி சுத்தப்படுத்துறதுக்கு உங்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க?
2: அக்டோபர் ஸ்டார்ட் ஆச்சு, இதோ இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு.
0: ஓ ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி திரும்பி தூசு வந்துருமே.
2: முத கொஞ்சம் பேர் வந்து ஏர்லியா முடிச்சிட்டு கடைசி கட்டத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற வேலைகளை செய்வாங்க. ஏன்னா நம்ம தமிழவங்க வந்து வீட சுத்தம் பண்ண மாட்டாங்க, கழுவி எடுப்பாங்க.
1: ஆனா எல்லா வேலையும் முடிச்சிட்டு கூட கழுவலாம் இல்ல?
2: அது வந்து சில பேர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப முறுக்கெல்லாம் சொல்றாங்களா, அந்த இடத்த மட்டும் கிச்சனை மட்டும் கடைசியா கழுவுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் கழுவிட்டு அதை மட்டும் கொஞ்சமா வச்சு செய்வாங்க.
0: தீபாவளி வாரம் இருக்குல்ல, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வருது, சனிக்கிழமை இரவு வரைக்கும் உங்களுடைய சேவையை தேடி வருவாங்களா?
2: ஆமா கண்டிப்பா, முடிக்க முடியாது. சில பேர் புக் பண்ணுவாங்க, ஒரு 4 hour நான் கேப்பேன் முடியுங்களா அப்படின்னு, பார்த்தா 6 hour ஆகும். அதுக்கப்புறம் நானே சொல்லிடுறேன், சிஸ்டர் முடியாது சிஸ்டர், ஸ்டாஃப் பாவம், அடுத்த வீடு இருக்கு வேற, பாவம் சிஸ்டர் அப்படின்னு அப்படி இப்படியே முடிச்சிருவோம்
0: சிஸ்டர். அதனால ஒரு மாசம் இருக்கு சிஸ்டர், இப்பவே புக்கிங்க போட்டு பணியாளர்களை வீட்டுக்கு கூப்பிடுங்க சிஸ்டர் அப்படின்றீங்களா?
2: 2 months முன்னக்கு எங்கிட்ட புக் பண்ணிடுவாங்க அந்த கடைசி வாரத்தை.
1: இப்ப பாத்திரம் பண்டம் எல்லாம் சேர்த்துதான் வருமா?
2: எல்லாம்
1: இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே எடுப்பாங்களே அந்த பாத்திரம் எல்லாம் கழுவணும்.
2: எல்லாமே அதான் சொன்னேன், நம்ம தமிழவங்க கழுவுவாங்க வீட்டை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்கிட்ட போ இது கஸ்டமர் சும்மா பொங்கர்லாம் பொங்க
1: சும்மா கசி பரிசு இல்லாத கஸ்டமர்
0: இல்ல கோகிலா, அது நம்முடைய தனித்துவம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலகட்டம் த்ரெட்ஸ்ல ரொம்ப பிரபலமானது, எப்படி இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க இந்தியர்கள் அப்படின்னு மற்ற சமூகத்தினர் வந்து கேட்டாங்க.
2: நானும் பாத்திருக்கேன், வந்து ஒரு இது அப்படின்னு அந்த பேர் நான் மண்ணிலிருந்தே வாங்கியிருக்கேன்.
0: அது நம்முடைய அடையாளம் கோகிலா.
2: பழக்கறவங்க கிட்ட வாங்குறது ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா, பழக்கறவங்க நம்மள சொல்றது என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நீட்டா சுத்தமா இருக்க, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம இருக்கு.
0: நீங்க இந்த மாதிரி ரகம் தொடச்சிட்டு திரும்பி தொட, அங்கிட்டு போயிட்டு வந்து திரும்பி தொட,
1: ஓ எங்க தொட கீழே தொட, அந்த மாதிரி
0: உங்களுக்காக ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கு, எடுத்து வச்சிருக்க நிகழ்ச்சி கேளுங்க கொஞ்சம். கோகிலா மோகன் நல்ல கதையோட முடிச்சிட்டு போனாங்க.
1: சரி, இவங்க அப்படி சொல்லிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. பொதுவா அந்த சுத்தம் பண்ற விஷயத்துக்கு தான் நிறைய பேர் அழட்டிக்கிறாங்கன்னு புரியும்.
0: சரிங்க, தொடர்ச்சி நம்ம பேசுவோம். என்னங்க தீபாவளி பத்தி பேசி பயத்தை வேற கொண்டு வந்துட்டீங்க, நாங்க இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்றீங்களா?
1: சரி, தொடர்ந்து பேசலாங்க.

0: கோகிலா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சுட சுட உங்களுக்காகவே நாங்க இப்போ அதை தினம் பண்றோம், கொண்டு தருவித்திருக்கின்றோம்.
1: நகைச்சுவை காட்சி நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா நிறைய வீட்டுல அப்படி நடக்கும். நம்ம ஒண்ணு சேப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, வெட்டிட்டு வர சொன்னா கட்டிட்டு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சம்பவம் நடக்கும்.
0: ஒண்ணு செய்ய சொன்னா இன்னொன்னு செஞ்சு வைப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடக்கும் பாருங்க, பாவங்க நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி படாத பாடுபடுவார் இல்ல.
2: மேல
3: ஏறி
2: தேவையில்லாத
4: சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு.
3: கூலி மிச்சமாகவும் பேச்ச கட்டுவீங்க வேலைக்கு சத்தம் பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. டாய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம்.
2: ஓகே பாஸ், இவங்க வேலை செய்யலாம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன்.
3: வாயில் நினைச்சுக்குவேன் நான் அப்படியே சொன்னேன். இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை.
1: எப்படிதான் நடக்குது பாருங்க,
0: எத்தனை வயசானாலும் இந்த காமெடி காட்சி அப்படி மனநம் ஆயிருச்சு.
1: அந்த அளவுக்கு அந்த நேசமணி அப்படின்றது பரிச்சயமான ஒன்னானா. இந்த மாதிரி தீபாவளி வரும்போது வீட்டுல இருக்கிறவங்க பல பேர் அப்படி நேசமணியா தான் சுத்திட்டு இருப்பாங்கல்ல.
0: கோகிலா நேசமணி பாருங்க. சரி, ரெண்டு பாட்டு இருக்கு, இதுல எந்த பாட்டு சரியா இருக்கும்னு தெரியல. 1000 ஜன்னல் வீடு, அதுக்கு விளக்கம் என்னன்னா இதெல்லாம் நடந்தாலும் நம்ம வீட்டுல இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்னொன்னு ஆடிவா பாடிவா அந்த பாட்டு. எந்த பாட்டு மோகன் நம்ம குடுக்கலாம்?
1: என்ன இப்படி இப்படி மாட்டி விடுறீங்க?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: சரி, ஆடிவா. ஏன்னா ரொம்ப நம்ம ஒளிபரப்பது குறைவு இல்லையா,
0: அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு.
1: ஆமா, அப்படி ஆடிக்கிட்டே வேலை செய்வோம்.
0: மீச

0: ஆடிவா பாடிவா அந்த பாடல் வந்தது இம்சை அரசன் 23 புலிகேசி படத்துக்காக எடுக்கப்பட்டது.
1: இன்றைக்கு இந்த அலட்டிக்கிறத பத்தி பேசும்போது அடுத்த மாசம் தீபாவளி யாரு வேலையை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு நாமுமே கொஞ்சம் பேசிக்கிட்டோம் இல்லையா.
0: நான் சொன்னதை பார்த்தா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அனல் பறக்கும். பிரிக்ஃபீல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெதுவா இந்த கடைகள் இந்த விளம்பரங்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. மலிவு விற்பனை எல்லாம் தொடங்கி இருக்காங்க. இந்த மாதிரி கிளாங் இருக்கு, இப்போ இருக்கு, இந்த மாதிரி எல்லா லிட்டில் இந்தியாலையும் கள்ள கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: அங்க மட்டும் இல்ல, உங்க வீட்லயுமே வந்து இந்த மாதிரி திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். சில சமயங்கள்ல வந்து நம்ம நிதானமா சில வேலைகளை முன்கூட்டியே நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த பரபரப்பு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க முன்கூட்டியே தொடங்கினாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் பாத்துட்டாலும் சரி, தீபாவளி பண்டிகை காலம்னா பரபரப்பு இல்லாம இருந்ததே இல்லை.
0: அந்த பரபரப்புல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதுவா இருந்தாலும் திட்டம் போட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. அடுத்த வாரம் தொடங்கி நம்ம இதை பத்தி எல்லாம் தொடர்ச்சியா பேச போறோம். மின்னலுக்கு வருஷம் வருஷம் ஒரு கருப்பொருள் எல்லாம் உருவாக்குவோம் இல்லையா. அதனுடைய அறிமுகம் அடுத்த வாரம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி எல்லாம் நீங்க அதுக்குள்ள வர போறீங்க அப்படின்ற விவரத்தெல்லாம் அடுத்த வாரம் நாங்க உங்ககிட்ட சொல்றோம்.
1: ஒரு துணுக்கு மாதிரி ஒன்னு கொடுத்துருமா, இந்த வருடம் தீபாவளிக்கு உங்களை நிறைய இடங்கள்ல சந்திக்க காத்துட்டு இருக்கோம்.
0: என்னென்ன விவரங்கள் தெரிஞ்சுக்க காத்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மின்னலுடைய தீபாவளி பாட்டு வந்துட்டு இருக்கு. 9 மேல நம்ம ஆசிய விளையாட்டு போட்டியில கராத்தே வீரர்கள் 2 பேர் வராங்க.
1: ஆமா, 2 பேர் நம்ம பேச போறோம் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நிர்வாகத்தை வலுப்படுத்துவதிலும் பொது நிதி கசிவை கட்டுப்படுத்துவதிலும் அரசாங்கம் உறுதி. மலேசியாவும் லெபனானும் தொடர்ந்து தற்காப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு சட்டப்படியான அமைப்புகள் தொடர்பான பொது நிதி கசிவு மற்றும் அதிகார முறைகேட்டை தடுக்கும் நோக்கில் பொது சேவையின் நிர்வாகத்தையும் உயர் நெறியையும் அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று பிரதமர் டஜுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேசிய நிர்வகிப்பு குறித்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் தலைமையேற்ற வேளை அதில் அந்த விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டன. அறக்கட்டளை அமைப்புகளையும் பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டுவதையும் ஒருங்கிணைப்பதற்கான கொள்கை மற்றும் அறப்பணி சட்ட வரைவை உருவாக்குவதற்கு சட்ட ரீதியான ஆய்வை மேற்கொள்ளவும் இக்கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக பிரதமர் முகநூல் இடுகையிட்டுள்ளார். இதனிடையே ரஜுஸ்ரீ அன்வார் வட்டார அண்மைய விவகாரங்கள் மலேசியா பாகிஸ்தான் உறவுகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள பிரதமர் ஷிபாப் ஷெரீஃபுடன் தொலைபேசியில் உரையாடினார். அமெரிக்கா ஈரான் இடையில் அமைதி நிலவவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்ட பாகிஸ்தானை ரஜுஸ்ரீ அன்வார் பாராட்டினார். பதற்றத்தை தணிக்கவும் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கவும் கலந்துரையாடல்களும் அரசு தந்திர முயற்சிகளும் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டிருந்தார். நாட்டில் நிகழும் பேரிடர்களை நிர்வகிப்பது எளிதான விவகாரம் அல்ல. ஆயினும் அப்பேரிடரை எதிர்கொள்ளும் போது மக்களுக்கு உதவுவதில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருவதாக துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். எந்த ஒரு பேரிடர் சூழ்நிலையும் கையாளும் போது மக்களுக்கு உதவிகளை ஒருங்கிணைப்பது, அவசர நடவடிக்கையாக மேற்கொள்வது உட்பட பாதுகாப்பை உறுதி செய்வதில் நட்மா தொடர்ந்து ஆக்ககரமாக செயல்படுவதாக அதன் தலைவருமான டாக்டர் அகமது ஜஹீத் கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் தயார் நிலையின் முக்கிய அரணாக நட்மா உருவெடுத்துள்ளதாக அவர் வர்ணித்தார். லெபனானில் ஐநா இடைக்கால படை யூனிஃபிலின் கீழ் உள்ள மலேசிய படை மால்பாட் உறுப்பினர்களின் பணி விரைவில் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் மலேசியாவும் லெபனானும் தற்காப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் இணங்கியுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தனது சகா ஜெனரல் மைக்கேல் மினெசாவை சந்தித்தபோது இந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தினார். இவ்வேளை மலேசியாவுக்கும் லெபனானுக்கும் பயனளிக்கக்கூடிய துறைகளில் தற்காப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் டத்துஸ்ரீ முகமது காலித் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் 100 புத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 2024 நிதியாண்டில் மொத்தம் 8.5 பில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டியுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சான் லீ காங் தெரிவித்துள்ளார். மேலும் அவற்றின் வளர்ச்சி விகிதம் 87% பதிவானதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அவற்றுள் 36 நிறுவனங்கள் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகமான நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளன. புத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வலுவான வணிகங்களை அதிக அளவில் உருவாக்கி வருவதை இது புலப்படுத்துவதாக அவர் கூறினார். மலேசிய தேசிய நூலகத்தின் இலக்கவியல் உருமாற்றம் அதன் சேவைகளை நவீனப்படுத்தியது மட்டுமல்லாமல் தரமான அறிவுசார் தகவல்களை பொதுமக்கள் அணுகுவதற்கான வாய்ப்பையும் விரிவுபடுத்தியுள்ளது. இது இலக்கவியலில் இடைவெளியை குறைக்க உதவியுள்ளதாக ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவு களஞ்சியத்தை பாதுகாப்பதிலும் வரலாறு, மொழி, கலாச்சாரம் மற்றும் அடையாளம் குறித்த புரிதலை வளர்ப்பதிலும் மலேசிய தேசிய நூலகம் தனது பங்கை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நச்சு பொருள் கலந்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள ஜிபி டெய்லி க்ளோ ஸ்கின் கிரீம் ஒப்பனை பொருளை மலேசியாவில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் பாதரசம் போன்ற கடுமையான உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ரசாயன பொருள்கள் கலக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அந்த அழகு சாதன பொருளை பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சு வலியுறுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள், எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: ஹார்மோஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த கொள்கலன் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் கடற்படை நிறுவனம் UKMTO உறுதிப்படுத்தியுள்ளது. வியூக முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் அந்த கப்பல் அடையாளம் தெரியாத பொருளால் தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக தீ ஏற்பட்டதாகவும் அது கூறியது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட கப்பல் ஏந்திச் சென்ற நாட்டின் குடி அதன் பயண திட்டம் குறித்த விவரங்களை அந்நிறுவனம் குறிப்பிடவில்லை. மேலும் அது கச்சா எண்ணெய் அல்லது திரவமய இயற்கை எரிவாயுவை ஏற்றிச் சென்ற என்பது குறித்தும் தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வரும் சூழலுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. ஈரான் போரின் போது செலவிடப்பட்ட பேரளவிலான ஆயுதங்களை மாற்றுவதற்கான பணிகளில் வாஷிங்டன் ஈடுபட்டுள்ள நிலையில் SM-6 ஏவுகணைகளின் தயாரிப்புகளை விரைவுபடுத்த ரெய்டோன் நிறுவனத்திற்கு 24.4 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளதாக பென்டகன் அறிவித்தது. இந்த ரக ஏவுகணைகள் வான்தரை கடல்வழி இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறனை கொண்ட அதிநவீன ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிப்புக்கான வாய்ப்புடன் கூடிய 5 ஆண்டு உடன்படிக்கை உற்பத்தியை விரைவுபடுத்த உதவும் என்று பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்காசிய வட்டார மோதல்களினால் அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளில் ஏற்பட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய இது உதவும் எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த வாரம் ஐஸ்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். கிரீன்லாந்துடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து வாஷிங்டன் ஆர்க்டிக் வட்டாரத்தில் தனது இருப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் நிலையில் இப்பயணம் அமைந்துள்ளது. ரெய்க்யாவிக்கில் பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க அவர் அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்துவார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தியிருந்த நீண்ட விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நியூயார்க்கில் கிரீன்லாந்து தொடர்பான பாதுகாப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட சில நாள்களுக்கு பிறகு இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரபல காலணி ஆடை தயாரிப்பு பெருநிறுவனம் நைக் உலகளவில் பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் பணி நீக்கம் செய்யப்படவுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை அது குறிப்பிடவில்லை. குறைந்த விற்பனை காரணமாக காலாண்டு லாபத்தில் மிதமான சரிவை அறிவித்த அதே வேளையில் அந்த விளையாட்டு பெருநிறுவனம் தனது திட்டத்தை வெளியிட்டது. அந்த வகையில் இந்தியா பெங்களூருவில் நைக் புதிய வளாகத்தை அமைக்கவிருப்பதாக அதன் தலைமை செயல் அதிகாரி எலியட் ஹில் கூறினார். நைக்கின் காலாண்டு லாபம் 2 விழுக்காடு குறைந்து 712 மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து ஏ குழு நிலையிலான டிவிஷன் 1 நிறைவு செய்த மலேசியா பண்டோங் சிஜால ஹருபாட் அரங்கில் சிங்கப்பூரை 6-0 என்ற கோல்களில் வீழ்த்தியது. இருப்பினும் கோல் வேறுபாட்டினால் மலேசியா இறுதியாட்டத்துக்கு முன்னேறவில்லை. அவ்வாட்டத்தில் பெர்கசன் டசில்வா ஹேட்ரிக் சாதனை புரிந்தார். ஸ்டூட்வர்ட் வில்கன், போலோ ஜோசோ, ஷாஹிர் பாஷா ஆகியோர் தலா 1 கோல் புகுத்தினர். இந்நிலையில் இந்தோனேசியா 9-2 என வங்காளதேசத்தை தோற்கடித்தது. மலேசியாவை போன்று 7 புள்ளிகளை சமமாக பெற்ற அவனி 1 கோல் வேறுபாட்டில் குழுநிலை வெற்றியாளரானது. யுஎஃப்ஆ நாடுகள் லீக் கார்பந்து மியூனிக்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜெர்மனி 2-0 என்ற கோல்களில் செர்பியாவை வென்றது. கிரீஸுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலான ஆட்டம் 2-2 என சமநிலை கண்டது. டென்மார்க் 2-4 என போர்த்துகலிடம் வீழ்ந்த வேளையில் வேல்ஸ் 2-1 என நோர்வேயை தோற்கடித்தது. நிர்வாகத்தை வலுப்படுத்துவதிலும் பொது நிதி கசிவை கட்டுப்படுத்துவதிலும் அரசாங்கம் உறுதி. மலேசியாவும் லெபனானும் தொடர்ந்து தற்காப்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம ஆசிய விளையாட்டு போட்டியில பதக்கம் வென்ற இருவரை சந்திக்க போகின்றோம்.
1: ஆசிய விளையாட்டு போட்டி குறித்த விவரங்களை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அக்டோபர் 4 வரைக்கும் வந்து இந்த போட்டி வந்து நடைபெறவிருக்கின்றது. தொடர்ந்து விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி விவரங்களையும் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
0: இன்றைக்கு நம்ம கூட சூர்யா மற்றும் தேவேந்திரன் வந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கராத்தேல வெண்கல பதக்கம் வென்றவர்கள். அன்னைக்கு ஷாமலா ராணி வந்து பேசுறாங்க, அவங்களுடைய அடுத்த தலைமுறை தான் இவங்க ரெண்டு பேரும்.
1: ஓ சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நாம கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நம்ம பேச போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: விளையாட்டு போட்டியில தனது அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி நம்ம மனசுல இடம்
1: பிடிக்கிறாங்க. அந்த
0: அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க.
1: தேவேந்திரன், கல்யாண சுந்தரம், சூர்யா, ஹரிசங்கர் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். நம்ம
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: ரெண்டு பேரோட குரலை நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். முதல்ல தேவேந்திரன் வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிங்க, அதுல இருந்து
0: அவர் பாட்டுல பாடுறா.
1: சும்மா தேவேந்திரன் எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம். நல்லா இருக்கேன்.
0: சொந்த ஊர் எங்க உங்களுக்கு தேவேந்திரன்?
2: எனக்கு வந்து மொதல் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேல் செராஸ்ல தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ரீஹாபிலிட்டேஷன், எங்க அம்மா அங்க வேலை செஞ்சாங்க.
0: ஓ,
2: சோ இப்ப ரீசன்ட்லியா ஒரு 1 இயர் ஆச்சு நாங்க செரும்பான் மாதிரி.
1: ஓ, இப்ப செரும்பான் போயிட்டீங்க. எப்படி இருந்துச்சு இது? நீங்க சொன்னீங்க மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற குவார்டர்ஸ்ல இருந்தீங்க?
2: அங்க இருக்கிற குவார்டர்ஸ்ல இருந்தோம்.
1: எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறதுனா பயப்படுவாங்க.
2: அது அங்க அப்படி பழகிருச்சுனா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடுதான். சோ நான் ஸ்கூலே முன்ன ஆப்போசிட்ல தான் எஸ்என்கே செராஸ்
1: படிச்சேன்.
0: சொல்லுங்க சூர்யா, நீங்க உங்க சொந்த ஊர் எங்க?
3: பிறந்து வளர்ந்தது வந்து சம்பிங் கேரள. இப்ப வந்து கரண்ட்லி சந்தூர்ல
1: இருக்கேன். சூர்யா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சவாலோட நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வசனம் சொல்லி நேயர்கள் வந்து போட்டியில பங்கெடுத்தாங்க. இந்த வசனத்தை நீங்க சொல்ல போறீங்க, கேளுங்க.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவ்வளவு இவ்வளவு அழகா, ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தியும்
1: வீட்டுல
0: என்ன சமைச்சாங்க?
3: இதுல எல்லாம் கொஞ்சம்.
1: சரி, சூர்யாவுக்கு நல்ல ஒரு அறிமுகம். நீங்க இங்கதான் இந்த பகுதியில உள்ளவர்?
3: வீட்டுல
1: எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இப்போ நீங்க சிறுமான வேற எங்க மாதிரி
3: போயிட்டீங்க?
1: இவர் அந்த பக்கம் இங்க வச்சிருக்க வேண்டியதானே?
3: முத அப்படிதான் சொன்னாரு. ஃபேமிலியில ஃபேமிலியும் அங்க வாங்கிட்டாங்க, சோ போய் தானே வரணும்.
1: ரெண்டு பேரும் எப்படி சின்ன வயசுல இருந்து நண்பர்களா, எப்படி கூட்டாளி ஆவுனீங்க?
3: எனக்கு 6 வயசு, அவனுக்கு 4 வயசுல இருந்து எங்களுக்கு மொத மொத அப்பதான் தெரியும். எனக்கு வந்து அவன் பிளட் பிரதர் மாதிரிதான்,
1: சகோதர மாதிரி. ஒண்ணும் இல்ல, வர ரொம்ப பாடுறாரு. பேசுறதுக்குதான் அவர் கூப்பிட்டாரு, பாட ஆரம்பிச்சாரு. சரி, இந்த கரத்தை மூலியமா தான் உங்க நட்பு வந்து இருந்துச்சு இல்லையா? சரி, இது எப்படி, பலமா இல்ல பலவீனமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கீங்க, ஒரே துறையில தான் இருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல நல்லா சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்றீங்க? மனசு விட்டு பேசணும்.
3: என்னை கேட்டா சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா என்னோட எப்ப டவுன் பாட்ல இருக்கணும், இது மோட்டிவேட் பண்றதுக்கு இருப்பான், டைம்ஸ் விடைக்கிறதுக்கு இருப்பான்.
1: சில நேரத்துல அந்த மாதிரி கேலி கிண்டல் விடைக்கிறது, அதுதான் நம்மள வந்து ஒரு மாதிரி. தேவேந்திரன், என்னைக்கோ யோசிச்சிருக்கீங்க, ஐயோ கடைசி வரைக்கும் இவன் கூட?
2: எப்பவுமே யோசிப்பேன், ஏன்னா சும்மாவே பூலி பண்ணுவாங்க. எந்த டோர்னமெண்ட் போனாலும், காம்படிஷன் போனாலும், நாங்க ரெண்டு பேரும் தான் ஒரே ரூமா இருப்போம். இன்னொன்னு எனக்கு கூட தான் வேணும், ஏன்னா சின்ன வயசுல இருந்து என் கூடயே இருக்காங்க. சோ எங்க போனாலும் எங்க சாப்பிட போனாலும் இப்ப வரைக்கும் கூட்டு தான் போவாங்க, தனியா ரூம்ல இருக்கவே விட மாட்டாங்க. என்னாச்சும் பரீட்சை வந்து படிக்கணும்னா சொல்ல கூட இந்த மாதிரி படிக்கிறதுனா கூட விட மாட்டாங்க, வா போய் சாப்பிட போலாம் எங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுவுமே செய்ய விட மாட்டாங்க.
0: ஆனா அது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு சூழல் உருவாக்கி இன்னைக்கு நீங்க வந்து ஆசிய விளையாட்டு போட்டியில வெண்கல பதக்கம் வெல்லும் வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போயிருக்கு இல்லையா. நீங்க சின்ன வயசுல நீங்க அறிமுகமா நீங்க 4 வயசு 6 வயசுல அப்போ ஒரு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நிறைய கூட்டாளி எல்லாம் இருந்திருப்பாங்க. எந்த கட்டம் சூர்யா இதுதான் என்னுடைய நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்க? இது தளபதி காட்சி மாதிரி இப்ப அதுல வர சூர்யாவும் அவரும் மாதிரி எப்ப தேர்ந்தெடுத்தீங்க சூர்யா?
3: ஆக்சுவலி எங்க கிளப்ல வந்து ஆரம்பத்துல நாங்க பழகிறப்பல கொஞ்சம் ஆளு குறவா தான் இருந்தோம். என் வயசுல ஒரு 5-6 பேர் அந்த மாதிரிதான் இருந்தோம். எங்களுக்குள்ளாரே நாங்க க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுக்குள்ள எங்க இதுலயே வயசு குறவுனா 2 பேர் தான் இருக்கானுங்க, டேவின்டன் பைத்ரன். சோ அவனுங்களும் அப்படி எங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே அப்படியே மிங்கல ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் அப்படி கரத்தி விட்டு போனாங்க. சோ நாங்க இருக்கிறவங்களே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அவன் என் கூட தான் இருக்கவன வரைக்கும் டெய்லி ஒன்னா தங்குறோம். சோ எங்களோட என்னதான் இருந்தாலும் இவங்க கூட தான் ஷேர் பண்றோம். சோ அப்படி க்ளோஸ் ஆகணும்.
0: அப்படிதான் இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பன் யாருன்னு காட்டு, உன்னை பத்தி சொல்றான் அப்படின்னு.
3: ஆமா.
0: அப்போ நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. உங்க 2 பேர்கிட்டயும் இப்ப தேவேந்திரன் சூர்யா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்க ஒண்ணு, அந்த மாதிரி என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சு நானுமே அதை வந்து ஃபாலோ பண்றேன், அதை தொடர்ந்து செய்யறேன் அப்படின்னா என்னது என்னவா இருக்கும்? கத்துக்கிட்டது கூட சொல்லலாம் சூர்யா.
2: ஏன் கத்துக்கிட்டதுன்னா இப்ப ஒரு கராத்தே துறையிலயா இருக்கட்டும், இவங்க என்னச்சோ செஞ்சாங்கன்னா ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணாங்கன்னா எதுவும் கீவ் அப் பண்ண அடிச்சிடலாம். காம்படிஷன்ல போய் அடிச்சாகணும்னா அது கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து நான் இவங்கள்ட்ட பார்த்து ஒரு இது பண்ண ஒரு ஃபாலோ பண்ண விஷயம்னா அதுதான். ஏன்னா இவங்க 5 வயசுல வந்துட்டு இந்த MSN மலேசியா டீம் குள்ள புந்தாங்க. சோ நான் இவங்களை பார்த்துதான் நான் மேல எது செஞ்சா இவங்களை பார்த்துதான் செய்வேன் சின்ன பிள்ளைந்து. சோ இப்ப அண்ணன் மாதிரி வரணும், எப்படியாச்சும் நானும் ஜெயிக்கணும். சோ அந்த ஒரு இத தான் நான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு
0: வரேன். சொல்லிருக்கீங்களா அவர்கிட்ட சூர்யாட்ட இந்த விஷயத்த? இல்ல
2: இல்ல,
0: மனசுக்குள்ளே வச்சுதான் பாருங்க சூர்யா. நீங்க துவண்டு போன ஒரு ஒரு ஒரு காலம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம். ஆனா அன்னைக்கு இந்த தேவேந்திரன் தான் என்ன வந்து சரிப்படுத்தினா அப்படின்னா அது ஏதாவது ஒரு சூழல் இருக்கா?
3: இருக்குன்னா இப்ப லாஸ்ட் சீகன் நடந்துச்சுல, ஸோ நான் கன்சிஸ்டனா அதுக்கு முன்னுக்கு 2 சீ கேம் கோல் வச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் சீ கேம்லயும் கண்டிப்பா கோல் அடிக்கணும்னு ஒரு தகையில போனேன். பட் அதுல வந்து கொஞ்சம் இது நடந்து நான் பிரவுன்ஸ் தான் அடிச்சேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் டவுனா இருந்தேன். பட் அப்பயும் வந்து என் ரூம்மேட்டு, ஸோ இவன் தான் என்னை மோட்டிவேட் பண்ண எழுதுங்கண்ணே, இது எல்லாத்துக்கும் ஒரு டவுன் பார்ட் இருக்கும், ஸோ அங்கேயிருந்து தான் நம்ம திருப்பி ஏற முடியும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் எப்பயுமே இருக்கும் அவங்ககிட்ட
0: இருந்து. ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். இந்த போட்டி பத்தி பேசுவோம், எப்படி இருந்துச்சு ஜப்பான்ல உங்களுடைய போட்டி, என்ன சூழ்நிலை, எப்படி வந்து நீங்க வென்றீங்க, அந்த கதையெல்லாம் பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னும்

0: இந்த பாட்டுல வர மாதிரி வந்தண்ணா வந்தண்ணா அப்படின்ற மாதிரி. இதுல என்னன்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பதக்கங்களுக்கெல்லாம் அடிப்படையாகிறது இவங்க ரெண்டு பேர் தான். இது ரெண்டு பேர் தான் வந்து முதல் இரண்டு தங்கங்களை பதக்கங்களை வந்து பெற்று கொடுத்தீங்க இல்லையா. அப்போ அது வந்து வெண்கல பதக்கமாக இருந்தது. எப்படி இருந்துச்சு, நாட்டுக்காக முதல் பதக்கத்தை எடுத்து கொடுத்தது, அதுதான் வந்து எல்லாத்துலயும் பதிவானுச்சு இல்லையா.
1: தேவேந்திரன் தான் எடுத்து கொடுத்திருக்காரு.
0: எப்படி இருந்துச்சு தேவேந்திரன்?
2: எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம் இது. ஸோ லாஸ்ட் சி கேம் நடந்துச்சு. ஸோ சி கேம்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் மெடல், என்னோட கராத்தே ஈவெண்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மெடல் எடுத்தேன். ஸோ இதே மாதிரி நான் இதுல வந்து நான் தங்கம் தான் வந்துட்டு எய்ம் பண்ணோம். ஸோ பட் வந்துட்டு எனக்கு வந்து பிரான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு ஏன்னா ஏஷியன் கேம் பார்த்தீங்கன்னா மெடல் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இது. ஸோ எனக்கு இந்த பிரான்ஸ் கிடைச்சதே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் என் அம்மா என் பேரண்ட்ஸ் அங்கே வந்திருந்தாங்க, அண்ணனோட பேரண்ட்ஸும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃபைனல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியாச்சும் அதில் அது மெடலாச்சும் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் அந்த சண்டேயை நான் போட்டோம். ஸோ நான் போட்டு முடிஞ்சோடனே நான் மொதல் மெடல் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் இவங்க கேட்டகரி முடிச்சிட்டோம், இவங்களோட கேட்டகரி சண்டை போட போறாங்க. சோ எப்படியாச்சும் இவங்களும் அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம், இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் இவங்களும் அடிச்சிடணும்னு
0: அந்த நேரத்துல அந்த வெறி இங்க பாஸ் ஆயிருச்சு.
2: பாஸ் பண்ணல
1: தம்பி. முடிஞ்சோனே அண்ணன் வந்து களத்துல இருந்தாரு. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எப்படி எப்ப போனீங்க நீங்க அங்க, எத்தனை நாள் இருந்தீங்க, அத பத்தியா கொஞ்சம் சொல்லுங்க.
3: நாங்க வந்து 17ஆம் தேதி வெளியாகணும் புதன் மாசம். ஸோ நாங்கள் கேம் முடிச்சு திருப்பி திரும்புறதுக்கு 24ஆம் தேதி. ஸோ ஒரு ஒரு வாரம் அங்கே இருந்தோம், ஸ்பெண்ட் பண்ணோம்.
0: சரி, இப்போ அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி அனைத்து உலக அளவில் இல்லை மலேசியா விட்டு நடக்கிற போட்டிக்கெலாம் வருவாங்களா இல்லை எப்படி?
3: அவங்க மோஸ்ட்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா அப்போ அவங்க அம்மாலாம் வந்து ஒன்றா தான் வருவாங்க நார்மலாக. ஸோ எவ்ரி டைம் வர மாட்டாங்க, அவங்களால எங்க இங்க நடக்க முடிஞ்சு வர முடிஞ்சு கண்டிப்பா வந்துருவாங்க.
0: இப்ப ஜப்பானுக்கு வந்திருந்தாங்களே, அவங்க வராத இடத்துக்கும் வந்ததுக்கும் என்ன வேறுபாடு? இப்ப நீங்க களத்துல இருக்கிறீங்க, உண்மையிலே பாக்குறதுக்கான சூழல் இருக்குமா? அவங்க உட்கார்ந்துருக்காங்க நம்ம குடும்பம், அது என்ன மாதிரியான ஒரு சூழல், ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குது சூர்யா?
3: அது வந்து எனக்கு நான் நார்மலா போறப்ப கோச் டைப் பண்ணிட்டு கோச் பாவு பண்ணிட்டு உள்ளுக்கு என்டர் பண்ணுவேன். இது என்டர் பண்றது கோச்சிட்ட கை கொடுத்துட்டு பவ் பண்ணிட்டு மேல எங்க அம்மா எங்க அக்கா எங்க அப்பா கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்கும்.
1: தனியா நமக்கு கேட்கும்.
3: இது வேற என்னோட எங்க அக்காவோட குட்டி பையன் வந்திருந்தான், அவர் அங்கே மேல இருந்து கத்துறாரு சூரிய மாமா கம்மா. அது இப்பதான் 1.5 வயசு. ஸோ அவர் கத்துறதும் அது இந்த வாட்டி கிளியரா விளங்கினுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி மோட்டிவேஷன் தான் எனக்கு.
0: தேவேந்திரன், அது ஒரு பெரிய பக்க பலம்ன்றீங்களா இல்ல உங்களை ஒரு மாதிரி இமோஷனலா ஆக்குதா?
2: எனக்கு அது எப்பவுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். என் அம்மா சின்ன வயசுலேருந்து சண்டை போடும் போதுலாம் என் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் நான் எப்பவுமே சண்டை போடும் போது சண்டை போடுற முன்னிக்கே வந்து சொல்லுவாங்க, நான் எங்காச்சும் டவுனாக இருந்துச்சு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல, ஸோ சண்டை போடுற முன்னுக்கு அவங்க தான் எப்பவுமே வந்து மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியும், நீ அடிச்சிருவ, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் எப்பவுமே என்னை உற்சாகப்படுத்துவாங்க.
1: ஆமா, தேவேந்திரன் பத்தி பேசுறோம்னா அவரு வென்ற பிறகு ஒரு பெரிய பதிவு ஒண்ணு அவருடைய சமூக வலைத்தளத்துல இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாத்துருந்தோம். அம்மாவை பற்றி நிறைய விஷயம் நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க, சொல்லுங்க அதை பத்தி. அந்த பதிவு ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப இதா இருந்தது.
0: அது அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் அம்மா அம்மா அவங்க அம்மா எல்லாருக்கும் பெரியும். ஆனாலும் அதை பார்க்கிற விதம், அதை உணர்கின்ற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அம்மான்றவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க அதை அவங்கள வந்து அப்படியே கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி உங்க அம்மா?
2: எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என் அம்மாவும் என் அப்பாவும் தான் மொதல். ஸோ என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லைனா இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் சின்ன வயசில் என் அம்மா நடந்தே தான் அங்க்துவால் இருக்கும்போது, ஸோ நடந்தே தான் கூட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு அது டோர்னமெண்ட்லாம் நடந்துருச்சுன்னா என் அம்மா எப்பவுமே வந்துருவாங்க, வந்து பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ எப்பவுமே என்னை உற்சாகம் என்னாச்சும் டவுனாக நான் ஃபீல் பண்ணேன்னா எனக்கு நான் இங்கே புக்கி ஜாலியில் இருக்கும்போது கூட ஃபோன் பண்ணி எப்பவுமே எனக்கு எப்பவுமே கால் வந்துடும். அவங்களோட பாட்டு அவங்க எப்பவுமே தவறவே மாட்டாங்க. அந்த இது எனக்கு எப்பவும் எப்பவுமே இருக்கும். ஸோ எனக்கு அதனால எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னால மேலும் மேலும் இன்னும் வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் எனக்கு.
0: பொதுவாகவே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், இப்ப பள்ளிக்கூடத்துல தப்பு பண்ணா வீட்டுக்கு போறோம்ன்ற ஒரு தைரியம், தப்பிச்சு போயிருவோம் அப்படின்ட்டு அது வீட்டுல வந்து நம்மள என்னதான் ஏசினாலும் அடிச்சாலும் சரிப்படுத்தி திரும்பி அனுப்புவாங்கல்ல. அப்ப நம்ம போய் டக்குன்னு இந்த பவுன்சிங் இடம்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம குடும்பம் அம்மா அப்பாவா தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து புக்கி ஜாலியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அங்கதான் இருக்கீங்க. அன்னைக்கு ஷாமலா ராணி வந்து விவரிச்சாங்க எப்படி சூழல் இருக்கும், 5 மணிக்கு எழுந்திருக்கிடும், ராத்திரி தான் முடியும், இவ்வளவு நேரம் இதுல 8 மணி நேரம் தூங்கலாம் வேற கோச் ஏசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பாட்டு வாங்கிட்டீங்க இல்ல சரியா செய்யல அப்படின்னா எப்படி அதை சரிப்படுத்துவீங்க அப்படின்னா அது குடும்பத்தை தான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நீங்க தூரமா இருக்கும்போது இது எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கும் சூர்யா?
3: கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா டெய்லி எங்கள் அம்மா கால் பண்ணாலும் அந்த டெய்லி எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டம் இது இருக்கும், மிஸ் பண்ணுற இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தியாகம் பண்ணி தான் ஆகணும், ஒன்று வேணும்னா ஒன்று தியாகம் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டைம், ஃபேமிலி டைம், மீ டைம்லாம் நிறைய கிடைக்கல தான். ஆனால் இப்போ எப்போ இந்த மாதிரி ஒரு 1 வீக் லீவு கிடைச்சிச்சுன்னா அப்போ தான் நாங்கள் எடுத்துக்குவோம். சம்திங் நம்ம கொடுத்தா தான் திருப்பி நம்மளுக்கு
0: எந்த தியாகத்தை நீங்கள் வந்து நான் பண்ண பெரிய தியாகம் தெரியுமா இது
1: விளையாட்டு
0: செய்ய மாட்டாங்க, இந்த விளையாட்டுக்காக இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னா என்ன சொல்லுவீங்க சூர்யா?
3: இதுதான் நான் சொல்லுவேன், ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்குது. ஏன்னா 5 வயசுலேருந்து இப்போ எனக்கு 24 வயசு, இத்தனை வருஷம் நான் ஹாஸ்டலில் தங்கி, முதல் ஸ்கூல் படிக்கிறப்ப ஹாஸ்டல் தங்கி தான் அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹாஸ்டலில் தங்கி அங்கே ட்ரைனிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபேமிலி டைம் தான் டெய்லி பார்க்க முடியல. ஸோ அதுதான் ஒரு பெரிய தியாகம்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப மிஸ் பண்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணி வந்து பார்க்க முடியுமா அவங்க?
2: வந்து பார்க்கலன்னு அங்கே இப்போ என்னாச்சும் ஒன்றுன்னா சிறுமாலேருந்து அம்மா வருவாங்க ஜாமா கூட.
0: எனக்கு நீங்கள் அடிக்கடி வரவே,
2: ஏன்னா எங்களுக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ட்ரைனிங். ஸோ முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு நான் எப்பவுமே போயிடுவோம், ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதில் ஒரு நாள் தான் டைம் இருக்கும் ஃபேமிலி கூட பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்கு. கால் தூங்கி ஏஞ்சோன்னா மறுநாள் வந்துடும், திரும்ப ஏஞ்சி போடுவோம் ட்ரைனிங்க்கு. ஸோ ரொம்ப குறைவான ஒரு டைம் தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது.
0: அவங்களுக்கு என்னப்பா என்ன வாழ்க்கை, பறக்கிறது, ஜப்பானுக்கு போறது, வர்றது, இங்கே போறது. ஆனால் அவங்களுக்கு பின்னால் இவ்வளோ இருக்குல்ல.
1: ஆமாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் வந்து ஏற்கனவே விளையாட்டுத் துறையில் இருக்காங்க யாராவது, இல்லை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்களா? சூர்யா பொறுத்தவரைக்கும் அப்படி
3: எங்க அம்மா அப்பாவும் அத்லீட்ஸ் தான். அதுக்கப்புறம் எங்க அக்காவும் அத்லீட்டா இருந்தாங்க. அக்காவும்
0: எல்லாம் கராத்தேவா இல்ல?
3: இல்ல, அம்மா அப்பா வந்து ரன்னிங். அப்புறம் அக்கா செகண்ட் சிஸ்டர் வந்து கரத்தில இருந்தாங்க.
1: சரி, நீங்க வந்து விளையாட்டு அந்த துறையை விளையாட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தேவேந்திர நீங்க எப்படி?
2: என் அம்மா வந்து அந்த நட போட்டி நடக்கல மீன் அந்த ஸ்கூல் டைம்ல அந்த டைம்ல இருந்தாங்க.
0: பாருங்க அதுதான் சொல்லுவாங்களே, அது எப்படியாவது வந்துரும்.
1: அம்மா அதனால உங்களை அதிகமா புரிஞ்சுக்க முடியுது
3: சுக்கான. ஆனா இருந்தாலும் அந்த அவங்க இருந்தனால அவங்களுக்கு தெரியுது என்ன எங்களுக்கு தேவை. இப்ப ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்ப இந்த வயசுல இந்த தேவை இல்ல, முதல் இப்ப எஸ்பிஐ முடியுது முடியும் சொல்லுவாங்க. பட் ரெண்டுத்தையும் ஒன்னா செஞ்சுதான் ஆகணும். இது ஒண்ணு இருக்கு, இது ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கும்னா ஏன் நம்ம அது விடணும்? அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில விட்டாங்க.
0: அந்த மாதிரி பாதியிலே போனவங்களோட நண்பர்கள் யாராவது இருப்பாங்கல்ல வீட்டுல படிக்கணும் அப்படின்னு சொல்லி
3: நிறைய பேர் இருக்காங்கண்ணா.
0: எனக்காவது அவங்க வந்து சொல்லியிருக்காங்களா, அச்சே அப்பவே நான் வந்து வந்திருக்கணும் போயிருக்க கூடாது அப்படின்னு?
3: கண்டிப்பா நிறைய பேர், 2-3 பேர் இருக்காங்க போனவங்க. கரத்தி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கரத்தில இருந்து அவங்க போனவங்க கொஞ்சம் ரிக்ரெட் பண்றாங்க, இருந்திருக்கலாம் ஒண்ணு கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்னு.
0: சரி, ஒரு பாடல் கேட்கலாம், அதுக்கு பிறகு அண்ணன் சில கேள்விகள்லாம் தயார்படுத்தி வச்சிருக்காரு.
1: அப்பதான் சொட சொட தயார் பண்ணது எப்படி இருக்குன்னு பாக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தேவேந்திரன் கல்யாண சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் கராத்தையில வெங்கல பதக்கம் வென்றிருந்தாங்க ஆசிய விளையாட்டு போட்டியில. அடுத்தது ரெண்டு பேரும் வந்து அடுத்த போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. என்ன போட்டி அடுத்து நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க?
1: ஏஷியன் யூனிவர்சிட்டி கேம்ஸ். ஆக்சுவலி அதுக்கு முன்னுக்கு ஒன்று இருக்கு, வேர்ல்ட் கராத்தே சாம்பியன்ஷிப் டீம் ஃபைட்டோட. ஸோ பாய்ஸ் டீம் வந்து இப்போ ஏஷியா சி கண்ட்ரீஸ்லே மலேசியா மட்டும்தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க.
0: போயிருங்க ரெண்டு பேரும்.
1: 11
0: தீபாவளி முடிஞ்சிடும். தீபாவளி வீட்டுக்கு
2: அந்த சூழல்
0: என்ன செய்யறது, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவீங்க?
1: வீட்டுக்கு போன சாப்பிட்டுருவான்னு தான் எங்க அம்மா அனுப்புவாங்க படம். நான் டோர்னமெண்ட் சம்டைம்ஸ் டோர்னமெண்ட் இடத்துல இருப்பேன், எங்க அம்மா அனுப்புவாங்க. தீபாவளிக்கு
0: இந்த டயானா இருந்தாங்களே அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். எப்படி நீங்க வந்து இப்படியே இருக்கீங்க எப்போதும்னு கேட்டா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா
1: வெளியே?
0: அப்படி ஒரு இது சூழல பின்பற்ற அந்த மாதிரி இது செய்ய முடியாது.
1: ஆக்சுவலி சம்டைம்ஸ் நடக்கும் அந்த மாதிரி ஆசையில சாப்பிட்டுருவோம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்டுருவோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அது போய்கிட்டே இருக்கும்.
0: சரி, இப்போ ஒரு பொரிச்ச கோழி சாப்பிட்டீங்க, அது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்?
1: இப்போ டயட்ல இருக்கிறப்ப ஏன்னா நம்ம ஒரே டைம்ல வேகமா குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நம்ம நான் டெய்லி வச்சுங்க 500 grams டார்கெட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அந்த கோழி பொரிச்ச கோழி சாப்பிட்டேன்னா அந்த இறங்க போற அந்த 100 gram வந்து வேஸ்டா போவோம் இறங்க. சோ இப்ப நான் லாஸ்ட் மினிட்ல நான் குறைச்சேன்னா அது சண்டை போடுறப்ப பாதிக்கும். எனக்கு எனர்ஜி எல்லாம் போவோம். தண்ணிய வழியா நான் ட்ரெயின் பண்றதா வேற வழியெல்லாம் தண்ணியில ட்ரெயின் பண்ணணும்.
0: எந்த சாப்பாடு தொடவே மாட்டீங்க, இதுதான் பெரிய எங்களுக்கு எதிரி போட்டி அந்த காலகட்டத்தில்.
1: கண்டிப்பா இந்த பொரிச்சது,
2: அந்த பொரிச்சதெல்லாம் முடிஞ்சிருக்கா தவிர்த்துருவீங்க, தவிர்த்துருவீங்க.
1: அது அதோட கிட்ட வரப்ப நாங்க சோறு குறைச்சிரும், லைக் அந்த ப்ரோட்டீன்ஸ் நிறைய ஆக்கிரும். ப்ரோட்டீன்
0: நம்ம சாப்பாடு எல்லாமே அப்படிதானே.
1: போட்டிக்கு
0: நீங்க
1: என்ன
0: ஆகும்
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னைக்கு நம்மோட தேவேந்திரன் மற்றும் சூர்யா இருக்காங்க. சரி, ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம்னு.
0: சரி, ரெண்டு பேருமே சொல்லணும், வெவ்வேறு பதில் இருந்தா கூட பரவாயில்ல. சாய் அபியங்கரா அனிருத்தா?
1: அனிருத்.
0: ஓ, இட்லியா தோசையா? எப்படிப்பட்ட அமைதியை கொடுக்குது சூர்யா?
1: அது ஒரு மாதிரி தனி ஃபீலிங்.
0: போவீங்களா அடிக்கடி?
1: அடிக்கடின்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் போவாள், அதையும் ஒன்னாதான் போவோம்.
0: நீங்க அவரை விட்டுட்டு எங்கேயுமே தனியா போக மாட்டேன். இப்ப அடுத்த அந்த கேள்வி வச்சிருக்கேன், உங்களுக்கு தனியா பயணம் பண்ண பிடிக்குமா இல்ல ஒரு கூட்டத்தோட இருக்குதான் பிடிக்குமா? எங்க வெளியே போறதா இருந்தா
3: கூட்டமா?
1: கூட்டமா தான்.
0: இன்ஸ்டாகிராமா?
3: இன்ஸ்டாகிராம்
0: நிறைய பேர் வாழ்த்து. ஒரு
1: வாரம் டைம் கொடுப்பாங்க. பாதி நாள் மொதல் ஃபேமிலிக்கு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டமாக
0: ஏன்னா
1: எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்டியா இங்கேருந்து தூரமாக போயிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாடி ஃபேமிலி கூட
0: இவர் விட மாட்டாரு, அவர் தனியாக நீங்க விட மாட்டீங்கல்ல.
2: ஆமா, இதுல என்னன்னா இப்போ இந்த விளையாட்டுத்துறை அப்படின்ற போது ஒவ்வொரு நாட்டுக்குமே அப்படிதான், விளையாட்டுல நம்ம மலேசியர்கள் ஒரு சாதனை பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மலேசியர்களுமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி தான் இப்ப சி விளையாட்டு போட்டி நடக்கும் போது கூட பதக்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு பிரதமர் வாழ்த்து சொல்றாங்க, மலேசிய மக்கள் வாழ்த்து சொல்றாங்க. அந்த வாழ்த்து மலையில நினைறீங்க இல்லையா, ஒவ்வொரு முறையும் தங்கம் வென்ற பிறகு நீங்க மலேசியாவுக்கு திரும்பும் போது அந்த தருணம் எப்படி இருக்கு, உங்களை எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க, உங்களுக்கே என்னப்பா அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தோணும் இல்லையா, அந்த தருணம் எல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க அதை பத்தி.
3: என்ன, நாங்க அங்கிருந்து வரும்போது எங்க மீடியா சோ என்ன எங்களுக்கு, நாங்க வந்து இந்த வாட்டி வந்து வீடியோ கால்ல மணி 1 மணிக்கு கிட்ட, அப்பதான் தூங்கி இருந்துச்சு, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இன்னொன்னு மீடியா எல்லாம் வந்துருவாங்க, மீடியா
2: 1 மணிக்கு
3: அம்மா அப்பா எல்லாம் வந்து நிப்பாங்க. சோ எங்களோட கோச்சஸ், என்னோட டோஜோட மாஸ்டர்ஸும் சோ எல்லாமே வந்திருந்தாங்க. சோ அந்த டைம் எங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி எங்களை வெல்கம் பண்றது வந்து, நாங்க சாதிச்சதுக்கு வந்து வெல்கம் பண்றது எங்களுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து இன்னும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்குவிக்கிறது தான் எங்களுக்கு அந்த இது தோணிக்கிட்டே இருக்கும்.
0: அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அன்னைக்கு நம்ம ஷாமலா ராணிட்ட பேசும்போது ஒண்ணு கேட்டிருந்தோம், நீங்க அங்க இருக்கீங்க, இங்க இருந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றது, ஒரு ஸ்டாரி இல்ல உங்களுக்கு கீழே வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது சூர்யா உங்களுக்கு?
1: அது மோட்டிவேட்டிங். ஏன்னா வந்து இப்ப நம்ம நினைக்கிறோம் யாரும் நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு, இப்ப நம்ம அதெல்லாம் பாக்குறப்போ தான் தெரியும் எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. சோ அவங்களுக்காகியாச்சும் நம்ம இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு தோணும்.
0: இதெல்லாம் தாண்டி இந்த போடியம்ல நிப்பீங்களே அந்த நிகாராக்கு வரும்.
1: ஆமா,
0: அந்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க எப்படி.
1: ஆக்சுவலா இதுல நிறைய கேம்ஸ்ல வந்து நம்ம மெடல் அடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம், கோல்டு மெடல் அடிக்கிறது. ஸோ அங்க அதை அடிச்சுட்டு நம்ம நிக்கிறப்ப நம்ம முத்தனா வேற ஒரு நாட்டுல நம்ம நிகாராக்கு நம்ம வாசிக்க வச்சிருக்கோம்னு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கும். சில டைம் கண்ணீர் வரும்,
3: கூஸ்பம்ப்ஸ் ஆன ஒரு ஃபீலிங்ஸ்.
2: ஆமா, ஆனந்த கண்ணீர் பெருமை தருணம்லாம் அந்த நொடி அதை மறக்கவே முடியாது. அந்த நொடிகளை ஏற்படுத்துற உங்களை மாதிரி எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு போகணும். இப்போ நீங்க பல தலைமுறைகளை இந்த அறிவிப்பறை பார்த்துருக்கு அப்போதுல இருந்து, இப்ப நீங்க தான் அதுல கடைக்குட்டியா இப்போ வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய ஜெயிக்கணும், அடுத்து உங்களுக்கு இருக்கிற அந்த ரெண்டு போட்டியிலையும் நீங்க வந்து வெற்றி பெறணும்னு சூர்யா மற்றும் தேவேந்திரன் உங்க ரெண்டு பேருக்கும் எங்களோட வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி.
0: மலேசியர்கள் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு என்ன சொல்லணும் இந்த நேரத்துல நீங்க?
1: எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்றீங்க, இன்னும் சப்போர்ட்
3: மேலும் சப்போர்ட் பண்ணி எங்களை ஊக்குவிக்கணும். சோ நாங்க இன்னும் மேலும் மேலும் மேல வரணும்னு நீங்க எல்லாமே எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
0: நிச்சயமா நீங்களையும் அடுத்து அடுத்து இங்க வரணும், உங்களோட வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு. இப்ப டிக்டாக்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதக்கத்தை அப்படியே காட்டிருங்க. இங்க நம்ம நேரடியா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட கராத்தே போட்டியில 55 கிலோகிராம் அந்த எடை பிரிவில ஜெயிச்ச வெண்கல பதக்கம் என்ற தேவேந்திரன், அப்புறம் 65 கிலோ
1: 60 கிலோல
0: வெண்கல பதக்கம் என்ற
2: சூர்யா
0: ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாய்ப்பு இருந்தா நம்ம
1: மீண்டும்
3: நன்றி
0: சூர்யா அப்புறம்
2: பாராட்டுகள் சொல்லிக்கலாம். வெள்ளிக்கிழமை தொடங்குங்க.
0: என்ன அந்த பையனுக்கு ரொம்ப பயமுறுத்திட்டு போறானுங்க நினைக்காதீங்க, உண்மையை தான் சொல்றோம். கிட்ட வந்த பிறகு அப்புறம் யோசிச்சுட்டு இருப்போம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
2: நான் உங்கள் மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.
0: உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. ரெண்டு பேருக்காக இந்த பாட்டு வருது. M. Kumaran, son of Mahalakshmi.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சபா பனம்பாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களைச் சேர்ந்த 118 பேர் இன்று காலை 4 வெள்ள உதவி மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். நேற்றிரவு பெய்த தொடர் மழையால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டது. சுங்காய் மோயோக் நீர்மட்டம் தற்போது 9.12 மீட்டர் அபாய கட்டத்தை கடந்துள்ளதாக பனம்பாங் மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு தலைவர் நோவோமி டீனா ஜோன் தேரன் தெரிவித்தார். பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்தை முன்னிட்டு இன்று தொடங்கி ஞாயிறு வரை சப்பாங் பன்னாட்டு பந்தயத்திடம் SIC-ஐ நோக்கிய அனைத்து வாகனங்களும் 5 முதன்மை பகுதிகளில் கட்டாய சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. F1 பந்தய காலம் முழுவதும் போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதிப்படுத்த இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஸ்லாங்கூர் காவற்படை தலைவர் டாட்டோஸ் அஸ்லிகார் கூறினார். ஆப்தாரின் கல்லோரா சோதனையின் வழி இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் வரை கடற்படை போலீஸ் பறிமுதல் செய்த பொருள்கள் அபராத தொகையின் மதிப்பு 525 மில்லியன் ரிங்கிட் என புக்கிட் அமான் பொது அமைதி உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குநர் டதுஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பாஸ்ரி தெரிவித்தார். அக்காலகட்டத்தில் மலேசிய நீர்ப்பகுதியில் பல்வேறு குற்றச் செயல்களை உள்ளடக்கிய 7627 சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலாக்கா உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் பின்பற்றுதல் திட்டம் பொதுமக்கள் அதிகம் திரளும் இடங்களில் விரிவுபடுத்தப்படும். வணிகர்கள் சட்டத்தை பின்பற்றுவதை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கம் என்று மலாக்கா KPD இயக்குநர் டாக்டர் முகமது அசிமி ஜமலுடன் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள மின் விநியோக நிலையம் மீது இவ்வார தொடக்கத்தில் நடத்தப்பட்ட திருக்கூர்தி தாக்குதலுக்கு ஹூத்தி தரப்பே காரணம் என்று யேமனில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படை குற்றஞ்சாட்டியது. கடந்த செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை மணி 5:11 தாய்பா விநியோக நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஊடக தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மலிகி தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஹாக்கி போட்டியில் தேசிய ஆடவர் அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியதை அடுத்து 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்கு நேரடியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. மலேசியா அரையிறுதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. வணக்கம் எல்லோருக்கும். இந்த மாதத்தின் அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும், கடவுள் கொடுத்திருக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்படி நல்ல முறையில பயன்படுத்திக்கலாம், நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்றத இன்றைக்கு நம்ம நல்லா தீவிரமா யோசிப்போம். இதற்கிடையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பாத்தீங்கன்னா மலையாள பாடல்களை கேட்க போறோம். தொடக்க பாட்டு உங்களுக்காக கார்த்திக் ஸ்ரேயாஸ் வராங்க, கேட்கலாம்.

அப்சல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. சரி, நடிகை மீனா இருக்காங்க இல்லையா, திருஷ்யம் வந்து நல்ல வெற்றியை கொடுத்திருந்தது, அடுத்து திருஷ்யம் 3 வரப்போகுது இல்லையா, இதற்கு பிறகு அவங்க என்னென்ன திரைப்படங்கள் நடிக்க போறாங்கன்னு அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா நீங்க போனீங்கன்னா, நடிகை ராதிகாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க, இது மலையாள திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பூஜை எல்லாமே வந்து நேற்று தான் முடிஞ்சதுங்க, நேற்று தான் வந்து அதனுடைய பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிருந்தது. அந்த காணொலிகள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல இப்ப பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு, ஓ மலையாள திரைப்படங்கள்ல ராதிகா மீனா எல்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. இன்னும் பல நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, இன்னும் பெயர் இடப்படாத அந்த படம் கூடிய விரைவில் படப்பிடிப்பு தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்து. இப்போ அடுத்து கார்த்திக் உங்களுக்காக பாடல் கொண்டு வராரு, கேட்கலாம்.

வீட்டில் தொலைக்காட்சி இல்லாம கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

மஞ்சரி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, மலேசிய சுகாதார அமைச்சினால் தடை விதிக்கப்பட்ட சில அழகு சாதன பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்க. ஒரு சில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்டாக்ல வந்துட்டு அதை வந்து அதை மீறி சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் போது அதை தவறுதலாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதனால பின்விளைவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க. அழகு சாதன பொருட்கள் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா, அதில் மெர்க்குரி எதுவும் கலந்துருக்கா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணுங்க. இல்லைனா அதில் நமக்கு தான் ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த பாட்டு ரிமி டோமி ஷானி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

பிரதீப் குரலான பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி 12 மணிக்கு பிறகு இடம்பெற போகுது. இன்றைக்கு புகிமா நம்மோடு வந்து பேச போறாருங்க. சமீபத்தில் அவருக்கு விருதுலாம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது. அவருடைய புதிய பாடல் பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம உள்ளூர் பாட்டு தான் முழுக்க முழுக்க நீங்க 12 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. இப்போ அடுத்த பாட்டு ரேஷ் மேலின் வராங்க, கேட்கலாம்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மோதல்களின் போது நாடுகள் உணவு விநியோகத்தை இலக்கு வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று G20 வர்த்தக அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக பன்னாட்டு வர்த்தகத்திற்கான பிரான்ஸ் அமைச்சர் நிக்கலஸ் ஃப்ரோசியா கூறியுள்ளார். உயர்நிலை பேச்சுகளின் போது இந்த சிக்கல் தொடர்பாக ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவை சாடினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்திருந்த எதிரீட்டு வரிகள் வாஷிங்டனின் பங்காளிகளுடனான உறவுகளை சீர்குலைக்கின்ற வேளையில் தொழில்துறை உற்பத்தி திறன் நியாயமற்ற முறையில் விலைகளை குறைப்பதாக விமர்சகர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை சீனா மறுத்துள்ளது. இந்த சூழலுக்கு நடுவே இந்த விவாதங்கள் நடைபெற்றன. தென்கொரியாவுக்கு அனுப்பப்பட்ட வடகொரிய போர்க்கைதிகள் குறித்த தகவலை உக்ரைன் ஒரு தலைபட்சமாக வெளியிட்ட விவகாரத்தில் அந்நாடு பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க மறுத்தால் சோல் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தென்கொரிய அதிபர் லீ மியோ ஜாங் தெரிவித்தார். இரு வடகொரிய போர்க்கைதிகளை தென்கொரியாவுக்கு அனுப்பியதாக தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை உயிருடன் பிடிப்பது எளிதல்ல என்றும் குறிப்பிட்டார். தென்கொரியா இதுவரை உக்ரைனுக்கு போருக்கான ஆயுதங்களை நேரடியாக வழங்காமல் மாந்தநேய உதவிகளை மட்டுமே வழங்கி வரும் நிலையில் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கிடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் இவ்வாண்டு 52 விழுக்காடு பகுதிகள் கடும் வெப்ப அழுத்தத்துக்கு ஆளானதாக ஐரோப்பிய வானிலை கணிப்பு மையம் ECMWF தெரிவித்தது. காலநிலை மாற்றத்தால் வழக்கத்திற்கு மாறாக இளவேனில் காலத்தின் தொடக்கத்திலேயே அங்கு வெப்ப அலை தாக்கம் தொடங்கியது. ஐரோப்பாவின் வரலாற்றில் 3வது அதீத வெப்பம் இவ்வாண்டு நிகழ்ந்துள்ளது. மேலும் மேற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தொடர்ந்து உயர் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டதாக ECMWF காலநிலை தலைவர் செமண்டா பர்கஸ் கூறினார். 1992க்கு பின் அங்கு ஆற்றின் நீரளவு மிகவும் குறைவாக இருந்தது. ஐரோப்பாவில் கடந்த 45 ஆண்டுகளாக வறட்சி நிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆகஸ்ட் இறுதிக்குள் ஐரோப்பாவின் கிட்டத்தட்ட பாதி பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்ததாக பர்கஸ் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள மின் விநியோக நிலையம் மீது இவ்வார தொடக்கத்தில் நடத்தப்பட்ட திருக்கூர்தி தாக்குதலுக்கு ஹுத்தி தரப்பே காரணம் என்று ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படை குற்றஞ்சாட்டியது. கடந்த செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 5:11 தைபா விநியோக நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஊடக தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மலிகி தெரிவித்தார். இந்த தாக்குதல் கோழைத்தனமான பயங்கரவாத செயல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஹுத்தி தரப்பு பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்புகளை வேண்டுமென்றே குறிவைப்பதாகவும் புனித நகரங்களையும் தாக்குவதன் மூலம் அமைதியை சீர்குலைப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹுத்தி படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் தலைநகர் சானாவில் பலத்த வெடிசத்தங்கள் கேட்டன. அதனைத் தொடர்ந்து அங்கு கரும்புகை வெளியேறியதாக ஊடக தொடர்பாளர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஜூலையில் ஏமனில் மீண்டும் போர் மூண்டது. ஏமனின் செங்கடல் கடற்கரை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹுத்திக்கும் ரியாட்டின் ஆதரவு பெற்ற அரசாங்கத்திற்கும் இடையே மோதல் தொடர்கிறது. ChatGPT-யை உருவாக்கிய ஓபன் AI நிறுவனம் உணர்ச்சி பூர்வமான தகவல்களை தவறாக கையாண்டதாகவும் நிறுவன கொள்கைகளை மீறியதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் 3 ஆராய்ச்சியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. சான் பிரான்சிஸ்கோவை தளமாக கொண்ட அந்த AI ஆய்வகம் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த ஊழியர்களுள் குறைந்தது 2 பாதுகாப்பு சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் என வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலும் புளூம்பர்க்கும் செய்தி வெளியிட்டன. விளையாட்டு 2027 ஆப்பிரிக்க நாடுகள் கிண்ண கார்பந்து அதிகாலையில் நடைபெற்ற டி குழு நிலையிலான ஆட்டத்தில் கினி கென்யாவை 1-0 சுழியம் என வென்றது. போரிசியா டோட்மன் தாக்குதல் ஆட்டக்காரர் கினி கேப்டன் செல்ஹவ் குரேசி 32வது நிமிடத்தில் அந்த வெற்றி கோலை புகுத்தினார். 25,000 ரசிகர்கள் முன்னிலையில் அவ்வாட்டம் நடைபெற்றது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

வேலையை இழப்பது எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விவகாரம் அன்று. அதனை எந்த ஓர் ஊழியரும் எதிர்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதிலும் வேலை இல்லாமல் பல மாதங்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று நினைத்து பார்க்கும்போது நிலைமை மேலும் கடினமாகிறது. இருப்பினும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் எதிர்பார்க்காத சூழலை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிறு சோதனை வந்ததற்காக நாம் மனம் தளர்ந்து நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. அதனை மன உறுதியுடன் கடக்க வேண்டும். ஒவ்வொரு சவாலுக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கும். அவ்வகையில் வேலை இழப்பை இனி யாரும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை. உதவி பெற சரியான வழிகளை தெரிந்து கொண்டாலே போதும். அக்டோபர் தொடங்கி வேலை இழந்த சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ சந்தாதாரர்கள் 2017 பணிச்சேவை வேலை காப்புறுதி அமைப்பு சட்டம் உட்பிரிவு 800 கீழ் சலுகைகளை பெற விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய தரப்பினர் அச்சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 3 சீராக்கங்களின் வழி இனி நன்மை பெறலாம். இது முன்கூட்டியே மீண்டும் பணியில் சேர்வதற்கான உதவித்தொகை EBSA-வின் புதிய விகிதத்தை உள்ளடக்கியது. அத்தொகை மீதமுள்ள வேலை தேடுவதற்கான உதவித்தொகை EMP-ஐ 50 விழுக்காடாக உயர்த்துவதும் அடங்கும். அதனுடன் பயிற்சி கட்டணம் ஃபி லத்தேஹானை 4000 ரிங்கிட்டிலிருந்து 7000 ரிங்கிட்டாக உயர்த்துவதையும் பயிற்சி உதவித்தொகையை நாளொன்றுக்கு 30 ரிங்கிட்டாக உயர்த்துவதையும் அது உள்ளடக்கியுள்ளது. இவ்வேளை புதிய சலுகைகளையும் அந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் இடப்பெயர்வு உதவித்தொகை EBM-ம் அடங்கும். இந்த சட்ட சீராக்கத்தால் சுமார் 7 மில்லியனுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் பயன்பெறும் வேளை அது நாட்டின் தொழிலாளர் சந்தையை மீண்டும் துடிப்புடன் இயங்கச் செய்யும் என்றும் நம்பப்படுகிறது. EBSA எனப்படுவது EMP உதவித்தொகை பெறும் காலகட்டத்தில் முன்னதாகவே வேலைக்கு திரும்பும் ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை. இவ்வாண்டு அக்டோபருக்கு முன் சந்தாதாரர்கள் வேலை இழப்புக்கான செலுத்தப்படாத EMP-யின் மீதமுள்ள தொகையை மொத்தமாக பெற்றனர். அதன் சலுகைகளில் பெர்கேசோவிடம் பதிவு பெற்ற பயிற்சி வழங்குநர் நடத்தும் பயிற்சிகளில் பங்கேற்கும் சந்தாதாரர்களுக்கு பயிற்சி உதவித்தொகையும் அடங்கும். இதனிடையே பெர்கேசோ முன்னெடுத்திருக்கும் அண்மைய சீராக்கங்களில் விரிவான பணிமாற்ற அணுகுமுறைக்கு ஆதரவும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட 24 மணி நேர பாதுகாப்பு லிண்டோங் திட்டத்துக்கு ஏற்ப வேலை நேரத்துக்கு அப்பால் விபத்து ஏற்படும் இடருக்கான பாதுகாப்பும் இதில் அடங்குகிறது. அவ்வகையில் நாட்டு மக்களுக்கு உதவுவதில் பெர்கேசோவின் பங்கு அளப்பரியது என்றால் அது மிகையாகாது. நாடு முழுவதும் உள்ள 42,000 மேற்பட்டவர்கள் இவ்வாண்டு ஜூன் 12 வரை வேலை இழந்துள்ளனர் என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. பெர்கேசோவின் புள்ளி விவரங்களின்படி லிண்டோங் கர்ஜாயா திட்டத்தின் வாயிலாக 134,123 இழப்பீட்டு கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறியிருந்தார். இது மொத்த தொகையான 248.2 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியது. நாம் அறிந்தோ அறியாமலோ இந்த அனைத்து நன்மைகளும் மலேசிய மக்களின் அக்கறையினால் பெறப்பட்டவை. சொல்லப்போனால் அவை பெர்கேசோ சந்தாதாரரின் சொந்த பங்களிப்பு தொகையிலிருந்து வழங்கப்படுகின்றன. இன்று இதுபோன்ற சூழலை அவர்கள் சந்திக்கின்றனர். நம் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது அல்லவா? பெர்கேசோவின் இந்த நன்மையை சுயமாக பதவி விலகியவர்கள், ஒழுங்கு சிக்கல் உள்ளவர்கள், கட்டாய பணி ஓய்வு, ஒப்பந்தம் முடிவடைந்த ஊழியர்கள் பெற முடியாது. அப்படியென்றால் யார்தான் இந்த பாதுகாப்பை பெறலாம்? பெர்கேசோ அகப்பக்க தரவுகள்படி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் அல்லது வீட்டு பணியாளராக பணிபுரியும் மலேசிய குடியுரிமை பெற்றவர்கள் நிரந்தர குடியிருப்பாளர் இதற்கு தகுதி பெறுவர். அத்துடன் அவர்கள் 18 முதல் 60 வயதிலானவர்களாகவும் சட்டம் 800 கீழ் பதிவு பெற்றிருக்கவும் வேண்டும். மேலும் குறைந்தபட்ச பங்களிப்பை நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் கொண்டிருக்க வேண்டும். சரவா மீரி லாங் லேலாங்கில் நிகழ்ந்த நாட்டையே உலுக்கிய விபத்தை சற்று நினைவு கூறுவோம். அந்த உலங்கூர்தி விபத்தில் பலியான 5 பேரில் 2 பெர்கேசோ சந்தாதாரர்கள். அதனுடன் அவர்களின் வாரிசுகள் மாதாந்திர நலத்தொகையை பெற தகுதி பெற்றுள்ளனர். விமானி மறைந்த கேப்டன் ஜைனோல் அஃபிக் பி ஷாமின் குடும்பத்தினர் ஒவ்வொரு மாதமும் 5,355 ரிங்கிட் இழப்பீடு பெறவும், மறைந்த டாக்டர் ஐனோல் பாராகமருடனின் வாரிசும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறவும் தகுதி பெற்றுள்ளதாக டத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறியுள்ளார்.
இதனிடையே வாழ்வாதாரத்தை இழந்தோருக்கு இழப்பீடு வழங்குவதில் மட்டும் பர்கேசோ உதவுவதில்லை. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் ஏற்பாடு செய்தும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுகிறது. வேலை இழந்த பங்களிப்பாளர் லிண்டோங் கர்ஜாயா தள்ளத்தின் வாயிலாக இழப்பீடு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது அருகில் உள்ள எந்த ஒரு பர்கேசோ முகப்பிலும் அதனை மேற்கொள்ளலாம். சிறு துளி பெருவெள்ளம், சவால்களைக் கண்டு துவண்டு விடாதீர்கள், மீண்டும் எழுந்து முன்னோக்கி செல்லுங்கள் எனும் ஊக்குவிப்போடு நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் சிவசங்கரி கணபதி.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசுறேங்க. நேரத்தை பாத்துருங்களேன், 11:11 பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அதனாலதான் சொன்னேன். சரி, உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நிறைவான நாளா இருக்கட்டும்ங்க. ஆஸ்ட்ரோ அலைவரிசி 87.3 பிறகு ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அழைத்து கேளுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

இப்போ யாருக்காக பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்க அழைத்தே பாட்டு கேட்கலாங்க. நல்ல வாய்ப்பு தானே. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்டு அவங்க பேரை வானொலி பக்கமா சொல்லி அதுல கிடைக்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி வேற எதுலயாவது கிடைக்குமா? நீங்களே சொல்லுங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் கிஷன், டைப்பிங்ல இருந்து இளமுருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
0: கிஷன், நிபுண் திப்பால சேர்ந்த ஆசிரியர் கவிதா வீரமுத்து அவங்களுக்கு இன்று பிறந்த நாள். அவங்களுக்காக இந்த பாடல், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு.
1: பாடல் அவங்களுக்காகவே கொடுத்துடலாம். நன்றி
0: நன்றி கிஷன்.
1: நீங்களும் தொடர்ந்து பாடல் கேட்கணுமா? உங்க மனசுக்கு

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: நேற்றுதான் எங்க அம்மா கால் பண்ணிச்சுனாங்க, யோசிக்கிறாங்க வருதே வீட்டு வேலை செய்யுமே அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்பதான் சேர்த்தி ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
4: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில.
3: அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க, நான் இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதிருக்கு, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் சேர்த்து பதப்பதை பாக்குறாங்க.
4: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே மத்ததுக்கும் அப்படித்தானா?
3: எல்லா விசேஷம், விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல்ல இருந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் முன்னிக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னிச்சு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்காக ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு வர கெஸ்ட் என்ன நம்ம கபட் மேலாம உட்காந்து சாப்பிட போறாங்க இந்த கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நம்ம இளமை உலாசம் நிகழ்ச்சிக்கு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. உங்களுடைய அழைப்புக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம்.
1: ஹாய், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திவ்யாஸ்ரீ பேசுறேன்.
0: திவ்யாஸ்ரீ, இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? கோலஸ்லேங்கூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும் சொல்லுங்க. நண்பர்களுக்காக என்ன பாட்டு வேணும்?
1: எந்த பாட்டா இருந்தாலும் ஓகேதா?
0: எந்த பாட்டா இருந்தாலும் சரிதான். பேர் சொல்லணும் பரவாயில்லையா? கோச்சிக்க மாட்டாங்களா? பட்டியலே இருக்கா என்ன?
1: படிக்கிறேன்.
0: சரி, நல்லா படிங்க சரியா?
1: தேங்க்யூ அண்ணே.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே ஏதா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷா, நான் ஜெயா பேசுறேன்.
1: ஜெயா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: பலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வந்து டாக் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பாதுகாப்பா பேசுறீங்களா இல்லையா?
0: பாதுகாப்பா தான்.
1: என்ன பாட்டு கேக்கணும் தோணுது உங்களுக்கு இப்போ?
0: எனக்கு வந்து எதிர்நீச்சல் அடின்ற பாட்டு இருக்குல்ல,
1: இவ்வளவு உற்சாகமான பாட்டு காலையிலேயே.
0: காலையில உற்சாகமா இருந்தா வேலையெல்லாம் சுறுசுறுப்பா நடக்கும். அடுத்த கட்டமா வந்து வேலைக்கு போற போய்கிட்டு இருக்கேன். வேலையில போயிட்டு உற்சாகமா செய்யணும், சுறுசுறுப்பா செய்யணும்.
1: இன்றைக்கு உங்க பாஸ் உங்களை பாராட்ட போறாரு, போங்க.
0: நன்றி நன்றி கிஷன், நீங்களும் உங்க உங்க பாஸ் பாராட்ட ரொம்ப நன்றி. உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
1: ஓ, நீங்க வந்து இப்ப என் பாஸ் வரைக்கும் வந்துட்டீங்க நீங்க. சரி, உங்களுக்காகவே அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? சரி, பாட்டை கேட்டுக்கிட்டே உற்சாகமா போங்க, அதே நேரத்துல பாதுகாப்பா போங்க, தொலைபேசியை கீழே வச்சிருங்க. சரியா?
0: ஓகே, நன்றி கிஷன்.
1: நன்றி நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: தமிழ் செல்வி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் இருக்கி?
1: நாளைக்கு என்னோட தங்கைக்கு பர்த்டே, அவங்க பேரு ஜெயந்தி கிருஷ்ணன். அவங்களுக்காக உன் கூடவே பொறுக்கணும், அந்த பாட்டு போடுறீங்களா?
0: அந்த பாட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, கிடைக்காம எப்படிங்க இருக்கும்? வந்துட்டே இருக்கு அந்த பாட்டு, கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம். கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு, உயர்நெறி ஆகியவை மீதான உலக நாடுகளின் நம்பிக்கைக்கு சான்றாக உலகளாவிய கடப்பிதழ் தரவரிசையில் மலேசிய கடப்பிதழ் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் மலேசியர்களுக்கு பன்னாட்டு பயண வாய்ப்புகள் விரிவடைந்துள்ளதாக அவர் கூறினார். நெல் உற்பத்தி பகுதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அவற்றை நெல் களஞ்சிய பகுதிகளாக அரசாங்க பதிவேட்டில் இணைக்குமாறு மாநில அரசாங்கத்துக்கு வலியுறுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டில் அரிசி தன்னிறைவு விகிதம் SSR சரிவடைந்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்படுவது மிகவும் அவசியம் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூன் 1 தொடங்கி இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வரும் வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கான சிறப்பு சோதனையின் கீழ் ஜோஹர் சாலை போக்குவரத்து துறை JPJ பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 1346 குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. அவர்கள் வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர், சிங்கப்பூர், இந்தோனேசிய நாட்டினர் என மாநில JPJ இயக்குநர் ஜுல்கார்னான் யாசின் தெரிவித்துள்ளார். சிரியா அரசாங்கத்தின் நிகராளிகளும் லெபனானின் ஹெஸ்புல்லா தரப்பும் துருக்கியில் நேருக்கு நேர் ரகசிய பேச்சு நடத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருதரப்பு பதற்றங்களை தணிப்பதற்காகவும் பாதுகாப்பு கவலைகளை பற்றி விவாதிக்கவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. சீனாவின் சாத்தியமான தாக்குதலை தடுக்கும் வகையில் தனது இராணுவ திறன்களை மேம்படுத்தி வரும் தைவான் அமெரிக்க தயாரிப்பிலான முதல் 2 F-16V போர் விமானங்களை பெறவுள்ளது. இந்த போர் விமானங்களை விநியோகிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முதல் தவணை பதவிக்காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் கைரின் பிரிவில் நாட்டின் சைக்கிளோட்ட வீரர்கள் டத்து முகமது அசிசுல் ஹஸ்னியா வாங்கும் முகமது ஷாஃப்ரிடாவோ ஷாருமும் அரையிறுதிக்கு முன்னேறினர். அவர்கள் இருவரும் தத்தம் முன்னோட்ட ஓட்டத்தில் 2 இடத்தை பிடித்ததால் இயல்பாகவே அரையிறுதிக்கு தேர்வாகினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: அடுத்து இடம்பெறுவது மண்ணி நட்சத்திரம் அங்கம். இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோங்க. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகிமான் இன்றைக்கு இருக்காரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கு போறாரு. அவருடைய புதிய பாடல் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அது குறித்த விவரங்கள் தான் இன்றைக்கு உங்களுக்காகவே இடம்பெற போகுது. அடுத்து அவருடைய பாடல் நம்ம கேட்க போறோம். கேட்ட பிறகு 12:15 அவரை சந்திச்சு பேசலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: உள்ளூர் கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி மண்ணின் நட்சத்திரம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இடம்பெற்று வருதுங்க. 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் இன்றைக்கு நம்ம அறிவிப்பறைக்கு யார் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, சமீபத்துல வந்து விருது வாங்கியிருந்த புகிமான் நம்மோடு இப்ப அறிவிப்பறையில இருக்கிறாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க புகிமான்?
1: வணக்கம் கிஷன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் இப்போ 3 விருதுகளோட இங்க அறிவிப்பறையில உட்கார்ந்துருக்கீங்க. டிக்டாக் நேரலை பக்கமாவும் சரி, இல்ல அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாவும் சரி, நீங்க தாராளமா பாக்கலாம். இப்போ அந்த நேரலையில அந்த விருது நாங்க உங்களுக்காக காட்டிட்டு இருக்கோம், அதை பத்தி தொடர்ந்து பேச போறாரு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அவருடைய புதிய பாடல் பற்றியும் நம்ம ஓடு பகிர்ந்துக்க போறாரு. அதை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் இருக்கு, அதை மூலம் கேட்டுலாம் என்ன
2: அப்படின்னு. சிறந்த தமிழ் பாடல்
1: தெரியாது பாருங்க. சோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும் போது அது ஒரு மாதிரி ப்ரெஷரா இருந்துச்சு, ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அது முடிச்சிட்டு நான் போய் ஸ்டேஜ் ஏறி பேசும்போது அது இன்னும் ப்ரெஷரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னுக்கு பெரிய பெரிய ஜாம்பவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எனக்கு முன்னுக்கு டத்தோ சித்தி நோரலிசா இருந்தா
0: நோரலிசா உட்காந்து அவங்க வாங்கின அந்த மேடையிலே நீங்களும் வாங்கியிருக்கீங்க. இவ்வளவு பெருமையான தருணம் இல்லையா?
1: தேங்க்யூ ப்ரோ. அவங்களும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சோனா வான், கிட் சாந்தி, அப்புறம் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட், மொழி ஆர்டிஸ்ட் எல்லாமே உட்காந்துருக்கும் போது அவங்க முன்னுக்கு ஸ்பீச் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நான் மொதல் பேசுறப்ப எனக்கு என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல, விளங்கவும் இல்லை. எனக்கு ப்ரோ நான் நிறையா விஷயங்கள் வந்து டவுன்ஃபால்லாம் இருந்திருக்கு. ஸோ எனக்கு வர மெசேஜ், எனக்கு வர சப்போர்ட் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்தான் மொதல், அவங்கக்கிட்டேருந்தான். ஸோ அவங்கள தான் எனக்கு மனசில் வந்து மெயினாக நிற்பாங்க, என்னோடய ஃபாலோவர்ஸு, என்னோடய ஃபேன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஆஃப்கோர்ஸ் ஃபேமிலி வந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க ஃபேமிலி. அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா நான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த தடுங்கள் இருந்திருந்திருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, இது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் எங்கள் அம்மா அப்பா. ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் நீ செய், நான் பார்த்துக்கிறேன், நீ செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு போதே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன அஃப்கோர்ஸ் என்னோடய அப்பாங்க அங்கர் நான் சொல்லியிருப்பேன், சைக்கோ மந்திரான்னு, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிள்ளையார் சொல்லி போடலை அப்படின்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காது. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இவங்க எல்லாம் ஒரேடியாக மண்டைக்கு வந்தனால தான் நான் அப்படியே வரிசையாக படிப்படியாக சொல்லிட்டு போனேன்.

0: சத்தியம் தாண்டி இந்த மூன்று விருதுகளோட இங்க உட்கார்ந்துருக்கும் போது எங்களுக்குமே உண்மையிலேயே பெருமையா இருக்கு. மின்னலம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டு.
1: நன்றி நன்றி.
0: இப்ப இந்த காதல் வார் அப்படின்ற பாட்டு, அதுக்கு வந்துடலாமா? அந்த பாட்டு தான் உங்களுக்கு விருது கிடைச்சதுக்கு காரணம் இல்லையா? அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க, அது உருவான விதம், யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்காங்க?
1: ஓகே, காதல் வார் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவேட் சாங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மாண்டமா ஒரு டுவேட் சாங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் வார் வந்து ப்ரோ நான் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுச்சு நான் அந்த பாட்டை முடிக்கிறதுக்கு. 1.5 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து ஊருக்கெல்லாம் போயிருந்தேன், தமிழ்நாட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். போயிட்டு இந்த பாட்டோட பீட் ப்ரொடக்ஷன்லாம் நம்ம செஞ்சுட்டு, அங்கேருந்து வந்துட்டு இங்கே நம்ம லிரிக்ஸ்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபீமேல் சிங்கரை வந்து யாராவது பாட வைக்கணும்னு தேடி, ஸ்ரீ வித்யான்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸ்ரீ வித்யா இருக்காங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களை கேட்டு அவங்களோட வரிகள்லாம் பாடி அவங்க பாடி அனுப்பி எல்லாம் எனக்கு போஸ் ஆகணுன்னு அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ தட்ஸ் வை இட் டூக் ஒரு 1.5 வருஷம் எடுத்துச்சு. 1.5 வருஷம் ஆடியோ செய்கிறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்,
0: பாடல் உருவாகிறதுக்கு இல்லை.
1: அதாவது பாடல் உருவாகிறதுக்கு அந்த பாடல் மட்டும், வீடியோ வந்து இன்னொரு எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துச்சு. எல்லாம் சேர்த்தா ஒரு 2 வருஷம் ஆகும் ப்ரோ. 2 வருட
0: உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. அதனால இப்ப அந்த பாடலை கேட்காம போன தப்பாயிரம் நேர்கள் காத்துட்டு இருப்பாங்க. வாங்க அந்த பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆல் ரைட்.

0: இந்த பாடலுக்கு இசையமைச்சது, பிறகு வரிகள் எழுதுனது, பாடி இருந்தது எல்லாமே வந்து நம்ம புகிமான் தான். அதற்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இது உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இப்ப பிறந்திருக்கு இல்லையா?
1: ஆமா ப்ரோ,
0: மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு. அது கூட காரணமா இருக்கலாம், லக்கின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா ஆமா, எங்க அவங்க பேரு அமில் தினியால். சோ அவங்களும் என்னோட வைஃபும் அந்த லக்கு கூட சொல்லலாம்.
0: இரண்டாம் படிமம் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் வந்து இந்த கேபிள்களை சுற்றுறது.
1: ஆமா ப்ரோ, நான் வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் கம்பெனில வந்து வேலை செஞ்சேன். அது வந்து எப்படின்னா, ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும் போது வேலை செய்யக்கூடாதுதான், பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்ட் டைமா கொஞ்சம் சட்டி மக்கான் பண்றதுக்காக நம்ம அங்க போயிட்டு நம்ம வேலை செஞ்சோம். அது ஒரு சவுண்ட் சிஸ்டம் கம்பெனி, என்னோட நெய்பர் தான் அவரு. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லலாம் இப்போ. ஏன்னா அவங்க வந்து சவுண்ட் சிஸ்டம்னா வந்து மச்சம் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இவெண்ட்ஸ்லாம் செய்வாங்க, கான்சர்ட்லேருந்து பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து அந்த மாதிரி. ஸோ எல்லா இவெண்ட்டுக்கும் நம்ம போய் அங்கே ஹெல்ப் பண்ணி முதல் கேபிள் சுற்ற ஆரம்பித்ததுலேருந்து ஸ்பீக்கர் போடுனதுலேருந்து அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியராகவும் ஆகி அங்கே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சவுண்ட் மியூசிக் இந்த இசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுலாம்.
0: ஒரு லைஃப் சவுண்ட் இன்ஜினியரா இருந்து இப்போ இதுல தடம் பதிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கும்ல? அதுதான் உங்களுடைய ஆரம்ப கால தொடக்கமா இருந்திருக்கு. அதுதான் இப்போ நீங்க ஒரு பாடகராவோ இசையமைப்பாளராவோ வரிகள் எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு.
1: ரொம்ப உதவி. ஏன்னா அந்த இப்போ வந்து பாட்டு செய்யறதுன்னா அந்த இசை அந்த பீட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அங்கே தான் கத்துக்கிட்டேன். அந்த பீட் ப்ரொடக்ஷன், அந்த சவுண்டிங் எப்படி இருக்கணும், லைஃப் சவுண்ட்ல எப்படி அந்த ஒரு ட்ரம் சவுண்ட் எப்படி செய்யறது, எப்படி மிக்ஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டனால எனக்கு இங்கே வந்து ஸ்டூடியோவில் வந்து நம்ம வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு.
0: சரி, இப்போ உங்களுடைய இந்த ஒன்னா நம்பர் தேனு,
1: ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வருது. படிக்கும் போது நான் வந்து என்ன பாட்டுன்னு தெரியல, ஏதோ ஒரு பாட்டை நான் முணுமுணுத்து இருக்கும் போது என்னோட கிளாஸ்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க செல்வர் அணின்ற பேர், அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ நல்லா பாடுற, நீ வந்து பாட்டை ட்ரை பண்ணலாமே. அப்போ நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்துச்சு, இந்த சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் மற்ற வேலைகள்லாம் செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போணுச்சு. ஆனால் எனக்கு இப்போ பாடகர் ஆகணுன்னே எனக்கு அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து அப்பயே எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தாங்க.
0: அப்பவே வந்து அப்போதே கணித்தார் அப்படின்ற மாதிரி செல்வராணி வந்து கணிச்சிட்டாங்க, நல்ல பாடகரா வந்துருவீங்க அப்படின்னு. சரி, நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க வந்து பேச போறாங்க.
1: வாவ்,
0: யார் அப்படின்றது மேல பாத்துறாங்க.
2: ஹலோ ஹரி, எப்படி இருக்க? நான் ஸ்கூல் ஃபேமிலியா உன்ன பாக்குறேன். நீ எப்போதுமே என்னமோ எழுதிக்கிட்டு இருப்ப, அதுவாவே நீ வருவனே எனக்கு நம்பிக்கை இருக்கும். ரெண்டு வருஷம் முன்னுக்கும் நான் பார்த்தேன், நான் பார்த்த ரெண்டு பேர்த்துல ஒரு ஆளு நீனே. எதுவாவே ஆகப்போறோம் நினைச்சியோ அதுவாவே ஆகி நிக்கிறேன். ரீசெண்டா இப்ப உனக்கு அவார்ட்ஸ் கிடைச்சது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இன்னும் நிறைய வந்து சேரும். இந்த பாட்டு ரீசெண்டா இப்ப நான் பார்த்தேன், தனி அனுப்பிவிட்டப்ப கூட ஃபுல்லா பார்த்தப்போ நம்ம ஸ்கூல் ஞாபகம் தான் எல்லாம் வந்துச்சு. அண்ட் நீ எப்படி இருந்த, நம்மளும் எப்படி இருந்தோம், பண்ணா இருந்தது நல்ல ஞாபகம் வந்துச்சு. And I really wish you all the best for future and you deserve more. Ari செல்வரணி பேசுறேன். நேச்சுரலாவே என்கரேஜ் பண்ணதுதான், கவிதை எழுது எழுது எழுது அப்படின்னு. ஸ்கூல் டைம்ல கவிதை போட்டு எழுதுறதுக்கு ஹீ கம் அப் வித் நெஞ்சுக்குள் பேதிடும் பாட்டை வந்து அப்படி மலையில எழுதினாரு கவிதைய. ஸ்கூல்ல வந்து எங்க பார்த்தாலும் தீதி ஹரி மட்டும்தான் எழுத்து இருக்கும். பட் அதை தாண்டி இப்ப நீ புகிமானா வந்து நின்ட்டாரி. நீ கவிதை எழுதுனது பாட்டு பாட்டுன்னு இருக்கிறது, அது எதார்த்தமா நம்ம பேசி பேசி பேசி இப்ப நீ வந்து அது நிக்கிற. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஹரி, ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ, என்கிட்ட உனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஹரி. பயமா இருக்கா? 96 மூவில வர மாதிரி கெதரிங் எல்லாம் வைக்கிறாங்களே, அதே மாதிரி நம்ம எப்போ அடுத்த கெதரிங் வைக்க போறோம்? வாட் ஆஃப் ஆல் பிளானிங், அங்க போய் சமைச்சது திருப்பி நம்ம அதே மாதிரி கெதரிங் பண்ணி போலாமா? நீ வந்துருவல இல்ல பிஸியா இருக்கதான் சொல்லுவியா?
1: எனக்கு ஞாபகம் இல்ல, அவங்க சொன்னனால கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகுது எனக்கு. சில விஷயம் ப்ரோ ரொம்ப வருஷம் ஆச்சு ப்ரோ, எத்தனையோ வருஷம் ஆச்சு ஸ்கூல் படிச்சு.
0: அந்த பாட்டை மாத்திரம் ஞாபகம் இருக்கா? அது எப்படி நீங்க லாயில எழுதுனீங்க?
1: அதுதான் எனக்கு ஞாபகமே இல்லை. அவங்க சொன்ன பிறகு எனக்கு எழுதுற மாதிரி ஞாபகம் இருக்கு, பட் ஆனா எனக்கு என்ன எழுதி
0: ஞாபகம் வச்சிருக்காங்க பாத்தீங்க.
1: அதான் அதான் அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா அவுட்டிங் எல்லாம் போவோம், ஏன்னா ஃபேமிலி கல்யாணம் அப்புறம் பிஸ்னஸ் பிஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டா பண்ணணும், கண்டிப்பா ஒரு அவுட்டிங் போவோம்.
0: சரி, கண்டிப்பா அவங்க ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருந்தாங்க, ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து புகிமானுக்கு இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், கூடி விரைவில் அவருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்றத இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு கொஞ்சம் டேக் பண்ணுங்களேன்,
1: நாங்களும். எனக்கும் இப்ப பெரிய இன்ப அதிர்ச்சி.
0: சரி, இப்ப உங்களுடைய பள்ளிக்கூட அந்த வாழ்க்கை அப்படின்றது அது ரொம்ப பசுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களுடைய இந்த ஒன்னா நம்பர் தேனு பாட்டிலையும் நீங்க கடைசியில வந்து உங்களுடைய பள்ளி பருவத்துல நீங்க எடுத்த புகைப்படங்கள்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க.
1: ஆமா,
0: நாங்க பாத்திருந்தோம். சரி, இப்ப அந்த பாட்டுக்கு வந்துடலாமா?
1: பாட்டை
0: பத்தி பேசுற நேரமும் வந்தாச்சுன்னு செல்வராணி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாடல் உருவான விதம் அதை சொல்லுங்க. இந்த ஒன்னா நம்பர் தேனு அப்படின்ற பாட்டு இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா 20K, அதாவது 20,000 பேருக்கு மேல வந்து பாத்துட்டாங்க அந்த பாடல் ஒரே நாள்ல. நிச்சயமாவே ஒரு பெரிய
1: எழுதும் போது எனக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் லிரிக்ஸை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டியூன் தானே போடுவோம். டியூன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் மாறினோன்னா சரி, நம்ம அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பில் பண்ணது தான். சரி, ஸ்கூலில் முதல் வந்து ஏதாவது ஒரு ஸ்கூல் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணோம். அப்புறம் நல்லா இன்டென்ஸ் ஆக ஆக ஆக, இல்லை இந்த ஸ்கூலில் தான் எடுக்கணும், நான் படித்த ஸ்கூலில் தான் எடுக்கணும், நான் போட்ட பேக்கு தான் போடணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட்ட கட்டம் பேக் போட்டிருப்பல, அது நான் ஸ்கூல் டைமில் நான் அந்த பேக் தான் நான் பாய்ச்சேன். ஆக்சுவலி
0: அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கம்,
1: ஒவ்வொரு விஷயமும் அந்த கச்சீஃப் இருக்கும்ல சோப்பு கலர், அது தான் பாய்ச்சேன். அதே மாதிரி தான் சட்டையெல்லாம்
0: வெளியே அதை பார்க்கும்போது நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நாங்களும் இப்படி தான் இருக்கோம்.
1: ஆமாம், ரைட். ஸோ நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன தாடி மட்டும் இல்லை, அவ்வளோதான்,
0: தாடி மட்டும் இல்லை,
1: தாடி மட்டும் அதில் தாடி இருக்கு.
0: ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குறும்பு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாடல் வரியிலையுமே அதை நீங்கள் நினச்சிருந்தீங்க.
1: ஆமாம்,
0: செகு வராங்க என்னமோ ஒரு.
1: ஆமாம், ரைட்.
0: அதை பற்றி சொல்லுங்கள், ஆசிரியர்களோடு இருந்த அந்த அனுபவம்.
1: ஆமாம் ப்ரோ, நம்ம எல்லாமே ஒரு மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஸ்கூல் டைமில். ஸோ எங்கள் சேட்டைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்பா வந்து டிஸ்பிளின் வாத்தியாரை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சரி, இதெல்லாம் நம்ம வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி தான் நம்ம அந்த கதையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ஸ்கிரீன் பிளே
0: ஆசிரியர்களுக்கு உண்மையிலே உங்களை நினச்சி பெருமையாக இருக்கும். ஒரு இன்ஜினியர், அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சிறந்த பாடகர் விருது வேற வாங்கியிருக்கீங்க.
1: ஆமாம், முந்தி பண்ண நம்ம சேட்டைகள்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட ஆசிரியர்கள்லாம் பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க.
0: அந்த நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் தானே எடுத்தீங்க அந்த பாடலையும்?
1: ஆமாம், ரைட். என்னோட டைமில் வந்து சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, புவான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்து, நேற்று கூட அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாங்க. நான் தான் சார் தேங்க்யூ சொல்லணும் செகு இந்த ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு. ஸோ இந்த வேலையில் பொன்தானாக்கு ரொம்ப நன்றி.
0: சரி, இந்த பாடல் வந்து வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க அதை சொல்லுங்கள்.
1: ஓகே, இந்த பாடல் வந்து நான் பாடியிருக்கேன், அப்புறம் திவ்யானா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இப்போ தான் வந்து பாடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அவங்க குரலை நான் கேட்டேன், அவங்களோட ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவங்க குரல் கேட்கும் போது பாடனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நடந்த விஷயம் தான் ஸ்டூடியோவில். அவங்க வேறு பாடலுக்காக வந்தாங்க, வேறு ஒரு கவர் சாங் செய்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ நீங்கள் கவர் சாங் செய்யுங்க, அது முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு சாங் இருக்குது, நீங்கள் பாடுறீங்களான்ட்டு ஆன் த ஸ்பாட் டியூன் போட்டு ஆன் த ஸ்பாட் அந்த லிரிக்ஸை போட்டு பாட வச்சது தான் அந்த ஒரு கேர்ள் போர்ஷன் வரும்ல நடுவில் அந்த பாடல் வந்து அது ஒரே நல்ல உருவான பாடல் தான் அது. மெஹராஜா இருக்கட்டும், அப்புறம் நவீன் கே என்னோட ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அப்புறம் கேஎல் மலை டான்சர்ஸா இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட கிரி, அப்புறம் இன்னொருத்தவர் இருக்காரு ரொம்ப முக்கியமானவர், அவரை மறந்துட்டேன், ஏன்னா அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். நன்றி ரமேஷ் அண்ணன், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம், மாணவராக வராரு. ஸோ அவர் வந்து எப்படி அந்த ஐடியா கிடச்சிச்சின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இவரை போட்டே ஆகணும், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைக்கே நான் ஒரு வாரம் தேடினேன் நான். கானானனுக்கு அடிச்சு அப்புறம் இன்னொரு ஆளுக்கு அடிச்சு கேட்டுட்டு அவர் ரெண்டு மூணு தடவை ஃபோன் எடுக்காமல் போய் அப்புறம் திருப்பி நான் ஃபாலோ அப் பண்ணேன். இல்லை இவர் வச்சு இந்த செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவருனாலே ஒரு ரெண்டு மூணு வாரம் கொஞ்சம் டிலேவாகவே ஆகணுச்சு வீடியோ. சரி அவர் நம்ம கொண்டே கிடச்சி அப்புறம் கடைசி கடைசியுமா அவர் ஒத்துக்க வச்சுட்டோம் நாங்கள். ஸோ ஒத்துக்க வச்சு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், நன்றி ரமேஷ் அண்ணனுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம்
0: நல்லா இருந்துச்சு.
1: ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு அவரும் ஸ்க்ரீனில் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி, நன்றி ரமேஷ் அண்ணனுக்கு.
0: வேற எந்தெந்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க அதுக்கு?
1: ஆமாம், இது நான் நிறைய பேர் ஆக்சுவலி நான் பேர் வந்து எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் கேள்மலை டான்சர்ஸ் தான் நம்மளுக்கு இவ்வளோ டான்சர்ஸும் இவ்வளோ விஷயங்களும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோடய ஒய்ஃபோட தம்பி வேறு அதில் நடிச்சு, அவரும் ஸ்கூல் தான் படிக்கிறாரு ஃபார்ம் ஃபோர் நினைக்கிறேன். ஸோ அவரும் நடிச்சிருப்பார் கவினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மில்லே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொலெக்ட் பண்ணி. அப்புறம் எஃப்ரோ நடிச்சிருப்பார், அவரும் மறந்துட்டேன் நான். ஓ மை காட், எஃப்ரோ நடிச்சிருப்பார், எஃப்ரோவுக்கு நன்றி. அப்புறம் நம்ம ஏனான்னு சொல்லிட்டு பெலாரூஸ்லேருந்து வந்த ஒரு வெள்ளக்காரவங்க,
0: வெளிநாட்டு பெண்ணை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்
1: இருக்கணும்? ஓகே ப்ரோ, ஏன்னா இப்போ காரணம் இப்போ சொல்லிட்டா ஓகே ரைட். என்ன காரணம்னாக்கா, நான் ஸ்கூல் படிக்கும் போது, ஏன்னா இப்போ என்னோட ஸ்கூல் கதைகள் தானே எடுக்கலான்னு பிளான். நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும்.
0: சரி,
1: ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் இங்கே வருவாங்க. அப்போ என் ஸ்கூலில் அது நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வெள்ளக்காரவங்களாம் வந்தாங்க. ஸோ அந்த டைம் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஒரு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், கதையாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நம்ம செஞ்சோம்.
0: அதுதான் காரணம். என்ன காரணம்?
1: ஒன்னா நம்பர் தேனும் ப்ரோ, அது காரணமே இல்லை. ஆக்சுவலி நான் முத அந்த
0: எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதை?
1: அந்த அந்த பீட் கிடைச்சோன்னே நம்ம கம்போஸ் பண்ணோம்ல, அந்த கம்போஸ் பண்றப்ப வந்த வார்த்தைகள் தான் அந்த ஒன்னா அடிமானே அட ஒன்னா நம்பர் தேனே நான் மாட்டிக்கிட்டவன் பின்னே நான் ஒன்னோட்ட தானே. அது முத நான் எழுதிட்டேன். அதை எழுதின பிறகுதான் முன்னுக்கு பின்னாடிலாம் நான் அப்படியே ஃபில் அப் பண்ணேன். அந்த நாலு வரி தான் முத எழுதின பாட்டு.
0: அந்த பாடல் பார்க்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப அந்த கலர்ஃபுல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது. பாக்குறவங்க எல்லாருக்குமே என்ன தோணி இருக்கும்னா, நம்ம பள்ளி பருவத்துல நடந்த விஷயங்கள் தானே அப்படின்ற மாதிரி. குறிப்பா அந்த பின்னாடி உங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்ச அந்த அனுபவங்கள் எல்லாம் ஆல்பம்ல இருந்த படங்கள்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க, அதுக்கு என்ன காரணம்?
1: அதான் ப்ரோ, அது வந்து இப்ப நான் என்ன பேக் பாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன வேர்பலி சொன்னனால உங்களுக்கு தெரியுது, ஆனா மக்களுக்கு தெரியாது. ஸோ அப்ப நான் போட்டோ காமிச்சாதான் தெரியும். ஸோ அதனால் என்னோடய நினைவுகள் அந்த இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து அங்கே சரி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி ஃபோட்டோ அனுப்பு, இந்த ஃபோட்டோ அனுப்புங்க, இந்த ஃபோட்டோ அனுப்புங்க இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஃபோட்டோலாம் நான் கலெக்ட் பண்ணி அந்த விஷயம் வச்சதுக்கு எனக்கு அஸ்வினேஷன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் என்னோடய எடிட்டர், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வேலை. அந்த பொசிஷன் எங்கே வைக்கணும், அந்த அந்த வீடியோவை எப்படி கலர் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மேட்ரு அவர் தான், நம்ம எடிட்டர் தான் செஞ்சார் அஸ்வினேஷ். இந்த வேலையில் அவருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி.
0: இந்த வேலையில் எனக்குமே ரொம்ப பொறாமையாக இருக்குது. சரி ப்ரோ, படத்தை எடுத்து வைக்கலையே பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும்.
1: ப்ரோ என்கிட்டயும் இல்லை, நான் கலெக்ட் பண்ணி கேட்டு நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, வச்சு இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்காங்க நம்ம வைக்கிறதுக்கு. எஸ்,
0: பள்ளி பருவம் அப்படின்றது அது பசுமையான ஒரு நினைவு தான். அதை வந்து அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. படிக்கும் போது எப்போ படித்து முடிப்போம், படித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் போக முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏகம் இருக்கும்ல. சரி, இப்போ அந்த பாடலிகளுக்காக நீங்கள் பாடிருங்க. அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பாடினதுக்கப்புறமா மின்னல் எஃப்எம்ல முதல் முறையாக உங்களுடைய பாடல் ஒன்னா நம்பர் தேனை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக நம்ம கேட்க போகிறோம் நம்ம வானொலியில்.
1: இப்போ பாடலாமா ப்ரோ?
0: பாடலாம் பாடத்தை நாங்களும்
1: பீட் இல்லை, அப்படியே ஃப்ளோவில் பாடுறேன். கண்ணால் பார்க்குற சொல்லாம தாக்குறா, என்னால் வாழ முடியலை, அழகா சிரிக்கிறா, என்னையே முறைக்கிறா, என்னால் பாட முடியலை, சொல்லி தந்த பாடம் மறக்குது, மண்ண காற்று பறக்குது, எப்படி பரிச்சை செய்யறது, கொஞ்சம் சொல்லி கொடு அடிமா என்னே, அட ஒன்னா நம்புற தேன்னே, நான் மாட்டிக்கிட்டவோம் பின்னே, நான் உன்னோட தானே, ஏமாண்ணே, அட ஒன்னா நம்புற தேன்னே, நான் மாட்டிக்கிட்டவோம் பின்னே, நான் உன்னோட தானே. Oh, oh, oh.

0: பாடலை கேட்கும் போது நீங்க எவ்வளவு ரசிச்சீங்களோ தெரியாது, ஆனா இங்க உட்காந்துட்டு இவரு அவ்வளவு ரசிக்கிறாருங்க. பாடல் முதல் முறையா வானொலி பக்கமா கேட்கிறோம் அப்படின்னு. அதுதான் ஒவ்வொரு கலைஞருமே வந்து தொடர்ந்து பயணிக்க வைக்கிற ஒரு உந்துதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா ப்ரோ, கண்டிப்பா.
0: இந்த பாடல் பற்றி இப்போ நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. பாடல் அதிகாரப்பூர்வமா நீங்க வெளியிட்டு இருக்கீங்க.
1: ஆமா ரைட்.
0: நம்ம நேயர்களுக்கு
1: ஆக்சுவலி வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை வருஷமா நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எந்த எதுவுமே குறையாம இந்த இதுக்கும் கொடுப்பீங்க நான் நம்புறேன். நீங்கள் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, பாடல் பேர் வந்து ஒன்னா நம்பரு தேனு பாய் புகிமான். எந்த யூடியூப் சேனல் இருக்குன்னா புகிமான் ஒஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் புகிமான் சாங்ஸ், புகிமான் நியூ சாங்ஸ், இல்லை புகிமான் ONT, இல்லை புகிமான் ஒன்னா நம்பர் தேனு, எது வேணாலும் நீங்கள் தட்டலாம். தட்டுனா இந்த பாடல் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அப்புறம் உங்களோட பழைய ஸ்கூல் அந்த குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த குரூப்ஸ்க்கெலாம் அனுப்பி நீங்கள் அந்த பாட்டை வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸை இன்ஸ்டாவில் போட்டு என்னை டேக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என் பேர் புகிமான். ஸோ
0: பாடல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவரோட இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள்
1: பார்க்க. ஆமாம் ரைட்.
0: வீடியோஸ்லாம் பதிவு செஞ்சிருக்காரு.
1: ரைட் ரைட். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது ப்ரோ, இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கண்டென்ட் கிட்ட போஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா, ஏன்னா டெய்லி ஒரு 1-2 தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டென்ட் நிறையா இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்.
0: சரி, ஒன்னா நம்பர் தேன் வந்து யூடியூப்ல பார்க்க மறந்துடாதீங்க, கேட்க மறந்துடாதீங்க. காணொலியும் பாருங்க, கேளுங்க, மற்றவர்களோடு பகிர்ந்துக்கங்க. நல்ல பாடல் வந்து உருவாகும் போது நம்முடைய கலைஞர்களுக்கு நம்முடைய ஆதரவு அப்படின்றது நிச்சயமா இருக்கணும். இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னொரு இன்பதிர்ச்சி காத்துட்டு இருக்கு.
1: மறுபடியும்
2: ஹாய் வணக்கம் மினலாசன் டீம் அண்ட் புகிமான், எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ஒன்னா நம்பர் தேன் மியூசிக் வீடியோக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி டீம் அண்ட் டைரக்டிங் தி மியூசிக் வீடியோஸ் ஃபார் அஸ் எ டைரக்டர். உங்களுக்கு கூட நான் அரபு குதிரை டிராவல் பண்ணியிருக்கேன். அரபு குதிரை, துணைனி, காதல் போ வரைக்கும். அண்ட் இப்ப ரீசெண்டா ஒன்னா நம்பர் தேன் அண்ட் காதல் போ மென்ஷன் பண்ணும்போது நான் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். AIM அவார்ட்ஸ்க்கு காதல் போ மியூசிக் வின் பண்ணியிருந்தது. ஸோ அதுல வந்து மீ அண்ட் மை டீம் really happy and proud that நாங்க அந்த மியூசிக் வீடியோல வொர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. ஒன்னா நம்பர் தேனு அதை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இந்த மியூசிக் வீடியோ எடுத்ததே வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல தான். ஏன்னா இது வந்து நீங்க படிச்ச ஸ்கூல். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலா ஒரு மெமரி இருந்தாலும், நாங்க ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு நொஸ்டாலஜிக் மெமரி அதுக்குள்ள பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கூல் டைம்ல இருந்தது, நாங்க பண்ண சேட்டைகள், அந்த டீச்சர் வந்து, அப்புறம் நம்மள திருத்தின விதம், அந்த ரோத்தான், எல்லாமே வந்து திரும்பி வர வச்சதுக்கு வந்து ஐ திங்க் தேங்க்ஸ் டு புகிமான் அஸ் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. மீ அஸ் அ விஷன், ஐ திங்க் அதை வந்து நான் அழகா எடுத்துருந்து காமிச்சிட்டேன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ 1 day 20K வியூஸ் பண்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ ஹோப் டு அச்சீவ் மோர் வியூஸ் அண்ட் நிறைய பேர் பார்த்து அதை என்ஜாய் பண்றதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு புகிமான் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஹி கீப்ஸ் மூவிங் ஃபார்வர்ட். என்னதான் நடந்தாலும் சில நிறைய விஷயம் நடக்கும், மழை பெய்யும், சில விஷயங்கள் டிலே ஆயிரும். ஸோ எது நடந்தாலும் ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம், மூவ் பண்ணுவோம், டோன்ட் வேஸ்ட் த டைம் அப்படின்னு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். நீங்க வந்து எப்படிதான் இருந்தாலும் நீங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. எப்படிதான் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போறது வந்து நான் வந்து உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும். நான் மட்டும் இல்ல, என்னோட டீமும் மட்டும். இப்ப புகிமான் கிட்ட என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து நான் மட்டுமா கேட்கல, ஆடியன்ஸா சேர்ந்தும் தான் கேட்கிறோம். இதை அடுத்து அடுத்து புகிமான் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன ஜான்ர? ஸ்கூல் டீம் முடிச்சாச்சு, காதல் வார், அரபு குதிரை, ஆல் டிஃபரெண்ட் ஜான்ரல இருந்தனால அடுத்து அடுத்து நம்ம புகிமான் கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி ஒரு மியூசிக், அதை மட்டும் கொஞ்சம் பகிர்ந்துங்க. உங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல உங்க மைண்ட்ல நான் இருக்கனா இல்லையா அதை மட்டும் சொல்லிடுங்க.
0: இருக்கனா இல்லையா அதுதான் கடைசி தான் கேட்டதுல தரமான கேள்வி.
1: ஆமா, தரமான கேள்வி ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேகராஜ் என்னோட டைரக்டர், அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவரு ஏன்னா அவர் ரெண்டு மூணு வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்டை எல்லாம் பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு ஆள், என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு அவருக்கு முத முத நன்றி. இன்னும் நிறையா விஷயங்கள் நான் அவரை வச்சு நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட சொல்லலை வேலனியாவே, மேற்கொண்டு நான் ஏன்னா அந்த பிளான் வரும்போது தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் அவர் என் மண்டையில் எப்போதுமே இருப்பார். மெஹராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். இன்னும் நிறையா விஷயங்கள் அவரும் பண்ணணும், அவரும் நிறைய தனித்தனியாக விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் ஆல் தி பெஸ்ட், வெரி பெஸ்ட்.
0: அடுத்து வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் மின்னல் எஃப்எம்ல வந்துட்டு முதல் முறையாக அவருடைய நேர்காணல் அவர் தொலைபேசியிலே ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தார்.
1: ஆமா ரைட் ரைட். ஆமா,
0: அது வெளிநாட்டிலே விருது வாங்கியிருந்தார்.
1: எஸ்
0: அப்படிப்பட்டவர் இப்போ உங்க கூட சேர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. நல்ல வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பா மெஹராஜ், தேங்க்யூ சோ மச். இன்னும் நல்ல நிறைய விஷயம் அவர் செய்யணும். ஆல் தி வெரி பெஸ்ட்.
0: அப்ப அவருடைய மூளைக்குள்ள நீங்க இருக்கீங்க மேகராஜ், கவலையே படாதீங்க. சரி, இப்போ இப்போ இருக்கிற பாடல் உருவாகிற விதமே மாறிடுச்சு இல்லையா? ஸ்டுடியோ மட்டும் இல்லாம வீட்டுல இருந்தே தயாரிக்கலாம். செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐ பயன்படுத்தி டிஜிட்டல் குரல் தொழில்நுட்பம், சமூக ஊடகங்கள், இசை உலகமே வேகமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். வேற எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: ப்ரோ, இது வந்து ரொம்ப பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்து எனக்கு வந்து மியூசிக்னு வரும்போது அது நம்ம மக்கள் கேட்கும்போது நம்ம எமோஷ்னலியாக போயிட்டு அவங்க அவங்க பாடியிலையோ அவங்க சோல்லையோ ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாய்க்கிறது வந்து நான் இன்ன வரைக்கும் நான் அதை பாய்ச்சது இல்லை. மேபி பாய்ப்பேனான்னு தெரியல, ஆனால் அதை அதுக்கான விஷயங்கள் நான் எஃபர்ட் போடுறதில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே என்னோட டேபிளில் இருக்காது. ஸோ அது ஒன்று நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதை வச்சு நிறையா பண்ணலாங்க, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி நான் யூஸ் பண்ணுவேன் அதை இன்னும் பெட்டராக. எஸ், இன்னும் பெட்டரான விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சாங்க்கு இப்போதைக்கு எனக்கு அந்த ஒரு ஐடியா இல்லை ஏஐ பாய்க்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ளூட்னு வந்தாலே பாருங்கள், அந்த ஃப்ளூட் எனக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃப்ளூட் நம்ம வாசிக்கும் போது அது ஏஐயில் கேட்கும் போது அது டச் பண்ணுமான்னு தெரில. ஆனால் அது ஒரு ஆள் வாசிக்கும் போது அவரோட காற்றுலேருந்து அந்த இது வரும்போது அது நம்ம மனசை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஆழமாக ஸ்மூத்தாக ஆக்கி விட்ருவோம். ஸோ அதுதான் வந்து மனசங்க வாசிக்கிறதுக்கும் ஏஐ இது பண்ணுறதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அது எனக்கு கிளியராக தெரியறனால நான் இன்னும் அந்த சைட் போகாமல் இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் போக வாய்ப்புகள் இருக்கு. எஸ்,
0: நீங்கள் ஒரு நல்ல கலைஞர்னு நீங்கள் சொன்ன பதிலை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: சரி, உங்களோட இசையில் இந்த ஹிப்ஹாப், ரேப், ஆர்என்பி இந்த மாதிரியான நவீன இசை வடிவங்கள் வந்து மலேசிய தமிழ் இசையில தனித்துவமான ஒரு உணர்வை வந்து கொடுத்துட்ருக்கு. புகிமான் அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனேயே ரசிகர்கள் வந்து அடையாளம் காணக்கூடிய அந்த தனித்துவமான இசை முத்திரையை வந்து நீங்கள் உருவாக்கணும்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
1: ஓகே ப்ரோ, அடுத்து
0: மேகராஜ்
1: கேட்ட மாதிரி, எஸ் ஆமாம், மேகராஜ் வந்து அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ, என்னோட ஸ்டூடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 சாங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு. டெய்லி ஒரு பாட்டு செய்கிறதா தான் நம்ம பழக்கம். ஸோ டெய்லி அங்கே போயிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம கம்போஸ் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தவிர்த்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்பம் ஒளியாக்கலான்னு ஒரு பிளான் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது நடக்குமான்னு தெரில. ஆல்பமில் வந்து ஒரு 7 பாட்டு வச்சு அந்த ஒரு ஏன்னா நான் வந்து ஆல்பம் வெளியாக்குனது இல்லை, நான் வந்து சிங்கிள்ஸாக தான் வெளியாக்கினேன். ஸோ ஆல்பமாக வெளியாக்கணும், ஆல்பம் இந்த போஸ்டர்லாம் இது பண்ணிவிட்டு ஆல்பமாக கேட்டால், ஏன்னா ஆல்பம்னு வரும்போது அது ஒரு சவுண்டிங்காக வரும் பாருங்கள். 7 பாட்டுக்கும் ஒரு கொனெக்ஷன் இருக்கும், அந்த கொனெக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஆனால் அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவேன், எப்போ வரும் அப்படின்னு எனக்கும் தெரில, என்னோட டீமுக்கும்
0: எப்படி வரும் யாருக்கும்
1: தெரியும். ஆனால் ரெடியாக இருக்குது, பாட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது எல்லாம் பாட்டும். அடுத்து அந்த சிங்கிள் அந்த ஆல்பம்லேருந்து ஒரு சிங்கிள்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். 12 மாதத்துக்குள்ளே ஒரு தரமான, ஒரு கேட்டோன்னு அழுகக்கூடிய ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் பக்காவாக ரெடி மக்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுலேருந்து நான் எடுத்து ஒன்று போடுறேன், நீங்கள் பாருங்கள், கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள்.
0: அந்த வேலண்டைன் நண்பர்கள் தினத்துக்கு தான் அதை வெளியாக்குவாங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வெளியாகிட்டீங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோம்.
1: ஆமாம், ஆறுதல் படுத்துவோம்.
0: அடுத்த விருதும் அவருக்கு தயாராகிட்டு இருக்க நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருக்குது.
1: ஏன்னா ப்ரோ கிஷன், நம்ம வந்து என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ் கேட்குறது, நான் எப்போ நீங்கள் பிடிவாதம் மாதிரி ஒரு பாட்டு செய்வீங்க, எப்போ நீங்கள் வந்து காதல் வார மாதிரி பாட்டு செய்வீங்க. நேற்று கூட மெசேஜ் நான் அவ்வளோ ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், பிடிவாதம் காதல் வார மாதிரி எனக்கு வேணும். ஸோ புகிமானாலே ஒரு லவ் ஃபெயிலியர் கொடுத்தாக்கா அதில் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல எனக்கும் சரி இதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கமிங் வெரி சூன், வெரி வெரி சூன்.
0: காயப்பட்ட மனசு வெளியில நிறைய இருக்குன்னு தெரியும்.
1: ரைட்டு, எல்லாம் சொந்த அனுபவங்கள் தானே ப்ரோ?
0: சொந்த அனுபவங்கள் தான். அவருடைய அனுபவம் அப்படின்றதும் இன்னொரு விஷயமும் நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க வந்து சன்வேல இருந்து கிளாங்க்கு போயிட்டு டிஜே ஃபிளிக்கியை வந்து அவரை ஏத்திட்டு அங்கிருந்து பூச்சோங்கு போய் சைக்கோ மந்த்ராவோட பாடல்களை உருவாக்கிட்டு அப்புறம் அதிகாலை வரை வேலை செஞ்சுட்டு மீண்டும் கிளாங்க்கு வந்துட்டு இறக்கி விட்டுட்டு சன்வேக்கு மறுபடியும் போயிருக்கீங்க.
1: ஆமா ப்ரோ,
0: இப்படி ஒரு இசையில இவ்வளவு வசதிகள் குறைவா இருந்த அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, இசைக்காக நான் உழைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்ப பாராட்டணும்னு தோணுச்சு. அதை கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படியும் ஒருத்தர் போவாங்களா அப்படின்ற மாதிரி.
1: அது ஒரு கனா காலம், அது ஆரம்ப காலத்தில் அது பண்ணும்போது அந்த அலைச்சல்லாம் நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. அது ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மண்டையில் வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் வெறி இருக்கும்ல. ஸோ அது செய்யும் போது அந்த வேகத்தில் ஓடும்போது நம்ம எந்த அலைச்சலும் தெரியாது, எந்த டயர்டும் இருக்காது. இப்பயும் எனக்கு டயர்டு அலைச்சல் எதுவுமே தெரில. ஏன்னா நான்
0: உங்கள் முகத்துலையும் தெரியும்.
1: ஆமாம், எதிர்பார்த்தது இன்னும் எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் இன்னும் எதுவுமே செய்யாத மாதிரி தான் எனக்கு டெய்லி ஃபீல் ஆகுது. டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்சு கிரிக்கு அதுதான் சொல்லுவேன், இன்னும் பண்ணணும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த மோட்டிவேட் இருக்கிறனால தான் நம்மளை ரன் பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ.
0: அப்போ தினமும் காலையில் நீங்கள் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதில்ல, காலையில் கால் பண்ணி
1: ப்ரோ. ஆமாம் அதுதான் நடக்கும், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. இதே டெய்லி
0: எழுதி படிக்க வேணாம் கிரி. நான்
1: என்னோட ஒய்ஃப் வந்து அதுதான், என்ன எந்திரிச்சோன்னே கோலா நைட்டு 12:01 நான் படுக்கிறது இவர்கிட்ட பேசிட்டு சரி ஏதாவது பண்ணும். அடுத்து நேற்று கூட நான் என்னோட எஃப்ரோ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட விடிய காலம் 2 மணிக்கு நினைக்கிறேன் வெளியே 2-3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அடுத்து இது பண்ணோம், படம் எடுக்கணும், இந்த மாதிரி செய்ய போகிறோம், அந்த மாதிரி செய்ய போகிறோம். அப்போ வந்தோன்னே ஒய்ஃப் என்ன அவ்வளோ லேட்டாக வந்து அப்படின்ற ஒரு இது டெய்லி இந்த இந்த இது தான் அது அதுதான் என்னை ஓட வைக்கிதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ.
0: மனைவி இதே உங்ககிட்ட பிரிக்காம உள்ளூர் இசை கலைஞர்கள் வந்து பாடகர்கள் தயாரிப்பாளர்களோடு நீங்க வந்து இணைந்து நிறைய விஷயங்கள் பணியாற்றி இருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற கலைஞர் இன்னொரு கலைஞருக்கு ஆதரவு கொடுக்கறது, இப்ப சைக்கோ மந்திரா உங்களுக்கு எப்படி ஆதரவா இருக்கோ அந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி உருவாகும் போது நீங்க முதல்ல கவனிக்கிறது எந்த ஒரு விஷயத்த, குரலையா இசை திறமையா இல்ல அந்த கலைஞருடைய சிந்தனையை நீங்க பாப்பீங்களா? ஏன்னா முதல்ல பாப்பீங்க
1: ப்ரோ? எனக்கு வந்து அந்த சிந்தனை தான் ப்ரோ, சிந்தனை தான். அவங்களோட இதை பற்றி, இந்த மியூசிக் விஷயத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்க. எனக்கும் ப்ரோ எனக்கும் நாலேஜ் இல்லை, ஆரம்பத்தில் வந்து மியூசிக் நாலேஜ் இல்லை, வோக்கல்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியாது, லிரிக்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியாது. ஆனால் சைக்கோ மந்த்ரா எனக்கு எப்படி இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ளே அந்த அந்த ஒரு விஷயம் எதுத்தையும் அவர் பார்த்துருக்காரு. நான் என்னோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மேபி அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருப்பார். ஸோ அதே விஷயத்தான் நானும் பார்க்குறேன். எனக்கு அந்த ஒரு கலைஞர் வரும்போது அவங்க வோக்கல்ஸு, அப்புறம் அவங்க எப்படி லிரிக்ஸ் எழுதுகிறாங்க, அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் தெரிஞ்சு தான் செய்கிறீங்களா இல்லை தெரியாமல் செய்கிறீங்களா இல்லை சும்மா ஃபன்னுக்காக செய்கிறீங்களா, அந்த விஷயத்தை அதுதான் நான் முதல் பார்ப்பேன். ஸோ அதில் எனக்கு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்கள கூட்டி பக்கத்தில் வச்சுக்குவேன். அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி வாங்க ரைட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, தே வான்ட் லைக் எப்படின்னா ஷார்ட் டேர்மில் நான் ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து ஜஸ்ட் பாட்டு மட்டும் செஞ்சேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் போதும், அது இல்லை நம்மளோட கலைத்துறை, அது மட்டுமே சார்ந்தது இல்லை. அது கலைன்னு வந்துட்டு அது மியூசிக்காகவும் நான் சொன்ன மாதிரி இப்படி அந்த சோல், அந்த மனசங்களோட அந்த ஃபீலிங்ஸை எமோஷனலை டச் பண்ணுறது தான் கலை. ஒரு படம் பார்க்குறோம் அது ஏன் அழுகுறோம் அப்படின்னாக்க அவங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்க, அந்த மாதிரி அழுகு வைக்கிறாங்க நம்மளை. ஸோ அது வந்து எமோஷன் தானே. ஒரு பாட்டை கேட்காம ஒரு வீடியோவை பார்க்காமலே ஒரு பாட்டை கேட்டால் சில பேர்த்துக்கு அழுகு வரும், ஏன் அந்த எமோஷன் ட்ராவல் பண்ணுறனால தான். ஸோ அந்த விஷயத்தை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். வோக்கலாக இருக்கு, வோக்கல் இந்த லிரிக்ஸ் இந்த கம்போசிஷன் தவிர்த்து அந்த இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். நம்ம என்ன செய்யணும், என்ன கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கலைஞர்கள் இன்னும் புது புது கலைஞர்கள் வரதாக இருந்தாலும் வாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மேனேஜர் நம்பரு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தூக்கி கை கொடுத்து நம்ம ஒன்றா செய்வோம் வாங்க எல்லாரும்.
0: சரி, இப்போ கேட்டுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும். 2வது படிவத்தில் வந்து கேபிள்களை சுருட்டி டேப் போட்டின அந்த இளைஞர்கிட்ட இருந்து இப்போது AIM 25 இந்த மேடையில் விருது பெறும் ஒரு கலைஞராக நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, நாளைக்கு உங்களை மாதிரியே ஒரு சின்ன அறையில் உட்காந்து ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு இளைஞருக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஒரே வரியில், சூப்பர் ஸ்டார் மாதிரி?
1: ஒரே வரியில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் வந்து
0: எத்தனை வரியாக இருந்தாலும் சொல்லுங்க.
1: ஏன்னா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இருக்குன்னா எனக்கு தெரியல ப்ரோ. ஒரே ஒரு விஷயம்
0: விருது வாங்கிட்டீங்க
1: இல்லை இல்லை ப்ரோ, நீங்கள் வேற நம்பிக்கை கைவிடாதீங்க. எது வேணுமோ தீர்த்தமான்னு சொல்லுவாங்களா, எது வேணுமோ கரெக்டாக முடிவு பண்ணி செய்யுங்க. ஒரு வாரத்துக்கு இந்த விஷயம் செஞ்சுட்டு
0: அடம் பிடிக்க தெரியணும்
1: எஸ் ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அடம் பிடிக்க தெரியணும். ஒரு ஒரு ஒரு நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இன்னொரு நேரத்தில் வேறு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இன்னொரு நேரத்தில் இன்னொரு விஷயம் பற்றி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் வேணும்னா அதில் தான் நம்ம ஓடி ஆகணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யாரோட அட்வைஸும் கேட்காதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: யாரோட சரியா செஞ்சிருங்க
1: ரைட்டு, மனசுக்கு பட்ட விஷயத்த கரெக்டா பண்ணிருங்க. அதுதான் என்னோட அட்வைஸும் முத கொண்டு நான் சொல்றேன். அதனால தான் நான் எந்த இடத்துலயும் அட்வைஸே கொடுக்க மாட்டேன். அதுதான் நம்ம உங்களுக்கு மனசுக்கு ஒன்று தோணல, இதுக்கு நீங்க கரெக்டான ஆளு, நீங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ஜெயிக்கலாம்.
0: சரி, மனசுக்கு பட்டத்தை நாங்கள் செஞ்சிடறோம். அடுத்த விருது எங்களுக்கு தான், நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ நிறைவா 1 நிமிடம் இருக்கு. இந்த 1வது நம்பர் தேன் அந்த பாட்டை பத்தி நிறைவா நம்ம நேயர்களுக்கு சொல்லிருங்க, அடுத்த அரபு குதிரை பாட்டை நம்ம கேட்டுடலாம்.
1: ஓகே, 1வது நம்பர் தேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மக்களுக்கு இந்த பாடல் யூடியூப்ல மற்றும் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் ஆப்பிள் மியூசிக், அப்புறம் ஐடியூன்ஸ், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இந்த பாட்டு இருக்குது. எப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, புகிமான்ஸ் ஒன்னா நம்பர் தேனு, இல்லைனா புகிமான்ஸ் ஓஎன்டி, இல்லை புகிமான் நியூ சாங் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களோட ஸ்கூல்மேட்ஸு கண்டிப்பாக இருக்கும், நிறையா குரூப் எல்லாத்துக்கிட்டும் ஷேர் பண்ணி பகிர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பாட்டை. நீங்கள் கீப் சப்போர்ட். இன்னும் மெம்மேலும் நிறைய நிறைய பாடல் என்னோட சைட்லேருந்து நான் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.
0: ரொம்ப நன்றி புகிமா. நீங்க மீண்டும் அடுத்த உங்களுடைய வெற்றியில நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா கிஷன், ரொம்ப நன்றி.
0: இந்த அளவில் விடைபெறுவது நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். அடுத்து இசை மிசி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு திரேசாலா சார் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: ஃபார்முலா ஒன் பந்தயம் ஆர்டிஎம்மில் நேரடி ஒளிபரப்பு. பிரதமர் தகவல். உலகத்தர வரிசையில் மலேசிய கடப்பிதழ் நிலை, பன்னாட்டு நம்பிக்கைக்கு சான்று. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் ஒரு நற்செய்தி. 2026 பஹரின் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சமூக ஊடகம் வழி இந்த நற்செய்தியை பகிர்ந்தார். நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் சுப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தில் நடைபெறும் விறுவிறுப்பான ஆட்டங்களை கண்டுகளிக்கும் வாய்ப்பை இந்த நேரலை ஒளிபரப்பு ஏற்படுத்தும் என பிரதமர் கூறினார். இதனிடையே F1 பந்தயத்தை முன்னிட்டு பஹ்ரைன் பிரதமரும் பட்டத்து இளவரசருமான சல்மான் பின் அஹமத் அல் கலிஃபா மலேசியா வந்தடைந்தார். அவரை ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் இன்று பிற்பகல் 12:00 கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஜோஹோர் தெமங்கோங் துங்கு இட்ரீஸ் இஸ்கண்டார் அல்ஹாஜ் சுல்தான் இப்ராஹிம், ஜோஹோர் இளவரசர் துங்கு அப்துல் ரஹ்மான், துங்கு புத்ரா துங்கு அப்துல் பக்கார் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் அவரை வரவேற்றனர். உடன் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரியும் மலேசியாவுக்கான பஹ்ரைன் தூதர் டாக்டர் வாலிட கலிஃபா அல் மனேவும் சென்றனர். நாட்டின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு, உயர்நெறி ஆகியவை மீதான உலக நாடுகளின் நம்பிக்கைக்கு சான்றாக உலகளாவிய கடப்பிதழ் தரவரிசையில் மலேசிய கடப்பிதழ் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் மலேசியர்களுக்கு பன்னாட்டு பயண வாய்ப்புகள் விரிவடைந்துள்ளன. அத்துடன் கல்வி, வேலைவாய்ப்பு, வணிகம், முதலீட்டு துறைகளிலும் அதிக வாய்ப்புகளை உருவாக்க நேரடி பயன்களை இது வழங்குகிறது என்று அவர் கூறினார். மலேசியர்கள் தற்போது உலகளவில் 175 இடங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ள இந்த அடைவு நிலை வழிவகுத்துள்ளது. நெல் உற்பத்தி பகுதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் அவற்றை நெல் களஞ்சிய பகுதிகளாக அரசாங்க பதிவேட்டில் இணைக்குமாறு மாநில அரசாங்கங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் அரிசி தன்னிறைவு விகிதம் SSR சரிவடைந்த நிலையில் நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்த இந்நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கூறியது. அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரம் எந்த பரிந்துரையும் அடங்கும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மாதம் 800 kW வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் தெனாகா நேஷனல் நிறுவனம் TNB-யின் இல்லம் வணிக பயனீட்டாளர்களின் செப்டம்பர் மாத கட்டணம் விகிதாச்சார அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படும். அந்த தொகை அக்டோபர் மாத கட்டணத்தில் சேர்க்கப்படும். இல்லம் வணிக பயனீட்டாளர்களுக்கான மின்சார கட்டண உதவித் தொகை மாதம் 600 kW-லிருந்து 800 kW-க்கு விரிவுபடுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்ததைத் தொடர்ந்து இது செயல்படுத்தப்படும். வரவு செலவு திட்டம் உணவு வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்று பெர்லீஸ் கூட்டரசு வேளாண் விற்பனை வாரியம் ஃபார்மா தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. தொழில் முனைவோர் தங்கள் திறனை மேம்படுத்தவும் சந்தைகளை விரிவுபடுத்தவும் மானியங்கள், பயிற்சி, வழிகாட்டுதல், இலக்கவியல் சந்தைப்படுத்துதல் போன்ற தொடர்ச்சியான ஆதரவுகள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில ஃபார்மா இயக்குநர் முகமது அன்சாரா அசிசான் கூறினார். குறிப்பாக குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் தங்கள் வணிக திறன்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் இத்தகைய மானியங்களும் மேம்பாட்டு திட்டங்களுக்கான அணுகலும் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். காலை நிலவரப்படி பேராசிரி மஞ்சோங்கில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. அங்கு காற்று மாசு குறியீடு IPU 117 பதிவானதாக அது கூறியது. இதனிடையே நாடு முழுவதும் உள்ள 44 பகுதிகளில் IPU மிதமான அளவிலும் ஷாலாம், புத்தாலிங்ஜயா, கில்லான், நீலாயில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. முத்தியாரா தடத்துக்கான இலகரையில் LRT நிர்மாணிப்பு பணிகளுக்கு வழிவிடுவதற்காக நாளை தொடங்கி இவ்வாண்டு December 31 வரை இரவு 10 முதல் காலை 6 வரை ஜலான்திங்கா சாலையின் ஒரு பகுதி மூடப்படும். பெருசியாரன் மசூரி சதுக்கத்துக்கும் ஜலான் துன் டாக்டர் அவாங்கும் இடையான சாலையை அது உட்படுத்தியிருக்கும் என MRT கோப் நிறுவனம் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது. இவ்வாண்டு June 1 தொடங்கி இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வரும் வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கான சிறப்பு சோதனையின் கீழ் ஜோஹர் சாலை போக்குவரத்து துறை JPJ பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 1346 குற்றப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. அவர்கள் வங்காளதேசம், பாகிஸ்தான், மியன்மார், சிங்கப்பூர், இந்தோனேசிய நாட்டினர் என மாநில JPJ இயக்குநர் ஜுல்கார்னான் யாசின் தெரிவித்தார். மேலும் இந்த சோதனையின் போது 347 மோட்டார் சைக்கிள்கள், 69 வாகனங்கள் உட்பட இதர 24 தனியார் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: ஜப்பானில் வேலையின்மை விகிதம் முந்தைய மாதத்திலிருந்து 2.4 விழுக்காட்டிலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 2.5 விழுக்காட்டிற்கு உயர்ந்தது. இது கடந்த 5 முதல் முறையாக மோசமான நிலையை குறிக்கிறது. மேலும் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை முந்தைய மாதத்தை விட 30,000 அதிகரித்துள்ளதாக உள் விவகார தொடர்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2 வேலையின்மை விகிதம் 2.4 விழுக்காடு அல்லது அதற்கு குறைவாக பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அதிகரித்துள்ளது. சீனாவின் சாத்தியமான தாக்குதலை தடுக்கும் வகையில் தனது இராணுவ திறன்களை மேம்படுத்தி வரும் தைவான் அமெரிக்க தயாரிப்பிலான முதல் 2 F-16V போர் விமானங்களை பெறவுள்ளது. இந்த போர் விமானங்களை விநியோகிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முதல் தவணை பதவிக்காலத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 66 F-16V ரக போர் விமானங்களுக்கான $8 billion மதிப்பிலான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் அவை இவ்வாண்டு விநியோகி சீனாவின் தொடர் வான்வெளி ஊடுருவல்களுக்கு மத்தியில் இந்த போர் விமானங்களின் வருகை தைவானின் வான் தற்காப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. சிரியா அரசாங்கத்தின் எதிராளிகளும் லெபனானின் ஹெஸ்போல்லா தரப்பும் துருக்கியில் நேருக்கு நேர் ரகசிய பேச்சு நடத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருதரப்பு பதற்றங்களை தணிப்பதற்காகவும் பாதுகாப்பு கவலைகளை பற்றி விவாதிக்கவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் ஊடகங்களில் இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து இத்தகைய சந்திப்பு இடம்பெறவில்லை என்று சிரியா துருக்கி அரசாங்கங்கள் அதிகாரப்படியாக மறுத்துள்ளன. விளையாட்டு 2026 ஆய்ச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் கைரின் பிரிவில் நாட்டின் சைக்கிளோட்ட வீரர்கள் டத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங்கும் முகமது ஷா ஃபிரடாவோ ஷாரோமும் அரையிறுதிக்கு முன்னேறினர். அவர்கள் இருவரும் தத்தம் முன்னோட்ட ஓட்டத்தில் 2 இடத்தை பிடித்ததால் இயல்பாகவே அரையிறுதிக்கு தேர்வாகினர். ஆடவர் கைரின் பிரிவுக்கான அரையிறுதி இறுதிச் சுற்றுகள் இன்று மாலையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளன. இதனிடையே மகளிர் தனிநபர் அதிவிரைவோட்ட பிரிவில் நூர் அலிசா முகமது ஃபாரேட்டும் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் அவர் உபசரணை நாட்டின் அகே சகாயை 2-0 என வென்றார். ஆயினும் நாட்டின் மற்றொரு விளையாட்டாளர் நூருல் இசா இசாத்தி முகமது அசரி 2-0 என சீனாவின் ஜியாங் யுலோவிடம் தோல்வி கண்டார். ஃபார்முலா ஒன் பந்தயம் ஆர்டிஎம்மில் நேரடி ஒளிபரப்பு, பிரதமர் தகவல். உலகத்தர வரிசையில் மலேசிய கடப்பிதழ் நிலை, பன்னாட்டு நம்பிக்கைக்கு சான்று. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

அன்பெனும் பேரொலி, அந்த ஒலி, அந்த அன்பு நம்ம எல்லார் இதயத்திலையும் இருக்கட்டும்ங்க. அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கும் கூட. ஆமா, கண்ணுக்கு கண் என்றால் உலகமே குருடாகிவிடும் என்ற கருத்தின் மூலம் வன்முறைக்கு எதிராக அன்பையும் வெறுப்புக்கு எதிராக அமைதியையும் உலகுக்கு உணர்த்தியவர் மகாத்மா காந்தி. ஒரு மனிதரிடம் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவரிடம் உண்மை இருந்தால் போதுமானது, எதையும் ஜெயிக்கலாம் அமைதியாக அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனிதரிடம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரிடம் மன உறுதி இருந்தால் போதும். ஆக உண்மையும் மன உறுதியும் இருந்தால் உலகத்துல எதையும் வெல்லலாங்க. அப்படிப்பட்ட உண்மை, அகிம்சை, எளிமை ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்ந்த மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் தான் அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி. அதனால இது வரைக்கும் எவ்வளோ கடந்து வந்திருக்கலாம், எதை கடந்து வந்தாலும் இந்த பழி வாங்கணும், எதிர்க்கணும், காயப்படுத்தணும், அதெல்லாம் வேணாம்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா, அதன் பிரகாரம் அன்போடையே இருக்கலாம்.

சூழல்ல அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைதியால அவங்களுக்கு உங்களோட பதில சொல்வீங்களா? கோபப்படுவீங்களா, அமைதியா இருப்பீங்களா? அழைத்து சொல்லுங்க. இந்த கேள்விக்கான ஒரு காரணமும் இருக்கு, அப்படி என்னது அழைக்கும் போது சொல்றோம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம அதை வேணுமென்னா செய்யறது கிடையாது. அந்த சூழல், அந்த சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு சூழல்ல நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கூட்டி விடுவோம். ஆனா அந்த பக்கம் இருக்கிற அந்த மனசு பாருங்களேன், காயப்பட்டுருச்சுன்னா என்னங்க செய்யறது? அதனால வெளிப்படையா அழைத்து சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் இன்றைக்கு அதுக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி கூட வைக்கலாமே, யாருக்கு தெரியும்?

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று காந்தி ஜெயந்தி, காந்தி அவருடைய பிறந்தநாள் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது, யாராவது மனதை காயப்படுத்தினால், நம்முடைய மனதை காயப்படுத்தினால் நீங்கள் கோபத்தினால பதில் அளிப்பீங்களா, இல்லை அந்த ஒரு கணம் சரி பரவாயில்ல ஏதோ

0: ஜெய வணக்கம். மின்னலில்
1: நேற்றுதான் எங்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, ஐயோ தீவா இங்க வருதே வீட்டு வேலை செய்யுமே அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்பதான் நேத்தி ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
2: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில.
1: அவங்க வந்து ஜெயிச்சுல இருக்காங்க, நான் பூச்சவங்கள இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதிருக்கு, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு அவங்க என்னையும் சேர்த்து பத பத பாக்குறாங்க.
2: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே இல்ல மத்ததுக்கும் அப்படித்தானா?
1: எல்லா விசேஷம் விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல் இருந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் முன்னுக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்காகவே ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு வர கெஸ்ட் என்ன நம்ம கபட் மேனியாம உட்காந்து சாப்பிட போறாங்க இந்த மாதிரி கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப மாட்டிக்கிட்டு எங்க அப்பா
2: தான்.
3: வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம். எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே
4: இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
7: மலேசியா நினைக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்போ சமூக வலைதளங்கள் செய்திகள் எங்க பார்த்தாலும் உலக மக்களின் உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்திருப்பது ஒரே ஒரு ஹீரோ. ஆமாங்க, இவர் தான் ஹீரோ அப்படின்னு உலகமே இவருடைய மனித நேயத்தை பாராட்டி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கே மனம் பதப்பதத்திற்கும் இல்லையா? வீரத்தின் மறுபெயர் என்னன்னு இப்போ இந்த நொடி கேட்டா கேப்டன் ஸ்மித் மச்சார் என்றுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, வீரம் என்பது பயமே இல்லாமல் இருப்பது இல்லைங்க. உயிருக்கு ஆபத்து வந்தாலுமே மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் அந்த ஒரு நொடியின் துணிச்சல் தான் உண்மையான வீரம். செப்டம்பர் 30, 2026 நடந்த சம்பவம் தான். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை நோக்கி பறந்து கொண்டிருந்த ஃபிளை துபாய் விமானத்தில் 174 பயணிகள் இருந்திருக்காங்க. வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தில் திடீரென ஒரு பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருந்தது. சக விமானியால் கத்தியால் தாக்கப்பட்டார் விமானத்தின் தலைமை விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார். விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக கீழே இறங்க தொடங்கி இருக்கு. அந்த நொடியை சற்று கற்பனை செய்து பாருங்க, எப்படி இருக்கும் தெரியலையே. எல்லாரும் உயிர் பிழைப்பாங்களா இல்லையான்னு அப்படி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல். வாழ்வா சாவான்னு கூட நம்ம நினைக்கலாம். ஒரு புறம் உடல்ல பலத்த காயங்கள், மறுபுறம் ஆபத்தில் சிக்கியிருக்கும் 174 உயிர்கள். தன்னுடைய உயிரே ஊசலாடி கொண்டிருந்த அந்த நிலையிலுமே கூட கேப்டன் ஸ்மித் மச்சார் வந்து என்ன செய்திருக்கிறாரு, தன்னுடைய கடமையை மறக்கலைங்க. ஆமா, விமான அறையின் கதவை திறக்க அவர் உடனே உதவி செய்திருக்காரு. அந்த காணொலியெல்லாம் ஏஐ வைத்து செய்திருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சூழல் எப்படி இருக்குன்னு. இதனால உள்ளே நுழைந்த பயணிகள் பணியாளர்கள் எல்லாமே தாக்கியவரை கட்டுப்படுத்த உதவி செய்து விமானத்தில் பயணித்த மற்ற விமானிகளும் கட்டுப்பாட்டை கையில் எடுத்து சவுதி அரேபியாவின் தபுக் நகரில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியிருக்காங்க. 174 பயணிகளும் உயிர் தப்பியிருக்கிறாங்க. நேர்களே, இந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்கு அது வெறும் பயணம் மட்டும் கிடையாது, மறுபிறவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் அவருடைய துணிச்சலை பாராட்டியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு விருது கூட வழங்குறதுக்காக வந்து பரிந்துரை செய்திருக்காங்க. ஒரு உண்மையான வீரர் என்பவர் எப்போதும் கையில் ஆயுதம் ஏந்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சிகிச்சைக்கு பிறகு அவரை போய் அமீரக தூதர் போய் பார்த்துருக்காரு. அவரால் பேச முடியும். இருந்த போதிலும் எப்போ மீண்டும் அவர் வந்து விமானத்துக்கு வந்து ஒரு விமானியாக வருவார் அப்படின்றது வந்து பொறுத்திருந்து தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து கேப்டன் ஸ்மித்துக்காக பிரார்த்திக்கலாங்க.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: காலம் ஒரு கதவை அடைத்தாலும் மறு கதவை திறக்கிறது. திறந்த கதவில் நுழைகிறது பொன் வெளிச்சமாய் ஒரு புது உறவு.

சின்மாயி குரலில் ஒழித்த பாடல் தான் அது காலம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தோட தான் ஆரம்பிச்சாங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, இன்னும் புகை மூட்டமாக தான் இருக்கின்றது. அதனால வெளிப்புற நடவடிக்கைகள், வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் வேலை முன்கூட்டியே முடியலாங்க. முடிந்தாலுமே கூட வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு உடல் ஏதேனும் கொஞ்சம் சுகமில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை சென்று கண்டு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஓய்வெடுங்க. அதிகமான இந்த நீர் சத்து அதிகமாக இருக்க அந்த மாதிரி காய்கறிகள் பழ வகைகள் தண்ணீர் அருந்துவதை நீங்க கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க. அன்பான நினைவூட்டம். சரி, இப்ப தங்கமான பயன்களுக்காக பாடல் வருது.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ் செல்வம். பத்தாலிங்ஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சான்ஜுங் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து எந்தவொரு நிபந்தனையுமின்றி விலகுவதாக அறிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜோஹாரி அப்துல்லிடம் நேற்று அதிகாரப்படியாக தமது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியதாக அவர் கூறினார். இன்று தொடங்கி தமது பதவி விலகல் நடைமுறைக்கு வருகிறது என்றார் அவர். மலேசியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான வலுவான வணிக உறவுகள் வட்டார விநியோக தொடரை மேம்படுத்துவதோடு ஆசியானில் பொருளாதார ஒருங்கிணைப்பை விரைவுபடுத்தும் என்று ஹோச்சிமின் சிட்டியில் உள்ள மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றை தூதர் ஜைமா ஒஸ்மான் தெரிவித்தார். மேலும் இந்த அணுக்குமான இருதரப்பு ஒத்துழைப்பு வட்டார மதிப்பு தொடரின் மீள்திறனை வலுப்படுத்தவும் ஆசியானின் பரந்த பொருளாதார இலக்குகளுக்கு ஆதரவளிக்கவும் உதவும் என்றார் அவர். சப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SIC-இல் 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்தை நடத்துவதில் 500 அதிகமான பஹ்ரைன் நாட்டவர் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு வெளிப்படுத்துவதாக மலேசியாவுக்கான பஹ்ரைன் தூதர் டாக்டர் வாலிட் கலிஃபா அல்மைனா கூறினார். பஹ்ரைன் நாட்டவரின் ஈடுபாடு அவர்களின் அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் இந்த பந்தயத்தை நடத்துவதில் பயன்படுத்த துணை புரியும் என்றார் அவர். பிரிட்டன் அவசரகால டீசல் கையிருப்பு குறித்து விவாதிக்க பிரசல்ஸுடன் நடைபெறும் நெருக்கடி பேச்சில் இணைந்துள்ளது. இந்நிலையில் தனது கையிருப்பை விடுவிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். எரிபொருள் விலைகள் உச்சத்தை எட்டியுள்ளதை தொடர்ந்து ஐரோப்பிய ஆணையம் பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளுடன் எரிசக்தி அமைச்சர் மார்டின் மெக்லஸ்கி தொலைபேசியில் உரையாடினார். விளையாட்டு 2026 ஆசியான் ஃபீஃபா கிண்ண கார்பந்து. ஹரிமாமலாயா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை தவறவிட்டிருந்தாலும் இந்த போட்டியில் தேசிய அணியின் அனைத்து ஆட்டங்களும் நம்பிக்கையூட்டும் வகையில் இருந்ததாக இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங்ஹோ கூறினார். ஏ குழுவில் இந்தோனேசியாவுக்கு நிகராக ஹரிமாமலாயா 7 வென்றது. எனினும் கோல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தோனேசியா இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

தொடர்ந்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பழம் பாடல்களை நாம் கேட்கலாம். இன்று அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் போது பழம் பாடல்களை இந்த ஒரு பாடலை கேட்காம எப்படி நம்ம விடுறது? வாங்க கேட்கலாம். இந்த பூமியில புத்தன், இயேசு, காந்தி இந்த மாதிரி மகான்கள் பிறந்ததெல்லாம் யாருக்காக நினைக்கிறீங்க? நமக்காக தாங்க, நாம நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான். புத்தன்

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

பெற்றால் தான் பிள்ளையா திரைக்காக ஒழித்த பாடல் தான் அது. பழம் பாடல்களை நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை என்று நிறைய வேலைகளை முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். முடிக்கணும் இருந்த போதிலும் நிதானமா முடிக்க வேண்டியதை, எது முதன்மையா முடிக்கணுமோ அதை கொஞ்சம் சரிபார்த்து நீங்க முடிக்கணும். உங்களுடைய பயணத்துல நாங்களும் துணையா இருக்கோம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

பாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் நினை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. இருக்கும் பிடி சோறு தன

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

ஆமா, இந்த உலகம், இந்த இயற்கை, இந்த பூமி நமக்கு கொடுத்த எல்லாமே எதுக்காக சொல்லுங்க? நாம் வாழ்வதற்காகத்தான். அதே தருணத்துல இந்த பூமியை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் அதுவும் மிக அவசியமான ஒன்று. அதனாலதான் இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னும் புகை மூட்டத்தோட அந்த நிலையை அது மோசமாக்கும். அதே தருணங்களை நம்முடைய சுற்றுப்புறம், நாம் இருக்கும் சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமைங்க. நம்ம வீடை நம்ம எப்படி நல்ல மாதிரி பார்க்குறோமோ அதே மாதிரி தானே இந்த பூமி நமக்கு ஒரு தாய் மாதிரி.

0: என்ன வெயில என்ன வெயில, கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்துன பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: செய்ய வணக்கம் மின்னலில்.
1: நேற்று எங்க அம்மா கால் பண்ணிச்சிருந்தாங்க, யோ தீவா இங்க வருதே வீட்டு வேலை செய்யுமே அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்பதான் சேர்த்தி ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
2: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில.
1: அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க, நான் பிடிச்சவங்கள இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதிவு அழியோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் சேர்த்து பதப்பதை பாக்குறாங்க.
2: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே இல்ல மத்ததுக்கும் அப்படித்தானா?
1: எல்லா விசேஷம், விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல் இருந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் இன்னைக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமண மாவட்டத்துக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு பண்ணுவேன், ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு வர கெஸ்ட் என்ன நம்ம கபட் மேலேயாம உட்காந்து சாப்பிட போறாங்க, இந்த கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப மாட்டிக்கிட்டு எங்க அப்பா
2: தான்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

0: ஆமல் வெம்புறோம்.
1: இது நூல் இல்லாத பம்பரம்.
0: அட நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, இப்போ நேயர்கள்லாம் அழைத்தது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற எங்களுடைய அந்த சோர்வுக்கு வேலை முடிந்து நாங்கள் செல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது பாடல்கள் அனைத்தும் பசுமையான பழம் நினைவுகளை கொண்டு வந்து எங்கள் மனதில் சேர்க்கின்றன. அது இன்னும் இனிமையை சேர்க்கின்றது. அதுக்கு தான் நாங்கள் இப்போது சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ஏதாவது மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும், அதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் இசை மிக நல்ல மருந்துங்க.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

வானத்தில் பறக்கும் அந்த பறவைகள் தான் எத்தனை எத்தனை தன்னம்பிக்கையை நம்ம மனதில் விதைத்துக் கொண்டிருக்கின்றன. நாம நினைப்போம் பறவை மாதிரி இருந்திருக்கலாமே, சுதந்திரமா பறந்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பறவைக்கும் ஆபத்து இருக்கு, வேடர் கையில மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது. அதையும் பொருட்படுத்தாம தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா ஒற்றுமையா வர்க்குது பாத்தீங்களா, அதுக்குதான் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. வாழ்க்கையில நம்ம தனியே நின்னு சாதிக்கிறத விட ஒற்றுமையா சாதிச்சு பார்த்தா திரும்பி பாக்குறப்ப அந்த இடமே அழகா இருக்கும் இல்லையா. நிறைவு பாடல் வாங்க, ஆசைகள் மலர்வது என்ற பாடலோடு பழம் பாடல்கள் தொகுப்பிற்கு நிறைவை கொடுக்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ் செல்வம். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலை கையாள்வதில் இஸ்லாமிய நிதி தொடர்ந்து புத்தாக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய உலகளவில் போட்டித்தன்மையுடன் செயல்பட அனைத்து தரப்பும் பாராட்ட வேண்டும். அதோடு இக்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஷரியா தலைமைத்துவத்தை இஸ்லாமிய உலகம் உருவாக்க வேண்டும் என பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். முறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட சொற்பொழிவாளர் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. இது அவ்வழக்கின் விசாரணைக்கும் கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் உதவும் என அமைச்சர் டதோஸ்ரீ ஃபலினாசிடே கூறினார். துன் டாக்டர் மகாதீர் முகமது தமது மனைவி துன் டாக்டர் சித்தி அஸ்மா முகமது அலியின் மறைவால் துயருறும் காணொலியின் காட்சிகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு மாற்றியமைத்த சமூக ஊடக பதிவை கண்காணிப்பதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூறியது. இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அந்த சமூக ஊடக தளத்தை தொடர்பு கொண்டுள்ள வேளை சட்டமீறல் இருப்பது கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என MCMC வலியுறுத்தியது. அமெரிக்க தயாரிப்பிலான F-16 ரக போர் விமானத்தை தைவான் பெற்றுள்ளது. அந்த ரகத்திலான 66 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கீகாரம் அளித்ததைத் தொடர்ந்து தைவானுக்கான அவற்றின் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. சீன இராணுவ நெருக்கடியை சமாளிக்க தைவான் அவற்றை கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையை நெருங்கும் ரேச்சல் புயல் 2 நிலை சூறாவளியாக வலுப்பெற்றுள்ளது. அது கடும் மழையை கொண்டு வருவதோடு கடல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. பஜா கலிபோர்னியாவிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேச்சல் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் வேளை அது மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என அம்மையம் கணித்துள்ளது. நியூசிலாந்தின் வடக்கு தீவு பகுதியில் கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் குறைந்தது 12 திமிங்கலங்கள் மடிந்ததை தேசிய விலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜோல் லட்டபர்க் உறுதிப்படுத்தினார். நேற்று தன்னார்வலர்களுடன் இணைந்து மீட்பு பணியை தொடங்கிய போது 15 சிறிய திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை, இன்று பிறந்த நாளா திருமண நாளா? இதுக்காக காத்திருக்கீங்க, அழைத்து உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். காத்திருக்கின்றோம் 3228 2573 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நேற்றுதான் எங்க அம்மா கால் பண்ணிச்சிருந்தாங்க, ஜோதியா நீ வருதே வீட்டு வேலை செய்யுமே அப்படின்ட்டு. அவங்க வந்து இப்பதான் சேர்த்தி ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
2: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில,
1: அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க, நான் இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதிவு, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் சேர்த்து பதப்பதை பாக்குறாங்க.
2: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே இல்ல மத்ததுக்கும் அப்படித்தானா?
1: எல்லா விசேஷம், விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல் வந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் முன்னிக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு பண்ணுவோம், இதுக்காகவே ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு வர கெஸ்ட் என்ன நம்ம கபட் மேலேயாம உட்காந்து சாப்பிட போறாங்க, இந்த கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப மாட்டிக்கிட்டு எங்க அப்பா
2: தான்.
0: காலை
3: 6:30
4: வாரம் தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: வணக்கம், நான் தேவேந்திரன்.
6: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
5: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
6: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம், எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு அக்கா பையன், அவர் பேரு வந்து ஜனார்த்தன் சுரேந்திரன். அவருக்கு வந்து 20 வயசு இன்னையோட. நல்ல லைஃப்ல பெஸ்டா இருக்கணும், நல்ல வாழணும், சந்தோஷமா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திச்சு அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: அடுத்த ஆண்டு சாவி கொடுக்கணுமா அவர்கிட்ட?
1: அடுத்த ஆண்டு? ஆமாமா, இப்பவே சாவி கொடுத்தாச்சு.
0: ஓ, இப்ப 21 வயதுல கொடுக்க மாட்டீங்களா?
1: அதெல்லாம் வந்து அந்த காலம். இப்பெல்லாம் வந்து 17 வயசுலயே சாவி பூட்டு எல்லாமே சேர்த்து கொடுத்து. ஒரு பாட்டு ரிக்வஸ்ட் பண்ணலாமா அவருக்கு?
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: ஓரா 10க்கு 10 பாட்டு.
0: ஓ, அந்த பாடலா? சரி, கொடுக்கப்பட்ட அந்த சாவியையும் பூட்டையும் சுதந்திரத்தை மிக நல்ல மாதிரி அவர் பயன்படுத்தணும். சரியா?
1: சரி சரி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமல் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, அக்டோபர் மாதம் வந்தாலே இந்த மனநல ஆரோக்கியத்திற்கு நாம முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மாதமும் கூட. என மனநல ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உலகளாவிய அளவில் நிறைய பிரச்சாரங்கள் நடத்தப்படும். எனவே அக்டோபர் மாதம் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. எப்போதுமே நம்ம மனசை பாத்துக்க வேணும். அது யாரு மற்ற யாருமே பாத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு உங்களோட மனசை நீங்க வருத்திக்காதீங்க. எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பத்தி நினைக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நாங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு அன்பான நினைவூட்டலை கொடுக்கறோம். உங்க மனசை பாத்துக்கோங்க. தொடர்ந்து உள்ளூர் பாடல் பிரீதா பிரசாத் கொண்டு வராங்க, அன்பு பரிசை அன்பென்ற பரிசாக கொடுக்கறாங்க, கேட்கலாம்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கு 100 பெயர்கள் இருக்கிறார். அதில் மிக பிரதானமான பெயர் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அல்லாஹு தஆலா பாவங்களை மறைக்க கூடியவன். அந்த அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களை கூறி நாம் துஆ செய்வது என்பது ஒரு சுன்னத்தான வழக்கம். காரணம், அல்லாஹ்வை எந்த பெயரை குறிப்பிட்டு நாம் அழைக்கிறோமோ அந்த பெயரின் பொருளை அறிந்து நாம் அவனை அழைக்க வேண்டும். அப்படி அந்த பெயரின் பொருளை அறிந்து நாம் அழைக்கிற போது அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் நமக்கும் வர வேண்டும் என்கிற சிந்தனையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாகவே மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பகைமை உணர்வு என்பது ஒரு சாதாரணமான ஒன்று. ஆனால் அந்த பகைமையை வளர்க்காமல் அவ்வப்போது மனிதர்களை மன்னிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு போதிக்கின்றன. பொதுவாக ஒரு தீமைக்கு கூலி இன்னொரு தீமைதான். ஆனால் யாரு ஒருவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ, அல்லாஹ் அவருக்குரிய நறுக்கூலி அல்லாவிடத்திலே பிரம்மாண்டமாயிருக்கிறத். இன்னஹுலா யுஹிப்புல் ஆலமீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். அல்லாஹுடைய சட்டத்தின்படி ஒரு குற்றத்திற்கு தண்டனை அநியாயம் இழைக்கப்பட்டவன் பழிதீர்த்து கொள்ள மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையை அவர் மீது செலுத்தலாம். ஆனாலும் கூட பழிவாங்கும் உணர்ச்சிக்கு இடமளிக்காமல் அநீதம் இழைத்தவருக்கு மன்னிப்பை கொடுத்து சகித்துக் கொள்கிற வாழ்க்கையை மேற்கொண்டால் அவருக்கு உயரிய அந்தஸ்தை கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துகிறான். அல்லதீனையும் ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, நல்லடியார்கள் யார் தெரியுமா? ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தான தர்மங்களை செய்வார்கள். வல்காலிமீன்ஸ், பொங்கி வரும் கோபத்தை அடக்கி கொண்டு மனிதர்களை மன்னிக்கின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இது போன்ற நன்மை செய்பவர்களைத்தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறார். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஸில்மன் கதஅக, உங்களை யார் அலட்சியப்படுத்தி கொண்டு புறக்கணித்து வாழுகிறாரோ அவரோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள், சேர்ந்து வாழுங்கள். யார் ஒருவர் உம்மை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள். யார் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழங்கி வாழுங்கள். யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுத்து வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் நல்லிணக்கத்திற்காக வேண்டியும் சமாதானத்திற்காக வேண்டியும் பல நபிமொழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். தனது மார்க்கத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட உண்மையான முஸ்லிம் மன்னிக்கும் மாண்பாளராகத்தான் திகழ்வார். மன்னிப்பது என்பது சாதாரண மனிதனின் பண்பல்ல, அது அல்லாஹுடைய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வலா தஸ்தவில் ஹசனத் வல சையிஅஹ், நன்மையும் தீமையும் என்றைக்கும் சமமாகாது. இது நீங்கள் உங்களுக்கு இடையில் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருங்கள். ஃபைதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம், அப்படி நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு மத்தியிலிருந்த பகைமைகளெல்லாம் வேரோடு களைந்து ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாய் நீங்கள் திகழ்வீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். ஒமாயுலக்வாகா இல்லல்லது என சபரு, இந்த பெரும்பாக்கியம் பொறுமையாளர்களுக்குத்தான் கிடைக்கும். ஒமாயுலக்வாகா இல்லாது ஹல்லுன் அலியும், இந்த நர்பாக்கியம் உடையவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றும் அல்லாஹு தாலா கூறுகிறான். பொதுவாக மனிதன் கோபப்படுவது இயல்பான ஒன்று. அந்த கோபத்தை அடிப்படையாக கொண்டு குரோதங்களை வளர்ப்பதோ பகைமையை வளர்ப்பதோ நன்மைக்குரிய காரியமல்ல. நமக்கு சமூக நன்மையை கருத்தில் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்து பகைமையை ஒழித்து குரோதங்களை ஒழித்து நட்புகளை வளர்க்க வேண்டுமென்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிற நேரத்தில் நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களையும் துரோகங்களையும் அநீதங்களையும் மன்னிக்கும் பண்பு இருந்தால்தான் இந்த சமூகம் நல்லிணக்கத்தோடு வாழ முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது.

0: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்கள் நிறைய உண்டு. ஆனால் எந்த காலத்திலேயும் தமக்கு இவர் அநியாயம் செய்துவிட்டார், துரோகம் செய்துவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைமை தீர்க்க வேண்டும் என்று புறப்பட்டதே இல்லை. எல்லா காலத்திலேயும் தமக்கு அநியாயம் செய்தவருக்கு மன்னிக்கும் வழக்கத்தை கொண்டவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்து சமைக்கப்பட்ட ஆட்டிறைச்சியை விருந்தாக கொடுத்தாள். அவர்களும் நபித்தோழர்களும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதை சாப்பிட வேண்டாம், அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதை உடனே தடை செய்தார்கள். ஆனாலும் கூட ஒரு நபித்தோழர் அதை அவசரப்பட்டு சாப்பிட்டு விட்டார். அந்த இடத்திலேயே அவர் மரணித்தும் விட்டார். ஏன் இப்படி விஷம் கலந்த விருந்தை எங்களுக்கு தந்தீர் என்று அந்த யூத பெண்மணியிடத்திலே விளக்கம் கேட்டபோது, நீங்கள் உண்மையான நபியா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கத்தான் நான் விஷம் கலந்த ஆட்டிறைச்சி உங்களுக்கு விருந்தாக கொடுத்தேன். நீங்கள் நபியாக இல்லையென்றால் இன்றைக்கே நீங்கள் இறந்து விட்டிருப்பீர்கள். நபி என்பது உண்மையாக இருந்தால் இறைவனிடத்திலே இருந்து உங்களுக்கு செய்தி வந்திருக்கும் என்பதை சோதிக்கத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று அந்த பெண்மணி விளக்கம் சொன்னார். நபித்தோழர்கள் ஆத்திரப்பட்டார்கள். அவளை நாங்கள் கொன்று விடட்டுமா என்று அனுமதி கேட்டார்கள். வேண்டாம் என்று கூறி மன்னித்து விட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி தமக்கே விஷம் வைத்த ஒரு யூத பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட விருந்தில் தனது தோழர் ஒருவர் கொல்லப்பட்டாலும் கூட விஷம் வைத்த கொடுமைக்காரியான அந்த யூத பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டு இந்த சமூகத்திற்கான நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக விளங்கியவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை நபிகளாரின் சமையல் அமர்ந்திருந்த போது ஒருவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களை திட்டுகிறார். நபி அவர்கள் புன்னகைத்துக் கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரம் இதை சகித்துக் கொண்டிருந்த பொறுமையின் சிகரம் சைதுன அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு எதிர்த்து பேசினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெறுட்டென்று எழுந்து சென்று விட்டார்கள். பின்னாலேயே ஓடிச் சென்ற சைதுன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள், நாயகமே, இத்தனை நேரம் என்னோடு நீங்கள் இருந்தீர்கள், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று நீங்கள் எழுந்து சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்று காரணத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் நீங்கள் நிதானத்தை கையாண்டு பொறுமையோடு இருந்து உங்களை திட்டிக் கொண்டிருந்தவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அப்போது ஒரு வானவர் உங்கள் சார்பாக அவருக்கு பதில் கூறிக்கொண்டே இருந்தார். எப்போது நீங்கள் அவருக்கு பதில் கூற வேண்டும் என்று அவரை திட்ட ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திலே அந்த வானவர் சென்று விட்டார். ஷைத்தான் அங்கு ஆஜராகிவிட்டான். ஷைத்தான் இருக்கின்ற இடத்தில் எனக்கு வேலையில்லை என்பதால் நானும் கிளம்பிவிட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். தபரானியிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா சூரா அந்நூறிலே மிகப்பெரிய வரலாறு ஒன்றை கூறுகிறான். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் அவதூறு ஒன்றை கூறினார்கள். அந்த அவதூறு பேச்சுக்களுக்கு மிஸ்தஹ் என்கிற நபித்தோழரும் உடந்தையாக இருந்தார். இந்த மிஸ்தஹ் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய நெருங்கிய உறவினர். ஏழையாக இருக்கின்ற நபித்தோழர் மிஸ்தஹ் அவர்களுக்கு சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் எப்போதும் உணவுகளையும் பண உதவிகளையும் செய்யும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். எப்போது தன் மகள் மீது முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் அவதூறு சொன்னார்களோ அதற்கு இந்த நபித்தோழர் மிஸ்தஹ் அவர்களும் உடந்தையாக இருந்தார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் சத்தியம் செய்தார்கள், இனிமேல் நான் வழக்கமாக மிஸ்தஹுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்புகளையும் உதவிகளையும் தான தர்மங்களையும் நிறுத்திவிட்டேன், இனிமேல் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சத்தியத்தை நிறுத்தும் விதத்திலே வசனங்களை இறக்கினான். வலா யத்லி உலுல் ஃபல்ல் மின்கும் வஸ்ஸாஅதி, தாராள மனம் கொண்டவர்களும் பொருள் வசதி கொண்டவர்களும் இது போன்ற சத்தியங்களை செய்ய வேண்டாம். ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை நிறுத்த வேண்டாம். வல் யஃபூ வல் யஸ்ஃபஹு, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுங்கள். தாராள மனதோடு சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள். அலா துஹிப்பூன யஃபிர் அல்லாஹு லக்கும், நீங்கள் பாவங்களை செய்தால் அல்லாஹு தாலா உங்களை மன்னிக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புவதில்லையா? அதே போன்று மனிதர்களை நீங்கள் மன்னித்து வாழ வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேள்வி கட்டி வசனங்களை இறக்கினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்ந்தால்தான் அல்லாஹு தாலா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று வலியுறுத்துகிற இந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது மீண்டும் தனது சத்தியத்தை வாபஸ் பெற்று இப்படி சொன்னார்கள், ஏற்கனவே மிஸ்தஹ் என்கிற எனது உறவினருக்கு கொடுத்து வந்ததை விட இரண்டு மடங்கு உதவிகளை நான் அவருக்கு செய்வேன் என்று சொன்னார்கள். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மிஸ்தஹ் என்கிற நபித்தோழருக்கு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானு அவர்களின் நற்பண்புக்கு இந்த சத்தியம் உகந்ததல்ல. அவரை மன்னித்து நீங்கள் பொறுமையாக இருந்து சகித்து கொண்டு மீண்டும் அவருக்குண்டான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வசனங்களை இறக்கினான். இது அவருக்கு மட்டுமானதல்ல, நம் அனைவருக்கும் இந்த வசனங்கள் பொருந்தும். நாளை மறுமை நாளையிலே உங்களில் உயர்வை உடையவர் யார் என்று ஒரு மலக்கு கேட்பார். அப்போது சிலர் எழுந்து செல்வார்கள். மலக்குமார்கள், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் சுவர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று சொல்வார்கள். கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாலா நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆம் என்று பதில் சொல்வார்கள். நீங்கள் இந்த உயர்வை அடைவதற்கும் அந்தஸ்தை அடைவதற்கும் என்ன காரணம் என்று கேட்பார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், மக்கள் எங்களிடத்திலே அறிவீனமாக நடந்து கொள்ளும் போது அதை நாங்கள் சகித்து கொண்டோம். அநியாயம் செய்யப்பட்ட போது பொறுமையாக இருந்தோம். எங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட போது அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று காரணம் சொல்லுவார்கள். அப்போது மலக்குமார்கள், நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று சுப செய்தி சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா அப்படி கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு செல்லுகிற சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மன்னிக்கும் குணமும் கொண்ட கூட்டத்தாரில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

நேர்களே, இந்த அளவில் இன்றைக்கான இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரிசலசரு. அடுத்து தீரா இசையின் நினைவோ ஒரு பறவை. மனசுமைகளை உங்க மனசுலயே வைத்து மனசை பாரமா வைத்திருக்கீங்களா? வேணாங்க, அது லேசாக்கணுமா? புவனா காத்திருக்கிறாங்க, அழைத்து தாராளமாக நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். தீராய்சியில் தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நேபாள வெள்ளத்தில் காணாமல் போன மலேசியர்களின் நிலையை உறுதி செய்வதில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என நேபாள பிரதமர் பலேந்திரா ஷா உத்தரவாதம் அளித்துள்ளதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். நிரந்தர பொதுச்சேவை பணியாளர்களுள் பெண்களின் பங்கெடுப்பு 60.41 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். செப்டம்பர் 25 வரையிலான அந்த தரவின்படி உயர் நிர்வாக நிலையில் அவர்களின் ஈடுபாடு 39.96 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மலேசியா அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்கும் இலக்கில் உள்ளது. 2030 நாட்டின் மொத்த ஆள்பல விகிதத்தில் அவர்களின் எண்ணிக்கையை 10 விழுக்காட்டுக்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம்சன்சின் கூறினார். இது தயாரிப்பு துறையின் ஆற்றலை வலுப்படுத்த உதவும் என அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் விமான நிறுவனமான எலால் துபாயிலிருந்து தாயகம் திரும்பும் சேவைகளை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தாக்குதலால் முன்னதாக தெல் அவிவ்கான பயணங்களை ஃப்ளை துபாய் நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து எலால் இம்முடிவை எடுத்துள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஓபன் ஏஐ அதன் 3 ஆராய்ச்சியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. அவர்கள் 3 தரப்பிடம் இரகசிய தகவல்களை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அதன் செயற்கை நுண்ணறிவு அமைப்பு கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாக பரவலாக பேசப்படும் நிலையில் ஓபன் ஏஐ இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா மேலும் 1 தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஸ்குவாஷ் மகளிர் குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் தேசிய அணியினர் வெற்றி பெற்றனர். ஹாங்காங் அணியை 2-1 என வென்று மலேசியா தங்கப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. இதனிடையே தேசிய மின் விளையாட்டாளர்கள் ஆசிய போட்டியில் 1 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்று சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளனர். இளைஞர் விளையாட்டு அமைச்சின் வலுவான ஆதரவு இந்த விளையாட்டுத் துறையை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் என மலேசிய மின் விளையாட்டு கூட்டமைப்பு MESF அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே, மின்னலின் தீரா இசையில சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தலைநகர் பாத்தீங்கன்னா மிக மிக கடுமையான மழையோட இருக்குது. அந்த மழை சூழலுக்கு ஏற்ற மாதிரியான பாடல் உங்க ஊர்ல வந்து கொஞ்சம் வெப்பமா இருக்கலாம், பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மழையை உங்களுக்கு அங்க அனுப்பி வைக்கிறோம். வேணாம்னு சொல்றீங்களா? இல்ல, நாங்க அனுப்பி வைப்போம். பாடலோடு சேர்ந்து மழையோடு இன்றைய தீரா இசை பாடல்கள் ரொம்ப அழகா இருக்க போகுது. தீரா இசையில் உங்களோட நான் புவனா வீரமகன் 8 வரைக்கும் வெள்ளிக்கிழமை தீரா இசை என்னென்னலாம் கொண்டு வருமோ அந்த மாதிரியான விஷயங்களை வழக்கமா கொண்டு வந்திருக்கோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் இன்னும் கூடுதல் சுவை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாமான்னு குரல்ல வருது.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

தீரா இசை, இது மாலைமணி 4:13 ஆயிருச்சு. அப்புறம் வழக்கமான ஒரு போட்டி அங்கம் நடத்துவோம் இல்லையா, உங்களை பாட விட்டு கேட்டு ரசிக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க. அதனால சரியா பாடணும் அப்படின்றது தான் இந்த போட்டி அங்கம். அதாவது ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலுடைய அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டணும். முதல் வரியை நாங்க ஒளிபரப்போம், அடுத்த வரி என்னவா இருக்கும் அழைக்கலாம். 0-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 மின்னல் எஃப்எம். குறிப்பா தீரா இசை நேயர்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம். என்ன சில பேர் வந்து சரியான பதில சொல்ல முடியல, காரணம் அந்த பதற்றம். அழைப்பு கிடைச்சிருச்சு, ஐயோ சரியா பேசணுமே சரியா பாடணுமே, அழைக்கும் போதுதான் எல்லாமே மறந்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லங்க, இதுல ஒரு போட்டி தானே, இதுல ஒரு விஷயமும் கிடையாது. தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, அந்த பாடல் உங்களுக்கு தான். அழைக்கலாம், மீண்டும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். 0-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அருமையான ரெண்டு பாடல்களை போட்டி அங்கத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம். தயார்னா இப்பொழுதே நீங்க அழைக்கலாம்.

0: இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0917123688.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0107972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மேனகா, கில்லான்ல இருந்து பேசுறேன்.
1: மேனகா, குரல்ல ஒரு உற்சாகம் தெரியுது, என்னங்க?
0: என்ன அப்படின்னா
1: உற்சாகம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே.
0: இன்னைக்கே
1: கிளம்புறீங்களா? இன்னைக்கு
0: விடுமுறை கிளம்பிட்டோம். இப்ப இப்போ தண்டி போய்கிட்டு இருக்கோம்.
1: ஜாலி ஜாலி நல்லா இருக்குமே.
0: ஆமா, ஆனா கொஞ்சம் மழையா இருக்கு.
1: ஆமா ஆமா, பாத்து பத்திரமா போங்க சரிங்களா? போற வழியெல்லாம் கடுமையான மழையா இருக்கு. சரி, இப்ப போய்கிட்டே போட்டி அங்கத்துக்கு அழைச்சிருக்கீங்க. சரி, போகலாமா?
0: போகலாம்.
1: சரி, உங்களுக்கான போட்டியை பாடல நீங்க கேட்டுக்கங்க. அடுத்த வரி அப்ப நினைக்கிற கூட்டமா இருக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யலாம், பிரச்சனை இல்ல, ஒண்ணு தவறு இல்ல. சரிங்களா?
0: கண்டிப்பா.
1: அடுத்த வரி என்னன்னா உங்க பாடி காட்டணும்.
0: ஓகே.
2: நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும்.
1: என்னங்க, யாருக்குமே தெரியலையா? திரும்பவும் கேட்கலாமா?
2: நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும்.
1: சொல்லுங்க. நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும். கோகல் மட்டும் அங்க யாராவது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, பரவாயில்ல, என்னன்னு கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம்.
1: ஆனா தெரியுமா தெரியாது அந்த பாட்டு என்ன
0: பாட்டுன்னு?
1: வரிதான். அதாவது ஃபேமிலி கேதரிங் போற சந்தோஷம் மறந்துருச்சு. கேக்கலாம்.
0: கேக்கலாம்.

0: இவ்வளவுதான் போட்டி.
1: அவ்வளவுதான்.
0: எப்படி கஷ்டமா இருந்துச்சா என்ன?
1: ரொம்ப ஈஸி.
0: அதான் பரவாயில்ல. அடுத்த பாடல உங்களுக்காக உங்க கூட எத்தனை பேர் பயணிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் சரிங்களா?
1: நன்றி போனா.
0: நன்றி மேனகா. பார்த்து பத்திரமா சந்தோஷமா கொண்டாடுங்க உங்களுடைய குடும்ப விழாவை.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமா, இன்னும் போட்டி அங்க முடியலங்க. முதல் போட்டி தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு போட்டி அங்கம் காத்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த போட்டியில கலந்துக்க தயாரா இருக்கீங்களோ அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் மின்னலில்.
1: நேற்றுதான் எங்க அம்மா கால் பண்ணிச்சிருந்தாங்க, ஐயோ தீபாவளி வருதே வீட்டு வேலை செய்யுமே அப்படின்ட்டு. அவங்க அவங்க வந்து இப்பதான் தேதி ரெண்டே ஷெட்யூல் போட்டாங்க, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையே பிரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
2: அம்மா அங்க சொல்ல சொல்ல ரம்யாவுக்கு என்ன ஓடுனுச்சு சிந்தனையில.
1: அவங்க வந்து ஜெயிச்சுல இருக்காங்க, நான் பூச்சவங்கள இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பதறிச்சு, ஐயோ நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து பதப்பதை பாக்குறாங்க.
3: இப்போ தீபாவளிக்கு மட்டும் தான் அப்படியே, மத்ததுக்கும் அப்படித்தானா?
1: எல்லா விசேஷம், விநாயகர் சதுர்த்தில இருந்து பொங்கல் இருந்து எல்லா விசேஷமும் எங்க வீட்டுல ஒரு மாசம் முன்னிக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. திருமண மாவட்டத்துக்கு முன்னுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். இதுக்காகவே ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து நாங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், தீபாவளிக்கு வர கெஸ்ட் என்ன நம்ம கபட் மேலே உட்காந்து சாப்பிட போறாங்க இந்த மாதிரி கேட்டு பார்த்துட்டோம். ஆனா அவங்க வந்து தெரியல, இல்ல எனக்கு வந்து எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப மாட்டிக்கிட்டு எங்க அப்பா
2: தான்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: தீராயிசையிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியங்கம் இரண்டாவது போட்டியங்கத்துக்கு வந்துட்டு அடுத்த நேயர் இருக்கிறாரு.
1: வணக்கம் ஜீவா பேசுறேன்.
0: சரி ஜீவா, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு எடுத்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டுங்க, அழகான பாட்டு. எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான், 80-90 எல்லாம். சரி தயாரா இருக்கீங்க? இப்ப உங்களுக்கான பாட்டு கேட்கலாம்.
1: ஓகே, தேங்க் யூ.

0: நல்லா வந்துச்சு. இருங்க மீண்டும் ஒரு முறை அப்போ அது வருதான்னு பாப்போம். இருங்க.
1: ஏதோ
0: வந்தீங்க கடல் பக்கமா கொஞ்சம். அடுத்த வரி என்னவா இருக்கும்னு பாத்துடலாம்.

0: எப்படி?
1: ஆமா
0: நெருங்கிட்டீங்க. ஆனா நீங்க
1: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
1: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இ டியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1300 9971 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.

4:54 ஆயிருச்சுங்க. தீரா இசை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில நேர்கள் பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப மனதார வாழ்த்துட்டு இருக்கீங்க, நன்றிங்க. சில பேர் ரொம்ப ரகசியமா பேசுறாங்க, அலுவலகத்துக்கு தெரிந்து பேசுறேன், சத்தம் இல்லாம பேசுறேன் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க. அலுவலகத்திலிருந்து நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்போ பல இடங்கள்ல கடுமையான மழை பெய்யறதுனால நிறைய நெரிசலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம அடுத்து 5 மணிக்கு பிறகு நம்ம பேசலாம். ஆக இப்ப பயணம் செய்து கொண்டிருக்கும் நேர்கள் பாதுகாப்பா பத்திரமா பயணம் பண்ணுங்க. அடுத்த மனோ குரல்ல பாடல் வருது, இது தீரா இசை.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்
1: லிங்கம்.
2: இப்போ நல்ல நேடு எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் ஆக்மமா?
1: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
2: அடிச்சுக்க முடியுமா?
1: இப்படி பாராட்டுடன்

0: நேபாள பெருவெள்ளம், ஒரு மலேசியர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பினார். 54 மலேசியர்களின் நிலையை உறுதிப்படுத்துவதில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும், நேபாளம் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் நிலச்சரிவையும் தொடர்ந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த 55 மலேசியர்களில் ஒருவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் நேற்று கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துக்கு சொந்தமாக சென்றதாக மலேசிய கூட்டுரிமை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் மாஸ்வே பேச்சாளர் டாக்டர் மணிவண்ணன் ரத்னம் தெரிவித்தார். இன்று காலை அவர் மலேசியா வந்தடைந்தார். நேபாளத்தில் பேரிடரில் காணாமல் போன நெருங்கிய குடும்பத்தினர் உடனான புலன குழுவில் விஸ்மா புத்ரா இந்த தகவலை பகிர்ந்தது. எனினும் சம்பந்தப்பட்டவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. சாலைகளும் பாலமும் முழுமையாக சேதமடைந்துள்ள வேளை மின்சாரம், குடிநீர், தொடர்பு சேவை ஆகியவை இல்லாமல் அந்த நபர் சிக்கிக் கொண்டிருந்ததாக டாக்டர் மணிவண்ணன் கூறினார். இதனிடையே மீதமுள்ள 54 மலேசியர்களின் நிலையை உறுதிப்படுத்தும் செயல்முறையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என நேபாள பிரதமர் பலேந்திரா ஷா மலேசிய அரசாங்கத்திடம் உறுதியளித்துள்ளார். அண்மைய உரையாடலின் போது ஷா இந்த கடப்பாட்டை வெளிப்படுத்தியதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் நேபாள அதிகாரிகளுடன் மேற்கூடிய கலந்துரையாடல்களை நடத்த சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ முகமது டூசுகி முக்தார் பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் இஸ்லாமிய நிதி புத்தாக்கத்துடன் அனைத்தும் உள்ளடக்கி உலகளவில் போட்டித்தன்மையுடன் நிலைத்திருப்பதை உறுதிப்படுத்த அனைத்து தரப்பும் பாடாற்ற வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். பொருளாதார நிச்சயமற்ற சூழலை கையாள அது அவசியம் என நிதி அமைச்சருமான அவர் கூறினார். பாரம்பரியத்தில் வேரூன்றியிருக்கும் நிலையில் நடப்பு சவால்களை எதிர்கொள்ள தயாராகும் வகையில் இஸ்லாமிய உலகம் ஷரியா தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே ஆய்வாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், நிதி நிறுவனங்கள், கல்வி சமூகங்களுக்கிடையிலான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் கூறினார். முறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட சொற்பொழிவாளர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த சம்பவத்துக்கு எதிராக கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுக்க அது உதவும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபடினா சிரே கூறினார். அதிகார தரப்பிடம் இதன் தொடர்பில் புகார் இல்லை என்றால் அத்தரப்பினர் இதன் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க சிக்கலாகிவிடும். அதோடு இவ்வகை விவகாரங்கள் தொடராமல் இருக்கவும் பள்ளிகள் பாதுகாப்பாக இருப்பதையும் இது உறுதி செய்யும் என அவர் கூறினார். மலேசியா அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்கும் இலக்கில் உள்ளது. 2030 நாட்டின் மொத்த ஆள்வள விகிதத்தில் அவர்களின் எண்ணிக்கையை 10 குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலீடு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம்சர்சின் கூறினார். இது தயாரிப்பு துறையின் ஆற்றலை வலுப்படுத்த உதவும் என அவர் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பது உள்நாட்டு ஆற்றல் அதிகரிப்புக்கும் வித்திடும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தேசிய சம்பள கொள்கையை வலுப்படுத்தும் அரசாங்க முயற்சிக்கு அது ஆதரவாக இருக்கும் என சிங் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த நிரந்தர பொதுச்சேவை பணியாளர்களுள் பெண்களின் பங்கேற்பு 60.41% கணிசமாக அதிகரித்துள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 25 வரையிலான அந்த தரவின்படி உயர் நிர்வாக நிலையில் அவர்களின் ஈடுபாடு 39.96% பதிவு செய்யப்பட்டது. 2024 அது 39.32% இருந்தது என அவர் கூறினார். சீருடை கழகங்களில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை இதில் உட்படுத்தப்படவில்லை. தொடர்பு அமைச்சில் பெண் பங்கேற்பாளர் விகிதம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் மொத்த ஊழியர்களுள் 44% பெண்கள் என்றார். போலி அரசாங்க உத்தரவுகளையும் கொள்முதல் ஆவணங்களையும் பயன்படுத்தி போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள் போன்று ஆள்மாறாட்டம் நிகழ்வது குறித்து பொதுமக்களும் சேவை வழங்குநர்களும் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏ ப்ரொக்யூமென்ட் மின் கொள்முதல் அமைப்பு உள்ளிட்ட அதிகாரப்படி வழிகள் மூலமாக மட்டுமே அரசாங்கத்தின் கொள்முதல் செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனிடையே சந்தேகத்திற்குரிய ஆவணங்கள் உத்தரவுகளின் அடிப்படையில் பண பரிவர்த்தனைகளையோ சேவை வழங்கலையோ தவிர்க்கும்படி அமைச்சு அனைவரையும் அறிவுறுத்தியுள்ளது. துன் டாக்டர் மகாதீர் முகமது. தமது மனைவி துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி மறைவால் துயருறும் காணொலியின் காட்சிகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு மாற்றியமைத்த சமூக ஊடக பதிவை கண்காணிப்பதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூறியது. இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அந்த சமூக ஊடக தளத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக அவ்வாணையம் கூறியது. இந்நிலையில் சட்டமீறல் இருப்பதாக கண்டறியப்பட்டால் 1998 தகவல் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற செயல் மக்களை தவறாக வழிநடத்தும் வேளை தனிநபர் அவர்களது குடும்பத்தினரின் கண்ணியத்தை பாதிக்கும். ஆகவே இதுபோன்ற பதிவுகளை உருவாக்குவதையும் பகிர்வதையும் தவிர்க்குமாறு MCMC வலியுறுத்தியது. 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இல் நேரடியாக ஒளிபரப்பப்படுவதன் மூலம் மோட்டார் பந்தயம் மீதான மக்களின் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SIC-க்கு நேரடியாக சென்று போட்டியை காண இயலாதவர்கள் ஃபார்முலா 1 பந்தயத்தின் பரபரப்பை உணர நேரடி ஒளிபரப்பு வாய்ப்பளிக்கும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சு கூறியது. மலேசியர்கள் அனைவரும் இந்த பந்தயத்தில் ஈடுபட வழிவகுத்த பிரதமர் டதோசரி அன்வார் இப்ராஹிமுக்கும் தொடர்பு அமைச்சுக்கும் அது நன்றி தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையை நெருங்கும் ரேச்சல் புயல் இரண்டாம் நிலை சூறாவளியாக வலுப்பெற்றுள்ளது. அதுவும் கடும் மழையை கொண்டு வருவதோடு கடல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. பஜா கலிபோர்னியாவிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேச்சல் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் வேளை அது மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் என அம்மையம் கணித்துள்ளது. மெக்சிகோவின் நஹ்லாவ் நயாரிட் ஜலிஸ்கோ ஆகிய பகுதிகளில் அடை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமான நிறுவனமான எலால் துபாயிலிருந்து தாயகம் திரும்பும் அதன் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதாக கூறியது. விமானத்தில் ஏற்பட்ட தாக்குதலால் முன்னதாக தெல் அவீஃப்கான பயணங்களை ஃப்ளை துபாய் நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து எலால் இப்பயணங்களை திட்டமிட்டது. இருப்பினும் தற்போது இரு புதிய சிறப்பு விமானங்களுக்கு தரையிறங்கும் அனுமதியை எமிராத்தி தரப்பு வழங்கவில்லை. ஆகவே அனுமதி பெறப்பட்டவுடன் இஸ்ரேல் நாட்டினர் மீண்டும் தாயகம் திரும்ப துபாய்க்கான சிறப்பு விமான பயணம் வழங்க தயாராக உள்ளதாக அது அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டது. யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது ரஷ்ய படைகள் கடும் வான் தாக்குதல்களை மேற்கொண்டன. இதனால் மேற்கு கிழக்கு கியேவை இணைக்கும் பாலத்தில் நெரிசல் மோசமாகியுள்ளது. அருகிலுள்ள மற்றொரு பாலம் மூடப்பட்டதால் தலைநகரின் பல பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஆளுநர் விதாலே கிளிட்ஸ்கோ கூறினார். தாக்குதல்களால் அங்குள்ள பொது போக்குவரத்து வசதிகள் சில பாதிக்கப்பட்டுள்ளதன் விளைவாக மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா மேலும் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஸ்குவாஷ் மகளிர் குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் தேசிய அணியினர் வெற்றி பெற்றனர். ஹாங்காங் அணியை 2-1 என வென்று மலேசியா தங்கப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. மலேசிய அணியின் வெற்றியை நிர்ணயிக்கும் இறுதியாட்டத்தில் தேசிய வீராங்கனை ஐரா அஸ்மான் பல்வேறு அழுத்தங்களை கடந்து தேசிய ஸ்குவாஷ் அணியின் தங்க பதக்க வெற்றியை நிலைநாட்டினார். இதன் மூலம் மலேசியா 7 தங்கங்களை வென்றுள்ளது. நேபாள பெருவெள்ளம் ஒரு மலேசியர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பினார். 54 மலேசியர்கள் நிலையை உறுதிப்படுத்துவதில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் நேபாளம் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
3: லிங்கம் சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

திரை செய்து மாலைமணி 5:16 ஆயிருச்சுங்க. சரியாக திரை இசையில் இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால விளையாட்டு சம்பந்தமா பேசுவோம் இல்லையா, கொஞ்சம் சுவாரஸ்யம் ரொம்பவே சுவாரஸ்யமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காற்பந்தாட்ட போட்டியில வந்து ஜெர்சி அணிவுவாங்கல்ல, அந்த ஜெர்சி வந்து இப்போ காற்பந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமா இருக்கும் பொதுவாகவே. ஆக பொதுவா ஆங்கிலத்துல நம்ம பார்த்துருப்போம், தமிழ்ல ஜெர்சி பார்த்திருக்கீங்களா? சரி, மித்ரா ஃபுட்பால் கிளப்ல இருந்து அதனுடைய தலைவர் கொஞ்ச நேரத்தில் பேச போறாங்க. இது தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக தமிழில் ஜெர்சி உருவாக்கி அவங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேச காத்துட்டு இருக்கிறார், அதையும் நம்ம கேட்க போறோம். அதே நேரத்தில் வியாபாரத் தொழிலில் ஈடுபடுறவங்க நம்ம பேச போறாங்க. இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கும் நேர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஏன் வெளிநாடுகளில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக்ல மறந்துடாதீங்க, ஆர்டிஎம் கிளிக்கின் வழியே உலகத்தில் எங்க போனாலும் நீங்க மின்னலம் கேட்கலாம். அதே நேரத்தில் எஸ் அலைவரிசை 8 7 3 இப்போ வீட்டில் உங்க கருப்பு திரையில் கேட்டுட்டு இருக்கிறீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி.

வணக்கம், நான் சரஸ்குமார் திருநாவுக்கரசு, மித்ரா ஃபுட்பால் கிளப்பின் பிரசிடெண்ட். நம்மளோட மித்ரா ஃபுட்பால் கிளப் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 19 ஆண்டுகளாக நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஒரு சீனியர் டீமுக்காக உருவாக்கப்பட்டு நாளடைவில் அது வந்து நம்மளுடைய இந்திய சமுதாயம், அதாவது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு முழுமையாக இந்த ஃபுட்பால் தரனை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஜூனியர் டீமாக உருவாக்கி இப்போ அதை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள், அதாவது 8 பள்ளியை சேர்ந்த மாணவர்களை நம்ம வந்து சைனா கூட்டி போயிருந்தோம். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், அதாவது ஒரு 5 கண்ட்ரி வந்திருந்தாங்க. நம்மளோட தமிழ் பள்ளி மாணவர்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் போயிட்டு விளாட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைனா காம்படிஷன் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் மலேசியாவில் செஞ்சோம். அதாவது தைவான்லேருந்து ஒரு டீம் வர வச்சு இங்கே உள்ள தமிழ் பள்ளி மாணவர்கள், அதாவது உலுசலாங்கூர் உள்ள தமிழ் பள்ளி மற்றும் கிளாங் ஷாலாம் உள்ள சில தமிழ் பள்ளி மாணவர்களை 4 டீமாக பிரித்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் மலேசியன் இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ண மீஃபா கற்பந்து போட்டி, அதாவது மாநில ரீதியான கற்பந்து போட்டியில் சிலாங்கூர் பிரதிநிதி நம்ம வந்து ஒரு 3 டீம் கொண்டு போயிருந்தோம். அதாவது ஆண்கள் 2 டீம், பெண்கள் 1 டீம். இதில் பார்த்தீங்களா நம்ம வந்து என்ன ஒரு புது முயற்சி எடுத்தோம்னா, நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் சமுதாயத்தை சார்ந்து விளாடுறாங்க, அதனால நம்மளுடைய ஜேசியில் அவங்கள அணியக்கூடிய ஜேசியில் அவங்களுடைய பேர் வந்து தமிழில் இருக்கணும்னு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி, ஐ திங்க் நம்ம தான் முதல் முறையாக ஜேசியில் தமிழில் பேர் அடித்து அவங்களோட பேர் வந்து அடித்து நம்ம வந்து வெளியாகி இருக்கோம். அதனால் பிள்ளைங்க அந்த சட்டை போடுறப்ப அவங்களோட பேர் தமிழில் இருந்துச்சு. இதன் மூலியமாக அவங்களுக்கும் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இதில் 19 இயர்ஸ் அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, தமிழில் ஜேசியில் பேர் அடிச்சுது. ஸோ முதல் முறையாக நம்ம செஞ்சுருக்கிறோம். மித்ரா ஃபுட்பால் கிளப் பார்த்தீங்களா, சரஸ்குமார் திருநாவுக்கரசு மட்டும் சார்ந்து இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் குறிப்பாக, ஸோ இவங்க மூலியமாக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஸோ இனி வரும் காலங்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் சமுதாயத்துக்காக. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் என்னென்ன செய்ய போகிறோன்ட்டு. ஸோ

தீரா இசை. இது வெள்ளிக்கிழமை தீரா இசை. உங்க மனசுல உள்ளதை நீங்க 6 மணிக்கு அப்புறம் தாராளமா அழைத்து பேசலாம். கோவிட் காலத்துக்கு பிறகு இந்த சிறு தொழில் செய்யறவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அது வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இப்போதான் தொடங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பலர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க தீரா இசை கேட்டீங்கன்னா அந்த சிறு தொழிலை எவ்வளவு அழகா தொடங்கி இருக்காங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஹாவில இருந்து கார்த்திகா பேச போறாங்க. அவங்களும் இந்த கேட்டரிங் சேவையை செய்துகிட்டு இருக்காங்க, வழிநடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய சந்திப்பை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தீரா இசை கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்க போகுது. தீபாவளி வர நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால நீங்களே கேளுங்க, போக போக உங்களுக்கே புரியும். இனிமையான பாடல்கள் இன்னுமே நிறையவே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 7 மணிக்கு பிறகு பாட்டு கடையும் இடம்பெறவிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கிறேன்.

வணக்கம், நான் கார்த்திகா அசோக்குமார் பஹால இருந்து இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, என்னுடைய அம்மா செல்வராணி பல வருடங்களாக இந்த பஹால கேத்தரிங் தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த கைத்தொழில அவங்க ஒரு மாற்றத்துக்காக, ஒரு முன்னேற்றத்துக்காக சிறு தொழில் பண்ணலாம், ஸ்மால் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட இந்த ஐடியாவை பிள்ளைங்க நாங்கெல்லாம் சேர்ந்து கார் பூத் கான்செப்ட்ல கொண்டு வர போறோம். இந்த கான்செப்டை நாங்க வருகின்ற சனிக்கிழமை மத்தியானம் 5 மணிக்கு பஹாவ் பசார் மலா பக்கிங் லாட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களோட இந்த ஸ்டார்டிங் 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒன்று சிக்கன் பிரியாணி, இன்னொன்று மட்டன் பிரியாணி. இந்த 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட்ல நாங்க கொண்டு வர போறோம். உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கணும், ஆர்டர் பண்ணி நாங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களுக்கு புலனமும் பண்ணலாம். எங்களோட புலனம் 0149698739. இந்த எண்களுக்கு நீங்க புலனம் பண்ணி உங்களோட சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பஹாவ் மக்கள், நீங்க எல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு இந்த வருகின்ற சனிக்கிழமை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மறக்காம மத்தியானம் 5 மணிக்கு வந்துருங்க. வந்து எங்க அம்மாவோட கைமனம் நல்லா இருக்கா இல்லையான்னு ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. இந்த வேலையில நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் மின்னல் எஃப்எம்க்கு. இந்த சிறு தொழில் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி முன்னேறி வர்ற ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வேலையில கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.

திரைசை மாலிமணி 5:40 ஆயிருச்சு. ஆக இந்த வார இறுதி காலமா இருக்கட்டும், இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் பரபரப்பா இருக்க போது தலைநகர். ஏன்னா முக்கியமா மூன்று விஷயங்கள் உலகளாவிய நிலையில உள்ள விஷயங்கள் நம்ம நாட்டில் நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. அதனால ஏறக்குறைய 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் பணியில ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தலைநகர்ல F1 பந்தயமும் நடைபெற போகுது இல்லையா. இதனால பல சாலைகள் மூடப்படவிருக்கின்றது. இதை வந்து மனசில் வச்சுக்கோ, நினைவுல வச்சுக்கோ. ஏன்னா திடீர்னு என்னங்க இந்த சாலை மூடப்பட்டிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான உலகளாவிய நிகழ்வுகள் நம்ம நாட்டில் நடக்குது. அதனால இந்த சைக்கிள் ஓட்டம் குறித்தும் அப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மராத்தான் போட்டியும் நடைபெறவிருக்கின்றது. இதெல்லாம் வந்து நம்ம சரிபார்த்துக்கோ. எந்தெந்த சாலைகள் மூடப்பட போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு முறை பார்த்துக்கோ, வெளி ஊர்களுக்கோ வெளி இடங்களுக்கோ போகும்போது. சரியாக தொடர்ந்து இணைந்தர்கள், இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்குது. இது தீராய் செய்

0: தீராய்சில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை மணி 5:45 ஆயிருச்சு. அடுத்து வரும் விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வருவது MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ். அங்கிருந்து 2 அழகான பெண்கள் நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களை சந்திக்க போறோம். ஆக MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜின் மேலாளர் பூர்ணிஷா இருக்காங்க, அவங்களோடு சேர்ந்த மாணவர் ஆலோசகர் பிலோமினா. வணக்கம் ரெண்டு பேத்துக்கும்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: ரொம்ப நல்லா எடுத்துட்டு இருந்தீங்க, எல்லாம் சரியா இருந்துச்சா?
2: சரியா இருந்துச்சு.
0: அது பாடல்களோடு சேர்ந்து பாடிக்கிட்டு வேற இருந்தீங்க. தீராயிசை போதும் கேப்பீங்களா?
1: கண்டிப்பா
2: கண்டிப்பா.
0: சரி, இன்றைக்கு வந்து MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் சம்பந்தமா பேச வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பேத்தையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் தெரியுது.
1: எல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கையை நோக்கிதான்.
0: பதற்றெல்லாம் ஒண்ணும் இல்லையா? மைக் எல்லாம் தைரியமா தான் இருக்கீங்க. சரி, ஆக முதல்ல வந்து நம்ம பூர்ணிஷாக்கு போவோம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் பற்றி நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
2: கண்டிப்பா. MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், MDIS அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர்.
0: சரி.
2: 1956 ஆண்டுல சிங்கப்பூர்ல தொடங்கப்பட்டு கடந்த 11 வருஷமா மலேசியா ஜோஹோரில் உள்ள எடிசிட்டி கேம்பஸ் வச்சிருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் வந்து 5 ஸ்கூல்ஸ் பல ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆஹா, சரி. ஆக அடுத்ததாக வந்து இப்போ வந்து MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1956 அதெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ SPM முடித்த மாணவர்களுக்கு தற்போது அதிக ஆர்வம் உள்ள துறைகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லுவீங்க ஃபிலோமினா?
1: நிறைய இருக்கு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் டூரிசம், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனன்ஸ், பேங்கிங் அண்ட் அக்கவுண்டிங், அந்த மாதிரி நிறைய கல்வித்துறைகள் இருக்கு. இதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்களோட டிகிரி, அதாவது சர்டிபிகேட் டிப்ளமா முடிச்சு அவங்களோட டிகிரி அப்படின்னு வரும்போது யூகே டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை மலேசியால இருந்துட்டு 3+0 அப்படின்றதுல முடிச்சிடலாம். அதுதான் எங்களோட ஒரு தனித்துவமான ஒரு விஷயமே.
0: ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலுமே இந்த மாதிரி துறைகள் ஆர்வம் காட்டுறாங்க.
1: கண்டிப்பா இருக்காங்க.
0: சரி, இப்போ இந்த ஐடி, சைபர் செக்யூரிட்டி, தொழில்நுட்பம் பற்றி இன்றைய மாணவர்கள் அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த துறைகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா படிக்கிறவங்க எதிர்காலம் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஓகே, டிசைட் யூனிவர்சிட்டியுடன் நாங்கள் கொலபரேட் பண்ணிட்டு 3+0 3 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் மலேசியா ஜோஹரில் கேம்பஸ்ல முடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அதோட வேலை வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடி, சைபர் செக்யூரிட்டி, AI அப்படின்னு சொன்னாலே இந்த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா AI, டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட கிராஜுவேட்ஸ் வந்துட்டு டேட்டா சென்டர் வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிமாண்ட் ஜாப் இப்போ. அதனால அந்த கரியர் நோக்கி, அந்த வேலை வாய்ப்புக்கு நோக்கி தான் நம்மளோட ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சைபர் செக்யூரிட்டி, ஐடி, டி சைடோட ப்ரோக்ராம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை நோக்கி தான் நாங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்ப பேசுறது மட்டும் இல்ல, பூர்ணிஷா மற்றும் பிலோமினா நம்ம மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக்ல வந்து லைவ் போயிட்டு இருக்காங்க.
1: ஆமா.
0: ஆக நீங்க வந்து இவங்க கிட்ட வந்து இந்த MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் பத்தி கேட்கலாம், பதிவுகள் இப்ப கேட்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கும். தாராளமா நீங்க டிக்டாக் பக்கம் கூட வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். சரி, விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுறதுக்கு முன்பாக இன்னும் நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அகப்பக்க முகவரி எல்லாம் இருக்கும் இல்லையா?
1: ஆமா, அது கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு இப்பயே இந்த இப்ப கேட்கும் போது ஏதாவது டக்குன்னு கேட்கணும், இப்பயே தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0319712368 அப்படின்ற நண்புக்கு தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா அதையும் தாண்டி www.mdis.edu.my அப்படின்ற ஒரு பக்கத்துலயே எங்களை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம்.
0: வேகமா பேசுறீங்களா நீங்க? எப்போது நாங்க தான் வேகமா பேசுறோம்னு சொல்லுவாங்க, யாரோ சொல்லி அனுப்புனாங்களா?
1: அப்படி கிடையாது, இல்ல, நார்மலாவே அப்படிதான் பேசுறோம்.
0: உங்க காலேஜ் எங்க இருக்கு?
2: ஜோஹர், ஜோஹரில் எடிசிட்டின்னு சொல்லிட்டு அந்த வட்டாரத்தில் ஒரு 30 acres கேம்பஸில் நம்ம மாணவங்கள்லாம், வி ஹேவ் அவர் ஓன் கேம்பஸ், எங்களுக்கு சொந்த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ நம்ம மாணவங்களுக்கு அவங்களை ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் வசதி ஒன்று கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் அக்கோமோடேஷன் நம்ம சொந்த ஹாஸ்டல் நம்ம வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய வசதி நம்ம கொடுக்குறோம்.
0: இல்லை, உங்களுடைய அந்த சான்றிதழ்களுக்கு யூகேன்றீங்க, சிங்கப்பூர் இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: ஓகே, MDIS சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சிங்கப்பூர் 70 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல உருவாகி இப்போ வந்துட்டு 4 நாட்டில் இருக்கும். ஸோ சிங்கப்பூர், மலேசியா, டஷ்கன் அண்ட் ஆல்சோ தஜிகிஸ்தான், 4 இடத்துல இருக்கும். ஸோ இந்த 4 இடத்துலயும் நம்ம யூகே டிகிரி ஆஃபர் பண்றோம். ஸோ இதுதான் சிங்கப்பூர், யூகே மற்றும் மலேசியா. மலேசியா என்னன்னா, ஹேவிங் அஃபோர்டபுள் ஃபீஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் வேலை வாய்ப்பு, நிறைய வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பல நாட்டோட பெனிஃபிட்ஸ்
0: அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம வாங்குற ஒரு டிகிரி எந்த அளவுக்கு ஒரு வாரம் தரமானது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா 0917123688 என்ற எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். www.mdis.edu.my ஒரு பாடலை கேட்கலாம். பாடலை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க, ரெண்டு பேரும் வந்து அதாவது 80-90 எல்லாம் பிடிக்கும் வேற சொல்லிட்டீங்க.
2: நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்
0: பேசதானா வந்தீங்க. சரி, பேசக்கூடாது நீங்க தான் கேட்டீங்க,
2: மக்களுக்காக. சோ என்ஜாய்.

0: மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் கொண்டு வர விளம்பர நிகழ்ச்சியில் நம்ம இருக்கின்றோம். இப்போ அங்கிருந்து பூர்ணிஷா அங்க உள்ள மேலாளர், அதே நேரத்தில் பிலோமினா இருக்கிறாங்க மாணவர் ஆலோசகர். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா பேசுறாங்க. டிக்டாக் லைவ் போய்கிட்டு இருக்கோம். அங்க ரெண்டு பேரும் ரெண்டு கேள்வி வேற கேட்டிருந்தாங்க. அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய டிகிரியோ இருக்கட்டும் டிப்ளமோ இருக்கட்டும், இதுக்கு வந்து MQA சான்றிதழ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா இருக்கு, எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் இருக்கு. ஃபவுண்டேஷன், சர்டிபிகேட், டிப்ளமா, டிகிரி எல்லாத்துக்குமே MQA இருக்கு. இது அனைத்து ப்ரோக்ராமே வந்து மலேசியா அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்.
0: இன்னொருத்தர் என்ன கேட்டாருன்னா, இப்போ வந்து ஜோஹர்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க உங்க காலேஜ், இதுல வந்து ஏன் நீங்க ரோட் ஷோலாம் ஏன் செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க.
2: ஆக்சுவலி ஸ்கூல் ரோட் ஷோஸ், மால் ரோட் ஷோஸ், வி டூ அ லாட் ஆஃப் ரோட் ஷோஸ். ஸோ நீங்க எக்ஸாக்ட்லி எந்த ஜோஹர்ல எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேபி நீங்க டிஎம் பண்ணீங்கன்னாக்கா, ஆர் மேபி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க, வி வில் டெஃபினெட்லி ரீச் யூ அவுட். அது மட்டும் இல்லை, வி ஆர் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. So I think probably unga edathukku road show innum varalana, just let us know enga irukinga, we will get there as well. Just let us know enga irukinga nu kandipa solunga.
0: Seri
2: okay,
0: ena savaal vidringa avanga. Seri adutha Philomena solunga, ipo business management thurai irukudillaya, indha thuraiyu neenga college la irukku. Seri indha vartaga patta padipin sirappamsam enna, kandipa yen idha unga college la vandu padikkanum nu nenikireenga neenga?
1: Aama, business management appdi solumbodhu engitta certificate, foundation, diploma, degree appdi naalu level layum irukku. ஆனா ஏன் டிகிரி கண்டிப்பா நீங்க இங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் வந்து படிக்கணும்னாலே ஐயோ அப்பா எக்ஸாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம டிகிரி அப்படின்னு வரும்போது 100% காஸ்ட் ஒர்க்ல அசைன்மெண்ட் பேஸ்ல, அதாவது காஸ் ஒர்க், சின்ன சின்ன பிரசன்டேஷன், ஒரு குவிஸ், அந்த மாதிரியே அவங்க அவங்களோட டிகிரியை எடுத்துடலாம், எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் இல்லாம. அதாவது
0: சரிங்க பூர்ணிஷா, நீங்க சொல்லுங்க, எஸ்பி முடித்த பிறகு எந்த படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் மாணவர்களுக்கு MDIS நீங்க எப்படி உதவி பண்றீங்க?
2: ஓகே, கண்டிப்பா பிலோமினா அவங்களே ஒரு ஆலோசகர் தான், அவங்க நல்ல கவுன்சிலர். ஸோ மோஸ்ட்லி பேரண்ட்ஸ், மாணவர்களும் அவங்க பேரண்ட்ஸும் எப்படி என்ன ஒரு நிலையில வருவாங்கன்னு சொல்லி கேட்டேன். என்னோட பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது நல்லா செய்வாங்க, அது நல்லா செய்வாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம என்ன கொடுப்போம்னா, ஹாபினா என்ன, வேலை கரியர்னா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வித்தியாசப்படுத்தி அவங்கள ஒரு கரியர் டெஸ்ட் எடுக்க வச்சு, அந்த கரியர் டெஸ்ட் மூலமா வி வில் லெட் த பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாணவங்களை சொல்லி புரிய வைப்போம், இது உங்க ஹாபி, இதுதான் உங்க தொழில், இது நீங்க தொழிலா நீங்க செய்ய போறது, இது இதுக்கு தகுந்த பாடம் நீங்க இந்த படிப்பு படிக்கணும், இந்த ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க புரிய வச்சு, பேரண்ட்ஸ்க்கும் புரிய வச்சு, ஒரு குழப்பத்துல வரவங்களுக்கு தெளிவு கொடுத்து சந்தோஷமா நமக்கு என்ரோல் பண்ணிட்டு ப்ரோக்ராம் சந்தோஷமா கிராஜுவேட்
0: பண்ணவங்க தெளிவா போவாங்க.
1: இதுல
0: வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, கட்டணம்னு ஒரு விஷயம் இருக்கு
1: இல்லையா?
0: இப்ப வந்து பணம் கட்டணும் பெற்றோர்களுடைய கவலையா தான். இப்போ உங்ககிட்ட வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது உதவித்தொகை அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள்
1: நிறைய வகையில MDIS உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கல்வி கடன், தவணை முறையில EPF withdrawal அப்படின்ட்டு நிறைய, PTPTN லோன் அப்படின்ட்டு நம்ம கிட்ட நிறைய வழியில நாங்க அந்த கட்டணம் கட்டுறதுக்காக உதவி செய்யறோம். அவங்க அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவோம்.
0: நிகழ்ச்சி நிறைவுக்கும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா நேரம் போயிருச்சு பாருங்க. ஆக மீண்டும் சொல்லுங்க, உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களை வந்து பார்க்கணும், பதிவு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம்? ஏன்னா டிப்ளமா, சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், அப்புறம் டிகிரிக்கு நீங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: தொடர்பு கொள்றவங்க கண்டிப்பா நேரம் எடுத்து வந்து பாருங்க எங்களுடைய கேம்பஸ்ல. அப்படி உங்களால் முடியல அப்படின்றது இருந்ததுன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது 03971236888 அப்படின்ற ஒரு கான்டாக்ட், எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாங்க என்ன டைம்ல இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம்.
0: அதாவது 03971236888 அகப்பக்க முகவரி.
1: அகப்பக்க முகவரி www.mdis.edu.my.
0: சார், ஆக அவங்க பதிவு அந்த அந்த இன்டேக் நடக்கும் போது எப்போ இன்டேக்? அடுத்த இன்டேக்,
2: இன்டேக் இந்த மாதம் ஸ்பெஷல் இன்டேக் ஒன்று நாங்கள் இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெஷல் இன்டேக் வந்துட்டு இப்போ இன்றைக்கு முக்காவாசி இன்டேக் வந்துட்டு செப்டம்பர் முடிஞ்சு நினைக்கிறீங்களோ, ஸ்பெஷல் இன்டேக் MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ்ல இருக்கு. தயவு செஞ்சு எங்க வெப்சைட், எங்க போன் நம்பர் கால் பண்ணிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை ரெண்டு பத்தியும் சந்திச்சதுல. கண்டிப்பா மாணவர்கள் இதெல்லாம் தெளிவான விளக்கங்கள் பெற்றிருப்பாங்க நினைப்பிறோம். மீண்டும் சந்திக்கலாம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: இதுவரை நம்ம வந்து MDIS இன்டர்நேஷனல் காலேஜ் வழங்கிய விளம்பர நிகழ்ச்சியை கேட்டோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். தொடக்கமாக 2026 ஐச்சினகோயா ஆசிய போட்டி. மலேசியா 9வது தங்கப்பதக்கத்தை வென்றது. தேசிய ஆடவர் ஸ்குவாஷ் குழு 2-0 என்ற புள்ளிகளில் பாகிஸ்தானை வென்று தங்கத்தை தட்டிச் சென்றது. முன்னதாக ஆடவர் கெய்ரின் பிரிவில் நாட்டின் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட வீரர் டத்தோ முகமது அசிசுல்லா ஸ்னியாவாங் 8வது தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தார். தி பாக்கெட் ராக்கெட் மேன் 2010 குவாங்சு ஆசிய போட்டியின் அடைவு நிலையை மீண்டும் பதிவு செய்துள்ளார். இப்போட்டியில் பங்கேற்ற நாட்டின் மற்றொரு விளையாட்டாளர் முகமது ஷாஃபிடவு சாரும் 5ம் நிலையில் பந்தயத்தை நிறைவு செய்தார். வரும் திங்கட்கிழமை நடைபெறும் 2026 ஃபீஃபா ஆசியன் கிண்ணத்தின் 3ம் நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் ஹரிவா மலாயா அதன் உத்வேகத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் இடத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இறுதிச் சுற்றுக்கு முன்னேறாவிடனும் போட்டி முழுக்க தேசிய அணி வெளிப்படுத்திய மன உறுதியும் போட்டி உணர்வும் மலேசியர்கள் அனைவருக்கும் பெருமை அளித்ததாக பிரதமரின் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை சிப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SICல் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் 155 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் உட்பட 12 சொத்துடைமைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். இதன் வழி 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் முழுவதும் பாதுகாப்பு, அவசர நிலை, மீட்பு நடவடிக்கை ஆகியவை ஆயத்த நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும் என தலைமை இயக்குநர் டத்து ஸ்ரீநோர் ஹிஷா முகமது தெரிவித்தார். கொங்கோ குடியரசில் எபோலா தொற்று பரவலால் மரணமடைந்தவர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. மேலும் அங்குள்ள 7 மாவட்டங்களில் 8300 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2014 முதல் 2016 வரை மேற்கு ஆப்பிரிக்காவின் குறுந்தொற்றுக்கு பிந்தைய மிகப்பெரிய கொடிய தொற்று பரவலாக கொங்கோ குடியரசில் எபோலா தொற்று உருவெடுத்துள்ளது. ஹெய்டியில் வெடித்துள்ள குண்டர் கும்பல் மோதலால் இதுவரை 5700 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்களுள் 1000 அதிகமானோர் பெண்களும் சிறுமிகளும் என ஐநாவின் மனித உரிமை உயர் ஆணையர் வால்கட்டாக் தெரிவித்தார். தலைநகரின் சில பகுதிகளில் வன்முறையை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகள் வெற்றியடைந்திருந்தாலும் புதிய இடங்களில் அது விரிவடைந்துள்ளது குறித்து டாக் வருத்தம் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

மின்னலின் தீர இசையில் நாம சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனசுலாம் எப்படி இருக்கு? உடல் நலம் எப்படி இருக்கு? எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதாங்க மகிழ்ச்சி. சரியா இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயம் மனசு பாரமா இருக்கு, கனமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த பக்கம் நீங்க வந்துடணும். மனம் விட்டு பேசுவதற்கான தருணம் இது. உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கனமா இருக்கலாம், அதை யார்கிட்டயாவது சொல்லி கொட்டி தீர்த்த பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்க. இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தாராளமா நீங்க பேசலாம். இந்த கொட்டி தீர்த்து தொலைபேசி வைக்கும் போது ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க, அந்த நிம்மதியை தான் இந்த தீராயிசில இந்த நினைவு ஒரு பறவை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆக நீங்க உங்க பெயரை சொல்லணும், நீங்க யாரு, எவரு, எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாரை பத்தி சொல்றீங்க, இதை பத்தி எதுவுமே வேணாம். உங்களை நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம், உங்களை குறை சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இங்க நல்ல நண்பனா உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அழைத்து பேசுங்க. நீண்ட நாளா ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கலாம், அல்லது இன்னைக்கு காலையில கூட ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா, ரொம்ப கனத்த இதயத்தோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வேணாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ பிறந்திருக்கோம், அந்த ஒவ்வொரு தருணங்களையும் நிம்மதியா கழிப்போம். ஆக இதெல்லாம் கொட்டி தீக்க ஒரு இடம் வேணும்னா இங்க இங்க இருக்கு, அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லும் போது பேசுறதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு பேச யாருமே இல்லையா, ஆனா காது கொடுத்து கேட்க யாராவது பக்கத்துல இருக்காங்களா அப்படின்ற தேடல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது எத்தனை பேர் பேசணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. சில பேரோட அழைப்பை ஏற்க முடியல என்ற வருத்தம் கூட எங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கு. அடுத்து ஒரு நேர அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு, அவரை சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கேன்.
0: இந்த சிறப்போட கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த நிகழ்ச்சி?
1: எங்க திருமணம் ஆகி 30-35 வருஷம் ஆகுதுங்க.
0: சரி,
1: ஆனா எப்படி வாழ்ந்து இன்னும் இந்த ஆண்கள் வர்க்கத்துக்கு தெரிய மாட்டுது.
0: என்ன தெரியல நினைக்கிறீங்க?
1: எப்படி வாழ்ந்தாலும் குறையாவே பாக்குறாங்களே. எப்படிதான் தினந்தோறும் செய்யற வேலை செஞ்சாலும் பிரச்சனையா போகுது. அத எப்படி செஞ்சாலும் அதுல ஒரு குறையா கண்டுபிடிச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு குறை வந்துருதுங்க.
0: இல்ல, இப்போ இந்த குறைய ஆண்கள் ஆண்களுக்கு சொல்லிக்கிறாங்களா? நீங்க இப்ப எந்த யாருக்கு?
1: கணவன்மார்கள், பெண்கள்கிட்ட, மனைவிமார்கள்ட்ட படுற அவஸ்தைய பத்தி பேசு.
0: ஓ, அப்படின்னா நீங்க ஒரு ஆணா இருந்து இது தவறுன்றீங்க, சரியா?
1: எப்படி செஞ்சாலும் தவறா போதுங்க.
0: சரி, இது நீங்க உங்க நண்பர்கள் மத்தியில பாத்தீங்களா, உறவுகள் மத்தியில பாத்தீங்களா, எப்படி?
1: இல்ல இல்ல, நான் வாழ்ற வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.
0: ஓஹோ, சரி.
1: அப்ப அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படி சுழிவு நெளிவுல ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் மனம் கோணாம நம்ம அழகா வேலை செஞ்சுட்டு வந்துடலாம்.
0: சரி,
1: ஆனால் அந்த காலத்துல வாழ்க்கை பாடங்களை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மனைவிமார்களை திருப்திப்படுத்த முடியாமே வாழ்ந்துட்டு இருக்குமே.
0: புரியுது, புரியுது.
1: எப்படி பண்ணாலுங்க, அதாவது ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாமான் வாங்கிட்டு வரணும்னா கூட அந்த பொருள் அதாவது ஒரு குறை, ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் அப்படி செய்யல, சரி அதே செஞ்சுட்டு வந்த அடுத்து மறுத்தர இன்னொரு பிரச்சனை. ஒரு வேலை செஞ்சாலும் இப்படிதான், ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, எப்பதான் நம்ம திருப்தியா வாழ்றது?
0: ஆமாங்க, அக நிறைகளை கண்டா கண்டுக்காம குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்கள் மனைவி கிட்ட நீங்க எப்படி?
1: எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் நிறைய நிறைவோட தான் வாழ பாக்கணும். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பரிச்சை எழுதுன மாதிரி தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம்.
0: இல்ல, இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்களா நீங்களுமா?
1: என்ன எவ்வளவு பிரேமதான் யானைக்கு மடி சறுக்கும் இல்லையா?
0: அதனால உங்க, ஆனா நீங்க செய்யற தவறு உங்களுக்கு தெரியுது.
1: அது தவறே இல்ல, அது தவறே இல்ல. இருந்தாலும் நிறைவு இன்னும் நிறைவா இருந்திருக்கலாமேன்றது ஒரு கோரிக்கை.
0: இன்னும் சரியா இருந்திருக்கலாமே அப்படின்னா?
1: இன்னும் சரியா இருந்திருக்கலாமே, இன்னும் சரியா செஞ்சிருக்கலாமே.
0: இல்ல, ஒரு ஆண் அழைத்து ஆண்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குங்க கேக்குறதுக்கு. ரொம்ப நன்றி உங்க அழைப்புக்கு.
1: ஒரே ஒரு விஷயம், ஒரு ஒரு கிச்சன்ல வந்து மங்கு கழுவி வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, சராசரி ஆண்கள் மங்கு கழுவி வச்சிருவாங்க, ஆனா சிறந்த ஆண்கள் அந்த மங்கு அறுத்து கழுவி தொடச்சி அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வரணும்னா சிறந்த ஆண்களாக வாழ முடியுது. கழுவி வச்சுட்டா மட்டும் பத்தாது இந்த காலத்துல.
0: சார், எங்க சார் இருக்கீங்க நீங்க? ரொம்ப நன்றி சார் உங்க அழைப்புக்கு.
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நல்ல மனிதன் கிட்ட பேசி
1: நல்ல மக்கள் வாழ்க வளமுடன்.
0: நன்றிங்க சார், வணக்கம்.

0: லிங்கம்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: நீ எங்க கேனா கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு. இது நினைவு ஒரு பறவை. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இன்றைக்கு ஆண்களா இருக்காங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மனசு எப்படி இருக்கு?
1: ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க நல்லா இருக்கணும். நீண்ட ஆளோட இருக்கணும் நினைக்கிறேன்.
0: உங்களுக்கும் எல்லாத்தையும் ஆண்டவன் கொடுக்கட்டும். சொல்லுங்க சார், என்ன பேசணும்னு நினைக்க?
1: இப்போ ஒருத்தர் கருத்து சொன்னார, பெண்கள் வந்து இப்போ மனைவி வந்து எதுல பத்தாலும் குறை சொல்றாங்கன்னு. அது வந்து எனக்கு ஏத்துக்கிற வேண்டிய விஷயம்
0: தான்.
1: ஏன்னு கேட்டா, அதனாலதான் நான் வந்து யார கிட்ட எப்படி இருக்கேன்னு கேட்டா, ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷனா இல்ல, பிள்ளைங்களுக்கு ஏத்த அப்பனா இல்ல, அப்படியே ரெண்டே வார்த்தையில
0: முடிச்சிருவேன்.
1: இல்ல, நான் இருந்தாலும் கூடங்க பொண்டாட்டிய திருப்தி படுத்த முடியாது
0: அப்படின்றீங்க.
1: உங்க லைஃப், என்னோட லைஃப் பூரா இது பண்ணாலும் பொண்டாட்டி திருத்த முடியாது. ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நல்ல அப்பனா இல்ல, அதுங்களுக்கு எல்லாம் செஞ்சாலும் அது ஆசைப்பட்டது நம்ம வாங்கி கொடுக்க முடியாது, ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்க முடியாது, ஆசைப்பட்ட மாதிரி இருந்துக்க முடியாது.
0: இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி சார்? இப்ப அவர் சொன்ன மாதிரி சொல்றாரு, இன்னும் சரியா பண்ணிருக்கலாமே, நீங்க எப்படி?
1: பொதுவா
0: பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில அழைச்சு பேசிருக்காங்க, கணவன்னால தனித்து வாழும் தாய்மார்கள் அப்படிலாம் பேசுறாங்க. ஆண்கள் வெளியில சொல்லாததுனால அவங்க இதெல்லாம் அனுபவிக்கலன்னு பலர் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல. அவங்க பெண்களுக்கும் இதே ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம புருஷன் வந்து சரியா நம்மளை பாக்கலையே, போலியே, வந்தியே அப்படின்னு அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு சார்த்தம் மட்டும் நம்ம பாக்க முடியாதுல. நம்மளோட குறையை நம்ம சொல்றோம், அவங்களோட குறைய அவங்களுக்கிட்ட இருக்குல்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து என்னோட வார்த்தை ரெண்டே வார்த்தையா முடிச்சிருவேன். யாரும் கேட்டாங்களா எப்படி? பொண்டாட்டி கேட்ட புருஷனா இல்ல, பிள்ளைங்க கேட்ட அப்பனா இல்ல, ரெண்டே வார்த்தையில முடிச்சு போயிருவேன்.
0: நீங்க இருக்கீங்க, ஆனா திருப்தி படுத்த முடியல அப்படின்றதுனால நீங்க அப்படியே சொல்லிட்டு போயிருங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி.
1: நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் அங்க திருப்தி படுத்த முடியாது,
0: முடியாதுன்றீங்க.
1: முடியாது, 100% நான் அடிச்சு விடுறேன், முடியாது. எதையாவது ஒரு குறை, ஒரு காய்கறி வாங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு கறி அந்த காய் சரியில்லாத வாங்கிட்டு வந்தா கூட அது பெருசா இருக்காது. நம்ம வாங்கிட்டு போனோமா அதுக்கு அங்க ஒரு பாட்டு இருக்குது.
0: நிறைகளை பத்தி பேசிருக்காங்களா இல்லையா? நிறைகள் பத்தி பேசிருக்காங்களே, நல்லா செஞ்சிருக்கீங்களே, நல்லா இருக்கு, நீங்க வாங்கினது அந்த மாதிரி எதுவும் சொல்லிருக்காங்களா இல்லையா?
1: அப்படி வந்து சொல்றதுக்கு ரொம்ப குறைவு. அப்படின்னா தானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எப்போதும் குறைகளா தான் இருக்கு அப்படின்றது தான்.

0: எப்போதும் குறைகள்னு சொல்ல முடியாது. அது அது வந்து வேணும்னே சொன்ன மாதிரி இருக்கும். சில தமிழத்துல அவங்க சொல்லும் போது நம்மளுக்கும் சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் ஒரு 80% 70% அந்த நம்ம தவறாதான் நிக்கிறோம்.
1: புரியுது சார்.
0: உங்களோட வருமானம் குறைஞ்சிட்டா கூட அவங்க வந்து நம்மள வந்து நம்ம நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அது தெரியாது, தெரியல. இப்ப நம்மளோட வருமானம் குறைஞ்சிட்டாக்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கீழே பாக்குற மாதிரி பாக்குறாங்க. எல்லாரும் இல்ல, சில பெண்கள் அப்படி, சில பெண்கள் புருஷனை கண் கண்ட தெய்வம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டி அமைய மாட்டாங்க, நல்ல பொண்டாட்டிக்கு நல்ல புருஷன் அமைய மாட்டாங்க. அதான் என்னோட கருத்து.
1: எல்லாருக்கும் அப்படி இல்ல, ஆனால் நீங்க நீங்க உங்களுடைய மன தாங்கல்ல அப்படி சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எல்லாம் சரியாகும் சரிங்களா? நீங்க நினைத்த அந்த நிறைவான அழகான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றிங்க சார். வணக்கம்.
0: ஓகே, நன்றி நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும், ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது. ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் ஒன்றா ரெண்டா 25 years of GVM. October 10, சனிக்கிழமை, The Arch Galleries KL. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேஸ், ஹரிப்ரியா, பால்டப்பாவுடன் ஒன்றா ரெண்டா 25 years of GVM.
1: நீ எங்க கண்ணா கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
0: தீரா இசையில நினைவு ஒரு பறவை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டு நேர்களை நம்ம சந்திச்சோம். 6:45 விளம்பர நிகழ்ச்சி இருப்பதால இன்றைய நினைவு ஒரு பறவை கொஞ்சம் சுருக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இரண்டு நேர்கள் பேசினாங்க, ஆண்களுடைய மன வெளிப்பாடு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த இரண்டு அழைப்புகளை கேட்ட பிறகு இன்றைக்கு யாரு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இல்லைன்னு தெரியல. ஷோமஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காரு இன்றைய நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்கு. வணக்கம் ஷோமஸ்.
2: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஷோமஸ்?
2: நானும் நல்லா இருக்கேன் போனா.
0: ரொம்ப குறைவு ஷோமஸ், ஆண்கள் மனசுல உள்ளதை வெளிப்படையா இவ்வளவு பேசுறது. ஏன்னா நிறைய பெண்கள் தனித்து வாழும் தாய்மார்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அழைத்த இரண்டு ஆண்கள், இன்னும் அழைப்புகள் வந்துகிட்டு இருக்குது, அவங்களும் ஆண்களாக கூட இருக்கலாம். இன்றைக்கு இரண்டு பேரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இரண்டு பேருக்கும்?
2: ஆமா போனா, முதல்ல வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா ஆண்களும் வந்துட்டு இப்ப இதை பத்தி எல்லாம் வந்துட்டு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட காலமும் சூழ்நிலையும் நிறைய மாறி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். இப்ப இவங்க வந்து முக்கியமா என்ன பேசினாங்கன்னா வந்துட்டு இந்த திருமண வாழ்க்கைய பத்தி பேசியிருந்தாங்கல்ல, திருப்தி இல்லாத மனைவிகள், அப்புறம் வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நிறைய குறைகளை தான் சொல்றாங்க அப்படின்னு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து கல்யாணம் பண்றதுக்கே வந்து அது ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்றோம்னா கம்ப்ளீட்டிங் ஈச் அது. அவங்க ரெண்டு பேர்த்தோட குறைய வந்துட்டு நிறைய படுத்துறதுதான். இவங்களுக்கும் குறை இருக்கும், பெண்களுக்கும் குறை இருக்கும் கண்டிப்பா. அவங்களோட குறையை இவங்க புரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது, அதே மாதிரி ஆண்களோட குறைய வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் வந்துட்டு வாழ்க்கை. ஆனா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கைன்னு நான் சொல்லல, ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க மாறணும்ன்றதுக்கும் நான் வந்து சொல்லல, ஏன்னா மாறுனா அது நம்மளா இருக்க மாட்டோம். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலைக்கு தேவையான மாதிரி நம்மள கொஞ்சம் மாத்திக்கிட்டாக்கா அந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுல வந்து ஒரு நபர் சொல்லியிருந்தாருல, எப்பயுமே வந்துட்டு அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, குறையே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து ரெண்டு பக்கத்தையுமே தான் நம்ம பாக்கணும். அப்ப அந்த நபர் சொல்லியிருந்தாரு, அவங்க வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா கூட வந்துட்டு எப்பயுமே வந்து குறையாதான் அதை சொல்லுவாங்க அப்படின்னு. இதே விஷயம்தான் வந்து நிறைய ஆண்களும் வீட்டுல பண்ணுவாங்க. மனைவி சமைக்கும் போது நல்லா இருந்தா அந்த சாப்பாடு யாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா அது கொஞ்சம் உப்பு போயிருச்சோ, உப்பு இல்லையோ, அப்பனா வந்து எப்பயுமே வந்து நம்ம அந்த குற்றம் குறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு. ஆனா நல்லா இருக்கும் போது நம்ம எத்தனை பேர் வந்து நல்லா இருக்குன்னு வாயை தொடர்ந்து நம்ம சொல்லியிருப்போம். பேசாமதான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து அது பேசாமதான் சாப்பிடுவாங்க. ஆமா, இது வந்து ரெண்டு பக்கத்துமே தான் போனா. இன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்து நிறைய சொல்றோம், அப்ப அவங்க அவங்க செஞ்ச நிறைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இப்ப ஒரு சின்ன குறை வந்துட்டு அவங்க செஞ்ச நிறைய நிறைகளை வந்து நம்ம பார்க்காம வந்து போயிருவோம். இது வந்து ரொம்ப இயல்பு. சைக்காலஜில வந்து இதை நம்ம நெகட்டிவ் பயஸ்ன்னு சொல்லுவோம். மனிதர்கள் வந்துட்டு இயல்பாவே வந்துட்டு அந்த நெகட்டிவான விஷயத்தை வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த அந்த நல்ல நல்ல விஷயங்கள், இப்ப அவங்க சொன்னாங்களே மனைவி வந்துட்டு இப்படி சொல்றாங்க ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அந்த ஒரு திங் பாயிண்ட் வந்ததுக்காக. ஆனா அதே ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்களுக்கான படிப்பு, பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, வீட்டுக்கான தேவையான விஷயம் எல்லாமே செய்யறாங்க. மனைவியும் அதே விஷயம்தான். மனைவி கிட்ட ஒரு குறையை நம்ம சொல்றோம், ஆனா மனைவி நம்மளுக்காக சமைக்கிறாங்க, பிள்ளைங்களை பாக்குறாங்க, மத்த நிறையான விஷயம் எல்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த குறைய பாக்குறதுனால நீங்க வந்து ஜெனரலா வந்து நம்ம சொல்லிடுறோம். அதே விஷயம்னா பெண்களுமே சரி ஆண்களும் சரி, எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நீங்க வந்து கடந்த காலத்தை எப்பயுமே கொண்டுட்டு வரக்கூடாது. நீங்க எப்பயுமே இப்படிதான் செய்யறீங்க, நீங்க எப்பயுமே இப்படி ஒரு விஷயத்தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது போ போ போ வந்துட்டு மத்தவங்களுக்கு என்ன ஆயிரும், எதிர் உங்க முன்னுக்கு இருக்கிறவங்க அது என்ன ஆயிரும்னாக்க, நான் எது செஞ்சாலுமே இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ற வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வந்து அந்த எண்ணத்திலேயே இருந்துரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை எப்படிதான் சரி பண்ணலாம்னு நினைச்சாலுமே வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவான தாட் இருந்துச்சுன்னா உங்களால அந்த வாழ்க்கையில வந்து மேல் மேல் வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போக முடியாது. இதோட கீ பாயிண்டே என்னன்னா போனா, நீங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி புரிஞ்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க, கலந்து பேசுறீங்க, அந்த கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சமையல் செஞ்சா கூட வந்து நீங்க நன்றி சொல்லலாம், நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்காக ஒரு உதவி செஞ்சது, உங்க வேலையை அவங்க செஞ்சிருந்தா நீங்க ஒரு நன்றி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே என்னன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கும். இவங்கதான் இருக்காங்களா, இவங்கதான் செஞ்சிருவாங்கள. ஆனா அது நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காய்கறி வாங்கிட்டு வராதவர், நல்ல காய்கறி இல்லாட்டினாலும் வாங்கிட்டு வராதவர் இல்லாத போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா
0: இருக்கும்.
2: ஆமாவா இல்லையா? சோ இதுதான், இதை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணி நீங்க பேசணும். சில சமயம் வந்துட்டு எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில, இந்த குறைகள்லாம் இருக்கும். ஆனா அந்த நிறைகளை பத்தி நீங்க பேசினாவே வந்துட்டு நீங்க அது அடுத்த கட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியும் அந்த திருமண வாழ்க்கைய.
0: சரி, வேற ஏதோ நிறைய பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு விளக்கம். எதிர்பார்புகள் இருக்கும், அவங்க மனசுலயும் சில குறைகளையே சொல்லிட்டு இருக்காங்களேன்ற வருத்தங்கள் இருக்கும். அங்க இன்றைக்கு இரண்டு பேரும் மனம் திறந்து பேசினாங்க. அங்க நிச்சயமா இது பல ஆண்களுடைய குரலாகவும் இருந்திருக்கலாம் இல்லையா?
2: ஆமா போனா,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
2: ஆமா போனா, ஏன் முக்கியமா இப்ப நான் என்ன சொல்ல வந்தனாக்க வந்துட்டு இப்ப வந்து கடந்த கால வாழ்க்கையை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இருக்கிற லைஃப்ல வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வராதிங்க. ஏன்னா இது வந்து நானும் வந்துட்டு பேஷண்ட்ஸ பார்க்கும் போது வந்து அவங்க எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, பழைய விஷயத்த பேசுவாங்க. இது வந்துட்டு போனா சிந்திக்கிற விதமும் வந்துட்டு வித்தியாசப்படும், வேறுபடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆண்கள் வந்துட்டு இப்ப யோசிக்கிறாங்கன்னா, இப்ப ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சா அது வந்து அவங்க இப்பவே அதை வந்து சொல்யூஷன் குடுத்துடணும், அதை வந்து சரிப்படுத்திட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. பெண்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை இப்பிக்கும் அடுத்து வர ஒரு 5-10 வருஷத்துக்கு வரைக்கும் யோசிப்பாங்க, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பாங்க. சோ இதுவுமே வந்து வேறுபடும், இதனாலயே வந்துட்டு நிறைய கிளாஷ் நடக்கும். அதனால வந்து இந்த டெண்டன்சி வந்து பெண்களுக்கு வந்து பாஸ்ட் வந்து ரொம்ப எடுத்துட்டு வருவாங்க. அவங்க வந்து அதை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு லெசனா எடுத்துட்டு வருவாங்க, ஒரு உதாரணமா எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அது எப்பயுமே எடுத்துட்டு வந்தா இப்ப உள்ள ஆண்களுக்கு வந்துட்டு அது வந்து சொல்யூஷன் தான் வேணும், உங்களோட பாஸ்டோட ரிசல்யூஷன் வந்து நம்மளுக்கு வேணான்னு யோசிப்பாங்க. அப்ப இதை வந்து எப்பயுமே வந்து ரெண்டு பேத்துக்குள்ள வந்து கலந்து பேசுனீங்கனாக்கா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான் எப்பயுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய.
0: நன்றி ஷோமஸ், இந்த வார்த்தைக்கோட விளக்கங்கள் இரண்டு தரப்பினருக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, அவர்தான் மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார். ஆக வாழ்க்கை என்பது நிறைய விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆக அதை நிறைகளை ஆக்குவதாகவும் இருக்கட்டும், குறைகளாக்குவதாகவும் இருக்கட்டும், அது நம்ம கையில தான் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீர இசை.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை மணி 6:45 ஆகிவிட்டது. அடுத்து வரும் விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நிறுவனம் சென்னை சில்க் பேலஸ். சரி, அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக செல்வி வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் புவனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம் சந்திக்கிறதுல. ஆக தீபாவளி வேற நெருங்கிருச்சு. ஆக நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, முக்கியமா அதுவும் சென்னை சில்க் பேலஸ் பத்தி பேச வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆக என்ன சிறப்போடு இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க?
1: வணக்கம் இன்னிலசம் நேர்களை, எங்கிருந்து எங்களுடைய நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் அனைவரையுமே சென்னை சில்க் பேலஸ் இந்த வேளையில் வருக வருக வென வரவேற்கின்றது. சரி, இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளி குதூகலத்துல தொடங்கிருச்சு. இப்போ வந்து கிளாங் எல்லாம் பாத்தீங்கன்னா, கிளாங் ஈப்போ பினேங் எல்லாம் கலை கட்டுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வேளையில வந்து சென்னை சில்க் பேலஸ் வந்துட்டு ஒரு கல்ல இரண்டு மாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்து தீபாவளி முன்னிட்டும், இரண்டாவது வந்து 20வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம்.
0: 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
1: ஆமா, 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சோ ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்பதாக சென்னை சில்க் பேலஸ் பத்தி முதல் முறையா இதுதான் கேக்குறாங்க, இல்ல சென்னை சில்க் பேலஸ்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குற வாடிக்கையாளர்களோ நேயர்களோ வந்து, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னாக்கா, இந்த வருஷம் தீபாவளிக்கு மறக்காம உங்களோட ஷாப்பிங்கை நீங்க பிளான் பண்றவங்க, மறக்காம கிளாங் ஈப்போ பினாங்ல இருக்கக்கூடிய சென்னை சில்க் பேலஸ்ல போய் ஷாப்பிங் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னை சில்க் பேலஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து அப்படி இருக்கும், லேட்டஸ்ட் டிசைன்ஸ், அப்புறம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கடையுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். அதனுடைய கான்செப்டும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. சோ ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கிளாங் தங்குக்குலானால பாத்தீங்கன்னா அது தனிச்சு நிக்கும். அதே மாதிரி ஈப்போ பினாங். சோ இதுல பாத்தீங்கன்னா இங்குள்ள துணிமணிகள் ஆகட்டும், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பூஜை பொருட்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அக்சசரிஸ், ஆடை அணிகலன்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் இப்ப வந்து பெண்கள் வந்து என்னென்ன ஆடைகள், அதாவது அது பஞ்சாபி சூட்ஸ், லேங்கா, பிறகு பட்டு புடவைகள், இந்த மாதிரியாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு அக்சசரிஸ் தேடுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹேண்ட்பேக், ஷூஸ் இந்த மாதிரி தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை சில்க் பேலஸ்ல பாத்தீங்கன்னா பட்டுக்குன்னே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வேஷ்டி, ஜிப்பா, இதுலயே பல ரகமா இருக்கும். அதுல பட்டுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரிதான் பெண்களுக்கு சிறு வயதில் சின்ன குழந்தைகளாகட்டும், நடு வயதினர், அம்மா, இந்த மாதிரி பிறகு வயசானவங்க, எல்லாம் வயதினருக்கும் ஏற்ப சேலைகள் ஆகட்டும். இந்த சேலைகள் சொல்ல போனோம்னாக்க, ஒவ்வொரு இடத்துல இருந்து காஞ்சிபுரம், பனாரசி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜஸ்தானி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு சிறப்பான சாரிகள் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல சென்னை சில்க் பேலஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்து இறங்கியிருக்கு.
0: என்னது இப்ப உள்ள காலகட்டத்துல என்னதான் இணையம் மூலமா நம்ம பொருட்கள் எல்லாமே வாங்கலாம், இந்த பெண்களுக்கு சேலைய தொட்டு பார்த்து வாங்கணும், இல்லைன்னா முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோங்க அப்படின்ற மாதிரி. இப்போ சில நேரங்கள்ல இப்போ ஆன்லைன்ல எவ்வளவுதான் வந்தாலும் நேரடியா போயிட்டு வாங்குற அந்த விஷயம் வேற,
1: அது ஒரு தனி ஃபீல்.
0: தனி அது மட்டும் இல்ல, அந்த பொருளை வாங்கும் போது பரிசுல நமக்கு கொடுப்பாங்க தெரியுமா?
1: அதே
0: ஆமா, அதை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: அதுதான் ஒரு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் தீபாவளி ஷாப்பிங் வந்து பிளான் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் காத்துட்டு இருக்கு. சென்னை சில்க் பேலஸ் வந்து கிராண்ட் பிரைசஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 500 ரிங்கிட்டுக்கு மேல வெறும் துணிமணிகள், இது வந்து பூஜை பொருட்கள் எவசூல பாத்திரங்கள்லாம் கிடையாது, துணிமணிகளுக்குன்னே யாரெல்லாம் வந்து எடுக்க போறாங்களோ, அது என்ன, அதாவது அங்க இருக்கக்கூடிய சேலைகள், லேங்காஸ், பஞ்சாபி சூட்ஸ், ஆண்களுக்கு வேஷ்டி, சட்டை, இந்த மாதிரி துணிமணிகளுக்குன்னு 500 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு கிராண்ட் பிரைசஸ் காத்துட்டு இருக்கு, அதாவது பரிசு பொருட்கள். அதுல முதல் பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கு, டொயோட்டா யாரிஸ் குடுக்கறாங்க. ஒரு கார்
0: என்னங்க சட்டி பானை ஏதோ குடுப்பீங்க நினைச்சா, டொயோட்டா கார் குடுக்கறீங்க.
1: அதெல்லாம் பின் தங்கிருச்சு, அதெல்லாம் அந்த காலம். அதுதான் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, அது சென்னை சில்க் பேலஸ் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும்ன்றதுக்காக முதல் பரிசு வந்து
0: தீபாவளியில இந்த பாட்டு மாதிரி காட்சி அளிப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க இந்த பாடல் உங்களுக்காக.

0: சென்னையின் சில்க் பேலஸ் கொண்டு வரும்பரம்பர நிகழ்ச்சி இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே வந்து செல்வி வந்திருக்காங்க. சரிங்க செல்வி, முதல்ல வந்து இந்த கிராண்ட் பிரைஸ் இதை பத்தி சொல்லியிருந்தீங்க. இதற்கிடையில சில பேருக்கு வந்து இந்த வெளியில போய் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன ஒரு இதா இருக்கும், நம்ம வசதி இருக்குமா, நம்மளுக்கு போகவே கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் வெளியேற மாட்டாங்க. ஆக இப்போ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ஷாப்பிங் இவ்வளவு பெரிய பரிசுகள் எல்லாம் தயார்படுத்திருக்காங்க அப்படின்னா வரக்கூடியவர்களுக்கு நல்ல வசதிகளும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இல்லையா? குறிப்பா வயதானவர்கள் இருப்பாங்க, மேற்குறைந்தவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அழைச்சிட்டு போனா இந்த தீபாவளி களக்கட்டண மாதிரி இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா, அதுதான் வந்து மிகப்பெரிய சிறப்பு. சென்னை சில்க் பேலஸ் உடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, முதல் கொண்டு கார் பார்க் வசதி அவங்க செஞ்சிருக்காங்க. நீங்க சென்னை சில்க் லைன் எல்லாம் நீங்க போனீங்க, வெளியிலே கார் நீங்க பார்க் பண்ணிக்கலாம். இரண்டாவது வந்து லிப்ட் வசதி இருக்கு உள்ளுக்கு. சோ இப்ப பெரியவங்க எல்லாம் வந்து கால் வலிக்குது, மூட்டை வலிக்குது, பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப இளம் வயது இருக்கும் அதுதான். சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம், ரிலாக்ஸா போலாம். சோ அப்புறம் அங்க உள்ள மியூசிக் கேட்டுக்கிட்டே அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஷாப்பிங் செய்யலாம். முக்கியமா வந்து எல்லா வயதினரும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்களுக்காக எல்லா விதமான, சொன்ன மாதிரி எல்லா டிசைன்ஸ்லயும் சரி, யூனிக் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லிங்காஸ் இந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு, இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான ஆடைகளை வந்து இப்ப தீபாவளிக்காக ஸ்பெஷலா விற்பனைக்கு வந்திருக்கு சென்னை சில்க் பேலஸ்ல. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். சோ ரெண்டு பேர் இப்ப எல்லாம் தீபாவளிக்கு வந்து ஒரே மாதிரி போடணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே மாதிரி போடணும், ஒரே டிசைன்ஸ்ல போடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட சென்னை சில்க் பேலஸ்ல எல்லாமே ஆல் இன் ஒன் அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்ப தீபாவளிக்கு வந்து பூஜை பொருள்லாம் கண்டிப்பா வாங்குவாங்க, அங்கேயே வாங்கிடலாம். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய ஆடைகள் செயலுகை எதுவாகட்டும் அதற்கு ஏத்த மாதிரியான அணிகலன்களும் அங்கேயே வாங்கிடலாம். ஷூ, பேக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்குன்னா அது சென்னை சில்க் பேலஸ்.
0: இப்போ சாரி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா சொல்லவே வேணாம், அதுக்கு ஒரு விலை இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் தைக்கும் போது பாத்தீங்கன்னா சாரியை விட, சேலையை விட சாரி பிளவுஸ் தான் அதிகமான
1: விலை.
0: ரெடிமேட்ல நிறைய வந்துருச்சு இல்ல, என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு?
1: இங்க வந்து ரெடிமேட் பிளவுஸ்க்குனே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்றதுக்காக மெட்டீரியல்ஸ் இருக்கு தெரியுங்களா, சாரி பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்குன்னே பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இங்க கொடுக்கறாங்க. சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் சென்னை சில்க் பேலஸ்ல வந்துட்டு நாளைக்கே நீங்க ஷாப்பிங் போங்க, 500 வெள்ளிக்கு மேல துணிமணிகள் வாங்குபவர்களுக்கு கிராண்ட் பிரைசஸ் காத்துட்டு இருக்கு. நவம்பர் 15 வந்து இந்த கிராண்ட் பிரைசஸ் வந்து ஒரு விழா வச்சு மக்கள் முன்னிலையில கொடுக்க போறாங்க. முதல் பரிசு துயோ தயாரிஸ், இரண்டாவது பரிசு ஹோண்டா பைக் மோட்டோ பைக், மற்றபடி எல்லாமே கிராண்ட் பிரைசஸ் 110 பேருக்கு கொடுக்குறாங்க.
0: சமூக வலைதளங்கள்ல சென்னை சில்க் பேலஸ் நீங்க வலம் வரலாம். ஆக ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்கு, வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி புவனா, நன்றி நேயர்களே.
0: ஆக இந்த விளம்பர நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்தது சென்னை சில்க் பேலஸ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலாக்கா புகிட் பாருவில் உள்ள அரபிய உணவகம் ஒன்றில் நடத்தப்பட்ட ஆப்ஸ்திரிஸ் 4 புள்ளி சுழியும் நடவடிக்கையில் கருப்பு நெகிழி பைகளில் கட்டி வைக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் சமையல் எண்ணெய் கைப்பற்றப்பட்டன. 230 கிலோகிராம் எடையிலான அந்த பொட்டலமிடப்பட்ட சமையல் எண்ணெய் 575 ரிங்கிட் மதிப்பிலானவை என மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் டாக்டர் முகமது ஹசிமின் ஜமாலுடீன் கூறினார். முத்தியாரா லைன் இலகு ரயில் திட்டம் எல்ஆர்டிக்கான பணிகளை எளிதாக்கும் பொருட்டு இம்மாதம் 8ஆம் நாள் முதல் பினாங்கு பெர்மத்தங் டமர் லவுத் சாலையின் ஒரு பகுதி இரவில் மூடப்படும் என எம்ஆர்டி காப் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளும் 12:00 முதல் 5 மணி வரை சாலை மூடப்பட்டிருக்கும். இவ்வேளையில் சாலை பயனர்கள் இப்பகுதியை கடக்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். தென்கிழக்காசியாவின் பழமையான ஆங்கில வகை பள்ளி பினாங் ஃப்ரீ ஸ்கூல் இவ்வாண்டு 210வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்நிலையில் கல்வியும் தொழில்நுட்பத்துறை மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் அதன் தயார் நிலையை வலுப்படுத்த அப்பள்ளி கடப்பாடு கொண்டுள்ளதாக ஏற்பாட்டு குழு தலைவர் ஐவன் யூ ஜியூன்வே தெரிவித்தார். G7 அமைப்பின் நாடுகள் எண்ணெய் விலையை குறைப்பதில் ஒன்றிணைந்து செயல்படும்படி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய போர் உலக எண்ணெய் விலை ஏற்றத்திற்கு வித்திட்டுள்ள வேளை கூடுதல் விநியோகத்தை உறுதி செய்ய உறுப்பு நாடுகள் முக்கிய பங்காற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியா புதுடெல்லியில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பேரணியில் 700க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த பேரணியில் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் அதிகமானோர் கலந்து கொண்டதாக காவல்துறை கூறியது. நாடாளுமன்ற கட்டடமும் தேர்தல் ஆணைய அலுவலகமும் உள்ள பகுதிக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசிய ஆடவர் ஸ்குவாஷ் அணி தங்கப்பதக்கம் வென்றது. நகோயா கிஞ்சோ ஃபுத்தோ அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவ்வணி பாகிஸ்தானை 2-0 என வீழ்த்தியது. 2018ஆம் ஆண்டு ஜகார்த்தா பலிம்பாங் ஆசிய போட்டியில் மலேசியா இப்பிரிவில் கடைசியாக தங்கம் வென்றது. மலேசிய மகளிர் ஸ்குவாஷ் அணியும் இம்முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

வேலையை இழப்பது எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விவகாரம் என்று அதனை எந்த ஒரு ஊழியரும் எதிர்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதிலும் வேலையில்லாமல் பல மாதங்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று நினைத்து பார்க்கும்போது நிலைமை மேலும் கடினமாகிறது. இருப்பினும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் எதிர்பார்க்காத சூழலை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிறு சோதனை வந்ததற்காக நாம் மனம் தளர்ந்து நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. அதனை மன உறுதியுடன் கடக்க வேண்டும். ஒவ்வொரு சவாலுக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கும். அவ்வகையில் வேலை இழப்பை இனி யாரும் தனியாக எதிர்கொள்ள தேவையில்லை. உதவி பெற சரியான வழிகளை தெரிந்து கொண்டாலே போதும். அக்டோபர் தொடங்கி வேலை இழந்த சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ சந்தாதாரர்கள் 2017 பனிச்சேவை வேலை காப்புறுதி அமைப்பு சட்டம் உட்பிரிவு 8 சுழியத்தின் கீழ் சலுகைகளை பெற விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய தரப்பினர் அச்சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 3 சீராக்கங்களின் வழி இனி நன்மை பெறலாம். இது முன்கூட்டியே மீண்டும் பணியில் சேர்வதற்கான உதவித்தொகை EBSAவின் புதிய விகிதத்தை உள்ளடக்கியது. அத்தொகை மீதமுள்ள வேலை தேடுவதற்கான உதவித்தொகை EMPயை 50 விழுக்காடாக உயர்த்துவதும் அடங்கும். அதனுடன் பயிற்சி கட்டணம் ஃபீ லத்திஹானை 4000 ரிங்கிட்டிலிருந்து 7000 ரிங்கிட்டாக உயர்த்துவதையும் பயிற்சி உதவித்தொகையை நாளொன்றுக்கு 30 ரிங்கிட்டாக உயர்த்துவதையும் அது உள்ளடக்கியுள்ளது. இவ்வேளை புதிய சலுகைகளையும் அந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் ஒருமுறை வழங்கப்படும் 1000 ரிங்கிட் இடப்பெயர்வு உதவித்தொகை EBMம் அடங்கும். இந்த சட்ட சீராக்கத்தால் சுமார் 7 மில்லியனுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் பயன்பெறும் வேளை அது நாட்டின் தொழிலாளர் சந்தையை மீண்டும் துடிப்புடன் இயங்கச் செய்யும் என்று நம்பப்படுகிறது. EBSA எனப்படுவது EMP உதவித்தொகை பெறும் காலகட்டத்தில் முன்னதாகவே வேலைக்கு திரும்பும் ஊழியர்களுக்கான உதவித்தொகை. இவ்வாண்டு அக்டோபருக்கு முன் சந்தாதாரர்கள் வேலை இழப்புக்கான செலுத்தப்படாத EMPயின் மீதமுள்ள தொகையை மொத்தமாக பெற்றனர். இதனிடையே அதன் சலுகைகளில் பெர்கேசோவிடம் பதிவு பெற்ற பயிற்சி வழங்குநர் நடத்தும் பயிற்சிகளில் பங்கேற்கும் சந்தாதாரர்களுக்கு பயிற்சி உதவித்தொகையும் அடங்கும். பெர்கேசோ முன்னெடுத்திருக்கும் அண்மைய சீராக்கங்களில் விரைவான பணிமாற்ற அணுகுமுறை ஆதரவும் அடங்கும். கடந்த ஜூன் தொடங்கப்பட்ட 24 மணி நேர பாதுகாப்பு லிண்டுங் திட்டத்துக்கு ஏற்ப வேலை நேரத்துக்கு அப்பால் விபத்து ஏற்படும் இடருக்கான பாதுகாப்பும் இதில் அடங்குகிறது. அவ்வகையில் நாட்டு மக்களுக்கு உதவுவதில் பெர்கேசோவின் பங்கு அளப்பரியது என்றால் அது மிகையாகாது. நாடு முழுவதுமுள்ள 42,000 மேற்பட்டவர்கள் இவ்வாண்டு ஜூன் 12 வரை வேலை இழந்துள்ளனர் என ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. பெர்கேசோவின் புள்ளி விவரங்களின்படி லிண்டுங் கர்ஜாயா திட்டத்தின் வாயிலாக 134,123 இழப்பீட்டு கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கூறியிருந்தார். இது மொத்த தொகையான 248.23 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியது. நாம் அறிந்தோ அறியாமலோ இந்த அனைத்து நன்மைகளும் மலேசிய மக்களின் அக்கறையினால் பெறப்பட்டவை. சொல்லப்போனால் அவை பெர்கேசோ சந்தாதாரரின் சொந்த பங்களிப்பு தொகையிலிருந்தே வழங்கப்படுகின்றன. இன்று இதுபோன்ற சூழலை அவர்கள் சந்திக்கின்றனர். நமது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாதல்லவா? பெர்கேசோவின் இந்த நன்மையை சுயமாக பதவி விலகியவர்கள், ஒழுங்கு சிக்கல் உள்ளவர்கள், கட்டாய பணி ஓய்வு, ஒப்பந்தம் முடிவடைந்த ஊழியர்கள் பெற முடியாது. அப்படியென்றால் யார்தான் இந்த பாதுகாப்பை பெறலாம்? பெர்கேசோ அகப்பக்க தரவுகளின்படி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் அல்லது வீட்டு பணியாளராக பணிபுரியும் மலேசிய குடியுரிமை பெற்றவர்கள் நிரந்தர குடியிருப்பாளர் இதற்கு தகுதி பெறுவர். அதனுடன் அவர்கள் 18 முதல் 60 வயதிலானவர்களாகவும் சட்டம் 8 சுழியம் சுழியத்தின் கீழ் பதிவு பெற்றிருக்கவும் வேண்டும்.
மேலும் குறைந்தபட்ச பங்களிப்பை நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் கொண்டிருக்க வேண்டும். சரவா மீறி லாங் லெலாங்கில் நடந்த நாட்டையே உலுக்கிய விபத்தை சற்று நினைவு கூறுவோம். அந்த உலங்கூர்தி விபத்தில் பலியான ஐவரில் இருவர் பெர்கேசோ சந்தாதாரர்கள். அதனுடன் அவர்களின் வாரிசுகள் மாதாந்திர நலத்தொகையை பெற தகுதி பெற்றுள்ளனர். விமானி மறைந்த கேப்டன் ஜைனால் அஃபிக் பிஷாமின் குடும்பத்தினர் ஒவ்வொரு மாதமும் 5,355 ரிங்கிட் இழப்பீடு பெறவும், மறைந்த டாக்டர் ஐனோல் பாரா கமாருடனின் வாரிசும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறவும் தகுதி பெற்றுள்ளதாக டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் விளக்கினார். இதனிடையே வாழ்வாதாரத்தை இழந்தோருக்கு இழப்பீடு வழங்குவதில் மட்டும் பெர்கேசு உதவுவதில்லை. மை ஃபியூச்சர் ஜாப்ஸை ஏற்பாடு செய்தும் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுகிறது. வேலை இழந்த பங்களிப்பாளர் லிண்டும் கர்ஜாயா தளத்தின் வாயிலாக இழப்பீடு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது அருகிலுள்ள எந்த ஒரு பெர்கேசு முகப்பிலும் அதனை மேற்கொள்ளலாம். சிறுதுளி பெருவெள்ளம், சவால்களைக் கண்டு துவண்டு விடாதீர்கள், மீண்டும் எழுந்து முன்னோக்கி செல்லுங்கள் என்னும் ஊக்குவிப்போடு நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் சிவசங்கரி கணபதி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:07. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:07.

இசையில் பாட்டு கட கதவை திறந்தாச்சுங்க. இப்பொழுதுல இருந்து நீங்கள் அழைக்க ஆரம்பிக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 80-ஆம் ஆண்டு 90-ஆம் ஆண்டு 2000-ஆம் ஆண்டுகளின் ஆரம்ப காலங்கள்ல இருக்கிற பாடலை நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம். யாருக்கு விரும்பி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக வாய்ப்பு இருக்கக்கூடிய நேயர்கள், இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்காத நேயர்களையும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஆக இப்பொழுதே நீங்கள் அழைக்க தொடங்கலாம். இது தீரா இசையில் பாட்டு கடை.

0: பாட்டுக்கடையில முதல் நேர நம்ம இப்ப சந்திக்க போறோம். யமுனா ஸ்ரீ அழைப்புல இருக்காங்க. வணக்கம் யமுனா.
1: வணக்கம் அக்கா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வேலை செய்றீங்களா யமுனா நீங்க?
1: ஆமா, நான் வேலை செய்யறேன்.
0: என்ன வேலை?
1: நான் கம்பெனில வேலை செய்யறேன், ஷாலாம்ல.
0: அப்படியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையே என்ன?
1: ஆமா, வேலை தான். நாளைக்கு தான் லீவு.
0: நாளைக்கு தான். சரி, அது ஷாலாம்னா நெரிசலான இடம், அப்புறம் மழையும் சொல்லவே வேண்டாமே. இப்படி இருக்கும்.
1: ஐயோ, நெரிசல் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள எங்களுக்கு போது போதுன்னு ஆயிருச்சு. இந்த நெரிசல்ல போய் மழை வேலை பெய்யுதா? போங்க, கஷ்டப்பட்டுதான் போறதா இருக்கு.
0: சரி, என்ன யமுனாவுக்கு என்ன பாட்டு வேணும்? அப்படி புண்பட்டு நெஞ்ச பாடல் கொடுத்து உங்களுக்கு நாங்க ஆத்திரம்.
1: ஆக்சுவலி இப்ப என் கனவு வந்து என்னோட ஃபியான்ஸ் வந்து போயிட்டு இருப்பாரு லோரியில. சோ அவரு பாட்டு நான் ஆசைப்படுறேன்
0: அவருக்காக. சரி,
1: அவருக்காக என்ன பாட்டு என்றால் என்னது, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம தவிக்கிறேன். அந்த பாட்டு டெடிகேட்
0: பண்ண. ஏன் அவ்வளவு தவிப்பு? சொல்லிதான் போறது.
1: ஏன்னா பிஸியா இருக்கல, லோரி ஓட்டி இருக்காருல, அதனால.
0: சரி, கண்டிப்பா அவருக்கு. அவர் பேர் என்ன?
1: அவர் பேர் நித்யநாதன்.
0: சரி, எப்போ கல்யாணம்?
1: அடுத்த வருஷம் கல்யாணம்.
0: சரி, சந்தோஷமா இருங்க எப்போதும் போல. உங்களுக்கு நீங்க விரும்பி கேட்ட பாடல் அடுத்து கேட்கலாம். நன்றி யமுனா.
1: தேங்க்யூ சோ மச்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் வந்து சுகந்தி பேசுறேன்.
0: சுகந்தி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுகந்தி வந்து ஷாலாம் கிளென் மெரிலேந்து பேசுறேன்.
0: சரிங்க சுகந்தி, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: மத்தியான சாப்பாடுலாம் நாங்க சாப்பிட்டோம்.
0: ஆமாவா? சரி, பொதுவா தீரா இசை கேப்பீங்களா இப்போதும்?
1: ஆமா கேப்போம், சமயத்துல கேப்பேன், காடியில போறாப்பெல்லாம் கேப்பேன்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் சுகந்திக்கு இன்றைக்கு?
1: எனக்கு வந்து சாருமதி பாட்டு வேணும்.
0: சாருமதி, உன்னிகிருஷ்ணன் பாடுவார் அதுவா?
1: சாருமதி நீ தான் என் சொந்த மதி, அந்த பாட்டு.
0: சரி, ஏன் அந்த பாட்டு?
1: அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல?
1: அது வந்து வீட்டுக்கார் இறந்த பிறகு அந்த பாட்டை ரொம்ப கேட்பேன்.
0: ஓ அப்படியா, ஏன் அவருக்கு பிடிக்குமோ?
1: ஆமா அவருக்கு பிடிக்கும்.
0: சரிங்க, கண்டிப்பா அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் GVM அக்டோபர் 10 சனிக்கிழமை த ஆர்ச் கேலரிஸ் கேலில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேஸ், ஹரிப்ரியா, பால்டப்பாவுடன் ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் GVM.
1: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0197123688.
0: பாட்டு கட நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது யாரு பாட்டு கேட்க காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேர் பாலமுருகன் பேசுறேன்.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க பாலமுருகன்?
2: நாங்க காஜானல இருந்து கூப்பிடுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: இந்த வால்டர் வெற்றிவேல் இருந்து மனவா மனவா பாட்டு போறீங்களா?
0: ஓ, ரொம்ப நாள் ஆச்சுல அந்த பாட்டு கேட்டு.
2: ஆமா,
0: ஏன் அந்த பாட்டு?
2: அந்த பாட்டு என் சன்னுக்காக கேக்குறேன். அந்த பாட்டு எனக்கு கேக்குறப்பெல்லாம் என்னோட மகன் ஞாபகம் வரும். இருக்காரு, பக்கத்துலதான் இருக்காரு. சோ எனக்கு அந்த பாட்டுனா ஒரு ஈர்ப்பு.
0: சரி, அந்த பாடலை கேக்கலாம். அவர் பேர் என்னது?
2: அவர் பேர் செல்வகுமரன்.
0: செல்வகுமரன் பாலமுருகன். பக்கத்து பக்கத்துலயே வச்சிருக்கீங்க பேரை. சரிங்க சார், நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஹலோ,
0: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஹேமா பேசுறேன்.
0: ஹேமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். ஹேமா, என்ன வேலை செய்றீங்க?
1: நாங்க இங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஷாலம்ல.
0: சரி, என்ன மாதிரியான திரைப்படங்கள், பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த காலகட்ட பாடல்கள்? 80-90 புதுசா? இப்பெல்லாம் காலம் மாறுது, பழசெல்லாம் புதுசா மாறுது. என்ன மாதிரி பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப?
1: உள்ள காலகட்டத்தினால மிஞ்சி உள்ள காலகட்ட பாடல்கள் தான் இன்னும் பிடிக்கும் எனக்கு.
0: சரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: தாராளமா,
0: என்ன பாட்டு?
1: அன்புள்ள மன்னவனே, மேட்டுக்குடி படத்துல இருந்து எனக்கு அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.
0: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும், சொர்ணலதா அவங்கள பிடிக்கும்,
0: அதனால. சரி, பரவாயில்ல, ரொம்ப நல்ல பாட்டு தாங்க. ரொம்ப நீங்க விரும்பி கேட்ட பாடல், அடுத்து கேட்கலாம். நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கலைவாணி பேசுறேன்.
0: கலைவாணி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் இப்ப வேகவசில இருந்து பேசுறேன்.
0: சரி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். வேலை நேரத்துல வானொலி கேக்குறது உண்டு. சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும்.
0: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
1: ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: ஓ, அதனால உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு?
1: எனக்கும் பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும். அவர் பேர் வந்து கார்த்திக்.
0: சரி, கார்த்திக்காக அந்த பாடலை கேக்குறீங்க.
1: ஆமா,
0: பாடலை கேட்க

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9. தீராய் செயல் பாட்டுக்கடை இறுதி நேர நம்ம சந்திக்க போறோம். ரொம்ப சீக்கிரமா நேரம் முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு அவ்வளவு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இறுதி நேர சந்திக்கலாம்.
1: ராஜசேகரன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து கோலாகலம் சார்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? இறுதி நேர தெரியுமா நீங்க?
1: ஓ ஆமாங்களா, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கும்பகரை தம்பைய தங்கையா படத்துல இருந்து தென்றல் காற்றே பாட்டு வேணும்.
0: பாடுங்க கொஞ்சம். அது என்ன பாட்டு? தென்றல் காற்றே நிறைய வருது.
1: தென்றல் காற்றே பேசவா, அந்த மாதிரிதான் வரும்.
0: எப்படி பாட வச்சு பாத்தீங்களா உங்களே? சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க
1: இந்த பாடு? இந்த நேரத்துல பாடு கேக்குற எல்லாருக்கும் விரும்பி கேக்குறேன்.
0: பொதுவா எல்லாருக்கும் விரும்பி கேக்குறீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்ல விரும்பல நீங்க?
1: இல்ல இல்ல.
0: சரி, ரொம்ப நன்றி. உங்க விருப்ப பாடல நாங்க கேட்கலாம் அடுத்தது, சரிங்களா?
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, அவர் தான் நிகழ்ச்சியின் இறுதி நேயர். அவர் விரும்பி கேட்ட பாடலோடு இன்றைய தீர இசை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. அடுத்து உங்களை காற்றின் மொழியில சந்திக்க பிரவீன்குமார் வந்திருக்காரு. இப்பொழுது விடை பெறுகிறேன். புவனா வீரமகன், வார இறுதி நாள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அழகான நாட்களாக அமையட்டும். இன்னும் சந்திப்போம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். சாலை போக்குவரத்து துறை JPJ வசூலிப்பு முகவரான MyEJ குழுமத்துக்கு கீழ் செயல்படும் இரு நிறுவனங்களின் சேவையை இம்மாதம் 5ஆம் நாள் பின்னிரவு 12:01 தொடங்கி நிறுத்தியுள்ளது. MyEJ சென்ட்ரியன் பிர்ஹாட் மற்றும் ஜெட்ரிக்ஸ் AI பிர்ஹாட் சம்பந்தப்பட்ட அந்நிறுவனங்கள் என JPJ தலைமை இயக்குநர் டத்து எடி ஃபர்லி ரம்லி கூறினார். ஜொஹர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான துரித கடவு ரயில் RTS திட்டத்துக்கான பயணிகள் சேவை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கவுள்ளது. அத்துடன் இவ்வாண்டு டிசம்பருக்குள் அமைப்பு தேர்வும் சோதனை செயல்பாடும் முடிவடைய இலக்கிடப்பட்டுள்ளது என RTS ஆபரேஷன்ஸ் PTLTD RTSO அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குவாலாலம்பூர் மருத்துவமனை HKLன் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டடத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் தற்போது இறுதிக்கட்ட செயலாக்கத்தில் உள்ளது. அக்கட்டடத்தின் பாதுகாப்பு, செயல்பாடு, தரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் நிலையில் கட்டட மேம்பாட்டு பணிகள் இவ்வாண்டு இறுதியில் முடிவடையும் என HKL நிர்வாகம் கூறியது. இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் புதிய சட்டத்தின் கீழ் சிறை கைதிகள் சிலர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்படவுள்ளனர். சிறைகளில் நெரிசலை குறைக்க அச்சட்டம் இயற்றப்பட்டதை அடுத்து சுமார் 700 கைதிகள் விடுவிக்கப்படவுள்ளதாக பிரிட்டன் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 4,500 கைதிகள் அடுத்த ஆண்டு ஜூனில் விடுதலை செய்யப்படுவர். பாகிஸ்தான் அரசாங்க நிகராளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தேர் இன்சாப் PTI கட்சியின் நிகராளிகளும் இன்று பேச்சு நடத்தினர். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அக்கட்சி ஆதரவாளர்கள் பெருமளவிலான ஆர்ப்பாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளதை அடுத்து அவற்றை தடுக்கும் நோக்கில் அச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. விளையாட்டு கால்பந்து. பிரீமியர் லீக்கின் நிதி விதிகளை மீறியதாக விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான முறையீட்டை மான்செஸ்டர் சிட்டி சமர்ப்பித்துள்ளது. இவ்வார தொடக்கத்தில் பிரீமியர் லீக்கின் சுயேட்சை ஆணையம் சிட்டி நிதி தொடர்பில் குற்றம் புரிந்ததை கண்டறிந்ததாக அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் சட்ட ரீதியாகவும் கோட்பாடு உண்மை நிலவர அடிப்படையிலும் அந்த அறிக்கையில் தெளிவான முக்கிய பிழைகள் இருப்பதால் அது ஏற்புடையதல்ல என்று சிட்டி கூறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இந்த விடுமுறை நாளை விட அந்த விடுமுறைக்கு முந்தைய நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், உற்சாகமா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னொரு பிரிவு வருவாங்க, அவங்க வந்துட்டு எங்க திரும்ப சொல்லுங்க சொன்னதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வேலைக்கு போறவங்க. சரி, எது எப்படியா இருந்தாலும் சரிங்க, வார இறுதி என்பது அனைவருக்குமானது தான். அதனால அனைவருமே இந்த வார இறுதியை உற்சாகமா தொடங்கலாம். அதனால அந்த உற்சாகத்தை உங்களுக்கு கடத்துவதற்கே வெள்ளிக்கிழமை இரவு காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த பாடல்களோடு, நிறைய உரையாடல்களோடு நான் பிரவீன்குமார் வந்துட்டேன் உற்சாகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப முதல் பாடலே அதே மாதிரி தானே இருக்கணும். ஜெய் பாலையா பாடலை கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:16. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:16.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

அந்த முதல் இரண்டு பாடல்களும் உங்களுடைய இந்த வார இறுதியை தொடங்குவதற்கு ஏதுவா இருந்திருக்கும், உற்சாகத்தை அளித்திருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப நம்புறோங்க. சரி, இன்னைக்கு எல்லாரும் சிரிச்சிங்களா? சிரிப்பது ரொம்ப முக்கியங்க. சிரிக்கலனா புன்னகையாச்சும் அழிச்சிங்களா யாருக்காவது உங்க முன்னே உள்ளவருக்கு? இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா எல்லாரும் புன்னகைச்சிருக்கணும். இந்த ஒரு நாள்னு இல்ல, எல்லா நாள்லயும் புன்னகைக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா, இன்று உலக புன்னகை தினம் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும் இந்த ஒரு தினம் உலகம் முழுவதும். சரிங்க, இந்த ஸ்மைலி இமோஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது புன்னகை உணர்வுரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இமோஜியை உருவாக்கியவரின் பெயர் ஹார்வி பாவ் அப்படின்னு சொல்றாங்க. 1963 இந்த மேசச்சூசெட்ஸ் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு அமெரிக்காவில், அங்க இருந்த ஒரு நிறுவனத்தில் வேலை புரியும் அந்த ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேலையில உற்சாகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோடு இணைந்து இவர் செயல்பட்டு இந்த ஸ்மைலியை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த ஸ்மைலி இமோஜியை இவர் தான் இந்த ஒரு தினத்தையும் வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக புன்னகை தினத்தை 1999 உருவாக்கப்பட்டது. நீங்களும் இந்த நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளுமே புன்னகைச்சிட்டே இருக்கணும். புன்னகைப்பதற்காக அடுத்து ஒரு பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி சரண் கொண்டு வரும் ஒரு பாடல், பங்காரு பொம்மா. இதோ

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சஞ்சித் ஹெஜ் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நம்புவது, மனதார எல்லோருக்கிட்டையும் சொல்வது. நேற்று காற்றின் மொழியில நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு இன்றைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நேற்று வந்து இந்த ஐச்சி நகோயா 2026 ஆசியன் விளையாட்டு போட்டிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். டத்து அசிசுல் அஸ்னி அவாங்கை பற்றி நமது பாக்கெட் ராக்கெட் மேன், அதாவது ஸ்பிரிண்ட் பிரிவில் சைக்கிள் ஓட்டத்தில் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. கண்டிப்பா நாளைக்கு கெய்ரின் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இன்று தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அவரோட சேர்த்து இன்னமும் 2 தங்கப்பதக்கங்கள் கூடுதலா, அதாவது ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டியில் இந்த பெண்களுக்கான குழு பிரிவில், ஆண்களுக்கான குழு பிரிவில், 2 குழு பிரிவிலும் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க நம் நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள். அதிலும் பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்குவாஷ் தனி ஆண்கள் தனி பெண் பிரிவில் வந்து சிவசங்கரி சுப்பிரமணியம் மற்றும் அவரோடு இணைந்து இவங்க இருவரும் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க. இந்த குழு பிரிவிலும் மற்ற 3 இதர வீரர்கள் வீராங்கனைகளோடு இணைந்து 2 தங்கப்பதக்கங்கள் இவங்க பெற்றுக் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நாளை மறுநாள் இந்த ஆசியன் விளையாட்டு போட்டிகள் நிறைவடைகின்றன. அடுத்த 2 நாட்களிலும் நமது வீரர்கள் வீராங்கனைகள் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. வெளிப்படுத்தணும், அதையும் இப்பவே நம்ம சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிப்போம். அடுத்து வந்து சாய் அபயங்கர் கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நினைக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஸ்ரீ ராமச்சந்திரா அவர் குரலில் தான் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஒரு வசனம் இருக்குங்க. தெலுங்கு திரை இசை தொகுப்பு ரசிகர்களே, உங்களுக்கு கண்டிப்பா இந்த வசனம் நல்லா பழக்கப்பட்டிருக்கும். என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா?
1: Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. I'm the truth.
0: ஆஹா, எப்படிப்பட்ட வசனம், எவ்வளவு பிரபலமான வசனம். நமது நடிகர் பாலகிருஷ்ணா அவரின் ஒரு வசனம். சமூக ஊடகங்களெல்லாம் பல வருடங்களா இந்த ஒரு வசனம் தாங்க ட்ரெண்டிங். என்னன்னா, இன்று இந்த வசனத்தின் இந்த வசனத்தையே ஒரு தலைப்பாக்கி ஒரு திரைப்படம் வெளியாகியுள்ளது, ஒரு தெலுங்கு திரைப்படம். இதில் நடிகர் ஃபஹத் ஃபாசில் முதல் முறையா ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. ஆமாங்க, இதற்கு முன்பு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் புஷ்பா, புஷ்பா 1, 2, 2 வந்து இவர் தான் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு ஒரு தனி கதாநாயகனா முதல் முறையா அறிமுகமாகிறாரு. அதுவும் வந்து இவர் எப்போதும் நடிக்கும் திரைப்படங்களை போல, இது வந்து ஒரு நகைச்சுவை திரைப்படமோ, ஒரு த்ரில்லர் வகை திரைப்படமோ, அதிரடி திரைப்படமோ இல்லைங்க, ஒரு மாயாஜாலம் நிறைந்த ஒரு நகைச்சுவை திரைப்படம். இதுல வந்து ஒரு குழந்தை நட்சத்திரத்தோட இவர் வந்து முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் SS ராஜமௌழி இருக்காரு இல்லையா, அவருடைய குடும்ப நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அவருடைய மகன் SS கார்த்திகேயா அவர் தான் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். ஆக இவ்வளவு நாளா வேறு வேறு கதாபாத்திரங்களில் பார்த்த இவரை வந்து கதாநாயகனா தெலுங்கு திரையுலகம் பார்க்க போகின்றது. அதுவும் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தோடு இணைந்து நடிகர் சந்தீப் கிஷன் அவருடைய நடிப்பில் தமிழ் தெலுங்கு இரண்டிலும் சிக்மா அப்படின்ற ஒரு திரைப்படமும் வெளியாகியுள்ளது. கண்டிப்பா இந்திய திரைப்படங்களுக்கு முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு கடந்த வாரத்தையும் இந்த வாரத்தையும் நிறைய திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது. கண்டிப்பா தெலுங்கு திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தான வாரம் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இந்த தொகுப்பில் அடுத்த பாடல் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ரேணுகா கொண்டு வராங்க. இதோ

0: சுங்கை பசியில் டியுடிஎம் குடியிருப்பு கட்டடத்தை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான துரித கடவு ரயில் ஆர்டிஎஸ் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கும். மலேசியாவுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த ஜெர்மனி விருப்பம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். தலைநகர் சுங்கை பசி லேண்டில் அரச மலேசிய வான்படை தியுடியமின் குடியிருப்பு கட்டடத்தை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் இடதுஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அப்பகுதி வீடமைப்பு திட்டத்திற்காக தயார் செய்யப்படுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் தொடர்பில் சுங்கை பசி லேண்ட் வழிகாட்டுதல் செயற்குழுவின் தலைவர் தன்ஸ்ரீ முகமது ஹசன் மரிகான், பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ, கோலாலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேலுடன் கலந்துரையாடியதாக டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மலேசியா நிலைத்தன்மையற்ற புவிசார் அரசியல் உட்பட உலக பொருளாதார சூழலில் முக்கியமான நம்பகமான வட்டார பங்காளியாக விளங்குகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஜெர்மனி மலேசியாவுடனான பொருளாதார உறவு உட்பட பாதுகாப்பை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக மலேசியாவுக்கான ஜெர்மனி தூதர் சில்கேரியா கெஞ்சாயர் கூறினார். திறன் வாய்ந்த மனிதவளம், உள்கட்டமைப்பு, பன்முகத்தன்மைகளின் ஆதரவுடன் மலேசியா ஜெர்மனி நிறுவனங்களுக்கு பெருமளவிலான முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதாக ஜில்கே தெரிவித்தார். ஜோஹர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான துரித கடவு ரயில் ஆர்டிஎஸ் பயணிகள் சேவை 2027 பிப்ரவரியில் தொடங்கவுள்ளது. அத்துடன் இவ்வாண்டு டிசம்பருக்குள் அமைப்பு தேர்வும் சோதனை செயல்பாடும் முடிவடைய இலக்கிடப்பட்டுள்ளது என ஆர்டிஎஸ் ஆபரேஷன்ஸ் பிடிஎல்டிடி ஆர்டிஎஸ்ஓ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் மூன்றாம் தரப்பிடமிருந்து பாதுகாப்பு சான்றிதழ், இரு நாட்டு சம்பந்தப்பட்ட தரப்பிடமிருந்து ஒப்புதல் போன்றவற்றுக்கு எடுக்கப்படும் கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிங்க் திட்டம் ஜோஹர் பாருவில் உள்ள புகிச்சகாரையும் சிங்கப்பூரின் வுட்லைன்ஸ் நோத்தையும் இணைக்கிறது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCC-யும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் இடரை முறையாகவும் திறம்படவும் கண்டறிய செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்த இணக்கம் கண்டுள்ளன. அவ்விரண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்போது ஒத்துழைப்பதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளில் இதுவும் அடங்கும். அதனுடன் இலக்கவியல் சூழலில் சிக்கலான விவகாரங்களை எதிர்கொள்வதில் செயலாக்கம், ஊழல் தடுப்பு, நேர்மையை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதாக MCMC அறிக்கையில் கூறியது. MCMC தலைவர் தன்ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்திடின், MSCC தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமானுக்கு இடையே MCMC தலைமையகத்தில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றம் நடைபெற்றது. கோலாலம்பூர் மருத்துவமனை ஹெச்கேலின் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டடத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் தற்போது இறுதிக்கட்ட செயலாக்கத்தில் உள்ளது. அத்திட்டம் முழுமை பெறுவதற்கு முன்னதாக ஆய்வு நிறைவு கட்டத்தில் சில கூறுகளுக்கு மேம்பாட்டு பணிகள் தேவைப்படுகின்றன. அக்கட்டடத்தின் பாதுகாப்பு, செயல்பாடு, தரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் நிலையில் கட்டட மேம்பாட்டு பணிகள் இவ்வாண்டு இறுதியில் நிறைவடையும் என ஹெச்கேஎல் நிர்வாகம் கூறியது. சாலை போக்குவரத்து துறை JPJ வசூலிப்பு முகவரான MyEG குழுமத்துக்கு கீழ் செயல்படும் இரு நிறுவனங்களின் சேவையை இம்மாதம் 5ஆம் நாள் பின்னிரவு 12:01 தொடங்கி நிறுத்தியுள்ளது. MyEG சந்திரயான் பிரஹாத் மற்றும் ஜெட்ரிக்ஸ் AI பிரஹாத் ஆகிய அந்நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றாததையும் நிறைவேற்றப்படாத அல்லது தீர்க்கப்படாத கடமைகளின் நிலையையும் கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக JPJ தலைமை கூறினார். மக்களுக்கான சேவை வழக்கம் போல் அதிகாரப்படியாக மாற்று வழிகள் வாயிலாக சீராக வழங்கப்படும் என JPJ உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்தார். தென்கிழக்காசியாவின் பழமையான ஆங்கில வகை பள்ளி பினைங் ஃப்ரீ ஸ்கூல் இவ்வாண்டு 210th நிறைவாண்டு விழாவை கொண்டாடவுள்ளது. கல்வியிலும் தொழில்நுட்ப துறைகளிலும் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் அதன் தயார் நிலையை வலுப்படுத்த அப்பள்ளி கடப்பாடு கொண்டுள்ளதாக ஏற்பாட்டு குழு தலைவர் ஐவன் யூ ஜியூன்வே தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breather.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள். இந்தியா புதுடெல்லியில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பேரணியில் 700 அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த பேரணியில் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் அதிகமானோர் கலந்து கொண்டதாக காவல்துறை கூறியது. நாடாளுமன்ற கட்டடமும் தேர்தல் ஆணைய அலுவலகமும் உள்ள பகுதிக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போலீஸ் அனுமதியின்றி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் பொது அமைதிக்கும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியதால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரி கூறினார். தேர்தல் ஆணைய தலைவர் கைனேஷ்குமார் அப்பொறுப்பில் இருந்து விலகுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். G7 அமைப்பின் நாடுகள் எண்ணெய் விலையை குறைப்பதில் ஒன்றிணைந்து செயல்படும்படி பிரான்ஸ் அதிபர் மேனுவல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய போர் உலக எண்ணெய் விலை ஏற்றத்திற்கு வித்திட்டுள்ள வேளை கூடுதல் விநியோகத்தை உறுதி செய்ய உறுப்பு நாடுகள் முக்கிய பங்காற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுவதன் மூலம் சீரான எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்பதோடு அதன் விலையை குறைக்க இயலும் என்றார் அவர். இவ்வேளை டீசல் கையிருப்பை வலுப்படுத்தும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் அரசாங்க நிகராளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ர இன்சாஃப் பிடிஐ கட்சியின் நிகராளிகளும் இன்று பேச்சு நடத்தினர். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அக்கட்சி ஆதரவாளர்கள் பெருமளவிலான ஆர்ப்பாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளதை அடுத்து அவற்றை தடுக்கும் நோக்கில் அச்சந்திப்பு நடத்தப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. அந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான அச்சத்தால் தலைநகரின் முதன்மை நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. துறைமுகங்கள் சிலவற்றை செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் அங்கு மோசமாகியுள்ளது. இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் புதிய சட்டத்தின் கீழ் சிறை கைதிகள் சிலர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட உள்ளனர். சிறைகளில் நெரிசலை குறைக்க அச்சட்டம் இயற்றப்பட்டதை அடுத்து சுமார் 700 கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக பிரிட்டன் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 4,500 கைதிகள் அடுத்த ஆண்டு ஜூனில் விடுதலை செய்யப்படுவர். தண்டனை காலத்தை குறிப்பிட்ட காலம் நிறைவு செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐசினகோயா ஆசிய போட்டி. மலேசிய ஆடவர் ஸ்குவாஷ் அணி தங்கப்பதக்கம் வென்றது. நகோயா கிஞ்சு ஃபுத்தோ அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவ்வணி பாகிஸ்தானை 2-0 என வீழ்த்தியது. 2018 ஜகார்த்தா பலிம்பாங் ஆசிய போட்டியில் மலேசியா இப்பிரிவில் கடைசியாக தங்கம் வென்றது. மலேசிய மகளிர் ஸ்குவாஷ் அணியும் இம்முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை நாட்டின் உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டத்து முகமது அசிசுல்லா ஸ்னியாவாங் இன்று நடைபெற்ற கெய்ரின் பிரிவில் தங்கம் வென்றதன் மூலம் மலேசியா இதுவரை 9 தங்கங்களை குவித்துள்ளது. நிறைவாக காட்பந்து. பிரீமியர் லீக்கின் நிதி விதிகளை மீறியதற்காக விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மான்செஸ்டர் சிட்டி அணி முறையீட்டை சமர்ப்பித்துள்ளது. இவ்வார தொடக்கத்தில் பிரீமியர் லீக்கின் சுயேட்சை ஆணையம் சிட்டி நிதி நிர்வாகத்தில் குற்றம் புரிந்ததை கண்டறிந்ததாக அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் சட்ட ரீதியாகவும் கோட்பாடு உண்மை நிலவர அடிப்படையிலும் அந்த அறிக்கையில் தெளிவான முக்கிய பிழைகள் உள்ளதால் அதனை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனுடன் குற்றம் புரியவில்லை என்பதற்கான வலுவான சான்றுகள் இருப்பதாக சிட்டி கூறியுள்ளது. சுங்கை பசியில் தீயுடியும் குடியிருப்பு கட்டடத்தை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தல். ஜோஹர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான துரித கடவு ரயில் ஆர்டிஎஸ் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கும். மலேசியாவுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த ஜெர்மனி விருப்பம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1999 ஆண்டு இன்றைய நாளில் ஓபன் மைண்ட்ஸ் திட்டத்தை ஒற்றுமை சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ பீட்டர் சிங்கம் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். அமைச்சர் டத்தின் படுகா ஜலிஹா இஸ்மாயிலின் உரையை டத்தோ பீட்டர் சிங்கம் வாசித்தார். ஓபன் மைண்ட்ஸ் திட்டம் புரொடெக்டர் அண்ட் கேம்பிள் பிஎன்ஜி நிறுவனத்தினால் ஒற்றுமை சமூக மேம்பாட்டு அமைச்சர் யூனிசெஃப் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்ட நல்ல திட்டமாகும். வீட்டு பயன்பாட்டு பொருள் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் பிஎன்ஜி மேற்கொண்ட இந்த முயற்சியின் மூலம் 1 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டது. இது மக்களின் நலனுக்கு பங்களிப்பதில் பெரு நிறுவனங்களின் அக்கறையை எடுத்து காட்டுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி சிறாரும் ஏனைய சிறாரை போலவே கல்வி பெறும் உரிமையில் இருந்து விலக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். அவர்கள் தங்கள் ஆற்றலை முழுமையாக வளர்த்துக் கொள்ளும் வகையில் பயிற்சி பெற்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களிடமிருந்து தரமான கல்வியை பெறுவதற்கு உரிமையுடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கு 100 பெயர்கள் இருக்கிறது. அதில் மிக பிரதானமான பெயர் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவன், அல்லாஹு தஆலா பாவங்களை மறைக்க கூடியவன். அந்த அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களை கூறி நாம் துஆ செய்வது என்பது ஒரு சுன்னத்தான வழக்கம். காரணம், அல்லாஹ்வை எந்த பெயரை குறிப்பிட்டு நாம் அழைக்கிறோமோ அந்த பெயரின் பொருளை அறிந்து நாம் அவனை அழைக்க வேண்டும். அப்படி அந்த பெயரின் பொருளை அறிந்து நாம் அழைக்கிற போது அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் நமக்கும் வர வேண்டும் என்கிற சிந்தனையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாகவே மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பகைமை உணர்வு என்பது ஒரு சாதாரணமான ஒன்று. ஆனால் அந்த பகைமையை வளர்க்காமல் அவ்வப்போது மனிதர்களை மன்னிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு போதிக்கின்றன. பொதுவாக ஒரு தீமைக்கு கூலி இன்னொரு தீமைதான். ஆனால் யார் ஒருவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ, அல்லாஹ் அவருக்குரிய நற்கூலி அல்லாஹ்விடத்திலே பிரம்மாண்டமாயிருக்கிறது. இன்னஹுலா யுஹிபுல்லாலிமீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி ஒரு குற்றத்திற்கு தண்டனை அநியாயம் இழைக்கப்பட்டவன் பழிதீர்த்து கொள்ள மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையை அவர் மீது செலுத்தலாம். ஆனாலும் கூட பழிவாங்கும் உணர்ச்சிக்கு இடமளிக்காமல் அநீதம் இழைத்தவருக்கு மன்னிப்பை கொடுத்து சகித்துக் கொள்கிற வாழ்க்கையை மேற்கொண்டால் அவருக்கு உயரிய அந்தஸ்தை கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துகிறான். அல்லதீனையும் ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, நல்லடியார்கள் யார் தெரியுமா? ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தான தர்மங்களை செய்வார்கள். பொங்கி வரும் கோபத்தை அடக்கி கொண்டு மனிதர்களை மன்னிக்கின்ற வழக்கத்தை கொண்டவர்கள். இது போன்ற நன்மை செய்பவர்களைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறார். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஸில்மன் கதஅக, உங்களை யார் அலட்சியப்படுத்தி கொண்டு புறக்கணித்து வாழுகிறாரோ அவரோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள், சேர்ந்து வாழுங்கள். யார் ஒருவர் உம்மை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள். யார் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழங்கி வாழுங்கள். யார் உங்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுத்து வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் நல்லிணக்கத்திற்காக வேண்டியும் சமாதானத்திற்காக வேண்டியும் பல நபிமொழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். தனது மார்க்கத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட உண்மையான முஸ்லிம் மன்னிக்கும் மாண்பாளராகத்தான் திகழ்வார். மன்னிப்பது என்பது சாதாரண மனிதனின் பண்பல்ல, அது அல்லாஹுடைய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, நன்மையும் தீமையும் என்றைக்கும் சமமாகாது. இதுஃபா பில்லத்தி ஹிய ஹசன், நீங்கள் உங்களுக்கு இடையில் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருங்கள். ஃபைதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அப்படி நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு மத்தியில் இருந்த பகைமைகளெல்லாம் வேரோடு களைந்து ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாய் நீங்கள் திகழ்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஒமா யுலக்காக இல்லல்லது என சபரு, இந்த பெரும்பாக்கியம் பொறுமையாளர்களுக்குத்தான் கிடைக்கும். ஒமா யுலக்காக இல்லாதோ ஹல்லு நலியம், இந்த நர்பாக்கியம் உடையவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றும் அல்லாஹு தாலா கூறுகிறான். பொதுவாக மனிதன் கோபப்படுவது இயல்பான ஒன்று. அந்த கோபத்தை அடிப்படையாக கொண்டு குரோதங்களை வளர்ப்பதோ பகைமையை வளர்ப்பதோ நன்மைக்குரிய காரியமல்ல. நமக்கு சமூக நன்மையை கருத்தில் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்து பகைமையை ஒழித்து குரோதங்களை ஒழித்து நட்புகளை வளர்க்க வேண்டுமென்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிற நேரத்தில் நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களையும் துரோகங்களையும் அநீதங்களையும் மன்னிக்கும் பண்பு இருந்தால்தான் இந்த சமூகம் நல்லிணக்கத்தோடு வாழ முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது.

எல்லா காலத்திலையும் தமக்கு அநியாயம் செய்தவருக்கு மன்னிக்கும் வழக்கத்தை கொண்டவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கலந்து சமைக்கப்பட்ட ஆட்டிறைச்சியை விருந்தாக கொடுத்தாள். அவர்களும் நபித்தோழர்களும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதை சாப்பிட வேண்டாம், அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதை உடனே தடை செய்தார்கள். ஆனாலும் கூட ஒரு நபித்தோழர் அதை அவசரப்பட்டு சாப்பிட்டு விட்டார். அந்த இடத்திலேயே அவர் மரணித்தும் விட்டார். ஏன் இப்படி விஷம் கலந்த விருந்தை எங்களுக்கு தந்தீர் என்று அந்த யூத பெண்மணியிடத்திலே விளக்கம் கேட்டபோது, நீங்கள் உண்மையான நபியா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கத்தான் நான் விஷம் கலந்த ஆட்டிறைச்சி உங்களுக்கு விருந்தாக கொடுத்தேன். நீங்கள் நபியாக இல்லை என்றால் இன்றைக்கே நீங்கள் இறந்து விட்டிருப்பீர்கள். நபி என்பது உண்மையாக இருந்தால் இறைவனிடத்திலே இருந்து உங்களுக்கு செய்தி வந்திருக்கும் என்பதை சோதிக்கத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று அந்த பெண்மணி விளக்கம் சொன்னார். நபித்தோழர்கள் ஆத்திரப்பட்டார்கள். அவளை நாங்கள் கொன்று விடட்டுமா என்று அனுமதி கேட்டார்கள். வேண்டாம் என்று கூறி மன்னித்து விட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி தமக்கே விஷம் வைத்த ஒரு யூத பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தனக்கு கொடுக்கப்பட்ட விருந்தில் தனது தோழர் ஒருவர் கொல்லப்பட்டாலும் கூட விஷம் வைத்த கொடுமைக்காரியான அந்த யூத பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டு இந்த சமூகத்திற்கான நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக விளங்கியவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை நபிகளாரின் சமையல் அமர்ந்திருந்த போது ஒருவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானு அவர்களை திட்டுகிறார். நபி அவர்கள் புன்னகைத்துக் கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரம் இதை சகித்துக் கொண்டிருந்த பொறுமையின் சிகரம் சைதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு எதிர்த்து பேசினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெறுட்டென்று எழுந்து சென்று விட்டார்கள். பின்னாலேயே ஓடிச் சென்ற சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலான் அவர்கள், நாயகமே, இத்தனை நேரம் என்னோடு நீங்கள் இருந்தீர்கள், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று நீங்கள் எழுந்து சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்று காரணத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் நீங்கள் நிதானத்தை கையாண்டு பொறுமையோடு இருந்து உங்களை திட்டிக் கொண்டிருந்தவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அப்போது ஒரு வானவர் உங்கள் சார்பாக அவருக்கு பதில் கூறிக்கொண்டே இருந்தார். எப்போது நீங்கள் அவருக்கு பதில் கூற வேண்டும் என்று அவரை திட்ட ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திலே அந்த வானவர் சென்று விட்டார். ஷைத்தான் அங்கு ஆஜராகிவிட்டான். ஷைத்தான் இருக்கின்ற இடத்தில் எனக்கு வேலையில்லை என்பதால் நானும் கிளம்பிவிட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். தபரானியிலே இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா சூரா அந்நூறிலே மிகப்பெரிய வரலாறு ஒன்றை கூறுகிறான். ஒரு தடவை ஆயிஷா அலி அல்லாஹு தாலானஹா அவர்கள் மீது முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் அவதூறு ஒன்றை கூறினார்கள். அந்த அவதூறு பேச்சுக்களுக்கு மிஸ்தஹ் என்கிற நபித்தோழரும் உடந்தையாக இருந்தார். இந்த மிஸ்தஹ் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலானுஹு அவர்களுடைய நெருங்கிய உறவினர். ஏழையாக இருக்கின்ற நபித்தோழர் மிஸ்தஹ் அவர்களுக்கு சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் எப்போதும் உணவுகளையும் பண உதவிகளையும் செய்யும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். எப்போது தன் மகள் மீது முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் அவதூறு சொன்னார்களோ அதற்கு இந்த நபித்தோழர் மிஸ்தஹ் அவர்களும் உடந்தையாக இருந்தார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் சத்தியம் செய்தார்கள், இனிமேல் நான் வழக்கமாக மிஸ்தஹுக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்புகளையும் உதவிகளையும் தான தர்மங்களையும் நிறுத்திவிட்டேன், இனிமேல் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அல்லாஹு தாலா அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தாலா அனுஹு அவர்களுடைய சத்தியத்தை நிறுத்தும் விதத்திலே வசனங்களை இறக்கினான். வலாய தலி உலுல் ஃபல்லு மின்கும் வஸ்ஸாஅதி, தாராள மனம் கொண்டவர்களும் பொருள் வசதி கொண்டவர்களும் இது போன்ற சத்தியங்களை செய்ய வேண்டாம். ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை நிறுத்த வேண்டாம். வல் யஃபூ வல் யஸ்ஃபஹு, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழுங்கள். தாராள மனதோடு சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள். அலா துஹிப்பூன யஃஃபிர் அல்லாஹு லக்கும், நீங்கள் பாவங்களை செய்தால் அல்லாஹு தாலா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? அதே போன்று மனிதர்களை நீங்கள் மன்னித்து வாழ வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேள்வி கேட்டு வசனங்களை இறக்கினான். நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்ந்தால்தான்
அல்லாஹு தஆலா

0: உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று வலியுறுத்துகிற இந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது மீண்டும் தனது சத்தியத்தை வாபஸ் பெற்று இப்படி சொன்னார்கள், ஏற்கனவே மிஸ்தஹ் என்கிற எனது உறவினருக்கு கொடுத்து வந்ததை விட இரண்டு மடங்கு உதவிகளை நான் அவருக்கு செய்வேன் என்று சொன்னார்கள். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மிஸ்தஹ் என்கிற நபித்தோழருக்கு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நற்பண்புக்கு இந்த சத்தியம் உகந்ததல்ல. அவரை மன்னித்து நீங்கள் பொறுமையாக இருந்து சகித்து கொண்டு மீண்டும் அவருக்குண்டான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வசனங்களை இறக்கினான். இது அவருக்கு மட்டுமானதல்ல, நம் அனைவருக்கும் இந்த வசனங்கள் பொருந்தும். நாளை மறுமை நாளையிலே உங்களில் உயர்வை உடையவர் யார் என்று ஒரு மலக்கு கேட்பார். அப்போது சிலர் எழுந்து செல்வார்கள். மலக்குமார்கள், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் சுவர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று சொல்வார்கள். கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாலா நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆம் என்று பதில் சொல்வார்கள். நீங்கள் இந்த உயர்வை அடைவதற்கும் அந்தஸ்தை அடைவதற்கும் என்ன காரணம் என்று கேட்பார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், மக்கள் எங்களிடத்திலே அறிவீனமாக நடந்து கொள்ளும் போது அதை நாங்கள் சகித்து கொண்டோம். அநியாயம் செய்யப்பட்ட போது பொறுமையாக இருந்தோம். எங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட போது அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று காரணம் சொல்லுவார்கள். அப்போது மலக்குமார்கள், நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று சுப செய்தி சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா அப்படி கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு செல்லுகிற சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மன்னிக்கும் குணமும் கொண்ட கூட்டத்தாரில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கிம்.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, இந்த பாரின் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா ஒன் கார் பந்தய போட்டி பார்த்தோம்னா, இன்று தொடங்கி பயிற்சி ஆட்டங்கள் இன்றும் நாளையும், அதாவது நாளை வந்து இந்த தகுதி சுற்று ஆட்டம் இருக்கு, அதோட 4ஆம் தேதி அந்த முதன்மையான ஆட்டம், அந்த கார் பந்தய போட்டி நடைபெறுகின்றது. இங்க நம்முடைய செப்பாங் பன்னாட்டு கார் பந்தய தளத்தில் இந்த ஒரு போட்டியை பார்த்தோம்னா, நீங்க நம்முடைய ஆர்டிஎம் சுகான் பிளஸ் அலைவரிசை வாயிலாக கண்டு கழிக்கலாம். நம்ம வந்து கார் பந்து தான் எப்போதும் கண்டு கழிப்போம், அந்த கார் பந்தயம் எல்லாம் கொஞ்சம் குறைவு தான். அதனால இந்த கார் பந்தயத்தை பற்றி என்னென்னலாம் நடக்க போகுது, இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி ஒரு அனுபவமா இருக்க போகின்றது, இதை வந்து கூற நம்ம கூட ஒருவர் இணைந்திருக்கின்றார். ஒரு கார் பந்தய ரசிகர் அப்படின்னே சொல்லலாம், தனேஷ் குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்
0: தனேஷ். சரி சொல்லுங்க, 9 வருடங்களுக்கு பிறகு மலேசியாவில் ஒரு ஃபார்முலா ஒன் கார் பந்தய போட்டி நடக்குது, எப்படி இருக்கு?
1: கண்டிப்பா இது ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான். முக்கியமா யாருக்கு சொல்லணும்னா, மலேசியால இருக்கிற ஒவ்வொரு F1 ஃபேனுக்கும். ஏன்னா 2017 கடைசியா நடந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் நடக்க போகுது. ஏன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து எதிர்பார்ப்புகள் அப்படின்னு கேக்கணும்னா, இப்ப இருக்கிற லைன் அப்ல ஒரு 3 டிரைவர் தான் இதுக்கு முன்னுக்கே செப்பாங்கல ஓட்டி இருக்காங்க. மத்தது எல்லாரும் புதுமையான டிரைவர், எல்லாம் ஃப்ரெஷ் டு த கிரிட்னே சொல்லலாம். உள்ள லிஸ்ட்ல பார்த்து சொல்லணும்னா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், லூயிஸ் ஹாமில்டன், பெர்னாண்டோ அலோன்சோ, அவங்க 3 பேர் தான் செப்பாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்ஸ். அது தவிர மத்தவங்க எல்லாருமே வெரி நியூ செப்பாங்கோட சர்க்கிட்டுக்காக.
0: சரி, என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு ஆட்டத்துல இருந்து, யார் வந்து ஜெயிப்பாங்க, முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இந்த வருஷத்துல நடந்த மத்த ரேஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தா மெர்சிடிஸ் தான் ரொம்ப வேகமா இருக்காங்க, உண்மையா சொல்லணும்னா. சோ சான்சஸ் இருக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கும். ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் மலேசியா வெதரையும் நம்ம முக்கியமா பாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரேஸ்லயும் வெதர் தான் முக்கியமா ரோல் ஐ பிளே பண்ணும். அப்படி பார்க்கும் போது மலேசியாவோட சர்க்கிட் ரொம்ப ட்ரிக்கியான சர்க்கிட், அதே நேரத்துல ரொம்ப ஸ்லிப்பரியான சர்க்கிட்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த வாரத்துல எல்லாம் மழைன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இன்னொன்னு தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டேதான் இருக்கு மலேசியால. இப்படி இருக்கும்போது வந்து அன்எக்ஸ்பெக்டடான டேர்ன்ஸ் நடக்கலாம். எப்படின்னு சொல்றேன்னா, என்னதான் காடி வேகமா இருந்தாலும் யாரு மலையில
0: மலைக்கு ஏற்ற வகையில் குடைகள், அந்த மாதிரி ஆடைகள் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்டு அமைச்சர் வந்து சொல்லிருக்காங்க. அதோட ரொம்ப வெயிலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால நீங்க அணியக்கூடிய அந்த தொப்பி, அதோட இந்த சன்ஸ்கிரீன், அதோட அந்த சின்ன காத்தாடி நன்றி.

0: கொஞ்சம் சின்ன வீடுடா, இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா மெழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். நேத்து டிக்டாக் நேரலையில் இணைந்தோம் இல்லையா, அப்போ நம்ம நேயர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாளைக்கு நான் நேர்காணல் போகிறேன், எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்மக்கிட்டையும் கூட இருந்த எல்லா நேயர்கள்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஒரு பாடலுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அழைப்பு நம்ம கொடுக்க உள்ளோம். சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வரும் அந்த பாடலை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? விசாலட்சுமி. நாங்க யார் பேசுறதுன்னு தெரியுதா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பாருங்க, அதாவது இரண்டு எண்களையும் ஒன்று இரண்டுன்னு வந்து நீங்க சேமித்து வச்சிருக்கீங்க. சரி சரி, என்னன்னா நேத்து நம்ம விசாலாச்சி டிக்டாக் நேரலையில நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க. சரி, இன்றைக்கு வந்து நேர்காணலுக்கு போக போறேன், எங்களுக்காக எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் நேரலையில எல்லார்ட்டையும் விரும்பி கேட்டிருந்தாங்க. சரி, அதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அழைப்பா கொடுத்து எப்படி நேர்காணல் போனுச்சு அப்படின்னு கேட்கணும்னு தான் அழைச்சிருந்தோம். சொல்லுங்க, எப்படி போனுச்சு நேர்காணல்?
1: ஒரு வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு 19 பிரான்ச் மேனேஜரா நான் போனேன். அப்புறம் 3 வந்து நான் பிரான்ச் மேனேஜரா வேலை செஞ்சேன். நான் ஓவராலுக்கு என்னுடைய இது வந்து நான் லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ரிசல்ட்ல இருக்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா பேசுறேன். நீ என்னத்த சாதிப்ப, இவரே தான் இருப்ப, உன்னால ஒண்ணுமே வாங்க முடியாது.
0: யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்குள்ள நீங்க வந்து நீங்க தேவைப்பட்டது நான் அடையணும்னு நினைச்சதா அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த நேர்காணல் போயிட்டு வந்து இன்னைக்கு மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த அதிர்ச்சி அழைப்புன்றது அதுக்காக தான். நேர்காணல் நேத்து வேண்டிக்க சொன்னீங்க, எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். சரி, என்ன ஆச்சுன்னு கேட்கதான் உங்களுக்கு அழைச்சிருந்தோம். எது எப்படி ஆனாலும் சரிங்க, நாங்க மின்னல் பண்பலை எப்போதும் உங்க பக்கம் தான். சரிங்களா? எங்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு தான். அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நேர்காணல் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை வந்து மீண்டும் உற்சாகமாக்க உங்களுக்கு ஒரு பிடித்த பாடலை கொடுக்கறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கடந்து போகும்னு பாட்டு போடுங்க.
0: சரி, கண்டிப்பா இது கடந்துதான் போகும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி விசாலாட்சி.
1: ரொம்ப நன்றி.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 ஐஜி நகோயா ஆசிய போட்டியில் இன்று மேலும் 3 தங்கப்பதக்கங்கள் வென்ற தேசிய விளையாட்டாளர்களுக்கு பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டார். அந்த வெற்றி அவர்களின் சிறப்பான திறனையும் உறுதியையும் பிரதிபலிக்கும் பெருமைக்குரிய சாதனை என பிரதமர் கூறினார். இதுவரை மலேசியா 9 தங்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த முழு கடப்பாட்டை வெளிப்படுத்திய நாட்டுக்கான சீன தூதர் ஊயாங் யூஜிங்கிற்கு துணை பிரதமர் இடதுஸ்ரீ டாக்டர் அகமது சஹித் அமீடி நன்றி தெரிவித்துள்ளார். யூஜிங்கின் சேவை காலத்தின்போது இரு நாடுகளுக்கிடையில் அணுக்க ஒத்துழைப்பு பேணப்பட்டதாக அவர் கூறினார். யூஜிங் சுமார் 6 ஆண்டுகளுக்கு பின் அப்பொறுப்பிலிருந்து விலகும் வேளை இடதுஸ்ரீ டாக்டர் அகமது சஹித் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 250 இடங்களில் பெட்ரோநாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யூடிபி இடம் பெற்றுள்ளது. பட்டியலில் 242 நிலையை பிடித்திருக்கும் யூடிபியின் அடைவு நிலை கல்வி ஆராய்ச்சியில் கொண்டுள்ள சிறப்பினை பிரதிபலிப்பதாக அதன் தலைவர் முகமது ஃபிரோஸ் அஸ்னான் கூறினார். போர்த்துகலில் ஈசி ஜெட் விமான நிறுவனத்தின் பணியாளர்கள் மேற்கொண்ட 5 நாள்கள் வேலை நிறுத்தத்தினால் லிஸ்பன், போர்த்தோ, ஃபாரோ ஆகியவற்றில் உள்ள விமான நிலையங்களில் 443 பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் 1000 பயணிகள் சிரமத்தை எதிர்நோக்கினர். உள்ளூர் ஊடகங்கள் இத்தகவலை வெளியிட்டுள்ளன. இவ்வாண்டு செப்டம்பரில் பன்னாட்டு உணவு விலை 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. செயலணியல் லாஜிஸ்டிகளில் இடையூறு. வானிலை மாற்றங்களுக்கு இடையே தானியம், சர்க்கரை, தாவர எண்ணெய் விலை கடந்த மாதம் உயர்ந்தது. அதேவேளையில் இறைச்சி, பால் பொருள்களின் விலை சரிந்துள்ளதாக ஐநாவின் வேளாண் உணவு நிறுவனம் FAO கூறியது. அமெரிக்க விளையாட்டு உபகரண பெருநிறுவனம் நைக்கி அதன் செயல்திறன் காரணமாக ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து மீள முயற்சிக்கும் வேளை செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறது. இன்று நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் பணியாளர்களை குறைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி எலியட் ஹில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வெள்ளிக்கிழமை இரவு மணி பத்தாயிட்டாலே டிக்டாக் நேரலையில் நம்ம இணைஞ்சிட்டோங்க. டிக்டாக் நேரலையில் இன்றைய தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம். இன்றும் நம்மோடு மலேசிய சைவ நற்பணிக் கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் பிரவீன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: இறைவன் திருவுருளால் மிக சிறப்பாக இருக்கிறேன்.
0: ஆஹா, வாரம் வாரம் ரொம்ப இந்த நாள் வரும்போதே நான் ரொம்ப ஆர்வமா வரேன். ஏன்னா புது புது விஷயங்களை கற்றுக்கொள்றோம் இல்லையா.
1: அதனால
0: சென்ற வாரம் பாத்தீங்கன்னா இந்த மைத்துனர் மோதிரத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வாரம் தலைப்பு என்ன அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டபோது நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, அதாவது அரசு ஆணைக்கோள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் அந்த அரசாணிக்கால அரசாணிக்கால்னு சொல்லுவாங்க. இந்த அரசு ஆணைக்கோள் அப்படின்னா என்னங்கய்யா? இரண்டும் ஒன்றுதானா இல்ல வேற வேறையா?
1: நல்ல கேள்வி. பலருக்கும் இந்த சிந்தனை தோன்றியிருக்கும். அரசாணிக்கால்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புதுசா அரசாணை கோல் அப்படின்னு என்ன சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சிந்தித்திருப்பார்கள். முதல்ல இந்த பலருக்கு அரசாணிக்கால்னாலும் அரசாணை கோல்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சிலர் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்க மாட்டாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பெண்கள் ஐந்து பெண்கள் என்ன செய்வாங்க, மேடையில் அந்த திருமண மேடையில் ஒரு மாவுட்டின்னு இல்லாது ஏதோ ஒரு வாளியில் இந்த அரசு ஆள் வேல் இந்த மாதிரி மூன்று குச்சிகளை சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. இதைத்தான் அரசாணிக்கால் நடுறது, அரசாணிக்கால் நடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உண்மையான பெயர் வந்து அரசு ஆணை கோல் என்பது தான். இது பிற்காலத்தில் மருவி அரசாணிக்கால் அப்படின்னு வந்து போச்சு. இப்போ ஏன் இதை நடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாரும் நடுறாங்க, நாங்களும் நடுறோம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை மேடைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சிக்கல் வந்துடும். பார்த்தீங்களா, ஆள் பார்த்து ஆள் கூப்பிட்டுட்டாங்க.
0: அதாவது அந்த மூன்று பெண்கள் யார் யாரை கூப்பிட்டாங்க?
1: ஆமாம், அதைத்தான் யோசிப்பாங்களே தவிர அந்த மூன்று பெண்களையும் ஏன் அதை நட்டிங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கும் தெரியாது. இன்னும் சில வேலையில் இந்த திருமணம் பண்ணி கொள்றாங்க, பெண்ணும் பையனும் இருக்காங்களே, அவங்கள கூட கேட்டோம்னா தெரியலாங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம சிரிக்கிறவங்க பிரவீன், அந்த திருமணத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக, ஏன்னா அது அவங்க திருமணம்.
1: ஆமாம், அவங்க திருமணம். அவங்களுக்கு இந்த சடங்குகள்லாம் எதற்கு செய்யப்படுகின்றன அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அடுத்து இந்த சடங்கை நடத்துவிக்கின்றவர் என்ன செய்யணும் கண்டிப்பாக சொல்லணும். நாம் அவர் நடத்தி வைக்கிறார் ஒன்று, நம்மளும் கேட்கறதில்ல, அவங்களும் சொல்கிறதில்ல. அப்புறம் அதுக்கு மேலே ஒவ்வொரு சடங்கும் ஏன் நடத்தி வைக்கப்படுகின்றது என்று தெரிந்தால்தான் அந்த சடங்கு அதனுடைய பயனை அடையும். அப்போ அதனால் சடங்கு செய்யப்படுகின்றவர் மட்டும் அல்லாமல் சடங்கு செய்கின்றவர்களுக்கும் அப்படின்னு இரண்டு தரப்பினருக்கும் அந்த சடங்கு எதற்காக செய்யப்படுகின்றது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இந்த அரசு ஆணை கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சுமா அரசு ஆணை கோல் என்று மூன்று சொற்கள் அதில் இருக்கின்றன. அரசுனா நமக்கு தெரியும், ஆணைனா நமக்கு தெரியும், அரசருடைய ஆணை கட்டளை அப்படின்னுவோம். கோல்னா அரசர் கையில் வச்சிருக்கிற கோல். அரசர்கள் வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஆட்சி கோல் வச்சிருப்பாங்க,
0: நீளமா இருக்கும்
1: ஆட்சி கோல்னு. அப்போ திருமணத்தில் ஏன் அரசு ஆணைக்கோள் வந்திருக்கின்றது அப்படின்னு நாம் சிந்திக்கின்ற போது, முன்பு காலத்தில் இந்த பதிவு செய்கிற முறையெல்லாம் இல்லைங்க பிரவீன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஜபாத்தான் பண்ட அஃப்தாரானுக்கு போகணும் இல்லைங்களா, பதிவு இலாக்காவுக்கு போய் அங்கே என்ன செய்யணும், முறையாக அந்த திருமணத்தை நாம் பதிவு செய்துமானால் அரசருடைய ஆணையின்படி அந்த திருமணம் நடைபெறுகிறது, அல்லது அரசருடைய அனுமதியை பெற்று அந்த திருமணம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பதிவு இலாக்கால போய் அங்கு இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சான்று கையெழுத்துலாம் போடுகின்றவர்கள்லாம் கூட இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கேயே திருமணம் மாற்றி அந்த கையெழுத்துலாம் போட்டோன்னு அங்கேயே மலையெல்லாம் மாற்றி கொண்டு நீங்கள் புத்ராஜயா போய் பார்க்கணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா சில வேளையில் அது திருமண மண்டபம் மாதிரியே இருக்கும்.
0: இல்லை அதுவே ஒரு விழாவாக ஆகிட்டு இருக்கு.
1: ஆமாம்,
0: கொஞ்சமாக அதையும் வந்து பெரிய அளவுலாம் செய்கிறாங்க.
1: செய்கிறாங்க. அப்போது இந்த அரசு ஆணை கோல்ங்கிறது என்னன்னா, அரசருடைய ஆணைப்படி இந்த திருமணம் நடக்கின்றது, ஒப்புதலை பெற்றது அப்படின்னு சொல்லி முந்தி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பதிவு இலாக்காலாம் இல்லாத போது அரசரை போய் பார்த்து, நமக்கு குறுநில மன்னர்கள் அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ குடிமக்கள் என்ன செய்வாங்க, திருமணம் நடப்பதற்கு முன்பாக அரசரை போய் பார்த்து அவருக்கு திருமண பத்திரிகையை வைத்து அரசரை திருமணத்திற்கு அழைப்பார்கள். அரசர் வந்துட்டார்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு தனியாக ஒரு இருக்கை அமர்த்தி அந்த இருக்கையில் அவரை அமர வைப்பார்கள். அமர வைத்து அவர்களுக்கு மங்கள பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பேரொழி காட்டுவாங்க. அப்படின்னா அரசரை நாங்கள் வரவேற்று அவருக்குரிய மரியாதை செய்து திருமணத்தை உங்கள் முன்னிலை நடத்துவதற்கு ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு கேட்டால் அவர் ஒப்புதல் கொடுத்ததாக அங்கு இருப்பார். ஒருவேளை அரசராக வர முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அப்ப என்ன பண்ணுவார்னா அரசர் அவருடைய ஆட்சி கோலை அனுப்பி வைப்பார். அப்ப அந்த ஆட்சி கோலை என்ன பண்ணுவாங்க, மேடையில் ஒரு பக்கம் மேடை அமைத்து அதில் பட்டு விரிப்பெல்லாம் போட்டு அந்த அரசர் ஆணைக்கோலை அங்கே வைத்து அரசர் வந்திருப்பதாக எண்ணி அந்த ஆணைக்கோலுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து அந்த அரசருடைய ஒப்புதலின் பேரில் அவர் முன்னிலையில் இந்த திருமணம் நடக்கின்றது என்பதுதான் அரசு ஆணைக்கோல் நடுதல்ன்றது. நடுதல்னா அதை கொண்டு வந்து அங்கு இருத்தி அரசர் முன்னிலையில் திருமணம் நடக்கின்றது என்றுதான் முந்தி இருக்கின்றது. இதை பற்றி நிறைய சங்க இலக்கியங்கள் பெரும் பெரும் நம்முடைய தமிழர் பண்பாட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பேசியிருக்கின்றார். இது புது செய்தி இல்லை. ஆனால் என்ன ஆகிப்போச்சு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, பண்பாட்டு அடிப்படையில் செய்த பல சடங்குகள் சமய சாயம் பூசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறொன்றாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பண்பாட்டு கூறுங்கிறது அது சமயமாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. பண்பாட்டு கூறு வந்து வழக்கமாக இனம் சார்ந்து இருக்கும். சமயம் என்பது இனம் சார்ந்து இருக்காது. எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் அந்தந்த சமயத்தை பின்பற்றலாம். அப்போது பல சடங்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணத்தில் இப்படி பண்பாட்டு கூறாக இருந்தது, அறிவியல் கூறாக இருந்தது, பிற்காலத்தில் என்னவாக மாற்றப்பட்டது என்று சொன்னால் சமய சாயம் பூசப்பட்டு அது ஒரு சமய சடங்காக மாறி இருக்கின்றது. அப்படி மாறிய ஒன்றில்தான் அடங்குவதுதான் இந்த அரசு ஆணைக்கோல் என்பது. அரசு ஆணிக்கோலாக மாறியது.
0: அதாவது ஆரம்பத்தில் வந்து இதற்கும் சமயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
1: இல்லை,
0: இது வந்து கலாச்சார பின்னணியுடையது.
1: ஆமாம், பண்பாட்டு பின்னணி, பண்பாட்டு தான். நம்ம தமிழர் பண்பாடு அரசராட்சி மன்னராட்சி இருந்தது. மன்னராட்சி இருந்த போது மன்னரோட அனுமதியோடு நாம் பெற வேண்டும் இல்லைங்களா. அப்போ மன்னர் வந்து இருந்திருப்பார், இல்லைன்னா அவருடைய ஆணைக்கோல் அங்கே அவருக்கு நிகராக இருக்கும், அவ்வளவுதான்.
0: கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு. இந்த ஒரு காலகட்டத்தில் இன்னமும் வந்து இந்த அரசு ஆணைக்கோல் பாருங்க, எனக்கு அரசாணைக்கால்னு வந்திருக்கும்.
1: ஆமாம்,
0: அதை வந்து இன்னமும் நட்டுட்டு தான் இருக்காங்க சிலர். இது வந்து இப்போ நடுவது சரியா, ஏன் நடுகிறார்கள், இதை பற்றியெல்லாம் நிறைய பேசி தெரிந்து கொள்ள போகிறோம் ஐயா ஒரு பாடலுக்கு பிறகு. இந்த வேளையில் நம்ம நேயர்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். டிக்டாக் நேரலையில் எல்லாரும் இணைந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த அரசு ஆணை கோளை பற்றி இவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை வந்து நீங்க கேள்விகளா கேளுங்க, ஐயா எல்லாத்துக்கும் பதிலளிப்பாரு. ஹரிச்சரன் மற்றும் சின்மயை கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: பேசலாம் பேசலாம்.

0: சரிங்கய்யா, எனக்கு உள்ள சந்தேகத்தை கேட்பதற்கு முன்பாக நம்ம நேரலையில் நேயர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க டிக்டாக்ல. அதுல முதல் கேள்வியா, மணப்பெண் மணமேடைக்கு வரும்போது இந்த பந்தல் அமைத்த பிறகுதான் அழைத்து வரணும் என்பது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதாவது இந்த கேள்வி என்ன நினைக்கிறேன்னா, நீங்க கேள்வி, இந்த பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது ஒரு சின்ன பூ பந்தல் மாதிரி வச்சு அழைச்சிட்டு
0: வரேன்.
1: அது நம்முடைய பண்பாடு கிடையாது, அது கர்நாடகாவில் இருந்து வந்தது. கர்நாடக அன்பர்கள் அவங்க பெண்ணை அழைச்சிட்டு வரும்போது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த வடநாட்டில் கூட பெண்களுக்கு முன்னாடி அப்படியே இந்த பூ சரமாக தொங்க விட்டு அப்படியே மறைச்சு கொண்டு வருவாங்க.
0: ஆமாம், அவங்க முகம் தெரியாத மாதிரி அந்த பூக்கள் மறைந்து.
1: இன்றைக்கு அதை நம்ம பிள்ளைங்க என்னமோ ஒரு பெருமையாக ஒரு சிறப்பாக அதுக்குன்னு பணம்லாம் செலவு பண்ணி, அதுவும் இந்த மணமகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருப்பான். அவன் பாட்டுக்கு ஐயோ அம்போன்னு வருவான், ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வருவாங்க, இன்னும் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இந்த பெண்கள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்தல் என்ன அது என்ன இதெல்லாம் வர்றாங்க. அழைத்து கொண்டு வருவதில் தப்பு இல்லை, ஆனால் அது நம்முடைய பண்பாடாக மாறிடுமோ என்கின்ற அச்சம் தான் வருகிறது. அப்போ நம்ம பண்பாடுன்னு ஒன்றும் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பெண்கள் எப்படி வர வேண்டும் அப்படின்னா, நம்ம பெண்கள் வந்து சிரித்த முகத்தோடு, முதல்லாம் சொல்லுவாங்க குனிஞ்ச தலை நிமிராமல் வரணும் அப்படின்னு. ஒன்று, இன்றைக்கு நம்ம குனிஞ்ச தலைலாம் நிமிராமல் வரணும்னு இல்லை, வந்திருக்கின்றவர்களை பார்த்து ஒரு இன்முகம் காட்டி ஒரு புன்முறுவல் காட்டி வணக்கம் தெரிவிக்கின்ற வகையில், என்னுடைய திருமணத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்களே, வருக வணக்கம் அப்படிங்கிறதான் நம்ம பண்பு. அதான் நம்ம பலரும் இப்போ கேட்குறாங்க, இப்போ பெண்கள் ஆடி கொண்டு வந்தால் என்ன தவறாது, ஒரு அம்மா கூட என்ன சொன்னாங்க, அது ஹர் டே அப்படின்னா அவங்க அன்று அவங்களுடைய நாள் அன்றைக்கு அவங்க என்ன வேணாலும் செய்யலான்னு. ரொம்ப நல்லா செய்யலாம், ஆனால் உன்னை நம்ம நினச்சி பாருங்க பிரவீன், வீடு வீடாக போய் பத்திரிக்கை வச்சு எங்களை வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொன்ன கூட்டிட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறது போல மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க நம்ம கூப்பிட்டவங்க வந்தால் என்ன செய்வோம், அரவிந்த் பெண்ணுக்கு பூ குடுக்கறதே யோசிச்சுட்டு இருக்கான், ஓடுறதே யோசிச்சுட்டு இருக்கான், அவன் ஆடுறதே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்முடைய அடிப்படையான பண்பு என்னன்னா, வரவேற்றல் விருந்தோம்பல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து ஓ இதுதானா பெண் என்று பார்க்க காத்து கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து ஒரு அழகான ஒரு புன்முறுவல் சொல்லி இல்லைங்களா, ஒரு வணக்கம் சொல்லி, அவங்க கையில் தேங்காய் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதோட கூட நம்ம சொல்லலாம், ஒரு கை கூப்பலாம் இல்லையா.
0: கண்டிப்பா, நீங்க சொல்றத பொறுத்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா, கண்டிப்பா அந்த ஹர்டி ஹிஸ் டி அதெல்லாம் சொல்றது சரிதான், ஆனா வந்து அதையெல்லாம் சில வந்து மேல்நாட்டு கலாச்சாரங்களை எல்லாம் இந்த திருமண விருந்து உபசரிப்புன்னு ஒண்ணு நடக்குது இல்லையா, அங்க வைத்துக் கொள்ளலாம். ஆமாவா? ஆனா வந்து நம்முடைய கலாச்சார பின்னணியில் நடக்கும் இந்த திருமணத்தின் போது நம்ம கலாச்சாரத்துல
1: விருந்து கூட நீங்க பாருங்க பிரவீன், நீங்க விருந்துக்கு கூப்பிட்டுறீங்க வீட்டுல, நீங்க விருந்துக்கு விருந்தாளி வரும்போது நீங்க ஆடிக்கொண்டிருக்கலாமா?
0: அதுவும் சரிதான்.
1: இப்ப பல திருமணத்துக்கு நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா, வாங்கன்னு கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த விருந்து நிகழ்ச்சி எல்லாம் நீங்க சொல்லும் போது நம்ம பிறகு பேச போறோம், நாமளே இப்போ ஒரு மேசையை தேடி நாமளே உட்காந்து அங்க போற இடத்தெல்லாம் பாத்தி, இங்க ஆள் இருக்காங்க, இங்க ஆள் இருக்காங்க, இங்க ஆள் இருக்காங்க, யாரா உட்கார், ஆமா உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லி நாமளே போய் ஒரு மேசையா போய் இடம் இருக்கான்னு கேட்டு, அப்ப யார் அதை செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பிரவீன், அந்த திருமண இல்லத்தார்கள் தானே, வாங்க வாங்க வாங்க இங்க உட்காருங்க அப்படின்னு அதை கேட்டவர் அதானே விருந்தோம்பல்.
0: கண்டிப்பா.
1: அப்ப விருந்தோம்பல்னு நம்மளை அழைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தா, நம்மளே போய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்கள கையை பிடிச்சி மொய்யை கொடுத்து நம்மளே ஒரு இடம் தேடி நம்மளே வரிசையில் நின்று, சரி வரிசையெல்லாம் நிற்க முடியாது, எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியாது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் குறைஞ்சாலும் ஒரு உட்காரத்துக்கு இடம் இருக்காதுன்னு பார்க்கணும் இல்லையா.
0: கண்டிப்பா.
1: அப்போ அது நம்ம தலைப்பை விட்டு வெளியே போயிருக்கணும் அருவே, மறுபடியும் நம்ம தலைப்புக்குள்ள பிரவீன்,
0: தலைப்புக்குள்ள வந்தே ஆகணும். ஏன்? இது வந்து முன்பு கலாச்சார பின்னணியில் நடைபெற்றது தான் அரசு ஆணைக்கோள் நடுதல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பின்னாட்களில் இப்போது அது வந்து ஒரு சமய பின்னணியில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சமய பின்னணியில் நடைபெற்று வருதுதான், அதற்கு கண்டிப்பா ஒரு காரணம் சொல்லுவாங்களா?
1: இப்போ இந்த தமிழர் பண்பாடு அரசு ஆணைக்கோள் என்கிறது மாறி போய் இப்போ இந்த அரசு ஆள் வேல் அப்படின்வாங்க பாருங்க, இது மூன்றையும் மூன்று குச்சிகளையும் சேர்த்து நடும்போது இதை மும்மூர்த்திகள்ன்றாங்க.
0: மும்மூர்த்திகள்,
1: பிரம்மா திருமால் விஷ்ணு அப்படின்னு, பிரம்மா திருமால் ருத்ரன் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகளை கொண்டு போய் அவர்கள் முன்னிலையாக திருமணம் நடக்குன்னு ஒருத்தருக்கு திருமணம் நடத்தி வைக்கிறோம் சொன்னாரு. சரிங்க, மும்மூர்த்திகளை கொண்டு போய் ஏன் மாவட்டின்ல நடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா. நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான செய்வாங்க, ஒரு வாளியில மணல போட்டால நடுவாங்க, இல்லைன்னா ஒரு மாவட்டின்ல நடுவாங்க இல்லைங்களா. அங்குதான் நீங்க கும்பத்துல பெருமானை எழுந்தருளை பண்ணிருக்கீங்களே, ஏன் மறுபடியும் மும்மூர்த்தி இங்கு கொண்டு வந்து வைக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் அப்படிதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து மரம் நடுகிறார்கள், அவங்க மரம் நடணும் அப்படின்னு சொல்லி இவங்க காட்டுறாங்களாம். என்ன இந்த மூன்று பெண்கள் காட்டுறாங்களாம் மரம் நடணும்னு. நீங்கள் பார்க்கலாம் பிரவீன், திருமணம் முடிஞ்ச பிறகு நட்ட மரம் எங்கே கிடக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். எங்கே கிடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக வீசப்பட வேண்டியது.
1: ஆமாம், வீசப்பட வீசிட்டு போயிடுவாங்க. அப்ப மரம் நடுறதை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, திருமணம் முடிஞ்சோட வீசிட்டு போறீங்களே, அப்ப என்ன அது மரம் நடுவது என்பதில் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. மும்மூர்த்திகள் என்று சொல்வதும் பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது. அப்ப பொருத்தம் இல்லாமலே ஒரு சடங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது.
0: ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோன்றதே தெரியாம.
1: ஆமா, தெரியாதனால அதுக்கு ஒரு சமய சாயம் பூசி இந்த மூன்று மரக்குச்சிகளையும்

0: இந்த பெண்கள் நடுறாங்களே நாங்கள் நடுறமே எதுக்கு, அது மாவுட்டினில் நடுறமே எதுக்கு இல்லைங்களா? அவத்தங்க சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் மரம் நடுறோம், மரம் நடுறது வந்து இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறதுக்காக, பெண்களும் பெண்ணும் ஆணும் இதற்கு பிறகு நிறைய மரம் நடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முதல்ல மரத்தை நட்டு வைக்கிறோம் அப்படின்னு பெண்கள் போய் நடுறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா, அது வந்து மரம் நடுவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனா வந்து கலாச்சார பின்னணியோட அதை இணைத்து இப்படி ஒரு விஷயம் இருந்தது, எதுக்காக இருந்தது அப்படின்னு தெரியாமலே நடுவதுதான்.
0: ஆமா, அப்படித்தான் பல செய்திகளை நாம தொலைச்சிட்டோம். பண்பாட்டு கூறுகளை, நம்முடைய அடையாளங்களை தொலைத்து கொண்டே வர்றோம்.
1: கண்டிப்பா சரிங்கய்யா. அதாவது இக்காலத்தில் இது வந்து ஏற்புடையதா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் நிறைய விடயங்கள் விஷயங்கள் வைத்திருப்பீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். டிக்டாக் நேரலையிலும் நேயர்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் நல்ல நல்ல கேள்விகள், நல்ல நல்ல சந்தேகங்களை உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். அடுத்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான், ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பாடல், கேட்டுட்டு பேசலாங்கய்யா.
0: சரி, நல்லது.

0: ஒரு கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. ஏன்னா கல்யாண பாடல்கள், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், அது சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க டிக்டாக் நேரலையில். சரிங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த திருமண அழைப்புதல் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த நேரம் தான் வந்து திருமணம் நடக்க போகின்றது, தாலி கட்டப்படும் நேரம் அப்படின்னு சொல்லி. அது தவறி அந்த ஒரு நாளில் தாலி கட்டுவது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதாவது நம்ம ஒன்று சிந்திக்க வேண்டும், என்னன்னா, என் செயலாவது யாதொன்றுமில்லை, தெய்வமே நின் செயலே என்று உணரப்பெற்றேன் அப்படின்னு நம்ம வரலாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அப்படியே முகூர்த்தம்ங்கிறத தமிழில் முகழ்த்தம் அப்படின்னு சொல்லணும். முகழ்த்தம்ங்கிற சொல் தான் முகூர்த்தம் என்று மாறியதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்திலே தாலி கட்டினால் சிறப்பு என்று சொல்கின்றார். அது தவறி போயிடுச்சுன்னா தாராளமாக அடுத்து வரக்கூடிய நேரங்களில் கட்டலாம், ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ நம்ம கூட ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போது நாம் முகூர்த்த நேரத்தில் அல்லது முகழ்த்த நேரத்தில் தாலி கட்டுறோம், இப்போ முகழ்த்த நேரம் பார்க்காமல் தாலி கட்டுகின்றவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்காங்க.
0: எவ்வளோ பேர்
1: இருக்காங்களே இல்லைங்களா? அப்போ நம்ம பண்பாடு, நம்முடைய சமயம் அப்படிங்கிறதுக்கு உள்ளே இருந்து நம்ம பார்த்தாலும் கூட, இறைவன் திருவருள் என்பது மொழி கடந்து, இனம் கடந்து, சமயம் கடந்து எல்லோருக்குமானது. நாள் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், என்னை நாடி வந்த வினைதான் என்ன செய்யும்னு சொல்லி அருளாளர்கள் பாடுறாங்க. அப்படி தாண்டி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், மன உறுதி தான், சிவ சிவன்னு சொல்லிட்டு தாலி கட்ட வேண்டியது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: அப்போது கட்டலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது.
0: கண்டிப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த முகூர்த்த காலின் உச்சியில் நவதானியங்களை கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: கலசத்து மேலே தான் நம்ம நவதானியம் வைக்கிறது, அந்த விதைகளை வச்சு வைப்பாங்க காலத்தில். முளைப்பாளியை போடுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது முளைப்பாளியைனா திருமணத்திற்கு முன்னாலும் சரி இறப்பும் சரி என்ன பண்ணுவாங்க, நவதானியங்களை தூவி விதைத்து பார்ப்பார்கள். எப்படின்னா அது எப்படி வளருது என்பதை வைத்து, அது ஒரு சகுனம் தான். சகுனம்னா அது வளர்வதை வைத்து அந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்கப் போகிறதா இல்லையா என்பது பார்ப்பது தான் முளைப்பாரி இடுதல் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த முளைப்பாரி இடுதல் திருமணத்துக்கு செய்கிறது உண்டு தான், இப்போல்லாம் செய்கிறது இல்லை, செய்வது உண்டு தான். ஆனால் அதை முகூர்த்த கால் மேலேங்கிறது
0: இல்லை.
1: முகூர்த்த கால் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு துணியில் பணத்தை கட்டி, இந்த வழுக்கு மரம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பணத்தை கட்டி, அப்புறம் குறிப்பிட்ட சில இலைகளை கட்டுவாங்க இல்லைங்களா, அப்புறம் பால் பிசின்னு உள்ள ஒரு காலை கொண்டு வரணும், முகூர்த்த கால்னு. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க, இந்த பந்தக்கால் வந்து நடனமா, நடன நட தேவையில்லையா அப்படின்னு காட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ நாம் போடுறது போல் இந்த கெனோப்பின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி கொண்டு வந்து போடுறது இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டுக்கு போய் குச்சி வெட்டிக்கிட்டு வந்து அந்த முதல் காலை ஊன்றுவது தான் பந்தக்கால்னு. என்ன பந்தல், திருமண பந்தல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முதல் காலை ஊன்றது தான் அவங்க வந்து பந்தக்கால்னு வாங்க.
0: அந்த கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது அதன் முதல்.
1: அது ஒன்று. அப்போ அந்த அடுத்து போடக்கூடிய கால்கள், அந்த பந்தலில் இடக்கூடிய பொருட்கள், அடுத்து நடைபெறக்கூடிய திருமணம், இதெல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும், எந்த ஒரு எதிர்பாராத செயலும் நடந்துவிடக்கூடாது என்று இறைவனை வேண்டி அந்த காலை மங்களப்படுத்துவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசுவாங்க, பெண்கள்லாம் கூடி மஞ்சள் பூசி அதில் மாவில மேல கட்டுவாங்க, அப்புறம் பணம் கட்டுவாங்க. ஏன் இந்த பணம்லாம் கட்டுறாங்கன்னு சொன்னா, கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த குழி தோண்டி பணம் போடுவாங்க. அப்போ போடும்போது என்ன சொல்லி போடுவாங்க அப்படின்னா, சிவாய நம அப்படின்னு சொல்லணும், ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அப்போ அந்த மந்திர ஆற்றல் இருந்து அந்த பந்தக்காலை காக்க வேண்டும், இறைவனுடைய திருவருள் இருந்து அந்த பந்தக்காலை காக்க வேண்டும். அடுத்து அந்த பந்தக்காலை அடிப்படையாக வைத்து போடப்படுகின்ற பந்தல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த காலத்தில் பந்தக்கால் ஊனியிருக்காங்க. இப்போ நீங்கள் கெனாப்பி போடும்போது இருந்தாலும் அந்த மரபு ஒட்டி நம்ம பந்தக்கால் ஊன்றோம். இப்போ அண்மையில் கூட ஒரு டிக்டாக் காணொலியில் வந்தது, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, மின் கம்பத்தில் போய் பந்தக்காலை கட்டியிருக்காங்க.
0: மின்கம்பத்துல.
1: ஆமா, அப்ப டிக்டாக்ல எல்லாரும் போட்டு கேட்டிருந்தாங்க, தமிழகங்க வந்து ஏன் மின்கம்பத்துல போய் பந்தக்காலாம், பந்தக்காலன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் குச்சை வெட்டி அது மஞ்சள்லாம் பூசி குமிச்சதெல்லாம் வச்சு உண்மையை கட்டியிருக்காங்க. அவர் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு பந்தக்கால் ஊணணும், இப்போ கெனாப்பியில் பந்தக்கால் ஊன முடியாது, அதனால் அந்த மின்கம்பத்துக்கு பக்கத்தில் குழி தோண்டி நட்டுருக்காங்க. அப்போ அந்த பந்தக்கால்ங்கிறது ஆளுங்க அது ஒரு மரபாக அந்த திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பந்தல் போடுவதற்கு முன்னால் இறைவனுடைய திருவுருளை வேண்டி செய்ததாக இருந்திருக்கின்றது. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கெனாப்பிலாம் போடுறவங்க அந்த பந்தக்காலை அந்த கெனாப்பி காலோட சேர்த்து வச்சு கட்டிருப்பாங்க, நட முடியாது.
0: புரியுது
1: இல்லைங்களா? இப்போ நட முடிஞ்சால் நடுவாங்க, இல்லைன்னா சேர்த்து வச்சு கட்டுவாங்க. இதுதான் பந்தக்கால். பந்தக்காலுக்கு மேலே நவதானியம் போடுறதில்ல.
0: சரிங்க,
1: சரி.
0: அதாவது இந்த ஒரு கேள்வி கேட்டவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவை பிறந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த திருமணங்களில் அர்ச்சனை தாலி கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அர்ச்சனைனாலே என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய போற்றிகளை சொல்லி தாலி கட்டுறது அர்ச்சனை தாலி. இப்போ அர்ச்சனைனாலே ஆளுங்களுக்கு புரியாமல் இருக்குங்க பிரவீன், அர்ச்சனைனா இந்த தேங்காய் முடி வாழைப்பழம் நினைக்கிறாங்க, அது அர்ச்சனை இல்லை. அருச்சனை என்பது பாட்டே ஆகும், ஆதலால் மண் மீது நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமரை பாயும் பாடுமாயான் அப்படின்னு நமக்கு பெரிய புராணத்தில் வருது. இப்போ அருச்சனைன்னு சொன்னால் இறைவனுடைய போற்றிகளை, இறைவனுடைய புகழை சொல்வது தான் அர்ச்சனை. அப்போ அர்ச்சனை தாலினா என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கமாக குருமார்கள் என்ன செய்வாங்க, உள்ளுக்கு கருவறையில் போய் இறைவனுக்கு போற்றி சொல்லி இறைவன் திருவடியில் அந்த தாலியை வைத்து கொண்டு வந்து திருமணம் பண்ணுகின்ற கையில் கொடுப்பாங்க தாலி. இதான் அர்ச்சனை தாலின்னு சொல்கிறது. ரொம்ப எளிமையாக செய்வது, அது ரொம்ப பாராட்டக்கூடியது உள்ளபடியே. ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இன்றைக்கி பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, பெருமளவு செய்யணும்னு நினைக்கிறாங்க. எளிமையாக செய்கிற அந்த திருமண முறை அர்ச்சனை தாலின்னு சொல்கிறாங்க. அது பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் இல்லைங்களா. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா, சிலர் இப்போ ஏன் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சேரீங்க அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் தேவர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தரை கேட்ட ஏங்க பிரம்ம முகூர்த்தம்னா, இல்லைங்க ஐயா பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொந்தக்காரன் நாலு பேர் மட்டும்தான் வருவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா விடிய காலையில் நாலு மணிக்கு பிரவீன்,
0: எல்லாம் எழுந்து வருவதற்கு கொஞ்சம்
1: சிரமமாக, ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கலாங்க ஐயா, பிறகு நாம் மதியத்திலையோ இரவுலையோ விருந்து வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் உண்டு. சில வேளையில் திருமணம் செய்து வைக்கின்றவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் நல்லது அப்படின்னு. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் வந்து இறைவனை வழிபடுவதற்குரிய காலமாகத்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு. அதனால் இந்த திருமணம்ங்கிறது இதெல்லாம் கருதி வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது.
0: புரியுதுங்கய்யா. அதாவது நம்ம தலைப்புக்கு வெளியில் உள்ளதை பற்றி நிறைய பேசிட்டோம், மீண்டும் வந்து அரசு ஆணைக்கோளுக்கு வரப்போகிறோம். அதாவது நிறைய பேசிட்டோம், இது வந்து ஏன் நடந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்கு, அதெல்லாம் இந்த காலத்திற்கு ஐயா. இப்போ வந்து இந்த அரசு ஆணைக்கோளை நடுவது ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக. இப்போ நம்ம இதெல்லாம் பேசின பிறகு நேர்களுக்கே தோன்றியிருக்கோம், ஏன்னா இப்போ நம்ம அரசு ஆணைக்கோல் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம், அரசு ஆணைக்கோலை கொண்டு வந்து மேடையில் ஒரு பகுதியில் வைக்கிறதுன்னு சொன்னோம். அது வந்து அரசருடைய ஆணையை பெறுவது, அனுமதியை பெறுவது அப்படின்னு சொல்லி, நாம் ஒப்புதலை பெறுவதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த ஒப்புதல் பெறுவது என்பது சட்டப்படி நடந்து விட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பதிவு திருமணம் செய்கின்ற போதே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முறையாக பதிவு செய்து விட்டார்கள், அரசருடைய ஒப்புதலை பெற்று விட்டார்கள்னு ஆகிப்போச்சு. அப்போ ஒப்புதலோடு இங்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்பாட்டு முறைப்படி திருமணம் செய்கிறாங்க. அப்போ மறுபடியும் இங்கு வந்து அரசாணை கோல் நடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாணை கோலே இங்கே இப்போ நடலை, அரசு ஆணைக்கால், அரசு ஆணிக்கால்னு என்னமோ ஒன்று நட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது, அரசாணை கோல் என்பது தான் அரசாணிக்கால்னு மாறி போச்சு. அரசாணிக்கால்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மும்மூர்த்திகள்னு ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போது இந்த சடங்கு தேவையா இல்லையா என்று நாம் சொல்வதை விட நடுகின்றவர்களுக்கு புரிந்தால் அது தேவையா தேவையில்லையா என்று அவர்கள் சிந்திக்கக்கூடும்.
0: புரியுது.
1: இதில் பயன் இருக்கின்றதா என்பதை புரிந்து கொண்டார்களே என்றால் அது ஒரு சடங்கை செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னென்ன, இப்போ நம்ம கூட சொன்னோமா பிரவீன், ஒரே ஒரு வாய்ப்பு மேடையில் போய் ஒரு அழகாக சேலை கட்டிட்டு ஒரு குச்சை நடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதையும் கெடுத்தாரு இந்த ஆளுன்னு வாங்க. இல்லைங்களா, அப்படியே இருக்காங்க இல்லைங்களா. சிலர் வந்து என்னன்னா திருமணத்துக்கு போனா அவங்க முடிஞ்சா பொண்ணை கூட இறக்கி விட்டுட்டு அவங்க பொண்ணா ஆயிருவாங்க.
0: அது அந்த பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு.
1: ஆமா,
0: பொண்ணு மட்டும் இல்ல மாப்பிள்ளையும் சில பேர்,
1: மாப்பிள்ளையும் அப்படிதான். அந்த கவனத்தை ஈர்க்கறதுல ரொம்ப பேர் இருப்பாங்க, சிலர் கோச்சிக்குள்ள கூட. நம்ம அது நோக்கம் இல்ல நமக்கு. ஆனால் அதை ஒரு வாய்ப்பா நினைக்கிறாங்க கொஞ்சம் பேர், ஒரு மரியாதையா நினைக்கிறாங்க. எங்களுக்கு மேடையில் ஒரு மரியாதை கொடுத்து அதை நடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருந்தாலும் பார்த்தாலும் கூட நாம் செய்கின்ற அந்த சடங்கு பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்தார்களேயானால் அதை தவிர்த்து விடுவார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
0: கண்டிப்பாங்கய்யா, இது பின்னால ஒரு தேடல் இருந்துச்சு, ஐயா அதற்கு தெளிவு கொடுத்துட்டாரு, தெளிவை பெற்ற நீங்க தான் முடிவு செய்யணும் இதற்கு மேல இதை செய்யணுமா இல்லையான்னு.
1: ஆமா, அது அவரவருடைய உரிமை இல்லையா, நாம அதை தடுக்க முடியாது. அவர்களுக்கு அது பிடித்திருக்கின்றது என்றால் செய்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இது தெரியாமலே இப்படி வளர்ந்து போயிடுச்சு பாருங்க. இப்ப அரசு ஆணைக்கோள்ங்கிறது அரசு ஆணிக்கால் நின்றுட்டு இருக்கு. அதே போல நமக்கு அரசாணி பூசாரி என்று ஒரு இருந்திருக்கின்றார், அதை நம்ம பிறகு பேசலாம்.
0: கண்டிப்பாங்க ஐயா, அதாவது தெளிவு மட்டும்தான் ஐயாவால கொடுக்க முடியும், முடிவு நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு நிறைவா பேசலாங்க ஐயா.

0: இன்றைய தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. ஐயா, நிறைவு பகுதி பார்த்தோம்னா இன்றைக்கு நிறைய கேள்விகளால் நிறைந்திருக்க போகின்றது அப்படின்னே சொல்லலாம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி ஐயா, இப்பெல்லாம் இந்த திருமண நாளின் போது இந்த உருமி தாரைத்தப்பட்டை இதெல்லாம் வாசிக்கிறாங்களா, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ரொம்ப சரி. ஏன்னா நம்முடைய தொல்காப்பியர் சீர் என்று சொல்கின்றதுல எட்டு பொருட்கள் சொல்றாரு. அதில் ஒன்றாவது பறை தான் சொல்றாரு. பறை என்பது பறை வாசித்தல். இன்னைக்கு தான் நம்ம பறைங்கிறத எளிவா பார்க்கிறோம். அது நம்முடைய அறியாமை தான். தமிழர்களுடைய முதன்மையான இசைக்கருவி வந்து பறை. இப்போ இன்றைக்கு நாம் வந்து நாதஸ்வரம் மேலே வாசிக்கிறோம். இப்போ பறை வாசிக்கிறது, உருமி மேலெலாம் வாசிக்கிறத ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்னால அது என்ன பண்ணிடுச்சு, இந்த பறை உருமி மேளம் இதெல்லாம் இறப்புக்கு போயிடுச்சு. முந்தி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டப்புறங்களில் இந்த உருமி வாசிப்பாங்க, தப்பு உருமியெல்லாம் திருவிழாவில் வாசிப்பாங்க. இப்போ அதையும் நாம் வந்து சரியாக பொருட்படுத்தாமல் அதை கொஞ்சம் எளிவாக பார்க்க ஆரம்பித்து அந்த கலைஞர்களை மதிக்கலை, அந்த இசைக்கருவிகளை மதிக்கலை. இப்போ இதை என்ன பண்ணிடுச்சு, பைய பைய அப்படியே காணா போய் இன்றைக்கு அதை மீட்டெடுப்பு செய்கின்றார்கள் பல இடங்களில். இப்போ தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பறை இசை பல்கலைக்கழகங்களே சொல்லி கொடுத்து அந்த பறை மற்ற தப்பு இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து வாசிக்கின்றார்கள். இப்போ வாசிக்கும் போது வாசிக்கலாமான்னு நமக்கு ஒரு ஐயம் வருது. ஆனால் வடநாட்டோட டோல் வாசிக்கும் போது நமக்கு வாசிக்கலாமான்னு வரமாட்டுது.
0: ஆமாம்,
1: இப்போ எனக்கு இப்போ நிறைய திருமணங்களில் பார்க்குறேன், ரெண்டு தமிழ் பெண்கள் டோல் வாசிக்கிறாங்க. டோல்னா தெரியுங்களா உங்களுக்கு,
0: அந்த வடநாட்டு இசை.
1: ஆமாம், இந்த பங்கரா வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பெண்கள் ரெண்டு பெண்கள் வாசிக்கிறாங்க. அப்போ நம்ம சிந்திக்கணும், என்ன சிந்திக்கணும்னா, தமிழர்களுக்கென்று இனமானம் இல்லையா, தமிழர்களுக்கு இசைக்கருவி இல்லையா, ஒரு திருமணத்தில் கூட நம்ம இசைக்கருவியை வாசிக்காம இரவல் வாங்கி தான் வாசிக்கணுமா, இல்லை அவங்க திருமணத்தில் நம்முடைய இசைக்கருவி கொண்டு வாசிப்பாங்களா, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.
0: கண்டிப்பாக
1: பாருங்கள், சீனருடைய இசைக்கருவி கொண்டு வந்து தமிழவங்கள்ட்ட வாசித்து கொண்டிருக்கிறோம். சீனர்கள் நம்முடைய நாதஸ்வரம் மேளத்தை அவங்க திருமணத்தில் வாசிப்பாங்களா, அதனால் சீனருடைய இசைக்கருவியோ இல்லை மற்ற இசைக்கருவிகளோ அது தாழ்வானதுன்னு இல்லை, நம்முடைய இதை நம்ம நிலைநிறுத்தும் இல்லையா. நம்முடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்து அவ்வளவு பெரிய இந்த யாழ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க, சிறுபறை பெரும்பறை கொக்கறை என்னென்னமோலாம் இருக்குது. திருமுறைகளில் நம்ம சொல்லியிருக்கின்ற அந்த இசைக்கருவிகளாம், நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட இசைக்கருவிகள் எல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இல்லாமல் போச்சு. ஒன்று ரெண்டு இருக்கிறத கூட நம்ம வந்து வாசிக்கலாமான்னு கேட்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாமே நம்முடைய இசைக்கருவிகளை மதிக்காமல் போயிட்டோம். கண்டிப்பாக வாசிங்க, அதை மீட்டெடுப்பு செய்ய வேண்டும்.
0: கண்டிப்பாக, ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க, அடுத்து வந்து இந்த பந்தக்கால் நடுவது அப்படின்றது வந்து, இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் மட்டும்தான் நடக்கணுமா இல்லை பெண் வீட்டிலும் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இது வந்து குல வழக்கம் இருக்குங்க பிரவீன். வழக்கமாக பெரும்பாலும் மாப்பிள்ளை வீட்டில் தான் திருமணம் நடக்கும். பெண் வீட்டில் பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறது, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மண்டபத்துக்கு போயிடுமே, முந்தி பார்த்தீங்கன்னா வீடுகளில் தான் திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தை கூட பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி குருமார்கள்லாம் வந்து நடத்தி வைக்கிறது இல்லை. அந்த ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவர்களுக்கும் இல்லை ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தான் அரசாணி பூசாரின்னு சொல்கிறது. அப்படின்னா திருமணத்தை அவர்களே நடத்தி கொண்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்கன்னா நம்ம குடும்பங்களில் ஒரு பத்து குடும்பம் இருக்குன்னா நம்ம பத்து குடும்பங்களில் உள்ள ஒரு பெரியவர் வந்து அந்த திருமணத்தை நடத்துவார். அப்போ எல்லாருக்கும் அந்த திருமண சடங்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் தொலைச்சிட்டோம். தொலைச்சிட்ட பிறகு இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, பொதுவாக யாராவது கூட்டிகிட்டு வரோம். அப்படி வருகின்ற போது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் பண்பாட்டு கூறுகள் இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வைதீக பண்பாட்டு கூறுகள் தான் நம்முடைய தமிழர்க திருமணத்தில் நிறைய இருக்கின்றது. அப்போது ஆண்கள் வீட்டில் திருமணம் நடந்ததுனால வழக்கமாக பெண் வீட்டில் வந்து பந்தக்கால் பந்தல் போட மாட்டாங்க, சும்மா ஒரு இதுக்காக வைத்துக் கொள்வாங்க. அப்படி பெண் வீடும் பந்தல் போட போகிறாங்க அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனால் அவன் இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள பந்தல் போல திருமணம் நடக்கின்ற அந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது அந்த பரபரப்பு அந்த திருமண நிகழ்ச்சி அங்கே நடக்காது, பந்தல் போட்டுக்கொள்ளலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போ நம்ம பெண் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அவங்கெல்லாம் உட்கார்றதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு பந்தல் போடலாம், போட்டுக்கொள்ளலாம். இன்னும் கூட சிலர் கேட்பாங்க, மாப்பிள்ள வீட்டில் பந்தல் போட்டுத்தான் பெண் வீட்டுக்கு பந்தல் போடணுமான்னு நிறைய கேள்வி கேட்பாங்க.
0: யார் முதல்ல வைக்கிறாங்க? அதுலயே ஒரு போட்டி இருக்கு.
1: பந்தக்கால் ஊன்றதுல ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. என்ன வழக்கம்னா, மாப்பிள்ள வீட்டில் பந்தக்கால் ஊன்ன பிறகுதான் பெண் வீட்டில் ஊனம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பந்தல் போட போறீங்க இல்லைங்களா? இப்ப யார் முதல்ல போட்டா என்ன உங்களுக்கு வசதியா இருக்கு, நீங்க முதல்ல போட்டுக்கு போக போறீங்கன்னா போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இப்ப மாப்பிள்ள வீட்டில் போட்டா தான் போடணுங்கிறது இல்ல.
0: சரிங்க. இன்னொன்னு என்ன கேக்குறாங்கன்னா, இந்த பந்தல் காலை ஊனுவது எப்போதும் வந்து பெண்ணுடைய அம்மா தான் வந்து அது நடனுமா, இல்ல வேற யாராவது கூட நடலாமா அப்படின்னு?
1: பொதுவா மங்கள பெண்கள் நடுவார்கள். ஏன்னா ஒரு மங்களமான ஒரு செயல் தொடங்க போறதுனால மங்கள பெண்கள் அதை நடுவார்கள். அதுல குறிப்பா இந்த திருமணம் பண்ணிக்கொள்ள இருக்கின்ற அந்த பையனோ பெண்ணினுடைய அம்மா நடுவது, அந்த நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மரபு தொடர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அதை நடுறதுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மற்ற பெண்களும் அதில் இணைஞ்சு கொள்வாங்க.
0: கண்டிப்பாங்கய்யா. சரிங்கய்யா, இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கு. நேயர்களோட கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். இப்ப நான் வந்து இந்த திருமண வைபவங்கள் பற்றின காணொலிகள் எல்லாம் சமூக ஊடகங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து இப்ப ரொம்ப அதிகமா பகிரப்படுது. அதை பற்றின ஒரு கேள்வி டிக்டாக்லாம் வந்து அதை பத்தி ஒருத்தவங்க விசாரிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த தாலி கட்டும் போது இந்த புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் வந்து முன்னுக்கு வந்து நிப்பாங்க புகைப்படம் எடுக்கணும்னு. அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய அந்த புகைப்படம் எடுப்பதை மறைக்கக்கூடிய மாதிரி சிலர் வந்து நடுவுல வந்து புகுந்து அந்த தாலியை வந்து நான் கொஞ்சம் சரிப்படுத்துறேன் அப்படிலாம் சொல்லி இந்த மறைக்கிறாங்களே பெரியவங்க, வீட்டில் உள்ள பெரியவங்க முக்கியமா, இது சரியா? அவங்க அதை செய்யணுமா?
1: இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். அதாவது அப்படி செய்யாமல் இருப்பது நல்லது இல்லைங்களா? ஏன்னா வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாலியை வந்து கட்டுகின்ற போது இல்லைங்களா, அது மங்கள நான் அப்படின்னு சொல்றது, அதை கட்டும் போது சரியாக நெஞ்சு குழியில இருக்கணும் அந்த தாலிங்கிறதுக்காக சிலர் அதுல ரொம்ப குறிப்பா இருப்பாங்க. இப்ப சில வேளையில மாப்பிள்ளை கட்டும் போது ரொம்ப உயரமா கட்டிடுவாரு, இல்ல ரொம்ப இறக்கமா கட்டிடுவாரு. அப்ப வழக்கமா என்ன சொல்லுவோம்னா, சில பெண்கள் மணப்பெண்களே வந்து ரொம்ப குறிப்பா இருப்பாங்க தாலி கட்டும் போது, கையெடுத்து கும்பி கூப்பிட்டு கும்பிட்டு கொண்டு இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலியை பிடிச்சு கொள்ளுவாங்க. அப்போ சூழலை பொறுத்து சில வேளையில ஏதாவது ஒரு பெண் போய் அந்த தாலியை உரிய இடத்துல பிடிச்சு கொள்றது செய்யலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த அவங்க இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த தாலி கட்டுறத படம் பிடிக்க வேணும்னு காத்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல குறுக்க போறது நானே கண் கூட பாத்திருக்கேன். சில வேளையில குறுக்க வராதிங்க போங்க அப்படின்னு மாப்பிள்ளை பையன் ஏசந்தே நான் பாத்திருக்கேன்.
0: ஆமா, அந்த மாதிரிதான் காணொலிகள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. பெண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி, ஏன் வரீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு ஒரு முக்கியமான தருணம்.
1: அப்ப அவங்களும் கொஞ்சம் இங்கிதத்தோட நடந்துக்கணும். என்னன்னு சொன்னா, முன்னுக்கு வந்து மறைக்காம பின்னாலேயோ பக்கவாட்டிலயோ இருந்து அதை பிடித்து உதவி சேர்த்து நல்ல நோக்கத்தோட தான் வருவாங்க. அதை அவங்க மனம் கோணாம அப்படி பக்கமா வாங்க, இல்லை முன்கூட்டியே சொல்லிடணும், நீங்க யார் தாலி பிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கணும். இங்க இருந்து இப்படி பார்த்தீங்க, படம் பிடிக்கிறத மறைக்காதீங்க அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் பேசி வைத்து கொண்டார்களானால் அதெல்லாம் தவிர்த்தலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்று வந்து இந்த அரசு ஆணைக்கோள், அது பின்னால இருக்கும் வரலாறு, அதை பற்றிய தெளிவுகள் வந்து சிறப்பாக வழங்குனீங்க. இந்த வாரம் நிறைய தெளிவுகள் கிடைத்தது, நம்ம நேயர்களுக்கும் கிடைத்திருக்கும். தொடர்ந்து கேள்விகளை டிக்டாக் நேரலையில் கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இந்த தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி.
1: அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. நிறைவு பாடல் மலரும் நினைவுகளை கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு 80ஆம் ஆண்டு பாடல்களோடு நிறைவு செய்கிறோம் இன்றைய தேரலும் தெளிவும் நிகழ்ச்சியை. ரொம்ப நன்றி அனைவருக்கும்.

0: ஸ்டேஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர.
0: கிஷன். கிஷன். எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: 105 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன?
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி.
0: என்னாச்சு? என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியா பிரேசிலின் விண்வெளி தற்காப்பு நிறுவனமான ஆம்ரர் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியுடன் ஒத்துழைப்பு வாய்ப்பை ஆராய்கிறது. இந்நடவடிக்கை நாடு பன்னாட்டு வட்டார அளவில் அந்நிறுவனத்தின் விநியோக சங்கிலியில் இணைய வகை செய்வதாக தற்காப்பு அமைச்சர் டதுஸ்ரீ முகமது கலீத் நோர்டின் கூறினார். இரவு 8 மணி நிலவரப்படி சபா புனம்பாங் மாவட்டத்தில் உள்ள வெள்ள நீர் முழுமையாக வடிந்ததை தொடர்ந்து அங்குள்ள 4 தற்காலிக நிவாரண மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனுடன் அங்கு தங்கியிருந்த அனைவரும் வீடு திரும்பியதாக சபா மாநில பேரிடர் மேலாண்மை குழு JBPN தெரிவித்துள்ளது. பாரம்பரியம், எழுத்து, தொடர்பு தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியை போற்றும் முயற்சியாக மலாயா பல்கலைக்கழகம் அதன் மலாய் ஆய்வுகள் கழகத்தின் வழி பல்வேறு வகை தட்டச்சு இயந்திரங்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் இம்மாதம் 31 வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள், நூலகங்கள் உட்பட உள்நாட்டு சேகரிப்பாளர்களின் 50 மேற்பட்ட தட்டச்சு இயந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பிரேசிலில் அதன் தூதரக சேவைகளை இடைநிறுத்தியுள்ளது. அந்நாட்டில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவுக்கும் முன்னாள் அதிபர் ஜே போல்சனாரோவின் மகன் ஃபிளாவியோ போல்சனாரோவுக்கும் இடையே கடுமையான போட்டியுடன் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு 2 முன்னதாக பாதுகாப்பு கருதி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் அமெரிக்கர்கள் தூதரகம் பிற அமெரிக்க அரசு தந்திர வளாகங்களுக்கு அவசர கால உதவியை நாடி செல்லக்கூடாது என அமெரிக்கா கூறியுள்ளது. கிரகிஸ்தானின் முதல் தேசிய உளவு செயற்கைக்கோள் அமெரிக்கா கலிபோர்னியாவில் உள்ள வேண்டன்பர்க் விண்வெளிப்படை தளத்திலிருந்து ஏவப்பட்டதாக அதிபர் செடர் ஜெபரோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டபோது அவர் உளவு செயற்கைக்கோள் ஏவுதல் விழாவில் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு காட்பந்து. பிரேசிலும் இந்தியாவும் நாளை நட்பு முறையாட்டத்தில் சந்தித்தாட உள்ளன. உலகத்தரவரிசையில் இந்தியா 138 நிலையில் உள்ளபோதும் 5 முறை உலகக்கிண வெற்றியாளரான பிரேசிலை எதிர்கொள்வதில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என அதன் பயிற்றுநர் கூறியுள்ளார். கொல்கத்தா சல்ட் லேக் அரங்கில் அவ்வாட்டம் நடைபெறவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

வெள்ளிக்கிழமை மலரும் நினைவுகளில் ஒரு பிரபலத்தின் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்போம். இன்று ஒரு பிரபலத்தோடு பேசியிருக்கோம், யாருன்னு நான் இப்ப அறிமுகப்படுத்த மாட்டேன். அவங்களுடைய ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு கண்டிப்பா அறிமுகப்படுத்துறேன். அவங்க கூட நிறைய விஷயம் பேச போறோம், நிறைய கதைகள் இருக்கு, அவ்வளவு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க நம்ம கூட. அவங்களுடைய விருப்ப பாடல்கள் இரண்டு, அதில் இப்போது நம்ம கேட்க போற பாடல் ஏ எம் ராஜா மற்றும் பி பானுமதி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இன்று ஒரு பிரபலத்தின் தேர்வு பாடல்கள் மலரும் நினைவுகள் அங்கத்தில் நம்ப கூட இணைய போகும் அந்த ஒரு பிரபலம் ஓபன் யூனிவர்சிட்டி மலேசியா ஓயுஎம் ஓயுஎம் அல்லது மலேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் அங்கு உதவி துணை வேந்தராக இருக்கக்கூடிய அதோடு உதவி தலைவராகவும் இருக்கக்கூடிய விரிவுரையாளர் டத்தின் முனைவர் சாந்தி ராகவன் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டத்தின். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பரபரப்பா இருந்தீங்க, ஏன்னு பார்த்தோம்னா காலையில உங்களை அழைக்கும் போது நீங்க வேலையில இருந்தீங்க, அதோட பயணத்துல போக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
1: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோல பேசுறது, கொஞ்சம் படபடப்பா இருக்குது.
0: சரி டத்தின், அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் துணைவேந்தர், துணை தலைவர், ஒரு விரிவுரையாளராகவும் இருக்கீங்க இல்லையா நீங்க?
1: ஆமா ஐயா.
0: இத்தனை பொறுப்புகள், இவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஆனா இதெல்லாம் ஆரம்பமானது எப்படி டத்தின்?
1: நான் பிறந்தது 20 ஜூலை 1966. அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு 60.
0: அதாவது 60வது வயதில் சரியா வந்து வானொலிக்கு முதல் முறையா தமிழ்ல நீங்க உங்களுடைய நேர்காணல கொடுக்கறீங்க.
1: பிறந்தது வளர்ந்தது கலும்பாங் எஸ்டேட் பஞ்சமலையம், படிச்சது வந்து மெத்தடிஸ் இங்கிலீஷ் ஸ்கூல். எஸ்டேட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும். நான் பைக்கல்ல போயிட்டு வருவேன். சின்ன குடும்பம், அம்மா அப்பா மூணு அண்ணன்மார்கள், நானு கடைசி.
0: ஓ, ஒரே பெண் பிள்ளை வீட்டுல நீங்க?
1: ஆமா ஐயா.
0: அப்ப ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பீங்களா?
1: அப்படிதான் அண்ணன்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு.
0: ஆனா எப்போதும் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போட இருந்திருப்பீங்க, ஏன்னா மூன்று அண்ணன்கள் இல்லையா உங்களுக்கு?
1: ஆமா, பெரிய அண்ணனுக்கும் எனக்கும் வயசு 10 டிஃபரன்ஸ். இரண்டாவது அண்ணனுக்கும் எனக்கும் 9, மூணாவது அண்ணனுக்கும் எனக்கும் 5.
0: அப்ப எந்த ஒரு அச்சுறுத்தலும் உங்களை நெருங்கவே விட்டுருக்க மாட்டாங்களா வளரும் போது இவங்களாம்?
1: அப்படிதான்.
0: சரி, அங்கிருந்து நீங்க தலைநகருக்கு வந்த கதை என்ன? எப்ப வந்தீங்க? பல்கலைக்கழகத்துக்காக வந்தீங்களா படிப்பை தொடர்வதற்கு?
1: ஆமா, நான் மெத்தடிஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் 1 இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் அங்கேயே படிச்சேன். ஃபார்ம் 5 ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சவல்ல எனக்கு, நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். அப்போ வயசு 17, நான் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, ஒரு உதவியா இருந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பேன், காசு படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு. ஒரு ஏன்னா அப்பா வந்து தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அம்மா வந்து வீட்டு பெண்மணி. அண்ணனுங்க எல்லாம் அப்போதான் அவங்க படிப்பு முடிச்சுட்டு அவங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிட்டு எல்லாம் இருந்தாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போனதே உங்களுக்குதான் தெரியுமே, முதல் செமஸ்டரே காசு கட்டணும் போனோன்னு. முத அண்ணன் வந்து எனக்கு காசு கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. நல்ல வேலை நான் வந்து அப்ளை பண்ணேன் ஜேபிஏக்கு, ஜேபிஏ அப்பயே கிடைச்சிருச்சு டிப்ளமா படிப்புக்கு. அதுக்கப்புறம் நான் டிஎஸ்சி தொடங்கினேன். அப்போ வந்து ஒரு தனியார் கம்பெனி வந்து எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அவார்ட் வந்து முழுசா படிப்புக்கும் காசு கொடுத்தாங்க, கூடியும் காசு கொடுத்தாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது எங்க அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, டிப்ளமா ஸ்காலர்ஷிப் காசு அந்த எனக்கு மிச்சம் காசு இருந்துச்சு வீட்டுக்கு.
0: அதாவது எல்லாரும் வேலைக்கு போய் தான் அவங்க சம்பாதிப்பதை வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து பகிர்ந்துப்பாங்க. ஆனா நீங்க வேலைக்கு போகும் முன்னரே கல்லூரியில இருக்கும்போது, பல்கலைக்கழகத்துல இருக்கும் போதே அந்த ஒரு குடிப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு மாணவியா இருந்திருப்பீங்க அந்த ஒரு காலகட்டத்துல. அதுவும் இல்லாம இப்ப எங்க இருக்கீங்க அதுவும் வந்து எங்களுக்கு உணர்த்துது. ரொம்ப மகிழ்ச்சி டத்தின், உங்க கூட பேசுவது, உங்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்வது. நிறைய பேச போறோம், அதற்கு முன்பாக உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க, தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னா, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். எனக்கு என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து தோட்டத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு. அப்போ வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு, ஆனா அந்த சமயம் நான் வந்து உணர்ந்தேன், என்ன நான் அறிந்தால்தான் நான் வந்து எல்லா விஷயத்திலயும் நான் வந்து போராடலாம்னு.

0: என்னோட குடும்பம் வந்து சின்ன குடும்பம். அம்மா அப்பா முத அண்ணனும் என்னோட ரெண்டாவது அண்ணனும் தவறிட்டாங்க. மூணாவது அண்ணன் அவர் ஆஸ்திரேலியால வசிக்கிறாரு அவரோட ஃபேமிலி கூட. நான் கல்யாணம் பண்ணது 1991 கல்யாணம் பண்ணவர் வந்து என் கூட யூனிவர்சிட்டியில படிச்சாரு.
1: உங்க சக தோழரா?
0: என்னோட சீனியர்.
1: ஓ, எந்த பல்கலைக்கழகம் நீங்க இருவரும்?
0: யூனிவர்சிட்டி புத்திரா மலேசியா.
1: ஓ, யூபிஎம்.
0: முத முத சந்திச்ச வயசு வந்து எனக்கு 17, அவருக்கு 18.
1: எல்லாம் 17 வயசு அப்பதான் வந்து இந்த எஸ்பிஎம் தேர்வே எழுதுவாங்க. நீங்க 17 வயசு அப்ப பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டீங்களா?
0: ஆமா, என்னோட 18 வயசு பர்த்டே வந்து நான் யூபிஎம்ல நான் செலிப்ரேட் பண்ணேன். கல்யாணம் பண்ணி 35 வருஷம் ஆச்சு. மூணு பசங்க, பவானி, டாக்டர் சுகன், டாக்டர் தர்ஷினி.
1: அதாவது மூணும் வந்து மருத்துவர்கள்.
0: ஆமா, மூணு மருத்துவர்கள். பெரியவங்க வந்து ஹாஸ்பிட்டல் புத்ராஜாயால வேலை செய்யறாங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. அவங்க மகன் வந்து டைட்டிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாரு, பட் இப்ப அவருக்கு வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. மூணாவது மகன் வந்து இப்பதான் அவங்க வந்து மெடிக்கல் டிகிரி முடிச்சாங்க, ஹவுஸ்மேன்ஷிப்க்கு இப்ப காத்துட்டு இருக்காங்க. ஒரு பேரன்.
1: ஒரு பேரன். அவரை பத்தி நீங்க சொல்லணுமே, அவரோட பெயரை.
0: அவர் பேர் வந்து அகில், 1.5 வயசு.

0: அவர் தான் வீட்டை வந்து இப்ப கலகலப்பா வச்சிருக்காரு.
1: ஆமா, இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னுக்கு வந்தாரு இல்லையா, என் கூட பேசிட்டு இருக்கும் போது.
0: ஆமா ஆமா வந்தாரு.
1: எங்க கீழே போயிட்டாரா?
0: பேப்பர் எடுத்தாரு, எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரு எழுதுவாரு, அவரு வார்த்தைகள் வந்து அவரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் செய்வாரு. ஓ, நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாருன்னா பேபி டாக்ஸ் இல்ல, அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லிடுவாரு.
1: சரி, உங்களோட பிள்ளைகள் மூவரின் பெயரையும் குறிப்பிட்டீங்க, உங்களுடைய கணவரின் பெயரை நீங்க குறிப்பிடவே இல்லையே.
0: அவரு பேரு சுரேஷ் குமார் ராமச்சந்திரன்.
1: சரி, அவருக்காக ஒரு பாடல் விரும்பி கேப்பீங்கன்னா அடுத்த பாடலா என்ன பாடல் கேப்பீங்க?
0: காதோடுதான் நான் பாடுவேன். எங்க அம்மா இறக்கும் போது வயசு 82, எங்க அப்பா இறக்கும் போது வயசு 98. எங்க அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, எங்க அப்பா முன்னுக்கு அவங்க இறந்துருந்தோன்னு எப்பயும் அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசு வந்து 10 டிஃபரன்ஸ். பட் என் அம்மா பாப்பா
1: பேசினா
0: அவங்க எல்லாம் இருந்திருக்கணும் இப்ப, ஆனா இல்ல.
1: அதான்
0: எங்க அம்மா வந்து உங்களோட ரேடியோ வந்து கண்டினியூஸா கேட்பாங்க. காலையில போட்டாங்கன்னா அவங்க தூங்க போதுதான் அதை அடைப்பாங்க, குளிக்கும் போது அடைப்பாங்க. அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா பேசுறது அவங்க ரொம்ப
1: மகிழ்ச்சியா கேட்டிருப்பாங்க.
0: ஆமா,
1: ஆனா எங்க இருந்தாலும் நீங்க பேசுறது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க வானொலி கேட்பாங்க இல்லையா, அந்த ஒளி அலைகள் தானே எல்லாம். அந்த ஒளி அலைகள் வந்து எல்லா இடத்துலயும் பரவும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க கண்டிப்பா ரொம்ப பெருமையோட கேட்டுட்டு இருப்பாங்க நீங்க பேசுறது.
0: ஆமா, அதுல ஒரு வரி இருக்கும், அப்பா முன்னுக்கு அம்மா போகணும்னு. அதே மாதிரி எனக்கும் என் கணவர் போற முன்னுக்கு நான் போயிருந்தோம்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு.
1: ஆனா இந்த ஒரு நொடி, இந்த ஒரு காலகட்டம், அந்த போகுது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது வந்து எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு நாள் வந்து போய் தான் ஆகணும், அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க கணவரை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த போவதை எல்லாம் பற்றி நினைக்காம இந்த ஒரு நொடியில நீங்க எல்லாம் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நாட்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும். அந்த நொடியையும் நம்ம நினைத்து, அந்த ஒரு காலகட்டத்தையும் நம்ம உணர்ந்து அந்த பாடலை கண்டிப்பா கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி.

0: என் படிப்பு வந்து நான் டிப்ளமால ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் என்னோட பேச்சுலர் டிகிரி செஞ்ச பிறகு எனக்கு வேலை வாய்ப்பு வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தது. என்னோட கடைசி பரீட்சை நான் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஆஃபர் வந்துச்சு. இப்பதான் படிப்பு முடிக்க போறோம், அதுக்குள்ள வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு வாரம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஒரு ஹாலிடே மாதிரி என் கூட்டாளிங்க கூட எல்லாம் ஒரு ஹாலிடே மாதிரி போயிட்டு நான் வந்துட்டு நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 1.5 வருஷம் பிறகு நான் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகினேன். என்னோட ஹஸ்பண்டும் நானும் எங்களுக்குள்ள 8 வருஷம் எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. 8 வருஷம் பிறகு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் வந்து எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாரு. ஸோ என்னோட வேலையை விட்டுட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எடுத்தேன். அப்போ அவர் வேலை செஞ்சது வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஓகே நம்ம KL பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு அவர் வந்து சன்வி குரூப் சேர்ந்தாரு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் வந்து திருப்பி என்னோட மாஸ்டர் செஞ்சேன், மாஸ்டர் படிச்சுட்டு இருந்தேன், பார்ட் டைமா மாஸ்டர் செஞ்சுட்டு இருந்தேன். மாஸ்டர் முடிச்சுட்டு நான் வந்து PhD செஞ்சிட்டு இருக்கும் போது என்னோட ப்ரொஃபஸர் வந்து சொன்னாங்க, ஒரு யூனிவர்சிட்டி நீ ஜாயின் பண்ணல, உனக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஒரு நல்ல லெக்சரர் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது, நீ வேணும்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாக்கு ஜாயின் பண்றியான்னு கேட்டாங்க எனக்கு. அப்போ என்னோட சூப்பர்வைசர், என்னோட PhD சூப்பர்வைசர் நான் மூணு பேர் வச்சிருந்தேன் மூணு பேரும் எனக்கு வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு புது யூனிவர்சிட்டி வருது, அந்த யூனிவர்சிட்டியில நீ ஜாயின் பண்ணா உனக்கு நல்லது, உனக்கு உன்னோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வந்து நான் வந்து யூனிவர்சிட்டி மலையில அப்பதான் நான் வந்து சேர்ந்தேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்ல நீ ஒரு புது யூனிவர்சிட்டிக்கு போ, அப்பதான் உன் பேச்சு வந்து அங்க வந்து எல்லா பேரும் கேட்பாங்க, ரொம்ப எஸ்டாப்லிஷ் ஆன யூனிவர்சிட்டியில நீ வேலை செஞ்சேன்னா உன்னோட பேச்சு வந்து அவ்வளவு லவுடா கேட்காது, புது இடத்துக்கு போனா நீ தான் பயனியரா இருப்ப, நீ தான் புது ஆளா இருப்ப, நீ தான் மொத ஆளா இருப்ப, நீ சொல்றதெல்லாம் ஆளுங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க ரெக்கமெண்டேஷன்ல தான் நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாக்கு நான் சேர்ந்தேன். 2001 சேர்ந்தேன். 3 மாசம் சொல்லி கொடுக்கும் போது என்ன வந்து 2-3 பேர் வந்து பார்த்தாங்க, நான் சொல்லி கொடுக்கும் போது என்னோட கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க வந்து டீன் அவர் என்ன செஞ்சாரு, என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு ஃபுல் டைம் ஸ்டாஃப் ஆகிறதுக்கு எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ நானும் இன்டர்வியூக்கு போனேன். அப்ப என்ன ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட்னா, அந்த அந்த இன்டர்வியூ வந்து அப்போ உள்ள வைஸ் சான்சலர் யூனிஸ் கான்சி அப்துல்லா அஹமத் சனுசி அவரு என்னை இன்டர்வியூ பண்ண. அப்போ அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாக்கு ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சான்ஸ்ரி எப்ப ஜாயின் பண்ணு கேட்டேன். அப்ப அதுக்கு சொன்னாரு அவரு, நேத்துன்னு சொன்னாரு.
1: அதாவது நேற்றே வந்து உங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க.
0: எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடம் வந்து எனக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும், ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல இடமா இருக்கும். ஃபியூச்சரா முத ஜாயின் பண்ணேன். அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு நான் ஒரு சீனியர் லெக்சரரா நான் ஜாயின் பண்ணேன். இது என்னோட 26வது வருஷம். நிறைய இனிப்பு கசப்பு ஆன அனுபவம் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் நம்மள வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இது வந்து நம்மள ஆக்கும். பிகாஸ் நம்ம படிக்கும் போது வேற, நான் என்னோட டிப்ளமா டிகிரி மாஸ்டர்ஸ் PhD எல்லாம் பிசினஸ்ல. சோ அது வந்து வேற ஒரு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி நடத்துறது, எப்படி மேல கொண்டு போறது அப்படின்னு அதெல்லாம் படிப்போம். பட் லீடர்ஷிப் 900 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப இந்த 900 பேரை வந்து ஒரே போக்கஸா எப்படி அவங்க எடுத்துட்டு போகணும், அனுபவம் தான். ஆமா, எப்படி செஞ்சா எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 26 வருஷமா 26 வருடம்
1: அப்படின்னு சொல்லும் போது எல்லா நிலைகளையும் நீங்க பாத்திருப்பீங்க, எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, சவால்கள் படிப்படியா உயர்ந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி டத்தின் உங்க கூட இந்த ஒரு உரையாடல். நிறைவா பேசுவதற்கு முன்பாக அடுத்த பாடலா என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: கலத்தூர் கண்ணமால அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே.

0: இந்த பள்ளி கல்வி முடிஞ்ச பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு போகணுமா? ஏன்னா வந்து கல்வி படித்துதான் வாழ்க்கையில முன்னேறணுமா, உயர்கல்வி படித்து. அனுபவ கல்வி தானே முக்கியம், இந்த வேலை பார்ப்பது வந்து ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் வந்து நிறைய கருத்துகள் நம்ம சமூகத்துல அங்கங்க வந்து போயிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க, அதாவது பள்ளி கல்வி முடிந்த பிறகு ஒரு பல்கலைக்கழக கல்வி அப்படின்றது எந்த அளவிற்கு முக்கியம்?
1: படிப்புனாலே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம சின்ன வயசுல கிடைச்சதோ இல்ல பெரிய வயசான காலத்துல நம்ம கிடைக்கதோ படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னோட ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 90 வயசு. அவர் எதுக்கு இந்த வயசுல படிக்கணும்? ஆனா படிக்கிறாரு, அவரும் ஒரு இந்தியன். என்னோட அனுபவத்துல வந்து படிப்பு வந்து நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும். இஷ்டப்பட்டா மட்டும் பத்தாது. சும்மா படிக்கிறோம் அப்படின்னு போனா நம்மள வந்து எப்பயுமே ஒரு ஊர்லதான் நம்மள வந்து அது வந்து கொண்டு போவோம். சோ நான் எப்பயும் எல்லாம் பேரு கிட்ட சொல்லுவேன், இப்ப வேலைக்கு போகணும், படிப்பு தேவையில்லைன்னு. ஆனா இப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம். நான் இந்த மாதிரிதான் பண்ணேன். என்னோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி படிப்பு வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்டா தான் நான் படிச்சேன். நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே நான் படிச்சேன். ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு வயசு எவ்வளவு குறவா இருக்குது, நீ ஏன் பிஹெச்டி படிக்கிறேன்னு. ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு பிஹெச்டி கிடைக்கும் போது எனக்கு வயசு 39 வயசு.
0: 39 வயதுல எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு?
1: 3.
0: 3. அதாவது 3 பிள்ளைகளோடு 39 வயதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க.
1: காலையில நான் வேலைக்கு போவேன், காலையில ராத்திரி வரைக்கும் நான் வேலையில இருப்பேன். வேலையை விட்டு வந்தது பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டு அவங்க படித்த பிறகு நான் வந்து படிப்பேன். அவங்க ஒரு 10, 11, 12 படிப்பாங்க. நான் வந்து 12 மணிக்கு தான் என்னோட படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருப்பேன், எழுதுவேன், படிப்பேன். என்னோட வைராக்கியம் என்னன்னா 40க்குள்ள பிஹெச்டி கையில வாங்கிடணும். நான் வந்து காவடி எடுத்தேன் முருகனுக்கு 10 கேஸ்ல.
0: ஆஹா, அது என்ன வேண்டுதலா?
1: வேண்டுதல் சொல்லலாம், ஆனா இந்த வேண்டுதல் வந்து அப்புறம் பிஹெச்டி கையில கடிச்ச பிறகுதான் இந்த வேண்டுதலே வந்து.
0: நீங்க முருகனுக்கு நன்றி சொல்லிருக்கீங்க, ஆனா நாங்க வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, வாழ்வியல் பாடங்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. அதாவது படிக்கணும், ஆனா எதுக்கு படிக்கிறோம், நம்ம போய் சேர வேண்டிய இலக்கு என்ன, அதை தெரிந்து எப்போதுமே படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதோடு சேர்த்து என்ன மாதிரி இடையூறுகள் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு விஷயம் வந்து அடையணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா கண்டிப்பா அதை அடையலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி இடத்தின் இந்த ஒரு உரையாடலுக்கு, மிகச்சிறந்த ஒரு உரையாடல். நீங்க சொல்லுங்க, நிறைவு பாடல என்ன பாடல் கேட்கலாம்?
1: குறை ஒன்றும் இல்லை. இந்த பாட்டு வந்து MS சுப்புலட்சுமி பாடுவாங்க. இப்போ என்னோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா குறை ஒன்றும் இல்லை. எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு, செல்வம் கொடுத்திருக்காரு, பசங்க கொடுத்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் கொடுத்திருக்காரு, நல்ல பொசிஷன் கொடுத்திருக்காரு, நல்ல கூட்டாளிங்க கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு குடும்பம், நல்ல படிப்பு
0: உழைச்சிருக்கீங்க, உங்க உழைப்பையும் போட்டிருக்கீங்க. உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கணும் வேற சில நேரங்கள்ல. கண்டிப்பா அந்த பாடலை கேட்கலாம். உங்களோட பேசிய இந்த ஒரு உரையாடலுக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி பிரவீன்குமார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்களுக்கும் உங்க நிலையத்துக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப

0: இடம்பெறுவது ஞானசுடர்.
1: ஞானசுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அன்பிற்குரிய நேயர்களே, மரணத்திற்கு பின்னால் மனிதர்களாகிய நாம் இரு இல்லங்களை சந்திக்கவிருக்கின்றோம். ஒன்று சுவனம், மற்றொன்று நரகம். நரகத்தை பாவங்கள் செய்து மிக எளிதாக பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சுவனம் இலகுவாக பெற முடியாது. அதற்காக பல தியாகங்கள் செய்தாக வேண்டும். உலகை துறந்த ஆத்ம ஞானி இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு முறை ஒரு குளியல் அறைக்கு குளிக்கச் சென்றார்கள். அந்த குளியல் அறையின் சொந்தக்காரன், காசு கொடுத்தால்தான் குளிக்க அனுமதிக்க முடியும், காசு இல்லை என்றால் வெளியே செல்லுங்கள் என்று கூறினான். இதை கேட்ட இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஞானி இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த குளியல் அறையின் சொந்தக்காரனை நோக்கி, ஷைத்தான்கள் குடியிருக்கும் வீட்டை சிறிது நேரம் பயன்படுத்தவே கூலி கேட்கிறாயே, நபிமார்களும் சித்தீக்கின்களும் சுஹதாக்களும் குடியிருக்கக்கூடிய சுவனத்திற்கு நான் என்ன கூலி கொடுக்கப் போகிறேன், அல்லாஹ் சுபானோ தாலா என்னிடம் என்ன கூலியை கேட்பானோ என்று தெரியவில்லையே என்று பதில் சொன்னார்கள். இந்த சம்பவம் மனிதனுக்கு மறுமையின் நிலையை பற்றிய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு உள்ளத்திலும் பேராசை, அது என்ன தெரியுமா, எப்படியாவது சுவர்க்கத்திற்கு போகணும் என்பதுதான். நாம் எந்த அளவு சுவர்க்கத்தை விரும்புகிறோமோ அது மாதிரிதான் இறை நேசர்களும் சஹாபாக்களும் சுவர்க்கத்தை விரும்பினார்கள். அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே சுவர்க்கத்தின் சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நிலைமை என்னவாகுமோ, நமக்கு சுவர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லையே, கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்தவர்கள்தான் மார்க்க அறிஞர்கள். நாம் அதற்கான முயற்சி செய்வதிலே மிகவும் குறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். நம்மிடையே கேட்டோம் என்று சொன்னால், பள்ளி வாசலுக்கு போகிறோமா, தொழுதோமா, பெண்கள் வீட்டில் தொழுகிறார்களா, குர்ஆன் ஓதினார்களா, நாம் குர்ஆனை ஓதினோமா, சாலியான அமல்களின் பக்கம் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க பலருக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. அதனால சுவர்க்கத்திற்கு எப்படி போறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் ஒரு சாட்டையின் அளவு இடம் உங்களுக்கு சொந்தமாக இருப்பது என்பது இந்த உலகம் மற்றும் உலகத்தின் அனைத்து பொருட்களையும் விட சிறந்தது என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் சுவனத்தை அடைவதற்கு தனது வாழ்வில லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம அயராது உழைக்கணும். அதை அடைவதற்கு முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளணும். சொர்க்கத்தில் நுழைய யார் தகுதி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு செயலையும் இணை வைக்காமல் நல் அமல்கள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றான். இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அல்லது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்றை நம்ப மறுத்து விட்டாரோ அவர் சொர்க்கம் செல்லும் தகுதியை இழந்து விடுகிறார் என்பதாக. ஆக நம்பிக்கை கொண்டால் மாத்திரம் போதாது, கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்ததாக அவன் நமக்கு பகுத்து தந்திருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அடுத்ததாக ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். வசதி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலே ஜகாத்து கொடுக்க வேண்டும். இறுதியாக வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஹஜ் என்ற கடமையை முறையான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். மேலும் மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் பலன் தரக்கூடிய வகையிலே நமது சொல்லையும் செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். சுவனம் என்பது இறை விசுவாசிகளுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதில் நுழைய நமக்கு உரிமை இருக்கின்றது, ஆனால் அதன் தகுதிகளும் அதற்கு தகுதி பெற்ற மக்களாக நாம் முதலிலே மாற முயற்சி செய்ய வேண்டும். ஆக சொர்க்கம் செல்பவருக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் மற்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அறிந்து அதன் அடிப்படையிலே நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நாமும் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிடலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆக எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சுவனத்தின் வாரிசுகாரர்களாக ஆக்கி இம்மை மறுமை இரண்டிலும் அல்லாஹ் வெற்றியை தந்து அருள் புரிவானாக.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கி.
4: நீ நல்ல ஃபேன். எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
0: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

நன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: சரி போயிட்டு மறக்காம கால் பண்ணு.
1: லவ் யூ. திரும்ப சொல்ல மாட்டியா?
0: லவ் யூ டு. அதான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். அம்மா நீ அசி
1: நாடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி மிஷி.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்

வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் என்று

ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா என்னோட எஸ்எம்எல் எல்லாத்தையும் நல்லா

0: இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.
1: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க பாஸ், பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
3: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கு நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
3: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
3: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க.
1: சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
3: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
3: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
3: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னலப்பா?

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். 2027 ஆண்டுக்கான பள்ளி தவணை அட்டவணை வெளியாகியுள்ளது. இதன்படி ஏ குழு மாநிலங்களில் அடுத்த ஆண்டு ஜனவரி 4 முதல் டிசம்பர் 2 வரையிலும், பி குழு மாநிலங்களில் டிசம்பர் 3 வரையிலும் பள்ளி பாட நடவடிக்கை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMMஇன் பல்நோக்கு கப்பல் MPMS கட்டுமான பணிகள் சீராக மேற்கொள்ளப்படும் வேளை முன்கூட்டியே அது முழுமையடையக்கூடும் என உள்துறை அமைச்சர் நத்துஸ்ரீ சைஃபுடின் அசட்டின் இஸ்மாயில் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி இறுதியில் MPMS நாட்டுக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த நிரந்தர பொதுச்சேவை பணியாளர்களுள் பெண்களின் பங்கேற்பு 60.41% அதிகரித்துள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 25 வரையிலான அந்த தரவின்படி உயர் நிர்வாக நிலையில் அவர்களின் ஈடுபாடு 39.96% பதிவு செய்யப்பட்டது. 2024 அது 39.32% இருந்தது என அவர் கூறினார். பயணிகள் அனைவரின் உயிரையும் தம்மால் விட்டுவிட இயலாது. துபாயிலிருந்து டெல்லாவிவ் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் பயணிகளின் உயிரை காக்க துணிச்சலுடன் செயல்பட்ட இந்திய விமானி சிமித் மஷர முதல் முறையாக பொதுவில் வெளியிட்ட கூற்று இது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் அவர் உரையாடினார். ஐரோப்பிய நாடுகள் தங்களின் எரிபொருள் கையிருப்பினை விடுவிக்க எடுத்த முடிவினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரவேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாடுகள் மீது டீசல் ஏற்றுமதிக்கான தடை விதிக்கப்படாது என அவர் கூறியுள்ளார். இச்செயல் தாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று என்று, ஆனால் இவ்விவகாரத்தை பரிந்துரையாக முன்வைத்திருந்தேன் என்றார் அவர். விளையாட்டு ஐச்சினகோயா ஆசிய போட்டி. தேசிய அணி 3 தங்கப்பதக்கங்களுடன் 14 போட்டியை நிறைவு செய்தது. மொத்து 9 தங்கப்பதக்கம் என்ற நிலையில் அப்போட்டியின் வரலாற்றில் சிறந்த அடைவு நிலையை மலேசியா பதிவு செய்துள்ளது. இதனுடன் 2010 சீனா குவாங்சோவில் நடைபெற்ற தங்கப்பதக்க எண்ணிக்கையை தேசிய அணி சமப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

நேயர்களே, மதிமயங்கிய நிராகரிப்பாளர்கள் பூலோக வாழ்க்கை பற்றால் மதிமயங்கினோர். மதியை மயக்கி கலைக்கும் ஷைத்தானை கொண்டு அல்லாஹுவின் விஷயத்தில் மதிமயங்கினோர் என இரு வகைப்படுவர். நாளைக்கு கிடைப்பதாக கூறி எதிர்பார்க்கப்படும் பொருளை விட இன்று கைமேலுள்ள பொருள் சிறந்தது. எனவே இதோ கையும் மெய்யுமாய் ஆனந்தத்துடன் நாம் அனுபவிக்கும் இவ்வுலக இன்ப வாழ்வுதான் நாளைக்கோ வேறு எப்போதோ உண்டாகப் போவதாக கூறிக்கொண்டிருக்கும் மறுமையின் வாழ்வை விட சாலவும் சிறந்தது. ஏனெனில் பூலோக இன்பங்களை இதோ அனுபவிக்கிறோம், ஆனால் மறுலோக வாழ்வோ உண்டாகும் காலத்தில்தான் நிஜம். ஆகவே அது சந்தேக பொருள்தான். சந்தேக பொருளை விட சந்தேகமற்ற பொருள் அல்லவா மேன்மையானது என்று பூலோக வாழ்வில் பற்றுக்கொண்டு மதிக்கலங்கிய முதற்கூட்டத்தினர் கூறுவர்.

நேர்களே, இவர்களின் இம்முடிவு மிகவும் மோசமானது. இது இப்லீஸின் தவறான போக்கை பின்பற்றியதாயிருக்கிறது. வானவர்கள் யாவரும் ஆதிபிதா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறஞ்சாய்த்து கண்ணியமளித்த நேரத்தில் இப்லீஸ் என்ன சொன்னான்? அவரை விட நானே விசேஷமானவன். நீயே என்னை நெருப்பினின்றும் படைத்தாய், அவரையோ களிமண்ணினின்றும் படைத்தாய் என்று அவன் கூறிக்கொண்டான். நெருப்பானது ஜோதிமயமான பொருளாலையும் களிமண்ணானது இருள்மயமான பொருளாலையும் இருப்பதால் தானே விசேஷமானவன் என்று வெளிப்பொருளை மட்டும் நோக்கி அவன் மதிக்கலங்கினான். அல்லாஹ்வின் ஏற்பாடுகளிலுள்ள தீர்க்கமான மிக சிறந்த அந்தரங்க அம்சங்களை அவன் உணரவில்லை. மதிமயங்கிய இவர்களின் போக்கும் இத்தகையதாகவே இருக்கிறது. இத்தகைய மதிமோசத்துக்கு இரண்டு சாதனங்களை கொண்டு சிகிச்சை புரியலாம். அவை ஈமானுடைய திட நம்பிக்கையும் ஆராய்ச்சி பூர்வமாய்க்கானும் உண்மையுமாம்.

நேர்களே, முதல் வகையான ஈமானுடைய திட நம்பிக்கை விவரமானது. அல்லாஹுவும் ரசூலும் அருளியவை அனைத்தும் நூற்றுக்கு நூறு உண்மை என முற்றாய் நம்பி நிர்ணயம் கொண்டு இம்மை மறுமை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியவற்றை இதயபூர்வமாக ஒப்புக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாம் அற்பமாகிய இவ்வுலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன. இதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா என்று சூரா அல் கசஸ் வசனம் 60 அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். திருக்குர்ஆன் வசனங்களும் பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு வாக்கியங்களையும் ஏற்று விசுவாசித்து இம்மை வாழ்க்கையின் பற்றினால் உண்டான மதிமயக்கத்திற்கு அவர்கள் சிகிச்சை புரிய வேண்டும். இரண்டாவது வகை சாதனமான ஆராய்ச்சி பூர்வமாய் காணும் உண்மையின் விவரமானது உலக வாழ்க்கை கைமேல் ரொக்கமாகவும் மறுமை வாழ்க்கை பிற்பட்ட தவணையாகவும் உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது உண்மையேயாயினும் தவணையாக உள்ள மறுமையை விட ரொக்கமாக உள்ள உலக வாழ்க்கைதான் சாலவும் சிறந்தது என்று அவர்கள் கூறுவதுதான் அபத்தமானதும் ஒளிப்பிசகிய கூற்றுமாகும். ரொக்கத்துக்கு கிடைக்கும் பொருள் அளவாலோ ஆதாயத்தாலோ தவணைக்கு கிடைக்கும் பொருளுக்கு சமமானதாகவோ அல்லது அதைவிட உயர்வானதாகவோ விசேஷமானதாகவோ இருந்தால் அவர்கள் கூறுவது சரிதான். ஆனால் ரொக்கத்துக்கு கிடைக்கும் பொருள் தவணைக்கு கிடைப்பதை விட அற்பமானதாக வல்லவா இருக்கிறது? அவற்றிடையே காணப்படும் வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ளதாக வல்லவா இருக்கிறது? ரொக்கத்துக்கு கிடைப்பதை விட தவணைக்கு கிடைக்கும் பொருள் பல கோடி மடங்கு மதிப்பும் உயர்வும் லாபமும் நிரந்தரமும் பெற்றதாக வல்லவா உள்ளது? ஆகவே அவர்களின் அக்கூற்று எப்படி பொருந்தும்? ரொக்கப் பொருளான இவ்வுலக வாழ்வு அழியக்கூடியது, ஆனால் தவணை பொருளான மறுமை வாழ்வோ அழிவில்லாதது. ஆகவே அற்ப சுகந்தரும் இப்பூ உலக வாழ்வை விட நிரந்தர சுகந்தமும் பேரின்ப வீடான மறுமையே மிகவும் சிறந்தது என்ற உண்மையை இவர்கள் உணர வேண்டும்.

0: கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னல் எஃப்எம்மில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

திருவள்ளுவரான 2057 பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 16 2026 அக்டோபர் 3 சனிக்கிழமை இன்று. அன்பு வணக்கம் நேயர்களே, வணக்கம். மின்னலில் உங்களோடு இணைவதில் மிக மகிழ்ச்சி. இந்த சனிக்கிழமை காலை நம்ம எல்லாருக்கும் இனியதொரு நாளாக அமையட்டும். எப்போதுமே சில்லின்ற காற்று, அழகான வானம், மனதுக்கு பிடித்த பாடல்கள், இதை விட ஒரு நாளை தொடங்க வேற என்ன அழகா வேணும்னு சொல்லுங்க. எல்லாமே நம்மை சுற்றி தாங்க இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு காலையும் நமக்கு கிடைக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்றைக்கான வாய்ப்பு நமக்காக காத்திருக்கின்றது. அதனால கண்களை திறந்து அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. நேற்று நடந்த கவலைகளை எல்லாம் நேற்றோடு விட்டுவிட்டு இன்று உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகையோடும் மனதில் ஒரு நம்பிக்கையோடும் இந்த நாளை தொடங்குங்க. உங்களுக்கான வாய்ப்பு நீங்களே எடுத்துக்கலாம். தொடக்க பாடல் பக்தி பாடலோடு இன்றைய தொகுப்பை ஆரம்பிப்போம். இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசாலும்.

0: வணக்க மின்னலில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். ஆரம்பமே அசதுதரா தொடங்குதரா அதிரது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அக்டோபர் மாதத்தை தொடங்கி வைக்கும் சனிக்கிழமைதான் இன்று. இன்றைய ஆரம்பம் உங்களுக்கு இனியதொரு அட்டகாசம் அமர்க்களமான ஆரம்பமாக இருக்கட்டும். சரி, வாங்க இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். துன்சிதி ஹாஸ்மா மறைவின் போது பதிவான காணொளிகள் AI-இன் மூலம் திரிக்கப்பட்டது தொடர்பில் விசாரணை. இப்போ AI செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்ட பிறகு நிறைய காணொளிகள் நம்ம பார்க்குறோம், உண்மை மாதிரி இருக்கான உண்மை கிடையாது இல்லையா? தமது துணைவியார் துன் டாக்டர் சிதி ஹாஸ்மா முகமது அலியின் மறைவின் போது துயரத்தில் இருந்து துன் டாக்டர் மகாதீர் முகமதின் காணொளிகளை செயற்கை நுண்ணறிவு அதாவது AI-ஐ பயன்படுத்தி திரித்து வெளியிடும் சமூக ஊடக உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC ஆராய்ந்து வருகிறது. அந்த உள்ளடக்கங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து சமூக ஊடக தளங்களையும் வாணியையும் தொடர்பு கொண்டிருக்கின்றது. இவ்விசாரணையில் சட்டத்தை மீறியதாக தெரிய வரும் பட்சத்தில் 1998 MCMC சட்டம் 5-8-8 உட்பட தொடர்புடைய சட்டங்களின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பொதுமக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலோ ஒரு நிகழ்வின் சூழலை திரித்து கூறும் வகையிலோ அல்லது தனிநபர் மற்றும் அவரின் குடும்பத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலோ உண்மையான காட்சிகளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றி அமைப்பது தவறு. இதை நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாம். ஏன்னா ஒரு சில தருணங்களில் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு இல்லையா? அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது, இதை பற்றிய செய்தி வந்திருக்கு. அப்புறம் ஃபார்முலா 1 கார் பந்தயம், பஹ்ரைன் பிரதமர் மலேசிய வருகை, இதை பற்றிய செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மற்றும் ஒரு இணைய பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை பார்க்கலாம். புதிய தலைமுறை மைக்காட்டை உதவித்தொகை மற்றும் மானிய பரிவர்த்தனைகளுக்கு தொடர்ந்து பயன்படுத்தலாம் தேசிய பதிவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான முழு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. அடுத்து பாடல் ஜெஸி வடிவேலு கிரேஸ் இணைந்து கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இன்றைக்கான குட்டி கதை உங்களுக்கு காத்திருக்கின்றது. இது வணக்கம்
1: மின்னல். வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி.

கொடிப்பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாங்க.

சரி, இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. இந்த ஃப்ளை துபாய் விமானம், விமானத்துக்கு பிறகு உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அந்த விமானத்தில் விமானியோடு சேர்ந்து களத்தில் இறங்கி மிக பாதுகாப்பாக விமானத்தை தரையிறங்க வைத்த உதவிய மற்ற ஹீரோக்களும் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து நம்ம பார்க்க முடிகின்றது. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பார்த்தா நமக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு டிக் டிக் நொடிகள் என்று. ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது. திடீரென்று விமானத்திற்குள் ஆபத்து ஏற்படுது. பயணிகள் பயந்து உறைந்து போகிறாங்க. தங்களுடைய குடும்பத்தினரை மீண்டும் பார்ப்போமா என்று கூட தெரியாத ஒரு நிமிடம் அல்லவா. ஏன்னா என்ன நடக்க போதுன்னு தான் தெரியலையே. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் துபாயிலிருந்து டெல் ஆஃபீஸ் நோக்கி பயணித்த இந்த ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. துணை விமானியின் தாக்குதலால் காயம் அடைந்திருக்கிறாரு கேப்டன் ஸ்மித் மச்சார். கடுமையான வலியிலும் அவர் என்ன செய்திருக்காரு, விமான அறையின் கதவை திறக்க உதவி இருக்காரு. அந்த தருணத்தில் தான் பாருங்க, யனிஃப் என்ற குழாய் பழுது பார்க்கும் தொழிலாளியும் மற்ற பயணிகளும் முன் வந்து தாக்குதலை கட்டுப்படுத்த உதவி இருக்கிறாங்க. ஒரு பல் மருத்துவரும் இருந்திருக்கிறாரு. காயமடைந்த விமானிக்கு மருத்துவ உதவிகளை அந்த பல் மருத்துவர் தான் வழங்கியிருக்கிறாரு. விமானத்தில் இருந்து மாற்று விமானிகள் கட்டுப்பாட்டை ஏற்று விமானத்தை சவுதி அரேபியாவில் தபுக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்க உதவி செய்திருக்காங்க. நேர்களே, இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தொழில் என்ன என்பதல்ல. இந்த ஆபத்தான தருணத்தில் பாருங்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னு, அதுதான் இல்லை. ஒருவர் குழாய் பருது பார்க்கும் தொழிலாளி, ஒருவர் பல் மருத்துவர், ஒருவர் விமானி. ஆனால் அந்த நிமிடத்தில் அவங்க அனைவரையும் ஒன்றிணைத்தது மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான். வாழ்க்கையிலையும் இது தாங்க உண்மை. நம்ம பெரிய பதவியில் இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறைய பணம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. உலகம் நம்மை அடையாளம் காண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் நிற்ற அந்த உதவி, மனம் உடைந்திருக்கும் நம்ம சொல்லும் ஆறுதல், இது எல்லாம் தாங்க மனிதம் வாழ்வதை காட்டுகின்றது.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 அமுதி தமிழி. அமுதி தமிழி
2: எஸ்பிஎம் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
3: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுழ்நயம் என்ற 4 வகையான நயங்கள் அங்கே உண்டு.
2: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போது மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
4: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராய் இசையில்.
1: வணக்கம், நான் தேவேந்திரன்.
2: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
1: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
2: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
0: தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: சமூக ஊடக பயனர்கள் மனிதநேயத்துடன் உள்ளடக்கங்களை பதிவிட வலியுறுத்தல். 2027 பள்ளி தவணை ஜனவரி 4 நாள் தொடங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சமூக ஊடக பயனர்களும் உள்ளடக்க தயாரிப்பாளர்களும் நன்னடத்தைக்கும் பரிவுக்கும் மனிதாபிமானத்திற்கும் முன்னுரிமை அளித்து உள்ளடக்கங்களை தயாரிக்க வேண்டுமென தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பட்டேல் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தொடர்பான அண்மைய பதிவுகளை அவர் சுட்டிக்காட்டினார். நமது முன்னாள் பிரதமர் உடல்நலம் மீது பலர் அக்கறை காட்டி வருகின்றனர். இருப்பினும் அனைத்தும் செய்தியாகவோ சமூக ஊடக பதிவுகளாகவோ பயன்படுத்தப்படக்கூடும். துன் டாக்டர் சித்தி அஸ்மா முகமது அலியின் மறைவை தொடர்ந்து துக்கத்தில் உள்ள துன் டாக்டர் மகாதீரும் அவரது குடும்பத்தாரும் அதிலிருந்து மீண்டு வர இடமளிக்கும்படி அமைச்சர் அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். 2027 ஆண்டுக்கான பள்ளி தவணை அட்டவணை வெளியாகியுள்ளது. இதன்படி ஏ குழு மாநிலங்களில் அடுத்த ஆண்டு ஜனவரி 4 முதல் டிசம்பர் 2 நாள் வரையிலும், பி குழு மாநிலங்களில் டிசம்பர் 3 நாள் வரையிலும் பள்ளிப்பாட நடவடிக்கை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடா, கிளாந்தான், திரங்கானு ஆகியவை ஏ குழு மாநிலங்களாகும். இதர மாநிலங்கள் பி குழுவில் இடம்பெற்றுள்ளன. பள்ளி தவணை அட்டவணையில் பண்டிகை கால விடுமுறைகளும் உட்படுத்தப்பட்டுள்ளன. நோன்பு பெருநாள், சீன புத்தாண்டு, ஹஜ் பெருநாள், விசாக தினம், தீபாவளி ஆகியவற்றை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள கூடுதல் விடுமுறைக்கு மாற்று வகுப்பு அவசியம் இல்லை என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2028 ஜனவரி 3 புதிய பள்ளி தவணை தொடங்கும் நாளாக அமைச்சர் நிர்ணயித்துள்ளது. மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM-இன் பல்நோக்கு கப்பல் MPMS கட்டுமான பணிகள் சீராக மேற்கொள்ளப்படும் வேளை முன்கூட்டியே அது முழுமையடையக்கூடும் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசட்டின் இஸ்மாயில் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி இறுதியில் MPMS நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்பின் அந்த கப்பல் APMM-இன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கப்பலாக விளங்கும் என அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதன் மூலம் செயலாக்கம் முதல் கண்காணிப்பு வரையிலான பல்வேறு கடல்சார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள APMM உறுப்பினர்களின் திறன் வலுப்பெறும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். டத்துஸ்ரீ சைஃபுடின் துருக்கி இஸ்தான்புலில் MPMS-இன் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பின் அதிகாரப்படி முகநூலில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இவ்வாண்டு ஜூலையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய முனைப்பின் கீழ் தலைநகரில் கடந்த 2 மாதங்களில் 8,000 வணிகர்கள் ஓராண்டிற்கு வணிக உரிமத்தை புதுப்பித்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசத்திற்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். மேலும் சுமார் 704 வணிகர்கள் ஈராண்டிற்கும் 1,802 வணிகர்கள் 3 வணிக உரிமத்தை புதுப்பித்ததாக அவர் கூறினார். ஈராண்டுக்கு 5 விழுக்காடும், 3 10 விழுக்காடும் என வணிக உரிமத்தில் வழங்கப்பட்டுள்ள கட்டண கழிவை அவர்கள் பெற்றுள்ளனர். அரசாங்கத்துடனான வணிகரின் செயல்முறையை எளிதாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியா அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்கும் இலக்கில் உள்ளது. 2030 ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த ஆள்பள விகிதத்தில் அவர்களின் எண்ணிக்கையை 10 விழுக்காட்டிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் சிம் சீசின் கூறினார். இது தயாரிப்பு துறையின் ஆற்றலை வலுப்படுத்த உதவும் என அவர் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைப்பது உள்நாட்டு ஆற்றல் அதிகரிப்புக்கு வித்திடும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தேசிய சம்பள கொள்கையை வலுப்படுத்தும் அரசாங்க முயற்சிக்கு அது ஆதரவாக இருக்கும் என சிம் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த நிரந்தர பொதுச்சேவை பணியாளர்களுள் பெண்களின் பங்கேற்பு 60.41% அதிகரித்துள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 25 வரையிலான அந்த தரவின்படி உயர் நிர்வாக நிலையில் அவர்களின் ஈடுபாடு 39.96% பதிவு செய்யப்பட்டது. 2024 அது 39.32% இருந்தது என அவர் கூறினார். சீருடை கழகங்களில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை இதில் உட்படுத்தப்படவில்லை. தொடர்பு அமைச்சின் பெண் பங்கேற்பாளர் விகிதம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர், மொத்த ஊழியர்களுள் 44% பெண் வர்க்கத்தினர் என்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: பயணிகள் அனைவரின் உயிரையும் தம்மால் விட்டுவிட இயலாது. துபாயிலிருந்து டெலாவிவ் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் பயணிகளின் உயிரை காக்க துணிச்சலுடன் செயல்பட்ட இந்திய விமானி ஸ்பின் மச்சர் முதல் முறையாக புதுவில் வெளியிட்ட கூற்று இது. மருத்துவமனையிலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய ஸ்மித், அச்சூழலில் தாம் விரைந்து செயல்பட்டு மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 17 ஆண்டுகள் விமானத்துறையில் அனுபவம் கொண்டுள்ள ஸ்மித் 11 ஆண்டுகளாக விமானியாக பணியாற்றுகிறார். இவ்வேளை தாக்குதலை நடத்திய துணை விமானி நாடு திரும்பியவுடன் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என ஐக்கிய அரபு சிற்றரசின் அதிபர் ஆலோசகர் அன்வர் கர்காஸ் கூறினார். இந்த விமானத்தில் பயணம் செய்த பெரும்பாலானோர் இஸ்ரேலிய பயணிகள் ஆவர். ஐரோப்பிய நாடுகள் தங்களின் எரிபொருள் கையிருப்பினை விடுவிக்க எடுத்த முடிவினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாடுகள் மீது டீசல் ஏற்றுமதிக்கான தடை விதிக்கப்படாது என அவர் கூறியுள்ளார். இச்செயல் தாம் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று, ஆனால் இவ்விவகாரத்தை பரிந்துரையாக முன்வைத்திருந்தேன் என்றார் அவர். ஐரோப்பாவில் அதிக அளவில் டீசல் உள்ளது. இதன் வாயிலாக அவர்கள் உலகிற்கு முக்கிய பங்காற்ற உள்ளனர் என ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். முன்னதாக கடந்த மாதம் 22ஆம் நாள் டீசல் ஏற்றுமதிக்கான தடை விதிப்பதை ஆதரிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்காவை விட நேரியல் ஆதிக்கம் கொண்ட நாடாக சீனா உள்ளதாக 17 லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்களை உட்படுத்திய கருத்து கணிப்பின் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் லத்தினோபரோ மெட்ரோ கருத்து கணிப்பு நடத்தப்படும் வேளை முதன்முறையாக இந்த தரவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாஷிங்டனை விட குறைந்த அச்சுறுத்தலை வெளியிடும் நாடாக பெய்ஜிங் உள்ளது. 2020 ஒப்பிடுகையில் இவ்வாண்டு அமெரிக்கா 57 விழுக்காட்டையும் சீனா 65 விழுக்காட்டு நேரியல் ஆதிக்கத்தையும் பதிவு செய்துள்ளன. கோஸ்டாரிக்காவும் டொமினிக்கன் குடியரசும் மட்டுமே அமெரிக்காவின் சில்வாவிற்கு அதிக வாக்குகளை அளித்துள்ளன. அதிகரித்து வரும் எரிபொருள் வெளியேற்றத்தை சமாளிக்கும் வகையில் G7 நாடுகள் தங்களின் வியூக கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயையும் டீசலையும் 4 மாதத்திற்கு வெளியிட ஒப்புக்கொண்டுள்ளன. உடனடியாக செயலாக்கத்திற்கு கொண்டுவரப்படும் இத்திட்டம் பன்னாட்டு ஆற்றல் நிறுவனம் IEA வாயிலாக நிர்வகிக்கப்படும். முதல் 20 நாட்களுக்கு பெருமளவிலான டீசல் இருப்புகள் வெளியிடப்படும். இந்நிலையில் G7 நாடுகளுக்கு இடையே ஏற்றுமதி கட்டுப்பாடு விதிக்க வேண்டாம் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய அணி 3 தங்கப்பதக்கங்களுடன் 14ஆம் நாள் போட்டியை நிறைவு செய்தது. மொத்தம் 9 தங்கப்பதக்கம் என்ற நிலையில் அப்போட்டியின் வரலாற்றில் சிறந்த அடைவு நிலையை மலேசியா பதிவு செய்துள்ளது. இதனுடன் 2010 சீனா குவாங்சோவில் நடைபெற்ற தங்கப்பதக்க எண்ணிக்கையை தேசிய அணி சமப்படுத்தியுள்ளது. இவ்வேளை இன்று நடைபெறும் ஆடவர் ஹாக்கி உட்பட ஆடவர் இணையினர் பெடல் இறுதி ஆட்டத்தில் தேசிய அணியினர் புதிய சாதனையை படைப்பர் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. சமூக ஊடக பயனர்கள் மனிதாபிமானத்துடன் உள்ளடக்கங்களை பதிவிட வலியுறுத்தல். 2027 பள்ளி தவணை ஜனவரி 4 தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1999 இன்றைய நாளில் மலேசியாவின் வான்குடை வீரர்கள் ஓய்வு பெற்ற கேப்டன் அப்துல் ரஹ்மான் ஓமாரும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஏ அசிஸ் அஹ்மாடும் கோலாலம்பூர் கோபுரத்தில் இருந்து பேஸ் குதிப்பை மேற்கொண்ட முதல் குழுவாக வரலாற்றில் இடம் பிடித்தனர். காலை 9:30 300 மீட்டர் உயரத்தில் இருந்து அவர்கள் குதித்தனர். அனுபவமிக்க பேஸ் குதிப்பு ஆலோசகரான மார்டின் டுமாசுடன் இணைந்து இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்த சாதனையின் மூலம் மலேசியாவில் பேஸ் குதிப்பை மேற்கொண்ட முதல் குழு என்ற பெருமை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. விமானத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் வழக்கமான வான் குதிப்பில் இருந்து பேஸ் வேறுபட்டதாகும். இது நிலையான உயரமான கட்டமைப்புகள் அல்லது தளங்களில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது. பேஸ் என்பது பில்டிங்ஸ், ஆண்டெனாஸ், ஸ்பான்ஸ், எர்த் ஆகியவற்றின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சொல்லின் சுருக்கமாகும். இது மிகவும் சவால் மிக்கதாகும். வழக்கமான வான்குடை சகாசத்துக்கு குறைந்தபட்சம் 800 மீட்டர் உயரம் தேவைப்படும் நிலையில் கோபுரத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் இந்த சகாசத்துக்கு வான்குடையை திறப்பதற்கு மிக குறுகிய நேரமே கிடைக்கிறது. கோலாலம்பூர் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷஹிதா பின்தி ரிட்வான் கோபுரத்தின் 3வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த பேஸ் குதிப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

ஹிருதயமா தங்கமான பையனானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமான பையன் கூட கிடையாது, பொண்ணாக தான் இருக்கணும் இல்லையா. எல்லாம் தங்கமாக இருந்தாங்கன்னு எவ்வளோ நல்லா இருக்கும்ல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். வணக்கம் மின்னல், சனிக்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். நேற்று தொடங்கி உங்களுக்காக ஓட்டியங்கம் காத்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 25 years of GVM அவருடைய ரசிக்கிறார். அவருடைய திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் நீங்கள் நேராக கேட்டு ரசிக்கணுமா? ஸ்ருதி ஹாசன் வராங்க, சத்யபிரகாஷ் வராரு, கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், ப்ளீஸ், ஹரிப்ரியா, பால் டப்பாவுடன் 1-2. இந்த 25 ஆண்டு கால பயணம், டிக்கெட்டுகளுக்கு நீங்கள் ticketview.com.my தாராளமாக வலம் வரலாம். உங்களுக்கு நாங்கள் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனங்களை ஒளிபரப்பு செய்வோம். அது அப்படியே நீங்கள் சொல்ல முடிந்தது அப்படின்னா காத்திருக்கும் அந்த ஒரு டிக்கெட் உங்களுக்கு தான். இந்த நுழைவு சுட்டை பெறத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ தொடங்கி அழைக்கலாம் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து வசனங்களை சொல்லுங்கள். காத்திருக்கும் அந்த நுழைவு சீட்டு டிக்கெட்டை வெல்லுங்கள்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்க மின்னலில் இணைந்திருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் ஜிவிஎம் இசை நிகழ்ச்சிக்கான நுழைவு சீட்டை பெற்றுக்கொள்ள போகும் இன்றைக்கான சனிக்கிழமைக்கான அந்த வெற்றியாளர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: சரி, உங்களுக்காக ஒரு நுழைவு சீட்டு. கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், ஒன்றா ரெண்டா, 25 years of GVM. October 10 சனிக்கிழமை The Arch Gallery KL-இல் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற போகின்றது. டிக்கெட்டுகளுக்கு நீங்க தாராளமாக ticket2u.com.my வலம் வரலாம். ஆனா இன்றைக்கு இந்த திரைப்பட வசனத்தை மிக சரியாக நீங்கள் திரும்பவும் சொன்னா மட்டும் போதுங்க, உங்களுக்கு அந்த ஒரு இலவச டிக்கெட் கிடைக்கும். யார் அவங்கன்னு கேக்கலாம்.
1: வணக்கம் இனல சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பிரியா, கிளேக்ல இருந்து.
0: காத்திருந்தீங்களா பிரியா?
1: இல்ல, ரொம்ப பிரியா.
0: நீங்க கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட திரைப்படங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரே ஒரு டைரக்டர். சொல்லுங்க சொல்லுங்க
0: பிரியா.
1: சொல்லுங்க.
0: அவரோட திரைப்படத்தை பற்றி கேட்டா நீங்க அவரை பற்றி சொல்றீங்க பாத்தீங்களா. அவருடைய திரைப்படங்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: அவரு பிடிக்கும், அவரோட திரைப்படத்தோட அவரையும் ரொம்ப பிடிக்கும்.
0: அவர் மலேசியாவுக்கு வராரு, 25 வருட பயணம், ஒன்றா இரண்டா, 25 years of GVM அப்படின்ற ஒரு இசை நிகழ்ச்சி அக்டோபர் 10 சனிக்கிழமை நடைபெற போகின்றது. உங்களுக்கு டிக்கெட் வேணுமா? மாதவன் ரீமாசன் இணைந்து நடிப்பாங்க. அதாவது இந்த காதல், காதல் வெளிக்கொணர்றது அப்படின்னா எல்லாருக்கும் மின்னலை திரைப்படம் தான் உடனே நினைவுக்கு வரும் இல்லையா?
1: எனக்கு
2: நீதான் தெரிஞ்ச
3: ராஜேஷ், அமெரிக்கால அம்ஜிக்கர் லோக்கல். நான் உனக்கு காதலிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா?
0: இப்ப நான் வந்து இப்ப உங்களுக்கு ரீமாசனா இருக்கேன், சரியா?
1: பண்ணிருங்க.
0: எல்லாம் முடியும். சரி, நான் கண்ண மூடி பார்த்தேன், எனக்கு நீ தான் தெரிஞ்ச.
1: என் பேர் ராஜேஷ், அமெரிக்கா இல்ல அம்ஜிக்காரதா. நான் உனக்கு காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
0: இப்படி கேட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நானு. மனசுல அந்த காதல் இருக்கணும். நீங்க
1: மாதவன்,
0: ரீமாசன், அந்த விமான நிலையம், இதுதான் கிளைமேக்ஸ். புரியுதா உங்களுக்கு? கண்ண மூடி பார்த்தேன், எனக்கு நீதான் தெரிஞ்ச.
1: என் பேர் ராஜேஷ், அமெரிக்கா இல்ல அம்ஜிக்காரதா. நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
0: காதல் வரல, கல்யாணம் பண்ணவும் முடியாது, நுழைவு சீட்டும் கொடுக்க முடியாது.
1: நல்ல பையன் மாதவனி கொடுத்தாலும் ஓகே.
0: சரி, இருந்த போதிலும் அதாவது காதல் வரல. ஜிவிஎம் அப்படின்னாலே காதல் தான் தெரியுங்களா? அவரோட இசை நிகழ்ச்சிக்கு போறப்ப
1: அவர் ஊரை லவ் பண்ணி தொலைச்சிட்டாரு, நம்மள போட்டு வாட்டிட்டு இருக்காரு.
0: ஆமா, உங்களுக்கு காதல் வரல, இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்திருக்கீங்க. ஆக இன்றைக்கான அந்த வெற்றியாளர் நீங்க தான். கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், ஒன்றா ரெண்டா, 25 years of GVM, ஒரு நுழைவு சீட்டு இலவசம் உங்களுக்கு. மகிழ்ச்சியா?
1: நன்றி, ரொம்ப நன்றி.
0: ஆனா நிகழ்ச்சிக்கு போறப்பயாச்சும் காதலோட போகணும், முடியுமா?
1: போற கண்டிப்பா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தங்களுக்குள் பிளவினை ஏற்படுத்தும் அளவிற்கு வாக்குவாதம் உட்பட அதிகார போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என இஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் சரஃபுதீன் இட்ரிஷா பணித்துள்ளார். தத்தம் ஆற்றலையும் முழு கவனத்தையும் மாநில மேம்பாட்டிலும் மக்களின் நல்வாழ்வு உட்பட தேவைப்படுவோரின் நலனில் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன எஞ்சிய 54 மலேசியர்களின் நிலையை உறுதிப்படுத்த முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அண்மையில் தமது சகாவான பிரதமர் பலேந்திரஷாவுடனான தொலைபேசி உரையாடலின் போது இந்த உறுதி வழங்கப்பட்டதாக பிரதமர் டத்துசி அன்வர் இப்ராஹிம் கூறினார். மலேசியா பிரேசிலின் விண்வெளி தற்காப்பு நிறுவனமான எம்பரோ தற்காப்பு பாதுகாப்புடன் ஒத்துழைப்பு வாய்ப்பை ஆராய்கிறது. இந்நடவடிக்கை நாடு பன்னாட்டு வட்டார அளவில் அந்நிறுவனத்தின் விநியோக சங்கிலியில் இணைய துணை புரிந்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் சிவமர் கலினூர்டேன் கூறினார். August 31 வரை AIADNADI முனைப்பின் வாயிலாக 20,000 மேற்பட்டோர் நன்மையடைந்துள்ளனர். மக்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஆற்றலை வலுப்படுத்தும் நோக்கத்தை இந்த முனைப்பு கொண்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிச்சேன் குறிப்பிட்டார். பங்கேற்பாளர்களின் திறனுக்கேற்ப 3 கல்வி நிலையங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். அதீத தொழில்துறை கொள்ளளவுக்கு எதிராக நடவடிக்கையை எடுப்பதற்காக முன்வைக்கப்பட்ட கூற்றை G20 உறுப்பு நாடுகள் நிராகரித்தன. பெரும்பாலும் சீனாவை இலக்கிட்ட இந்த விமர்சனத்திற்கு கிடைத்த பதில் குறித்து G20 தலைமைத்துவ பொறுப்பேற்றிருக்கும் அமெரிக்கா ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. ஈரானின் முன்னணி நடிகை அல்னா ஷரிண்டா டோஸ்டுக்கு 1 சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் கலை இணைய நடவடிக்கைகளில் ஈடுபட 2 தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் கடந்த ஜனவரி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அல்னஸ் பதிவு செய்த உள்ளடக்கத்தை தொடர்ந்து இந்த சிறை தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 பஹ்ரைன் F1 பந்தயம். ரெட்புல் பந்தயக்காரர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் நேற்று நடைபெற்ற F1 பயிற்சி நல்ல தொடக்கமாக இருந்ததாக குறிப்பிட்டார். முதல் அங்கத்தில் 1:37.52 என முன்னிலையில் பந்தயத்தை நிறைவு செய்த அவர் 2 அங்கத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.